நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வரும் பாடல் அலம்பான திரையில் இப்பப் தமிழா இசையில் அர்மன் மலிக் குரலில் பாவிஜய் வரியில் இருந்து எப்ப பார்த்தாலும் பாடல். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிக்கும் மனசு, எப்ப கேட்டாலும் உன்னை பத்தி பேசிடும் உதடு. இது பாடல்.

இசை கோலங்களை வானிலை வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா இசையில் மற்றும் வரியில் இருந்து பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா பாடல். வாழ்க்கையினா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், எண்ணம் போல வாழ்க, நல்லதே நினைங்கடா, யாரையும் ஏமாத்தாம ஒழுங்க ஒழுங்கடா. இது பாடல் வன்பர்பில்.

குரலில் உமாதேவி வருகிலிருந்து, என்னப்பித்த தேவதையே, என்னப்பித்த தேவதையே, என்னோட தேவதையே, கண்ணுக்குள்ள ஊறும் நீர் நீயே, அன்பு கொண்ட பார்வையிலே இன்பம் கொண்டு வந்தவளே, மூச்சுக்கான காத்தும் நீதானே. இதோ பாடல்.

நீங்கள் இசைக்கோளங்களோடு இணைந்துள்ளீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி, ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுங்கம் வானொலி. தொடர்கின்ற பாடல் தில் திரையில் ஸ்ரீ சத்யா.

இடம் பெற்று கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் புஷ்பா திரையில் தேவி ஸ்ரீபிரசாத் இசையில் சீத் ஸ்ரீராம் குரலில் விவேகா வரியிலிருந்து ஸ்ரீவல்லி பாடல். பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி பேச்சு கல்யாணி ராகமா. பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி வாசம் கஸ்தூரி வாசமா. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். வருகின்ற அடுத்த பாடல் இது. நேசமே நேசமே பேரில் நீரே சேர்க்குமே, சுவாசமே சுவாசமே பூக்கும் பாதை தூரமே. சிவகுமாரின் சபதம் திரையில், இப்ப தமிழா குரலில், கோசேஷா வரியிலிருந்து நேசமே பாடல்.

0: சேகர் அண்ணா பில்டிங் வேலைக்கு போயிட்டாரு, நம்ம தனான கேப் ஓட்ட போயிட்டாரு, நம்ம முத்துவோட அப்பா கூட சர்வர் வேலைக்கு போயிட்டாரா, நம்ம வயசுல இருக்க பசங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது. ஏன் நம்மளுக்கே தெரியாது, வேற யாரா வருவா இந்த தரிலான?
1: இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஒன்னும்

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நம் தரும் அடுத்த பாடல் என்ன சொல்ல போகிறாய் திரையில் விவேக் மேர்வின் இசையில் மாதவன் வரியிலிருந்து உருட்டு பாடல். இதோ பாடல் வான்பரப்பு.
1: ஹாய், வெல்கம் எவ்ரிபடி. சிங்கிளா சுத்தி கொண்டிருக்கும் ஆண்களே, நான் சிங்கிள் தான் என சுத்தி கொண்டிருக்கும் பெண்களே, எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு வெயிட் பண்ற 90s கிட்ஸ் அங்கிளே, நோ டென்ஷன், இன்னைக்கு விக்ரம் வீட்டு ஃபங்க்ஷன்.

நேர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் வெண்பா திரையில் வர்மன் ஏலங்கோவன் இசையில் ஸ்ருதி ஸ்ருமன் வரியிலிருந்து ஒரு முறை பாடல்.

இடம் பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் உடன்பிறப்பை திரையில் டி இமான் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் யுகபாரதி வரியிலிருந்து அன்னே யாரனே பாடல். இதோ பாடல் கட்டளையில்.

நிகழ்ச்சி அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் ஆக்ஷன் திரையில் இப்பக் தமிழா குரலில் மற்றும் வரியில் இருந்து அழகே பாடல். வல்லவனுக்கு வாசுகி, எனக்கு நீயடி, சந்திரனுக்கு சூரியன், உன் பார்வை தீயடி, ராமனுக்கு சீதையினா, கண்ணனுக்கு ராதையினா, எனக்கென்றும் நீ மட்டும்தான் தேவதையவா. இதோ பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நேர்களே, இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு இசை கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஜரிணாநாதன். நன்றி, வணக்கம் நேர்களே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை வான் பிறப்பினூடாக சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி. என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு அனைவருக்குமே காலம் தாமதமானாலும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலிக்கப் போகின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாம் தரும் இந்த பாடல் முதலில் பாடலை கேட்கலாம், பின் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம்.

கேட்ட அந்த அழகான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். 1978 கருப்பு வெள்ளையில் வெளியானது சதுரங்கம். ஏற்கனவே பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு எழுதிய மேடை நாடகம் பாரத மாதாவுக்கு ஜே. அந்த மேடை நாடகம் சதுரங்கம் என்ற பெயரில் கருப்பு வெள்ளையில் திரைப்படமானது. அந்த திரைப்படத்திலே ரஜினிகாந்த், ஸ்ரீகாந்த், பிரமீளா, ஜெயசித்ரா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கருப்பு வெள்ளையில் வெளியான அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், திரைப்படத்தை இயக்கியவர் துரை, பாடலை யாத்தவர் கவிஞர் வாலி, பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், காட்சியில் ரஜினிகாந்தும் பிரமீளாவும். ரஜினியின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. நடிகை பிரமீளா உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். தமிழில் வாழை அடி வாழை என்ற திரைப்படத்தின் வாயிலாக இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களால் 72 அறிமுகமாகி, அரங்கேற்றம் என்ற பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படத்தின் வாயிலாக புகழை பெற்றார் பிரமீளா. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டார் பிரமீளா. சிவாஜிக்கு ஜோடியாக பிரமீளா நடித்த திரைப்படம் கவரிமான். தவிர அந்த வேளையில் பிரபலமாக நடித்துக் கொண்டிருந்த ஹீரோக்கள் பலருடனும் நடித்திருக்கின்றார் பிரமீளா. ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், ஏவிஎம் ராஜன், முத்துராமன், சிவகுமார், இப்படியாக பலருடனும் இன்னமும் பலருடனும் ஜோடியாக நடித்தவர் பிரமீளா. இந்த திரைப்படத்தின் இயக்குனரான துரை பன்மொழிகளிலும் 40 மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியவர். 74 அவளும் பெண்தானே என்ற திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படமும் வெற்றியடைந்ததால் தொடர்ச்சியாக திரைப்படங்களை இயக்கும் வாய்ப்பினை பெற்றுக் கொண்டார் துரை. இவருடைய இயக்கத்தில் உருவான பசி திரைப்படத்தை நாம் மறக்க முடியுமா? பாடல்களே இல்லாத திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இயல்பான சிறந்த நடிப்பை வழங்கியமைக்காக மறைந்த நடிகை ஷோபா அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என ஊர்வசி பட்டம் பெற்றார். ஒரு நீயா திரைப்படத்தை மறக்க முடியுமா? இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கையிலும் சக்கை போடு போட்ட திரைப்படம் நீயா. வித்தியாசமான கதையம்சம், 1000 ஜென்மங்கள், ஆசை, 60 நாள், ஒரு வீடு ஒரு உலகம், இப்படியாக பல தரப்பட்ட திரைப்படங்களையும் இயக்கியவர் இயக்குனர் துரை. நீயா திரைப்படம் பாடல்களுக்காகவே ஓடியது, அந்த கதை அம்சத்திற்காகவே ஓடியது. அந்த வேளையிலே இருந்த முன்னணி நடிக நடிகையர் பலரும் நடித்திருந்தார்கள். ஸ்ரீபிரியாவின் சொந்த திரைப்படம், 100 வருடங்கள், பாம்பு உயிர் வாழ்ந்தால் அது மனித உருவம் எடுக்குமாம், அதனை இச்சாதாரி பாம்பு என்று சொல்வார்கள். இதனை அடிப்படையாக வைத்து பின்னப்பட்ட திரைப்படம்தான் நீயா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி? உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், முதலில் பாடலை நாம் கேட்கலாம், பின்பு அது சார்ந்த விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம்.

எங்கேயோ ஏதோ பாட்டொன்று கேட்டேன்,

கேட்ட அந்த இனிமையான கானம் இடம்பெற்ற திரைப்படம் கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆமாம், உங்கள் ஊகம் சரியானதுதான். நதியை தேடி வந்த கடல், அதுதான் திரைப்படத்தின் பெயர். 80ல் வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர், எடிட்டர், அதாவது படத்தொகுப்பாளரான பி லெனின், பி பீம்சிங், பழம்பெரும் இயக்குனர் சிவாஜியை வைத்து பானா வரிசையில் எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் அல்லவா பீம்சிங். அவரது மகன்தான் பி லெனின். இந்த கதை பிரபல நாவலாசிரியர் கதாசிரியர் மகரிஷி எழுதிய நாவல். அதனை திரைப்படமாக எடுத்தார்கள். சரத்பாபு, விஜயகுமார், ஸ்ரீகாந்த், ஃபடாஃபட் ஜெயலட்சுமி ஆகியோருடன் பிரதானமான பாத்திரத்தில் கதாநாயகியாக நடித்தார் கலைச்செல்வி ஜெயலலிதா. கலைச்செல்வி ஜெயலலிதா நடிக்க இறுதியாக வெளியான தமிழ் திரைப்படம் இதுதான், நதியை தேடி வந்த கடல். இளையராஜா இசையமைத்த பாடல் இது. மகரிஷி என்ற நாவலாசிரியர் எழுதிய பல கதைகள் திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, என்னதான் முடிவு என்றொரு திரைப்படம் 65ல் வெளியானது. அந்த திரைப்படம் பனிமலை என்ற பெயரில் மகரிஷி எழுதிய நாவல். திரைப்படமாக எடுத்த பொழுது என்னதான் முடிவு என பெயர் சூட்டினார்கள். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். பத்ரகாளி என்றொரு திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருப்பீர்கள். சிவகுமாரும் ராணி சந்திரா என்ற மறைந்த நடிகையும், ஆமாம், ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், விமான விபத்தில் அகால மரணம் அடைந்தவர் ராணி சந்திரா என்ற மலையாள நடிகை. பத்ரகாளி திரைப்படத்தை முக்கால்வாசி வரையில் எடுத்து முடித்து விட்டார்கள். அந்த வேளையிலே ராணி சந்திராவின் குடும்பம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கலை நிகழ்ச்சிக்காக விமானத்தில் போய் அங்கே கலை நிகழ்ச்சியை முடித்த பிற்பாடு திரும்பி வரும்போது விமானம் வெடித்து சிதறி அகால மரணம் அடைந்தனர் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பின்பு அவருக்கு பதிலாக அவரது முக சாயல் கொண்ட புஷ்பா என்ற ஒரு நடிகையை தேடிப்பிடித்து அவருக்கு பதிலாக நடிக்க வைத்தார்கள். ஒரு விதமாக அந்த கதையை எடுத்து முடித்தார்கள். அந்த திரைப்படம் வெள்ளி விழா ஓடியது. சிவகுமார் அந்த திரைப்படத்தின் கதாநாயகன். பத்ரகாளி மகரிஷி எழுதிய நாவல். சிவகுமார், ஸ்ரீதேவி நடித்த இன்னொரு திரைப்படம் சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, அதுவும் மகரிஷி எழுதிய நாவல்தான். வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்தில் லதாவும் சுமித்ராவும் தோழியராக நடித்திருப்பார்கள். அந்த திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வழங்கியிருந்தார் எம்ஜிஆரின் நாயகியரில் ஒருவரான லதா. அந்த வட்டத்துக்குள் சதுரம் கதையை எழுதியவரும் மகரிஷிதான். கேட்ட பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. நிகழ்ச்சியில் பழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே? அப்படியென்றால் உங்களுக்காக இந்த பாடல் இப்பொழுது உங்கள் இல்லம் நோக்கி வருகின்றது. இதோ
அவளே என் காதலி, அவளே என் காதலி, கொடிநீருக்குள்ளே மலர் மேலே பெண் குளிப்பது தாமரை போலே, கொடிநீருக்குள்ளே மலர் மேலே பெண் குளிப்பது தாமரை போலே, நான் நீராய் பிறந்திருந்தான்.

எங்கே அவன் நாடகம் பார்ப்பது எங்கே நடைமேடையிலே விழி எங்கே அவன் நாடகம் பார்ப்பது எங்கே அவன் நீராய் பிறந்திருந்தார்.

செல்வம் அச்சம் நாணம் வெட்கம். அவளே என் காதலி, கொடிநீருக்குள்ளே மலர் மேலே பெண் கொளிப்பது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பேரும் புகழும். 1976 வித்யா மூவி சார்பில் வெளியான பேரும் புகழும் கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் முத்துராமன், சுஜாதா, சௌகார் ஜானகி, மாஸ்டர் சேகர், சத்யபிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் மறைந்த நடிகர் மாஸ்டர் சேகரும் சத்யபிரியாவும். வாலியின் பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா பிலிம்ஸின் திரைப்படங்களை இயக்கும் முக்தா வி சீனிவாசன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக நேயர்களை உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல்

ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் ஊதட்டி நில் பிறந்திடும் ஓசை ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் ஊதட்டி நில் பிறந்திடும் ஓசை ஒரு தரம் அம்மம்மா ஒரு தரம் ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் ஊதட்டி நில் பிறந்திடும் ஓசை ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை.

அவசரம் அப்பப்பா அவசரம், ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட, ஆசை ஓசை மலர் மூதட்டினில் பிறந்திடும் ஓசை.

அவசரம் அப்பப்பா அவசரம். ஆசை ஒரு மணி மொத்தம் பதித்திட ஆசை. ஓசை மலர் உதட்டினில் பிறந்திடம் ஓசை. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாலை சூடவா. 75ஆம் ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மாலை சூடவா. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் பிரபல நடிகர் வெண்ணிராடை மூர்த்தி. வெண்ணிராடை மூர்த்தியின் மனைவிதான் நடிகை மணிமாலா. நடிகை மணிமாலா அந்த காலங்களில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக தோன்றியவர். மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற திரைப்படத்தில் சிவாஜிக்கு 2 நாயகியர், ஒருவர் மணிமாலா, இன்னொருவர் சவுகார் ஜானகி. வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்திருக்கலாம். அந்த திரைப்படம்தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்னும் மாபெரும் சினிமா தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த 100வது திரைப்படம். வெற்றி திரைப்படமான வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆஸ்தான இசையமைப்பாளர் வேதாச்சலம் எனப்படும் வேதா. வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் நாயகன் எஸ் ஏ அசோகன், நாயகி மணிமாலா. சரி, வெண்ணிராடை மூர்த்தி 65ல் சித்ராலயாவின் ஸ்ரீதரின் வெண்ணிராடை வண்ண திரைப்படத்தின் வாயிலாக நடிகராக அறிமுகமானவர். மாலை சூடவா திரைப்படத்தின் கதாநாயகன் கமல்ஹாசன், கதாநாயகி எம்ஜிஆர் மஞ்சுளா அல்ல, கன்னட நடிகை குமாரி மஞ்சுளா. அவர் இப்பொழுது உயிருடன் இல்லை, இறந்துவிட்டார். தமிழில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். சிவகுமாருடன் புதுவெள்ளம் என்ற திரைப்படத்தில் நாயகியாக தோன்றியவர். இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் கமலுக்கு ஜோடியாக கதாநாயகியாக நடித்தவர். இடுப்பார் கைப்பிள்ளை என்ற திரைப்படம் 75ல் வெளியான வண்ண திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு 2 நாயகியர், ஒருவர் வெண்ணிராடை நிர்மலா, மற்றொருவர்

குமாரி மஞ்சுளா, கன்னடத்து மஞ்சுளா. காலம் பதில் சொல்லும் என்ற திரைப்படத்திலும் கதாநாயகியாக நடித்தவர். ரெண்டு நாயகியரில் ஒருவராக நடித்தவர் குமாரி மஞ்சுளா. மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை SPB-யும் வாணிஜிராமும் பாடியிருந்தார்கள். கமல் ஹீரோவாக நடித்த ஆரம்பகாலத்து திரைப்படம் இது. மாலை சூடவா திரைப்படத்தின் இயக்குனர் யார் என்றால் ஸ்ரீதரின் சகோதரரான சிவி ராஜேந்திரன். ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்தவர் பின்பு தானே திரைப்படங்களை இயக்க தொடங்கினர். சிவி ராஜேந்திரன் சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர். இவர் முதன் முதலில் ஒரு இயக்குனராக முதலில் இயக்கிய திரைப்படம் அனுபவம் புதுமை. அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் நவரசத்திலகம் முத்துராமன், கதாநாயகி ராஜஸ்ரீ. கேட்ட பாடலை எழுதியவர் வாலி. இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த திரைப்படத்தின் கதையை வெண்ணிறாடை மூர்த்தி எழுதியிருந்தாலும் வசனம் எழுதியவர் திரைப்படத்திற்காக திரைக்கதை வசனம் எழுதியவர் ஸ்ரீதருடன் நீண்ட காலம் பயணித்த சித்ராலயா கோபு. பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் கன்னட இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் இந்த பாடல் இதோ

கேட்ட பாடல் நெஞ்சிலாடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. அருமையான ஒரு பாடல் அல்லவா? எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய அந்த பாடல் மலைய மாருதம் என்ற ராகத்தில் இளையராஜா இசையமைத்த பாடல். திரைப்படத்தில் விஜயகுமார் கதாநாயகன், ஹிந்தி நடிகை ராதா சலூஜா கதாநாயகியாக நடித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு எந்த அளவிற்கு நடைபெற்றது என்பது தெரியவில்லை. ஆனால் பாடல்கள் கொண்ட இசைத்தட்டு வெளியானது. கேட்ட பாடலை இயற்றியவர் வாலிப கவிஞர் வாலி. முதன் முதலில் வாலி பாடல் புனைந்த திரைப்படம் கே பாலாஜி, மாலினி, விஜயகுமாரி நடிக்க, பி கோபாலன் இசையமைக்க அழகர் மலைக்கள்ளன் என்ற திரைப்படத்தில் பி சுசீலா பாடிய பாடல். அந்த பாடல்தான் அழகர் மலைக்கள்வன் திரைப்படத்தில் வாலி எழுதிய முதல் பாடல். எம்ஜிஆருக்காக வாலி எழுதிய முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 61 வெளியான நல்லவன் வாழ்வான். அந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் அறிஞர் அண்ணா. அந்த எம்ஜிஆர் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆமாம், எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய இந்த பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. தோரகா என்ற ஹிந்தி திரைப்படத்தில் ராதா சலூஜா பிரபலமாகி இருந்தாலும் வேறும் சில ஹிந்தி படங்களிலும் அவர் நடித்திருக்கின்றார். ஏராளமான ஹிந்தி படங்களில் நடித்தவர் என்று கூற முடியாது. தமிழில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக இதய கனி, இன்று போல் என்றும் வாழ்க போன்ற திரைப்படங்களில் நடித்தவர். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஓரத்திலே என்ற திரைப்படத்தில் இலங்கை எம்ஜிஆர் என்று புகழப்படும் சிங்கள நடிகர் காமினி ஃபொன்சேகா அவர்களுடன் இணைந்து ஜோடியாக நடித்தார். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஓரத்திலே என்ற திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் கே சங்கர். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா? நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் இந்த பாடல் இதோ. ம்

கண்ணே பிள்ளை ஒன்றை கையில் கொண்டு வா, கண்ணா கொள்ளை இன்பம் அள்ளி கொண்டு வா. பொன்னை தந்தாலும் கோடி பொருளை தந்தாலும்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவன் அவள் அது. ஆம், 1980 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் கதாநாயகனாக கலை உலக மார்க்கண்டேயர் சிவகுமார் நடிக்க இரண்டு கதாநாயகியர். முதல் கதாநாயகி லக்ஷ்மி, நடிகை லக்ஷ்மி. முதன் முதலில் 1961 சிறிய பெண்ணாக சிவாஜி பத்மினி முருகன் வள்ளியாக நடிக்க முழு நீள கேவா கலர் திரைப்படமான பக்தி திரைப்படமான ஸ்ரீவள்ளி, அதிலே சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். பெரிய வயது வள்ளியாக நாட்டிய பேரொளி பத்மினி நடித்தார். அதே திரைப்படத்தில் சிறிய வயது முருகனாக விஜயகுமார் நடிக்க வளர்ந்த முருக கடவுளாக சிவாஜி தோன்றி நடித்திருந்தார். ஏற்கனவே 1945 ஒரு ஸ்ரீவள்ளி வெளியானது ஏவிஎம் தயாரிப்பில். அதிலே முருகனாக நடித்தவர் பாடகரும் நடிகருமான டி ஆர் மகாலிங்கம், வள்ளியாக நடித்தவர் லக்ஷ்மியின் தாயான குமாரி ருக்மணி. அது 1945. லக்ஷ்மியின் பாட்டியும் நுங்கம்பாக்கம் ஜானகி என்று அழைக்கப்பட்டவர். அவரும் ஒரு நடிகை, நுங்கம்பாக்கம் ஜானகி. அவருடைய மகள்தான் குமாரி ருக்மணி, குமாரி ருக்மணியின் மகள்தான் லக்ஷ்மி, லக்ஷ்மியின் மகள்தான் ஐஸ்வர்யா. இப்படியாக எத்தனை தலைமுறைகள் எல்லோருமே சினிமாவுக்குள் தான். லக்ஷ்மியின் தந்தையும் ஒரு இயக்குனர் நடிகர், வை வி ராவ் என்று அழைக்கப்பட்டவர். அந்த காலங்களில் மிகவும் பிரபலமானவர். சரி, அந்த 1961 வெளியான ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் தான் லக்ஷ்மி முதன் முதல் சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். வளர்ந்த பெண்ணாக இவர் முதன் முதலில் நடித்த திரைப்படம் 1968 மல்லியம் ராஜகோபால் என்ற இயக்குனர் இருந்தார். சிவாஜியின் சவாலி சமாளி திரைப்படத்தின் இயக்குனர். அது மாத்திரமல்ல, வெறும் பல திரைப்படங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு படத்தை உங்களுக்காக நான் சொல்கின்றேன். ஏனென்றால் சவாலி சமாளி திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருக்கலாம். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் மல்லியம் ராஜகோபால். அவர் இயக்கத்தில் உருவான ஜீவனாம்சம் என்ற திரைப்படத்தில் தான் வளர்ந்த பெண்ணாக முதன் முதலில் லக்ஷ்மி நடித்திருந்தார். அந்த ஜீவனாம்சம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரைசை திலகம் கே.வி. மகாதேவன். அந்த திரைப்படத்தில் பல முன்னணி நடிகை நடிகர் நடித்திருந்தார்கள். அது ஒரு வெற்றி திரைப்படம், நல்லதொரு குடும்ப சித்திரம். ஜெய்சங்கர் விஜயகுமாரி தான் பிரதான கதாநாயகன் கதாநாயகி ஜீவனாம்சம் திரைப்படத்தில். ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா, சௌகார் ஜானகி நடித்திருக்கின்றார், சிவகுமார் நடித்திருக்கின்றார். இப்படியாக பலரும் நடித்திருக்கின்றார்கள். சரி, அவன் அவள் அது திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் எஸ்.பி. பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியது. மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் கண்ணதாசன் எழுதிய பாடல். திரைப்படம் முக்தா பிலிம்ஸ் சார்பில் வண்ணத்தில் எடுக்கப்பட்டது. ஆகவே முக்தா வி. சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். தெலுங்கில் கூட சம்சாரம் சந்தானம் என்ற பெயரில் வெளியானது. அவன் அவள் அது திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகன், லக்ஷ்மியும் ஸ்ரீபிரியாவும் இரண்டு நாயகியராக நடித்திருந்தார்கள். வித்தியாசமான ஒரு கதையம்சம். பிரபல கதாசிரியை நாவலாசிரியை சிவசங்கரி எழுதிய ஒரு சிங்கம் முயலாகிறது என்ற நாவல்தான் அவன் அவள் அது என்ற பெயரில் திரைப்படமானது. திரைப்படமான பொழுது அதற்கு வசனம் எழுதியவர் பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு, காலம் சென்ற விசு அவர்கள். கேட்ட இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் சிவகுமாரும் லக்ஷ்மியும். சிவகுமாரின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக அதிகமாக லக்ஷ்மி நடித்திருப்பார்.
எத்தனையோ திரைப்படங்கள் குறிப்பிடலாம். ஆனால் சிவகுமார் அறிமுகமான காக்கும் கரங்கள் திரைப்படம், ஏவிஎம் என் திரைப்படம் 65-இல், அதிலே சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் அந்த காலத்து ரேவதி என்ற நடிகை. அதிலே ஊனமுற்ற கால் ஊனமுற்ற பெண்ணாக ரேவதி நடித்திருப்பார். முதல் திரைப்படத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் ரேவதி தான். லக்ஷ்மி அவர்கள் பல திரைப்படங்களில், அன்னையும் பிதாவும், பால் குடம், அதே போல எதிரொலி, கஸ்தூரி திலகம், இப்படியாக பல திரைப்படங்கள், இதய வீணை, இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பல திரைப்படங்களில் இருவரும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். அன்னையும் பிதாவும். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் உங்களுடன், ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம்.

இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சிரிப்பு.

சிறு பொண்ணு அல்லி மொட்டு சிங்கார சின்ன சிட்டு அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு ஈனம் தொட்டு ஈடம் தொட்டு வலம் தொட்டு ஏனடி சின்னம்மா என்ன நினைப்பு. இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சீரிப்பு. வயசிலே முல்ல மொட்டு வாலிபம் காளை கட்டு அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு இனம் தொட்டு வடம் தொட்டு வலம் தொட்டு.

காலத்துக்கேத்தபடி ஆடத்தான் நாம் பிறந்தேன். ஜதி சொல்ல நீ பிறந்தே சந்தேகமா, நானும் சுதி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏணிப்படிகள். 79 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் பி. மாதவன். எத்தனை அற்புதமான திரைப்படங்களை இயக்கிய அற்புதமான இயக்குனர் பி. மாதவன். உங்களுக்கு ஞாபகம் வருகின்றதா எப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் அவர் இயக்கி இருக்கின்றார் என்று? ஆமாம், முதன் முதலில் இவர் ஒரு இயக்குனராக பரிமளித்த திரைப்படம் மணியோசை. சிவாஜியின் எத்தனை திரைப்படங்கள் தொடர்ச்சியாக? பின்பு அன்னை இல்லம். சிவாஜியின் அன்னை இல்லம் திரைப்படம் தான் பி. மாதவன் இயக்கிய முதல் திரைப்படம், அதாவது சிவாஜிக்காக இயக்கிய திரைப்படம். தொடர்ச்சியாக எத்தனை திரைப்படங்கள்? நீலவானம், எங்க ஊர் ராஜா, வியட்நாம் வீடு, ராமன் எத்தனை ராமனடி, தேனும் பாலும், ஞான ஒளி, பட்டிக்காடா பட்டணமா, ராஜபாட் ரங்கதுரை, தங்கப்பதக்கம், மறக்க முடியாத திரைப்படங்கள் ஒவ்வொன்றும். மனிதனும் தெய்வமாகலாம், மன்னவன் வந்தானடி, பாட்டும் பரதமும், சித்ரா பௌர்ணமி, ஹிட்லர் உமானாத் என சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை பலவற்றை இயக்கிய பி. மாதவன் எம்ஜிஆரின் சத்யா மூவிஸின் தெய்வத்தாய் என்ற ஒரு திரைப்படத்தை மாத்திரம் எம்ஜிஆருக்காக இயக்கி கொடுத்தார் 64. பின்பு எந்த ஒரு எம்ஜிஆர் திரைப்படத்தையும் அவர் இயக்கவில்லை. கேட்ட பாடலை பாடியவர்கள் எஸ் பி. பாலசுப்ரமணியம், பி. சுஷீலா, பாடலை யாத்தவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் திரைச திலகம், கே. வி. மகாதேவன். எஸ் பி. பாலசுப்ரமணியமும் பி. சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் மறைந்த நடிகை ஷோபாவும் நடித்திருந்தார்கள். அந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பிரபல வசனகர்த்தாவும் இயக்குனருமான மகேந்திரன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம். 1975 நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகையான அஷ்டாவதானியான பி. பானுமதி அவர்களின் சொந்த நிறுவனம் பரணி பிக்சர்ஸ் சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியான இப்படியும் ஒரு பெண். பரணி, பி. பானுமதி மற்றும் அவருடைய கணவர் ராமகிருஷ்ணா இருவரின் மகன் பரணி அவருடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். பானுமதிக்கு சொந்தமான ஸ்டூடியோ பரணி ஸ்டூடியோ. இப்படியும் ஒரு பெண் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எஸ் பி. பாலசுப்ரமணியமும் பல பாடல்களில் அற்புதமாக ஹம் பண்ணியிருக்கக்கூடிய பாடகியான பி. வசந்தாவும் பாடியிருந்தார்கள். பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினி என்று ஒரு நடிகை முன்பு இருந்தார். சிவகுமாருக்கு ஜோடியாக சிவகுமாரின் ஆரம்பகால திரைப்படங்களில் லக்ஷ்மி பல திரைப்படங்களில் நடித்தவர் என்றால், அதே போல குமாரி பத்மினியும் சிவகுமாருக்கு ஜோடியாக பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். இந்த பாடல் காட்சியிலும் இருவரும், சிவகுமாரும் குமாரி பத்மினியும். குமாரி பத்மினி இப்பொழுது உயிருடன் இல்லை. இப்படியும் ஒரு பெண் திரைப்படம் தெலுங்கிலும் வெளியானது. இதனை எழுதி தயாரித்து இயக்கி இசையமைத்து நடித்தவர் பி. பானுமதி. அந்த அருமையான பாடலுக்கு இசையமைத்தவர் பி. பானுமதி தான். அற்புதமான இசை அருமையாக பாடி கொடுத்தார்கள் எஸ் பி. பியும் பி. வசந்தாவும். சிவகுமாரும் குமாரி பத்மினியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள் என்று சொன்னேன் அல்லவா. கண்காட்சி, கங்கா கௌரி, ராஜராஜ சோழன், தேரோட்டம், திருமலை தென்குமரி, இப்படியாக பல திரைப்படங்களிலும் சிவகுமாரும் குமாரி பத்மினியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கி கொண்டிருக்கும் திரு. விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான இனிய பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை. ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு உறவுகளே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை. ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். உறவுகளே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி? பழைய சினிமா பிரியர்களுக்கான விசேட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பழந்தமிழ் சினிமா உலகம் அலசி ஆராயப்படுகின்றது. இன்றும் உங்களுக்காக அற்புதமான பழைய பாடல்கள், அந்த பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள், அவற்றின் விவரங்கள் அனைத்தையும் உங்களுக்காக நான் தரப்போகின்றேன். இந்த பாடல் வாணி ராணி என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டு
திரைப்படத்தில் இடம் பெறாமல் போய்விட்டது. அந்த காலங்களில் இலங்கை வானொலியில் எல்லோரும் விரும்பி கேட்கும் பாடல்தான் இந்த பாடல். இந்த பாடல் காட்சி திரைப்படத்தில் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என ஒரு விதமான கற்பனை. விஜயா புரொடக்ஷன்ஸ், மாபெரும் தயாரிப்பு நிறுவனம், அந்த நிறுவனத்தின் அதிபர்கள்தான் நாகிரெட்டியும் சக்கரபாணியும். எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணி அல்ல, இவர் வேறு ஒருவர். அந்த நிறுவனம் தயாரித்த திரைப்படம், அதுவும் ஈஸ்ட்மன் கலரில், 74 வெளியானது வாணி ராணி. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் தாபி சாணக்கியா, இவர் திரைப்படத்தை இயக்க தொடங்கியிருந்தார். இடையிலே காலமாகிவிட்டார். மிகுதி திரைப்படத்தை வெற்றி இயக்குனரான சி வி ராஜேந்திரன் இயக்கி முடித்தார். ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படத்தில் இரண்டு இயக்குனர்கள், ஒன்று தாபி சாணக்கியா, மற்றொருவர் சி வி ராஜேந்திரன். வாணிராணி திரைப்படம் 74 வெளியான வண்ண திரைப்படம், கே வி மகாதேவன் இசையமைப்பாளர். இந்த பாடல் கண்ணதாசன் எழுதிய பாடல், டி எம் சவுந்தரராஜனும் எஸ் ஜானகியும். டிஎம்எஸ்ஸும் எஸ் ஜானகியும் இணைந்து அற்புதமான பல பாடல்களை ஏராளம் என்று கூற முடியாது, இருந்தாலும் ஓரளவிற்கு எல்லோர் மனங்களையும் கவரக்கூடிய விதமாக அற்புதமான பல பாடல்களை இணைந்து பாடிய ஒரு ஜோடி. வாணிராணி திரைப்படத்தில் வாணிஸ்வரி இரட்டை வேடமேற்று நடித்தார். இரண்டு நாயகர்கள், ஒன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இன்னொருவர் நவரச திலகம் முத்துராமன். ஒருவேளை இந்த பாடல் திரைப்படத்தில் இருந்திருந்தால் டிஎம்எஸ் பாடும் பாடல் என்ற படியினால் சிவாஜிக்கும் வாணிஸ்வரிக்கும் இருந்திருக்கலாம். இந்த திரைப்படத்தில் இரண்டு இயக்குநர்கள் என்று குறிப்பிட்டேன் அல்லவா, தாபி சாணக்கியா முதலில் இயக்க தொடங்கி அவர் காலமானதால் சி வி ராஜேந்திரன் மிகுதி படத்தை இயக்கியிருந்தார் என்று. சி வி ராஜேந்திரன் சிவாஜியின் பல அற்புதமான திரைப்படங்களை, வெற்றி திரைப்படங்களை இயக்கிய ஒரு வெற்றி இயக்குனர். கலாட்டா கல்யாணம், ராஜா, நீதி, சுமதியின் சுந்தரி, சிவகாமியின் செல்வன், உனக்காக நான், என் மகன் என சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் சி வி ராஜேந்திரன். இந்த திரைப்படம் ஏற்கனவே ஹிந்தி மொழியில் ஹேமமாலினி, சஞ்சீவ் குமார், தர்மேந்திரா நடிக்க, ஆர் டி பர்மன் இசையமைக்க, சீட்டா அவுர் கீட்டா என்ற பெயரில் வெளியானது. அந்த ஹிந்தி திரைப்படம் வெற்றியடைய பின்பு தெலுங்கில் கங்கா மங்கா என 73 வெளியானது. அந்த தெலுங்கு திரைப்படத்திலும் வாணிஸ்வரி தான் கதாநாயகி. இரண்டு நாயகர்கள், கிருஷ்ணா, மற்றொருவர் ஷோபன் பாபு. அதன் பின்னர் தான் தமிழுக்கு வந்தது வாணிராணி என. 74 சித்திரை வருடப்பிறப்பு வெளியீடாக இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டது. திரைப்படத்தின் வசனகர்த்தா பிரபல வசனகர்த்தாவாகிய அரூர் தாஸ். என்ன பாடல் இது! அற்புதமான ஒரு பாடல். பொதுவாக சரணங்கள், ஒரு பாடலின் சரணங்கள் ஒரே ராக சாயலில் இருக்கும். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பாடல்களில் மாத்திரம்தான் ஒவ்வொரு சரணமும் வேறு வேறு தாள நடையில், வேறு ராக சாயலில் இருக்கும். இந்த பாடலும் அவ்வாறே. இதோ வாணிராணி என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டு திரைப்படத்தில் இடம்பெறாமல் போன பாடல். என்ன பாடல் என்றுதானே யோசிக்கின்றீர்கள்? பாடலை பாடவா?

கட்டிலிடவா உன்னை கை குழந்தை போல எண்ணி தொட்டிலிடவா.

அள்ளித்தரவா, இன்பத்தை அள்ளித்தரவான். காதல் சொன்னது விழிக்கோலம், உனை

0: ஒலித்த பாடல் 74ஆம் ஆண்டு வெளியான முழு நீள ஈஸ்ட்மன் கலர் திரைப்படமான வாணி ராணி என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டு திரைப்படத்தில் இடம் பெறாமல் போனது. டி எம் சவுந்தரராஜனும் எஸ் ஜானகியும் பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் திரை இசைத்திலகம் கே வி மகாதேவன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பல காலத்தால் அழியாத கானங்கள், அந்த கானங்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள், அவற்றின் விவரங்கள் அனைத்தையும் உங்களுக்காக நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அடுத்தது ஒரு எம்ஜிஆர் திரைப்பட பாடல். நல்லவன் வாழ்வான் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், சீர்காழி கோவிந்தராஜன் பி சுஷீலா பாடிய வாலியின் பாடல். இது ஒரு எம்ஜிஆர் திரைப்படம். இந்த பாடல்தான் பின்னாட்களில் எத்தனையோ எம்ஜிஆர் திரைப்படங்களில் பாடல்களை எழுதி குவித்த வாலி எம்ஜிஆருக்காக முதன் முதலில் எழுதிய பாடல் இதுதான். நல்லவன் வாழ்வான் திரைப்படத்தின் பெயர். திரைப்படத்தின் இயக்குனர் எம்ஜிஆரின் பல திரைப்படங்களை இயக்கிய பானா நீலகண்டன், திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி ஆர் பாப்பா. இந்த திரைப்படத்திற்கு கதை எழுதியவர் அறிஞர் அண்ணா அல்லது சிஎன் அண்ணாதுரை. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அந்த காலத்தில் இருந்தவர். இந்த திரைப்படத்திலே எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் ராஜசுலோச்சனா மற்றும் நடிகர்கள் எம் ஆர் ராதா, லக்ஷ்மி பிரபா மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். அறிஞர் அண்ணா கதை எழுதிய எம்ஜிஆரின் மற்றொரு திரைப்படம் தாய் மகளுக்கு கட்டிய தாலி. அந்த திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் ஜமுனா. அந்த திரைப்படத்தில் ராஜசுலோச்சனாவும் நடித்திருந்தார். எத்தனையோ திரைப்படங்கள் அறிஞர் அண்ணா வசனம் எழுதிய திரைப்படங்கள் இருக்கின்றன. ஓரிரவு, நல்ல தம்பி, ஏற்கனவே கூறியது போல தாய் மகளுக்கு கட்டிய தாலி, எதையும் தாங்கும் இதயம், சொர்க்கவாசல் கே ஆர் ராமசாமி நடித்த திரைப்படம், வேலைக்காரி கே ஆர் ராமசாமி நடித்த திரைப்படம், ஓரிரவும் அவ்வாறே, காதல் ஜோதி என்ற திரைப்படம், இப்படியாக பல திரைப்படங்களுக்கும் வசனம் எழுதியவர், கதை எழுதியவர் அறிஞர் அண்ணா. எம்ஜிஆருக்காக சில திரைப்படங்களில் சீர்காழி கோவிந்தராஜன் அருமையான பாடல்களை பாடியிருக்கின்றார். அந்த வரிசையில் இந்த திரைப்படத்திலும் எம்ஜிஆருக்காக பாடியிருக்கின்றார். நல்லவன் வாழ்வான், சக்கரவர்த்தி திருமகள், சபாஷ் மாப்பிள்ளை, கொடுத்து வைத்தவள், தாய் மகளுக்கு கட்டிய தாலி, இப்படியாக எம்ஜிஆர் திரைப்படங்களில் சீர்காழி கோவிந்தராஜன் எம்ஜிஆருக்காக பின்னணி பாடியிருக்கின்றார். சீர்காழி கோவிந்தராஜன் பி சுஷீலா பாடிய இந்த பாடல் காட்சியில் எம்ஜிஆரும் ராஜசுலோச்சனாவும் பானா நீலகண்டன். எம்ஜிஆரின் பல திரைப்படங்களை இயக்கியவர் இவர். முதன் முதலில் இயக்கிய எம்ஜிஆர் திரைப்படம் எதுவென்றால் 57 வழியான எம்ஜிஆர் அஞ்சலி தேவி நடித்த சக்கரவர்த்தி திருமகள். இப்பொழுது உங்களுக்கு இந்த பாடலை தரலாம் என்று நினைக்கின்றேன். எம்ஜிஆருக்காக கவிஞர் வாலி எழுதிய முதல் பாடல். ஆனால் வாலி ஏற்கனவே வேறு திரைப்படத்தில் எழுதியிருக்கின்றார். அழகர் மலை கள்வன் தான் அவர் பாடல் எழுதிய முதல் திரைப்படம். இது அவர் பாடல் எழுதிய எம்ஜிஆரின் முதல் திரைப்படம். இது உங்களுக்காக அந்த பாடல்.
1: சிரிக்கின்றாய் என்று சிரிக்கின்றாய்,

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நல்லவன் வாழ்வான். சீர்காழி கோவிந்தராஜனும் பி சுஷிலாவும் பாடிய அந்த பாடலின் கவிஞர் வாலி எத்தனையோ சோதனைகளை சந்தித்தார். இந்த பாடலை எம்ஜிஆரை ஒத்துக்கொள்ள வைப்பதற்காக எத்தனையோ தடைகளை தாண்டி இந்த பாடல் எம்ஜிஆர் மனதில் இடம் பிடித்தது, திருப்தியை கொடுத்தது. இந்த பாடலின் பிற்பாடு எத்தனை திரைப்படங்கள். வாலிக்காக எத்தனையோ சந்தர்ப்பங்களை ஒதுக்கி கொடுத்தார் எம்ஜிஆர். படகோட்டி படம் இதன் பின்னர் அத்தனை பாடல்களையும் எழுதினார். பணம் படைத்தவன் திரைப்படத்தில் அத்தனை பாடல்களையும் எழுதியவர் வாலி. இப்படியாக அள்ளி கொடுத்தார். பணத்தை மட்டும் அள்ளி கொடுத்தவர் அல்ல எம்ஜிஆர். இப்படியாக வளர்ந்து வரும் கலைஞர்களை ஊக்குவிப்பதிலும் சிறந்த ஒரு கொடை வள்ளல்தான் எம்ஜிஆர். டி ஆர் பாப்பா இசையமைத்த பாடல், வாலியின் பாடல், சீர்காழி கோவிந்தராஜன் பி சுஷிலா பாடிய பாடல், இடம்பெற்ற திரைப்படம் நல்லவன் வாழ்வான். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தால் அழியாத கானங்கள், அந்த கானங்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள், அவற்றின் விவரங்கள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். சிவகங்கை சீமை இது திரைப்படத்தின் பெயர். ஏற்கனவே எம்ஜிஆர் நடிக்க ஊமையன் கோட்டை என தொடங்கப்பட்ட கதை. அந்த வேளையில் எம்ஜிஆர் பிஸியாக இருந்ததால் அந்த தயாரிக்கும் பணி கைவிடப்பட்டது. அதே கதையை கண்ணதாசன் சிவகங்கை சீமை என தானே தன்னுடைய சொந்த செலவில் தயாரித்து வெளியிட்டார். இந்த திரைப்படத்தில் நடித்த பெரும்பாலான ஆண் நடிகர்கள் மீசை வைத்து நடித்ததால் இந்த திரைப்படத்தை குமுதம் சஞ்சிகை எவ்வாறு விமர்சித்தது தெரியுமா? சிவகங்கை சீமை, சிவகங்கை மீசை என விமர்சித்தது. படம் வெற்றியடையவில்லை. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா பிலிம். ஆம், 1959 கண்ணதாசன் புரொடக்ஷன் சார்பில் கண்ணதாசனின் சொந்த தயாரிப்பாக கண்ணதாசனே வசனம் எழுதி, டயலாக்ஸ், பாடல்களை எழுதி வெளியான ஒரு அரசகதை திரைப்படம். இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன், டி கே சகோதரர்களில் ஒருவரான டி கே பகவதி, வளையாபதி முத்துகிருஷ்ணன் என்ற நடிகர் நன்றாக வசனம் பேசுவார் இந்த திரைப்படத்தில். இப்படியான அரசகதை திரைப்படங்களில் இப்படியானவர்களைத்தான் எல்லாம் தெரிவு செய்து நடிக்க வைப்பார்கள். அவர்களால் தான் அழகாக தமிழ் வசனங்களை, செந்தமிழ் வசனங்களை உச்சரித்து பேச முடியும். வளையாபதி முத்துகிருஷ்ணன், வளையாபதி உங்களுக்கு தெரியும் தானே, ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று வளையாபதி. ஐம்பெரும் காப்பியங்கள் அது ஒரு வேறு சமாச்சாரமாக இருந்தாலும் அதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகின்றேன், ஆகவே தவறாக நினைக்க வேண்டாம். ஐம்பெரும் காப்பியங்கள் எல்லாம் அணிகலன்கள் சம்பந்தப்பட்டவை. வளையாபதி வளையல் சம்பந்தப்பட்டது அதில் வருகின்றது. வளையாபதி முத்துகிருஷ்ணன், வளையாபதி உங்களுக்கு தெரியும் தானே, ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று வளையாபதி. ஐம்பெரும் காப்பியங்கள் அது ஒரு வேறு சமாச்சாரமாக இருந்தாலும் அதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகின்றேன், ஆகவே தவறாக நினைக்க வேண்டாம். ஐம்பெரும்

0: அணிமேகலை, மேகலை என்று சொல்வது இடுப்பில் அணியும் ஒட்டியாணம். அதே போலத்தான் வளையாபதி. சீவக சிந்தாமணி, இந்த மகுடத்தில் அணிவார்கள் அந்த சிந்தாமணி. கற்கள். மணிமேகலை, ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஐம்பெரும் காப்பியங்கள் எல்லாமே அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட பெயர்கள் தான். அதன் வளையாபதி திரைப்படத்தில் நடித்தவர், அது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான வளையாபதி திரைப்படமானது அந்த காலங்களில் சௌகார் ஜானகியும் முத்துகிருஷ்ணன் நடித்தார்கள். அதிலிருந்துதான் முத்துகிருஷ்ணனின் பெயர் வளையாபதி முத்துகிருஷ்ணன். இதில் SSR-க்கு ஜோடியாக நடித்தவர் நாட்டிய நடிகையான குமாரி கமலா மற்றும் ஈஸ்வரலட்சுமி, MN ராஜம், தாம்பரம் லலிதா மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். சிவகங்கை சீமையில். மெல்லிசை மன்னர்கள் இசையமைப்பாளர்கள் K. சங்கர் திரைப்படத்தின் இயக்குனர். அந்த காலங்களில் கண்ணதாசன் தயாரித்த பல திரைப்படங்களை இயக்கியவர் பிரபல ஒளிப்பதிவாளரான G.R. நாதனாக இருந்தாலும் இது ஒரு அரச கதை என்றபடியினால் அவரை தெரிவு செய்யவில்லை. பல சமூக சித்திரங்களை இயக்கியவர் G.R. நாதன். கண்ணதாசன் தயாரித்த பல சமூக சித்திரங்களை எடுத்து பார்த்தால் இயக்கியிருக்கின்றார். வானம்பாடி, லக்ஷ்மி கல்யாணம், கருப்பு பணம் பார்த்தீர்களா, இவையெல்லாம் கண்ணதாசனின் படங்கள். இதன் இயக்குனர் யார் என்றால் G.R. நாதன், பிரபல ஒளிப்பதிவாளர். சிவகங்கை சீமை அரச கதை. ஆகவே இப்படியான ஒரு கதையை இயக்குவதற்கு நன்கு விடயம் தெரிந்தவர்கள், அதாவது இதை பற்றி ஒரு அரச கதையை எப்படி இயக்க வேண்டும் என்ற அடிப்படை அறிவு இருந்தவர்களைத்தான் தேட முடியும். ஆகவே K. சங்கரைத்தான் இயக்க வைத்தார். இந்த பாடலை பாடிய குரல்கள் T.M. சௌந்தரராஜனும் T.S. பகவதி. T.K. பகவதி அது ஒரு ஆண் நடிகர், T.S. பகவதி ஒரு பெண் பாடகி, AVM-இன் ஆஸ்தான பாடகியாக இருந்தவர். அந்த காலங்களில் ஆஸ்தான பாடகர் பாடகியாக இருந்திருக்கின்றார். AVM நிறுவனம் அப்படி பலரையும் ஒப்பந்தம் செய்வதுண்டு. MS. ராஜேஸ்வரி, T.S. பகவதி போன்றவர்களை AVM நிறுவனம் ஆஸ்தான பாடகியராக வைத்திருந்தார்கள். TMS-ம் T.S. பகவதியும் பாடிய பாடல் காட்சியில் SS. ராஜேந்திரனும் குமாரி கமலாவும். 1959-ல் வந்த திரைப்படம் என்று குறிப்பிட்டிருந்தேன். 1959-ல் வெளியான எத்தனையோ திரைப்படங்களில் சிவாஜியின் பாகப்பிரிவினை, சிவாஜியின் வீரபாண்டிய கட்டபொம்மன், ஜெமினி நடித்த கல்யாண பெருசு போன்றவைதான் நல்ல வசூலையும் கொடுத்தன, மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பையும் பெற்றன. சிவகங்கை சீமை வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திற்கு போட்டியாக வெளியான திரைப்படம் என்று கூறுவார்கள். இது தோல்வியை தழுவியது. இந்த பாடலை மெல்லிசை மன்னர்கள் சோகத்திற்கு பெயர் போன முகாரி ராகத்தில் இசையமைத்திருக்கின்றார்கள். முகாரி ராகத்தில், அதாவது சோகத்தை பிரதிபலிக்கக்கூடிய முகாரி ராகத்தில் இன்பமான காதல் பாடலையும் உருவாக்க முடியும் என்பதனை இந்த பாடல் வாயிலாக மெல்லிசை மன்னர்கள் நிரூபித்தார்கள். பாடலை கேட்கலாமா?
1: கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணதாசன் புரொடக்ஷன் சார்பில் 1959 கருப்பு வெள்ளியில் வெளியான அரசகதை திரைப்படமான சிவகங்கை சீமை. மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த அந்த பாடலை டி எம் சவுந்தரராஜனும் டி எஸ் பகவதியும் பாடியிருந்தார்கள். அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், காட்சியில் எஸ் எஸ் ராஜேந்திரன், குமாரி கமலா. முகாரி ராகத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த பாடல் அது. இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இந்திய நிகழ்ச்சியிலும் காலத்தால் அழியாத கானங்கள், அந்த கானங்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள், அவற்றின் விவரங்கள் அனைத்தையும் உங்களுக்காக நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நால்வர் பாடிய பாடல் இது. டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா, எல் ஆரீஸ்வரி பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பவானி. 1967 கருப்பு வெள்ளையில் வெளியானது பவானி. ஏற்கனவே பவானி என்ற பெயரில் எம்ஜிஆர் நடிப்பதாக இருந்தது ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் பின்பு தயாரிக்கப்படவில்லை. இது வேறு கதை. 1967 டி ஆர் ராமண்ணா, பழம்பெரும் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் உருவான கருப்பு வெள்ளி திரைப்படமாக இது வெளியானது. மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இந்த திரைப்படத்திற்கு வசனம் மாத்திரம் எழுதியவர் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். திரைப்படத்தில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், எஸ் ஏ அசோகன், விஜயகுமாரி, வாணிஸ்ரீ, மேஜர் சுந்தரராஜன், எல் விஜயலட்சுமி, நாகேஷ், எம் பி ராஜம்மா, மனோரமா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த காட்சியில் ஜெய்சங்கர், வாணிஸ்ரீ, விஜயகுமாரி, எஸ் ஏ அசோகன் போன்றோரை நாம் காட்சியிலே காணக்கூடியதாக இருக்கும். ஒரு ஜோடி காதலில் மூழ்கியும் இன்னொரு ஜோடி போதையில் மூழ்கியும் ஒரு பெண்ணோ கணவன் கைவிட்ட சோகத்தில் பாடுவதாகவும் அமைந்த பாடல் இது. இந்த திரைப்படத்தை விமர்சிக்கும் பொழுது கல்கி சஞ்சிகை அந்த காலத்தில் ஒரு நாடகம் போல இருப்பதாக விமர்சித்தது. பவானி திரைப்படம் வெளியான 1967 இந்த திரைப்படத்தில் நடித்த ஜெய்சங்கர் நடிப்பில் பெண்ணே நீ வாழ்க, சபாஷ் தம்பி, பட்டணத்தில் பூதம், ராஜா வீட்டு பிள்ளை, உயிர் மேலாசை, செல்வ மகள், பொன்னான வாழ்வு, முகூர்த்த நாள், காதலித்தால் போதுமா, நான் யார் தெரியுமா போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. நேயர்களே, இதோ என்றோ கேட்ட ஒரு அருமையான கானம், பெரிய பாடல். பவானி திரைப்படத்தில் கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிசை மன்னரின் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா, எல் ஆரீஸ்வரி.

தூய மஞ்சத்தில் பாவை நெஞ்சத்தில் நான் இருக்க பார்த்திருக்கும் காதல் வெண்ணில நான்கு கன்னங்கள் பேசிக்கொள்ளட்டும், நாளை மிச்சம் மீதி இன்றி வாங்கி கொள்ளட்டும். காலையில் வெட்கம்

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1967 வெளியான கருப்பு வெள்ளி திரைப்படமான பவானி. டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா, எல் ஆர் ஈஸ்வரி பாடிய அந்த பாடலின் கவிஞர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். காட்சியில் ஜெய்சங்கர், வாணிஸ்ரீ, விஜயகுமாரி, எஸ் ஏ அசோகன் போன்றோர் பங்கு பெற்றிருந்தார்கள். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பார்த்தால் பசி தீரும். 1962 பொங்கல் வெளியீடாக வெளியானது பார்த்தால் பசி தீரும். பிரபல தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம்மும் ஜி கே புரொடக்ஷன்ஸும் இணைந்து தயாரித்த திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தில் நடித்த பிரதான பெண் நடிகைகளுக்குள் ஈகோ பிரச்சனை இருந்ததால் டைட்டில் கார்டில் பெயர் போடாமல் அவர்களின் படங்களை மட்டும் போட்டார்கள். பார்த்தால் பசி தீரும் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடிய திரைப்படம். தெலுங்கு மொழியில் பவித்ர பிரேமா என டப் செய்யப்பட்டது. இந்த திரைப்படம் 62 வெளியானது 2012 தை மாதம். இது தை மாதம் பொங்கல் வெளியிடல்லவா. 2012 தை மாதம் இந்த திரைப்படத்தின் 50வது பொன் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். பார்த்தால் பசி தீரம் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, சரோஜாதேவி, சௌகார் ஜானகி, கே ஏ தங்கவேலு, எம் சரோஜா, சி கே சரஸ்வதி, மாஸ்டர் கமலஹாசன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பீம்சிங். அந்த காலத்திலே பார்த்தால் சில இயக்குனர்கள் வேறு துறைகளிலும் வல்லவர்களாக இருந்தார்கள். இப்ப பீம்சிங் அவர் ஒரு இயக்குனர், அது மாத்திரமல்ல அவருக்கு எடிட்டிங் வேலைகளும் தெரியும், படத்தொகுப்பு வேலைகள். அதே போல தேவரின் திரைப்படங்களை இயக்கும் அவருடைய தம்பியான எம் ஏ திருமுகம் அவர்களுக்கும் திரைப்படங்களை இயக்கவும் தெரியும், எடிட்டிங் வேலைகளும் தெரியும், படத்தொகுப்பு வேலைகளும் தெரியும். இப்படியாக பலர் இருக்கின்றார்கள். பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்தின் கதையை எழுதியவர் ஏ சி திரலோகச்சந்தர். ஏ சி திரலோகச்சந்தர் பின் நாட்களில் மாபெரும் இயக்குனராக வலம் வந்தவர். இவர் இயக்கிய முதல் திரைப்படம் எதுவென்றால் அதுவும் ஏவிஎம்என் முருகன் பிரதர்ஸ் தயாரித்த வீரத்திருமகன். அதுவும் 62 தான் வெளியானது. அதன் பின்னர் சிவாஜியின் எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை இயக்கியிருக்கின்றார் ஏ சி திரலோகச்சந்தர். ஏ சி திரலோகச்சந்தர் இயக்கிய எம்ஜிஆரின் ஒரே ஒரு திரைப்படம் அன்பேவா. அது எம்ஜிஆர் பாணியை விட்டு விலகி அதன் கதையம்சம் செல்லும். இருந்தாலும் எம்ஜிஆர் ஒத்துக்கொண்டு நடித்தார். படம் சூப்பர் ஹிட். சரி, டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். இந்த பாடல் காட்சியில் சிவாஜியும் சரோஜாதேவியும் முதன் முதலில் ஜோடியாக நடித்த திரைப்படம் பாகப்பிரிவினை. அந்த திரைப்படத்தின் இயக்குனரும் ஏ பீம்சிங் தான். இந்த பாடல் கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலுக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. என்னவென்றால், இது கேள்விகளால் மட்டும் புனையப்பட்ட ஒரு பாடல். அதனால் இது வந்ததா, இதனால் அது வந்ததா என்று கேள்விகளாகவே இருக்கும் பாடல் முழுவதும். எங்குமே பதில் கிடைக்காது. நாம பதிலை ஊகித்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்ன பாடல் என்று யோசிக்கின்றீர்கள். இதுதான் அந்த பாடல். பதில் இல்லாது கேள்விகளால் மட்டும் புனையப்பட்ட கவிதை இது. எப்படியான பாடல் வேண்டும் என்று கேட்டாலும் கண்ணதாசன் எதற்கும் சளைத்தவர் அல்ல. உடனடியாகவே அப்படியான பாடல்களை எல்லாம் கொடுத்து விடுவார். அது அரச கதை திரைப்படமாக இருக்கட்டும், பக்தி திரைப்படமாக இருக்கட்டும், அல்லது சமூக கதையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அசத்தி விடுவார். இவ்வளவிற்கும் அவர் படித்தது 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே. அவர் ஒரு புறவி கவிஞர். இதோ பாடல்.
1: கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததா, கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா. பாடல் வந்ததும் தாளம் வந்ததா, பாடல் வந்ததும் தாளம் வந்ததா,

ராகம் வந்ததும் பாவம் வந்ததா, கண் திறந்ததும் காட்சி வந்ததா, காட்சி வந்ததும் கண் திறந்ததா, பருவம் வந்ததும் ஆசை வந்ததா, ஆசை வந்ததும் பருவம் வந்ததா, கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா. வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா, வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா.

வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும் காதல் என்பதா பாசம் என்பதா கருணை என்பதா உரிமை என்பதா கொடியசைந்ததும் காற்று வந்ததும் கொடியசைந்ததா நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததாம்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 62 வெளியான பார்த்தால் பசி தீரும். டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷிலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் சிவாஜியும் சரோஜா தேவியும். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தோர் மெல்லிசை மன்னர்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தால் அழியாத கானங்கள், அந்த கானங்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள், அவற்றின் விவரங்கள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இருவர் உள்ளம். 1963 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷிலாவும் பாடிய இந்த பாடலின் கவிஞர் கண்ணதாசன், இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். இது ஒரு ரொமான்டிக் பிலிம். திரைப்படத்தின் இயக்குனர் எல் வி பிரசாத், மாபெரும் ஜாம்பவான் எல் வி பிரசாத். திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் கே எஸ் பிரசாத். இருவர் உள்ளம் திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதியவர் கலைஞர் மோனா கருணாநிதி. இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், சரோஜா தேவி, எம் ஆர் ராதா, எஸ் வி ரங்கா ராவ், டி ஆர் ராமச்சந்திரன், சந்தியா யார் என்றால் ஜெயலலிதாவின் தாயார், டி பி முத்துலட்சுமி, ராதாபாய் யார் என்றால் குட்டி பத்மினியின் தாயார், அவரும் ஒரு நடிகைதான். ஏற்கனவே கூறியது போல இது ஒரு ரொமான்டிக் பிலிம். இந்த இருவர் உள்ளம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு கொடைக்கானல், கன்னியாகுமரி, பெங்களூர் போன்ற இடங்களில் நடாத்தப்பட்டது. இந்த திரைப்படத்தில் திரைக்கதை எழுதிய கலைஞர் கருணாநிதிக்கு 20,000 ரூபாய் அந்த வேளையிலே சம்பளமாக கொடுக்கப்பட்டதாம். எல் வி பிரசாத் அவர் ஒரு நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர். அவர் இயக்கிய இறுதி திரைப்படம் இதுதான். அதன் பின்னர் திரைப்படங்களை தயாரித்திருக்கின்றார். அந்த காலத்தில் 1931 இந்தியாவின் முதல் பேசும் படம் என்று வெளியானது ஹிந்தியில் ஆலம் ஆரா. அந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார் எல் வி பிரசாத். அதே ஆண்டு வெளியான காளிதாஸ், அதிலே தமிழ், அதிலே எல்லோரும் தங்கள் சொந்த மொழிகளை பேசினார்கள். அதில் தமிழும் பேசி நடித்தார்கள். அந்த காளிதாசிலும் நடித்தார். இரண்டுமே 31 வெளியான பேசும் படங்கள் தான். அதுவரை மௌன படங்களாக இருந்தவை 31 தான் பேச ஆரம்பித்தன. ஆகவே எல் வி பிரசாத் இயக்கிய இறுதி திரைப்படம் இது. 100 நாட்கள் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடியது. பின்னர் இந்த கதையை விஜய் நடித்த ஒன்ஸ் மோர் திரைப்படத்தில் சேர்த்துக் கொண்டார்கள். சிவாஜி சரோஜாதேவி அதில் நடித்திருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய பழைய காதல் காட்சிகளுக்காக இந்த திரைப்படத்தின் காட்சிகளை சேர்த்துக் கொண்டார்கள். இது இந்த பல்லவி, இந்த பாடலின் பல்லவி ஒரு கேள்வியும் பதிலுமாக இருக்கும். பின்பு வேறு மாதிரி வரும் சரணங்கள். இருவர் உள்ளம் அடிப்படையில் ஒரு நாவல். லக்ஷ்மி என்னும் ஒரு எழுத்தாளர் எழுதிய பெண்மனம் என்ற நாவல் இருவர் உள்ளம் என திரைப்படமான பொழுது, இதற்காக திரைக்கதை எழுதியவர் நாவல், அந்த நாவலை வைத்து திரைக்கதை எழுதியவர் தான் கலைஞர் கருணாநிதி. காட்சியில் சிவாஜி சரோஜாதேவி. இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

பள்ளியறை பெண் மனதில் ஏக்கம் ஏக்கம், பக்கத்தில் துணை இருந்தால் வெட்கம் வெட்கம். பள்ளியறை பெண் மனதில் ஏக்கம் ஏக்கம், பக்கத்தில் துணை இருந்தால் வெட்கம் வெட்கம்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1963 கருப்பு வெள்ளையில் வெளியான இருவர் உள்ளம். திரைப்படத்தின் இயக்குனர் மாபெரும் ஜாம்பவான் எல்வி பிரசாத். திரைப்படத்தின் கேமராமேன் அதாவது சினிமேட்டோகிராஃபர் ஒளிப்பதிவாளர் எல்வி பிரசாத், மன்னிக்க வேண்டும் கே எஸ் பிரசாத். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசி திலகம், கே வி மகாதேவன். இருவர் உள்ளம் திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலை டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷீலாவும் பாடியிருந்தார்கள். காட்சியில் சிவாஜியும் சரோஜா தேவியும். நடிகர் திலகத்துடன் பத்மினி, நாட்டிய பேரொளி பத்மினி அவரை நாம் சந்தித்திருக்கின்றோம். எங்களுடைய மகளின் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்கு அவர்தான் இங்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தவர். அவர் கூறுவார், தான் தான் சிவாஜியுடன் அதிகமான திரைப்படங்களில் நடித்ததென்று. அப்படி அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் சிவாஜியுடன் அதிகமான திரைப்படங்களில் ஜோடியாக நடித்தவர், முன்னணியில் இருப்பவர் புன்னகையரசி கே ஆர் விஜயா, அதன் பின்னர் தான் பத்மினி, அதன் பின்னர் தான் இனியோர் சரோஜா தேவி, தேவிகா, வாணிஸ்ரீ இப்படியாக பலரும் வருவார்கள். சிவாஜியின் முதல் ஜோடி யார் என்றால் பராசக்தி, முதல் ஜோடி பண்டரிபாய். அதே ஆண்டு பணம் திரைப்படமும் வெளியானது. அதில் ஜோடி அதாவது 1952 பத்மினி. அடுத்த ஆண்டு 1953 பார்த்தால் பூங்கோதை, அதிலே அஞ்சலி தேவி சிவாஜியுடன் இணைந்து நடித்திருந்தார். அப்படியாக அன்றைய சினிமா உலகம் நினைத்து பார்த்தால் புல்லரிக்கின்றது. எத்தனை வருடங்கள் கடந்து போய்விட்டன இல்லையா? நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் பாடல்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்திற்கு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகள போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக எப்பொழுதுமே பழைய பாடல்களை தகவல்களுடன் உங்களுக்காக வழங்குவதுதான் வளமை, பொதுவான விடயம். அந்த வகையில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்களை தருவதற்கு நான் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன். நீங்கள் நினைத்து பார்த்திருப்பீர்களா, எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் சூலமங்கலம் ராஜலட்சுமி சேர்ந்து பாடியிருப்பார் டூயட் என்று. முதல் பாடல் சூலமங்கலம் ராஜலட்சுமி இசையமைத்து எஸ்பிபியுடன் சூலமங்கலம் ராஜலட்சுமி இணைந்து பாடிய பாடல்.
சூலமங்கலம் சகோதரிகள் ராஜலட்சுமி ஜெயலட்சுமி இருவரும் இணைந்து இசையமைத்த திரைப்படங்களும் இருக்கின்றன. தரிசனம், டைகர் தாத்தாச்சாரி, பிள்ளையார். அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அப்போதே சொன்னேனே கேட்டியா. 76 இந்த திரைப்படத்தை தயாரிக்க தொடங்கி படப்பிடிப்பை நடத்த தொடங்கி 79 தான் அப்போதே சொன்னேனே கேட்டியா திரைப்படம் திரையிடப்பட்டது. திரைப்படத்தில் ஜெயகணேஷ், சத்யபிரியா, மேஜர் சுந்தரராஜன், ஸ்ரீதர் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல். எஸ்பிபியும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பாடல். சற்று வித்தியாசமாக இருக்கின்றது அல்லவா? நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார்கள் எங்களுடைய நேயர்கள். இதோ அந்த காதல் பாடல்.

பாடலை கேட்டீர்களா? ஆம், ஒலிக்காத பாடல் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். பார்த்தீர்களா, எஸ்பிபியும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பாடல். இடம்பெற்ற திரைப்படம் அப்போதே சொன்னேனே கேட்டியா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, இன்று உங்களுக்காக முற்றுமுழுதாக அபூர்வமான ஆச்சரியமூட்டக்கூடிய பாடல்கள், அதுவும் டூயட் பாடல்கள். என்றோ எப்போதோ கேட்ட பாடல்களாகவும் இருக்கலாம், கேட்காத பாடல்களாகவும் இருக்கலாம். அந்த வரிசையில் இந்த நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்புள்ள அத்தான். அன்புள்ள அத்தான் இந்த திரைப்படம் 1981 கவியரசர் கண்ணதாசனின் மகன் கண்மணி சுப்பு இயக்க, கவியரசர் கண்ணதாசனின் இன்னொரு மகனான கலைவாணன் கதாநாயகனாக நடிக்க, இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் இயற்ற, பாடலுக்கு இசையமைத்திருந்தார் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். பார்த்தீர்களா, கண்ணதாசன் என்று எடுத்துக்கொண்டால் அவருக்கு 3 மனைவியர், 15 பிள்ளைகள். பார்த்தீர்களா, எந்த பெரிய சாதனை! 3 மனைவியர், 15 பிள்ளைகள். அன்புள்ள அத்தான் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பி. ஜெயச்சந்திரனும் பி. சுஷீலாவும் பாடியிருக்கின்றார்கள். என்றோ இலங்கை வானொலியில் கேட்ட பாடல் இது. இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த கவியரசர் கண்ணதாசனின் மகனான கலைவாணன் காலமாகிவிட்டார். திரைப்படத்தின் நாயகி ஷோபா காலமாகிவிட்டார். இதோ அன்புள்ள அத்தான் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் மெல்லிசை மன்னரின் இசையில். கேட்டு பார்க்கலாமா? என்றோ கேட்ட பாடலை திரணிங். பாவை மலர் மொட்டு இளம் பருவமோ ஈரெட்டு பாடும் வண்ணச் செட்டு ஒன்று தரவா கன்னம் தொட்டு

பாவை மலர் மொட்டு இளம் பருவமோ ஈரெட்டு பாடும் வண்ண

பள்ளியறை பாடல் சொல்லவா, அந்த வித்தைகளை கற்றுக் கொள்ளவா.

கேட்ட அந்த இனிமையான கானம் இடம்பெற்ற திரைப்படம் அன்புள்ள அத்தான். படத்தின் நாயகன் கவியரசரின் மகனான கலைவாணன். திரைப்படத்தின் இயக்குனர் கவியரசரின் மகனான கண்மணி சுப்பு. பாடலை ஆத்தவர் கவியரசர். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடிய குரல்கள் பி ஜெயச்சந்திரன், பி சுஷீலா. நேர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. அபூர்வமான பாடல்களை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உறவுகளே, எப்படி இருக்கின்றது பாடல்கள்? இதோ அடுத்த பாடலை பாடிய குரல்கள் இளைய தளபதி விஜயின் தாய் மாமனான எஸ் என் சுரேந்தர் மற்றும் இளைய தளபதி விஜயின் தாயான ஷோபா சந்திரசேகர். அதாவது எஸ் என் சுரேந்தரும் ஷோபாவும் இணைந்து பாடிய பாடல், அதாவது அக்காவும் தம்பியும் இணைந்து பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவள் ஒரு பச்சை குழந்தை. பாடலை எழுதியவர் கங்கை அமரன். பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. திரைப்படத்தின் இயக்குனரோ இளைய தளபதி விஜயின் தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர். அவள் ஒரு பச்சை குழந்தை திரைப்படத்தின் நாயகன் விஜயகுமார், நாயகி பவானி. ஆமாம், எஸ் என் சுரேந்தரும் ஷோபாவும் திரைப்படங்களில் பாடுவதற்கு முன்னாலேயே மேடை பாடகர் பாடகியாக பணியாற்றியவர்கள். இதோ அபூர்வமான அந்த பாடலை உங்களுக்காக இந்த வேளையில் வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி உறவுகளே.

மாலை இள மனதில் ஆசைதனை தூவியது அதிகாலை. அந்த நினைவில் தினமாயிரம் கவிதைகள் பாடியது மாலை.

ஒலித்த அந்த பாடல் எஸ் என் சுரேந்தர் மற்றும் ஷோபா, அதாவது அக்காவும் தம்பியும் பாடிய பாடல். சுரேந்தர் இளைய தளபதி விஜயின் தாய்மாமன், ஷோபா சந்திரசேகர் இளைய தளபதியின் தாயார். திரைப்படத்தின் இயக்குனர் இளைய தளபதி விஜயின் தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவளொரு பச்சை குழந்தை. மறக்க முடியுமா நிகழ்ச்சி உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அனு. திரைப்படத்தின் பெயர் 82 வெளியான வண்ண திரைப்படமான அனு. திரைப்படத்தில் அந்த காலத்து இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனின் மகனான எஸ் எஸ் ஆர் ராஜேந்திரகுமார், ராணி பத்மினி, ஜெயதேவி, ராஜா ஆகியோர் நடித்திருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இந்த பாடலை ஆத்தவர் கண்ணதாசன். இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு. ஒவ்வொரு வசனமும் முடியும் பொழுதும் கள் கள் கள் என்று முடியும். அற்புதமான ஒரு இலக்கிய மனம் கமலும் செந்தமிழ் சொற்களால் அழகுபடுத்தப்பட்ட ஒரு கவிதை மாலை இது. திரைப்படத்தை தயாரித்தவர் யார் என்றால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள். அனு திரைப்படத்தை தயாரித்தவர் அந்த காலங்களில் ஒரு பாடகராக நடிகராக பரிமளித்த கான குரலோன் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான டி ஆர் மகாலிங்கம் சுகுமாரன், அதாவது டி ஆர் எம் சுகுமாரன். டி ஆர் மகாலிங்கம் அந்த காலங்களில் தன்னுடைய மகனான சுகுமாரன் அவர் நினைவில் சுகுமார் புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனம் வாயிலாக பல திரைப்படங்களை தயாரித்து அதில் நாயகனாக நடித்தவர் டி ஆர் மகாலிங்கம். அந்த திரைப்படங்களில் பெரும்பாலானவை வெற்றி பெறவில்லை, தோல்வியை தழுவின. இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கின்ற தந்தையின் நினைவாக அவருடைய மகன் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான சுகுமாரன். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது அனு திரைப்படத்தில். அந்த காலங்களில் இலங்கை வானொலியில் அடிக்கடி ஒலித்த பாடல், எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த பாடல், ரசித்த பாடல், மகிழ்ச்சியூட்டிய பாடல். கேட்டு பார்க்கலாமா? சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள், சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள். இந்த பாடல் ரசித்த பாடல், மகிழ்ச்சியூட்டிய பாடல். கேட்டு பார்க்கலாமா? சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்க

சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள், சங்கதி பேசுங்கள். மயக்கும் கண்கள் நாளும் சேர்ந்து கவிதை எழுதுங்கள், மயக்கும்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அனு. பாடலையாத்தவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம். திரைப்படத்தின் நாயகன் அந்த காலத்து இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ஆரின் மகனான எஸ் எஸ் ஆர் ராஜேந்திரகுமார். கதாநாயகி ராணி பத்மினி மற்றும் ஜெயதேவி, ராஜா ஆகியோரும் பிரதான பாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார்கள். திரைப்படத்தை தயாரித்தவர் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான டி ஆர் எம் சுகுமாரன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழங்கியை போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான ஆச்சரியமூட்டும் பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நேயர்களே, நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தாய் வீட்டு சீதனம். 1975 ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தாய் வீட்டு சீதனம். இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், உஷா நந்தினி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். கவியர் சர் கண்ணதாசன் எழுதிய பாடல் தாய் வீட்டு சீதனம் திரைப்படம்.

படத்தை மதுரை திருமாறன் இயக்கியிருந்தார். மதுரை திருமாறன் இயக்கத்தில் கே ஆர் விஜயா பல திரைப்படங்களில் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் இப்பொழுதும் ஒரு லெஜெண்டாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் கலைஞானம். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் உஷா நந்தினியும். ஒரு காலத்தில் மலையாள நடிகை உஷா நந்தினி குறிப்பிட்ட சில திரைப்படங்களில் நடித்தவர். சிவாஜியுடன் 5 படங்கள், ஜெய்சங்கருடன் 4-5 படங்களில். அந்த வரிசையில் இந்த திரைப்படத்திலும் ஜெய்சங்கருக்கு ஜோடி உஷா நந்தினி, ரவிச்சந்திரனுக்கு ஜோடி கே ஆர் விஜயா. சரி, அடிக்கடி ஒலிக்காத ஆனால் அன்று அடிக்கடி ஒலித்த பாடல் என்று கூற மாட்டேன். அத்தி பூத்தாற்போல் ஒலித்த பாடல் அன்று இலங்கை வானொலியில். இது உங்களுக்காக அந்த பாடல். காட்சியில் ஜெய்சங்கர், உஷா நந்தினி. தாய் வீட்டு சீதனம். எனக்கும் உனக்கும் வழக்கு, எனக்கும் உனக்கும் வழக்கு, இரண்டும் சுகத்தின் கணக்கு, கையணைத்து தொட்டணைத்து நாம் கலந்தால் என்ன, எனக்கும் உனக்கும் வழக்கு.

அல்லித்தண்டு கைரண்டில் வளைகின்றது, அள்ளிக்கொள்ளும் சின்ன முல்லை குழைகின்றது. அல்லித்தண்டு கைரண்டில் வளைகின்றது, அள்ளிக்கொள்ளும்

எனக்கும் உனக்கும் வழக்கு, இரண்டும் சுகத்தின் கணக்கு, கையணைத்து தொட்டணைத்து நாம் கலந்தால் என்ன? உள்ளம் தன்னில் உள்ளம் ஒன்று ஒழிகின்றது, பள்ளம் கண்டு வெள்ளம் வந்து பாய்கின்றது, மையில் இட்ட மீனாக கண்ணில் பட்ட மானாக

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம். 75ஆம் ஆண்டு வெளியான தாய் வீட்டு சீதனம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல் அது. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான ஆச்சரியமூட்டும் பாடல்கள் என்றோ கேட்ட பாடலாகவும் இருக்கலாம், கேட்காத பாடலாகவும் இருக்கலாம், அத்தி பூத்தாற் போல ஒலித்த பாடலாகவும் இருக்கலாம். அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எடுப்பார் கைப்பிள்ளை. 1975ஆம் ஆண்டு நடிகரும் இயக்குனருமான கே விஜயன் இயக்கத்தில் வண்ணத்தில் வெளியானது எடுப்பார் கைப்பிள்ளை. நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், வெண்ணிறாடை நிர்மலா, கன்னடத்து மஞ்சுளா, ஸ்ரீகாந்த், எம்ஆர்ஆர் வாசு மற்றும் பலரும் எடுப்பார் கைப்பிள்ளை வண்ண திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. எம் பி சீனிவாசன் என்ற இசையமைப்பாளர் இசையில் கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய எடுப்பார் கைப்பிள்ளை திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் காட்சியில் ஜெய்சங்கர், வெண்ணிறாடை நிர்மலா, கன்னடத்து மஞ்சுளா மூவரும் காட்சியில். என்றோ கேட்ட பாடல், என்றோ ஒலித்த பாடலை இன்று கேட்கலாமா இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக? இதோ உங்களுக்காக அந்த பாடல். பொன்னும் மயங்கும் பூவும் வணங்கும் கண்ணின் பார்வைதனில் தெய்வம் விளங்கும். பொன்னும் மயங்கும் பூவும் வணங்கும் கண்ணின் பார்வைதனில் தெய்வம் விளங்கும். என் கண்ணில் என் கண்ணில் பொன்முத்து போல் தோன்றும் அன்போ விளக்கு, உன்னெஞ்சில் உன்னெஞ்சில் தென் சிட்ட போல் ஆடும் சொந்தம் எனக்கு. என் கண்ணில் என் கண்ணில் பொன்முத்து போல் தோன்றும் அன்போ விளக்கு, உன்னெஞ்சில் உன்னெஞ்சில் தென் சிட்ட போல் ஆடும் சொந்தம் எனக்கு. பொன்னும் மயங்கும் பூவும் வணங்கும்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இடுப்பார் கைப்பிள்ளை. கே ஜே யேசுதாஸ் பி சுஷீலா பாடிய பாடல். எம் பி சீனிவாசன் இசையில். நேயர்களே, நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். என்றோ கேட்ட அபூர்வமான பாடல்களை ஆச்சரியமூட்டும் வகையில் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அடுத்த பாடலும் அப்படியே அவ்வாறே கேட்டு பார்க்கலாமா? திரைப்படத்தின் தலைப்பை யோசித்தால் அப்படியே வாய் ஊறுகின்றது, இனிக்கின்றது. திரைப்படத்தின் தலைப்பு பஞ்சாமிர்தம். திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், நாயகி சங்கீதா, அன்றைய சங்கீதா. வாலி எழுதிய பாடலுக்கு கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் மற்றும் கணேஷ் இசையமைத்திருக்கின்றார்கள். கே ஜே ஜேசுதாஸ் பி சுஷீலா பாடிய பாடல். பஞ்சாமிர்தம் திரைப்படத்தில் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ் இருவரில் சங்கர் பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிராமணின் தம்பி. சி ஆர் சுப்பிராமணின் தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. இதோ பஞ்சாமிர்தம் திரைப்படத்தில் ஜேசுதாஸ் சுஷீலா, காட்சியில் ஜெய்சங்கர் சங்கீதா. என்றோ கேட்ட பாடல். Mm-hmm.

உனக்கொரு முந்தானை போல் வந்தால் என்ன நான், எனக்கொரு முத்தாரத்தை தந்தால் என்னம்மா.

நடக்கிற பல்லாக்கிது தள்ளாடுது ஏ.

தழுவது மானே உன்னை தானாகவே கை, நழுவது பூமே நீதான் நாணம் என்றால் பொய். வெட்கம் விட்டு போனதென்ன, உன் வசமாயானதென்ன, என் அழகை கண்ணால் கொஞ்சம் கையால் கொஞ்சம்.

ഒലിത്ത പാടലിടം പെറ്റ തിരൈപ്പടം പഞ്ചാമൃതം കെ ജെ ജേസുദാസ് പി സുശീല പാടിയത് ശങ്കർ മറ്റും ഗണേഷ് ഇസ്യമെപ്പിൽ. നേയർകളെ, സർവദേശ തമിഴ് വാനൊലി, കനഡ യുഗം വാനൊലി വാൻപരപ്പിനൂടാക ഉലகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? உங்களுடன் இணைந்திருப்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இலங்கை வானொலியில் என்றோ ஒலித்த ஒரு அருமையான கானத்தை இப்பொழுது உங்களுக்காக தரப்போகின்றேன். நிச்சயமாக நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்வீர்கள். திரைப்படம் வெளியாகவில்லை, பாடல் கொண்ட இசைத்தட்டு வெளியானது. அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பாகவதர் அவர் காலத்தில், அந்த சமகாலத்தில் கிட்டத்தட்ட அவருக்கு சமமாக சூப்பர் ஸ்டாராக வலம் வந்தவர் பி யு சின்னப்பா. எப்படிப்பட்ட திரைப்படங்கள் அந்த காலத்தில் அவர்கள் தாங்களே நடித்து பாடுவார்கள். சந்திரகாந்தா என்ற திரைப்படம், அதில் அறிமுகம். அந்த திரைப்படத்தில் பெரிதாக பெயர் இடப்படவில்லை. தொடர்ந்து எத்தனை திரைப்படங்கள்! நினைத்தாலே ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒரு கண்ணகி திரைப்படம், ஆரியமாலா, உத்தம புத்திரன், அந்த காலத்து உத்தம புத்திரன், சிவாஜியின் உத்தம புத்திரன் அல்ல, மனோன்மணி, ஜெகதல பிரதாபன், குபேர குசேல, பிருதிவிராஜன். இந்த பிருதிவிராஜன் என்ற திரைப்படம், ராணி சம்யுக்தா, தெரியும் தானே உங்களுக்கு, சம்யுக்தை பிருதிவிராஜன் ஜோடி. அதிலே அந்த பிருதிவிராஜன் திரைப்படத்தில் சம்யுக்தியாக நடித்தவர் அந்த காலத்து ஏ சகுந்தலா. பின்னாட்களில் வந்த ஏ சகுந்தலா, சிஏடி சகுந்தலா அல்ல, அந்த காலத்து ஏ சகுந்தலாவை அவர் கதாநாயகியாக பிருதிவிராஜன் திரைப்படத்தில் சம்யுக்தியாக பி யு சின்னப்பாவுடன் நடித்தார். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்களுக்கு ஒரே ஒரு மகன், பி யு சி ராஜா பகதூர், அதாவது பி யு சின்னப்பா ராஜா பகதூர், பி யு சி ராஜா பகதூர். சரி, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மங்கையர்க்கரசி திரைப்படம் பி யு சின்னப்பா நடித்தது. கிருஷ்ண பக்தி, சுதர்சன் இறுதியாக வெளியான திரைப்படம் அல்லவா, 51 அவர் என்ன செய்வது? அற்ப ஆயுள் பி யு சின்னப்பாவிற்கு, 36 வயதில் மரணம் அடைந்தார் பி யு சின்னப்பா. அவருடைய மகன், ஒரே மகன், பி யு சி ராஜா பகதூர் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் வேலி இல்லா மாமரம். கதாநாயகி சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தில் நடித்த சுமதி என்று சொல்லப்படுகிறது. திரைப்படம் வெளியாகவில்லை, அந்த திரைப்படத்தில், அதாவது வேலி இல்லா மாமரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பி யு சின்னப்பா ராஜா பகதூரும் சுமதியும் நடித்ததாக சொல்லப்படும் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை இயற்றி இசையமைத்தவர் கங்கை அமரன். பாடலை பாடிய குரல்கள் யார் தெரியுமா? எஸ் ஜானகியுடன் இணைந்து அசோக் என்ற பாடகர். இந்த காலங்களில், அதாவது இந்த திரைப்படம் அந்த 80களில், கிட்டத்தட்ட 80களில், 80களின் ஆரம்பம் என்று சொல்லிக் கொள்ளலாம். அசோக் என்ற பாடகர் சில திரைப்படங்களில் பாடியிருக்கின்றார். இனிமையான குரல் வளம் கொண்ட பாடகர். இந்த பாடலும் அவ்வாறே ஜானகியுடன் இணைந்து பாடியிருக்கின்றார் அசோக். வேலி இல்லா மாமரம் திரைப்படத்தில் கங்கை அமரன் இசையில். பாடலை கேட்டு பார்க்கலாமா? என்றோ கேட்ட பாடல்.

கரங்களில் ஆடும் சுகம் பெற வேண்டும் கனியுடல் என்றும் உனக்கல்லவோ கரங்களில் ஆடும்

கேட்ட பாடல் வேலியில்லா மாமரம் என்ற வெளிவராத திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பாடலை இயற்றி இசையமைத்தவர் கங்கை அமரன், பாடலை பாடிய குரல்கள் அசோக் மற்றும் எஸ் ஜானகி. பியு சின்னப்பாவின் மகன் பியூசி ராஜா பகதூரும் சுமதியும் நடித்ததாக கூறப்படுகிறது. மறக்க முடியுமா நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் என்றோ கேட்ட பாடல் அணையா விளக்கு திரைப்படத்தில், ஆமாம், கிருஷ்ணன் பஞ்சு திரைப்படத்தின் இயக்குநர்கள் வாலி எழுதிய பாடல். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளர். 75ஆம் ஆண்டு வெளியான வண்ண திரைப்படம் அணையா விளக்கு. கருணாநிதியின் மூத்த மகனான மூனா கானா முத்து கதாநாயகன். கதாநாயகி யார் தெரியுமா? பத்மபிரியா. அஞ்சுகம் பிக்சர்ஸ் சார்பில் இந்த திரைப்படம், அதாவது கலைஞர் அவர்களின் சொந்த திரைப்படம் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த திரைப்படத்தில் மூக்கா முத்து பத்மபிரியாவுடன் இணைந்து ஸ்ரீகாந்த், எம் ஆர் ராதாவின் மூத்த மகனான எம் ஆர் ஆர் வாசு, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மூக்கா முத்துவுடன் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார் பி சுஷீலா. பாடல் காட்சியில் மூக்கா முத்து, பத்மபிரியா. இது அணையா விளக்கு திரைப்பட பாடல். மோகம் அது 30 நாள், ஆசை அது 60 நாள். இதயம் கலந்த காதல் என்றால் புதிதாய் தோன்றும் ஒவ்வொரு நாள். மோகம் அது 30 நாள், ஆசை அது 60 நாள். இதயம் கலந்த காதல் என்றால் புதிதாய் தோன்றும் ஒவ்வொரு நாள். மோகம் அது 30 நாள், ஆசை அது 60 நாள். பருவ கால மழை போலும் இளமை காணும் உறவு, அந்த மழைக்கு பின்னால் தூவானம் போல் முதுமை கால நினைவு.

போகம் அது 30 நாள் ஆசை அது 60 நாள் ஊறும் தேனை மூடி வைத்தது உதடு என்னும் கதவு அதில் உனக்கு பாதி எனக்கு பாதி எடுத்து கொள்ள உதவு ஆசை கடலில் ஆட வந்தது அழகு என்னும் படகு அதில் மிதக்கும் போது மயக்கம் வந்தது புரிந்து கொண்டது பிறகு மோகம்.

வதனாய் சோழன் மகனை சுமந்த வண்ணம் வாழும் எனது உள்ளம். அவன் பொன்னி நதியைப் போல இந்த கன்னி நதியின் வெள்ளம். சோழன் மகனை சுமந்த வண்ணம்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படமான அவ்விளக்கு மூகா முத்து பி சுசிலா பாடிய பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக அபூர்வமான ஆச்சரியமூட்டும் அதிசயமான பாடல்களை, என்றோ கேட்ட பாடல்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், அத்தி பூத்தாற்போல் ஒலித்த பாடல்கள் போன்றவற்றை உங்களுக்காக வழங்கியதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மறக்க முடியுமா நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ரம்யமான பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கலாம். இன்றைய மறக்க முடியுமா நிகழ்ச்சியிலும் வளமையைப் போல அருமையான பாடல்கள், சில அபூர்வமான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன நிறைந்த செய்திகளுடன். முதல் பாடலை நினைத்தாலே இனிக்கின்றது. இந்த பாடல் இலங்கையில், இலங்கை வானொலியில் எத்தனையோ வருடங்களின் முன்பு கேட்டதன் பிற்பாடு இன்னமும் ஒலிக்கவில்லை என்றுதான் நினைக்கின்றேன். பாடலை கேட்டால் உங்களுக்கே சில வேளை ஞாபகம் வரலாம். முதலில் பாடலை கேட்கலாம், பின்பு பாடல் சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்க்கலாம்.

கனிரசமே கண் வழியே புகுந்தவளே, கலையமுதே என் கருத்தினிலே நிறைந்தவளே, கனிரசமே கண் வழியே புகுந்தவளே, கலையமுதே என் கருத்தினிலே நிறைந்தவளே.

நிறைந்தவளே கனி ரசமே. என்ன நேயர்களே, அந்த பாடலை எப்போதாவது கேட்ட ஞாபகம் வந்திருக்குமே. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஸ்ரீ கிருஷ்ண லீலா 1977 வெளியான வண்ண திரைப்படம் இது. இந்த திரைப்படம் ஒரு பக்தி திரைப்படம், புராண கதை. அப்படியென்றால் உங்களுக்கே தெரிந்திருக்கும், ஏராளமான பொருட்செலவு இருந்திருக்கும், ஏராளமான நடிக நடிகையர் நடித்திருப்பார்கள் என்று. ஆமாம், உண்மைதான். புராண திரைப்படங்களுக்கு பெயர் போனவர் ஏ.பி. நாகராஜன். அவருடைய இயக்கத்தில் உருவான திரைப்படம்தான் ஸ்ரீ கிருஷ்ண லீலா. ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியமும் ஜெயலலிதாவும். இந்த ஜோடி சில பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடல்கள் அனைத்தும் பிரபலமாகி இருக்கின்றன. உதாரணமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமென்றால், சூரியகாந்தி திரைப்படத்தில் இருவரும் இணைந்து பாடிய பாடல்

இங்குது மோகம், ஹோ ஹோ ஹோ பாடுது ராகம், இங்குது மோகம், பாடுது ராகம். இவையெல்லாம் எஸ்பிபியும் ஜெயலலிதாவும் இணைந்து பாடிய பாடல்கள். ஒலித்த பாடலை எழுதியவர் நடிகரும் பாடலாசிரியருமான கே டி சந்தானம். பாடலுக்கு இசையமைத்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன் அல்ல, கே வி மகாதேவனும் அல்ல, பழம்பெரும் இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன், மாபெரும் இசையமைப்பாளர். அவர் இசையமைத்த திரைப்படங்களை யோசித்தால் பிரமிப்பாக இருக்கும். எம் எஸ் சுப்பலட்சுமி நடித்த பல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து இசையமைத்திருக்கின்றார். இவர் தனியாக இசையமைத்த திரைப்படங்களை எண்ணும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். எம் எஸ் சுப்பலட்சுமி நடித்த வெற்றி சித்திரமான மீரா, பி யு சின்னப்பா, பி கண்ணாம்பா, எம் எஸ் சரோஜினி மற்றும் பலரும் நடித்த கண்ணகி, டி ஆர் மகாலிங்கமும் டி ஆர் ராமச்சந்திரனும் அறிமுகமான திரைப்படமான நந்தகுமார், அதேபோல எம்ஜிஆர், வி நாகையா, டி ஆர் ராஜகுமாரி நடித்த பணக்காரி, சிட்டாடல் நிறுவனம் தயாரித்து 48 டி ஆர் மகாலிங்கமும் எம் வி ராஜம்மாவும் நடித்த ஞான சௌந்தரி, சிவாஜியின் திரைப்படங்களான இரும்புத்திரை, அறிவாளி, மருத நாட்டு வீரன் என நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு திரைப்படத்தையும் யோசித்து பாருங்கள். அந்த திரைப்படங்களில் இருக்கக்கூடிய பாடல்களையும் நினைத்து பாருங்கள். அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன். பாடக்கூடியவர், நடிக்கக்கூடியவர். சரி, என்ன ஒரு துரதிர்ஷ்டம் என்றால், இந்த பாடல் ஸ்ரீ கிருஷ்ண லீலா அந்த திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. ஆனால் திரைப்படத்தில் ஏனோ இடம்பெறவில்லை. கிருஷ்ணனுடைய லீலைகள் திரைப்படத்தின் அடிப்படை கதையாக அமைந்து கொண்டன. ஆமாம், அதற்கு முதல் உங்களுக்கு இந்த திருமால் அல்லது விஷ்ணு, இவருடைய அவதாரம் தான் கிருஷ்ணர், ஒரு அவதாரம். அந்த கிருஷ்ணர் புரிகின்ற லீலைகளோ சொல்லி மாளாதவை. அந்த திருமால் அல்லது விஷ்ணு கொண்ட அவதாரங்கள் ஒரு ஒழுங்கில் இருக்கின்றது அல்லவா? மச்ச அவதாரம் மீன் வடிவம், கூர்ம அவதாரம் ஆமை வடிவம், வராக அவதாரம் காட்டுப்பன்றி வடிவம், நரசிம்ம அவதாரம் சிங்கமுகம், வாமன அவதாரம் வாமணன் மூன்றடி மண் கேட்டான். அவன் மிகவும் ஒரு குறுகிய தோற்றம் கொண்டவன், குள்ளமானவன். அவனுக்கென்று ஒரு தனிக்கதை இருக்கின்றது. பரசுராமர் அவதாரம், பரசு என்றால் கோடரி, கையிலே கோடரி வைத்திருப்பான் பரசுராமன், அந்த அவதாரம். ராமர் அவதாரம் பலராமர், கிருஷ்ணனின் அண்ணன் தான் பலராமன், பலராமர் அவதாரம். கிருஷ்ணர் என அடுத்து அவதாரம், இறுதி அவதாரம் கல்கி அவதாரம். இதிலே சிவகுமார் விஷ்ணுவாகவும் கிருஷ்ணராகவும் நடித்திருப்பார். டி ஆர் மகாலிங்கம் நாரத முனிவர், கலைச்செல்வி ஜெயலலிதா சத்யபாமா, ஸ்ரீவித்யா ருக்மணி, ஆர் எஸ் மனோகர் ஹம்சன். ஹம்சன் யார் என்றால் கிருஷ்ணனின் தாய் மாமன். மேஜர் சுந்தரராஜன் வாசுதேவன், அதாவது கிருஷ்ணரின் தந்தை. விஜயகுமாரி தேவகியாக கிருஷ்ணரின் தாய். எஸ் வரலட்சுமி
யசோதையாக, கிருஷ்ணரின் வளர்ப்பு தாயாக. இன்னமும் பலரும் ஸ்ரீ கிருஷ்ணலீலா 77 வெளியான திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஆமாம், இப்படியாக இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெறாமல் போய்விட்டது. ஆனால் பாடல் கொண்ட இசைத்தட்டு இருக்கின்றது. எஸ்பிபியும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் இணைந்து பாடிய பாடல் அது. எஸ்பி வெங்கட்ராமன் இசையில். சரி நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்காக அருமையான பாடல்களை நிறைந்த செய்திகளுடன் நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடலை நால்வர் பாடியிருக்கின்றார்கள். எப்பவாவது ஏதோ ஒரு தடவை 100 பாடல்களுக்குள் ஏதோ 4-5 பாடல்கள் நால்வர் பாடிய பாடல்களாகவும் அமைவதுண்டு. அப்படியாக அமைந்த ஒரு பாடல், முதலில் நாம் பாடலை கேட்கலாம், பின்பு விடயங்களை பார்க்கலாம். சரியா?

Ding, ding, ding, ding. Ah. Ah. குளிரடிக்குதே கெட்டவா கெட்டவா, துணை இருக்குதே கட்டவா கட்டவா, குளிரடிக்குதே கெட்டவா கெட்டவா, துணை இருக்குதே கட்டவா கட்டவா, வெள்ளிப்பனி மேகம் வானை தழுவாது

கட்டவா கட்டவா கிட்டவா கிட்டவா. இதழ்களில் முத்திரையிட்டது எத்தனை எத்தனை எண்ணிச்சொல், உனக்கெது சுவையோ சுகமோ இதமோ பதமோ பெற்றுக்கொள். இதழ்களில் முத்திரையிட்டது எத்தனை எத்தனை எண்ணிச்சொல், உனக்கெது சுவையோ சுகமோ இதமோ பதமோ பெற்றுக்கொள். வாழைப்பூடல் வாடையில் துடிக்க, நூறு பாவங்கள் ஜாடையில் நடிக்க, கண்ணாடி பார்த்தொரு காவியம் படிக்க, கண்ணாணி வாவென காலத்தில் அழைக்க,

கெட்டவா கெட்டவா துணை இருக்குதே, கட்டவா கட்டவா கெட்டவா கெட்டவா. ரசிப்பதில் என்னவன் மன்னவன் என்றொரு கற்பனை உண்டாக, ரகங்களில் பற்பல அற்புதம் உன்னிடம் உண்டென ஒன்றாக. நீலத்தாமரை நீரினில் மிதக்க, மஞ்சள் மாங்கனி தேன் துளி தெறிக்க,

இருக்குதே கட்டவா கட்டவா வெள்ளிப்பனி மேகம் வானை தழுவாது.

உறவுகளே, கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திக்கு தெரியாத காட்டில். 1972 ஆண்டு வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் நவரச திலகம் முத்துராமனும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் நாயகன் நாயகியாக நடித்திருந்தார்கள். மற்றும் நாகேஷ், வி கே ராமசாமி, எம் என் நம்பியார், பேபி சுமதி, குமாரி சச்சு, வி கோபாலகிருஷ்ணன், வெண்ணுராடை மூர்த்தி மற்றும் பலரும் திக்கு தெரியாத காட்டில் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை யாத்தவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய என் சி சக்கரவர்த்தி. என் சி சக்கரவர்த்தி இயக்கிய மற்றொரு திரைப்படம் சித்ராலயா சார்பில் ஸ்ரீதர் தயாரித்த உத்தரவின்றி உள்ளேவா. ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எம் எல் ஸ்ரீகாந்த், எல்லாரேஸ்வரி, எஸ் ஜானகி. எம் எல் ஸ்ரீகாந்த் யார் என்று தெரியுமா? ஒரு இசையமைப்பாளர், சிறந்த பாடகர். ஏனோ தெரியவில்லை, சினிமா உலகில் சோபிக்க முடியாமல் போய்விட்டது. அவருடைய பாடல்கள் அருமையான பாடல்கள் அல்லவா? எம் எல் ஸ்ரீகாந்த் தானே இசையமைத்து பாடுவார். நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடும், நடப்பது நல

இந்த பாடலில் ஹம் பண்ணியிருப்பார். இன்னமும் பல பாடல்கள். எம் எல் ஸ்ரீகாந்த், எஸ் பி பாலசுப்ரமணியம், எம் எல் ஸ்ரீகாந்த், எல் ஆர் ஈஸ்வரி, எஸ் ஜானகி பாடிய பாடல். காட்சியில் குமாரி சச்சு, வி கோபாலகிருஷ்ணன், வெண்ணுராடை மூர்த்தி மற்றும் குழுவினர். அருமையான ஒரு காட்சி, அழகாக பாடியிருப்பார்கள் நால்வரும். திக்கு தெரியாத காட்டில் திரைப்படத்தின் கதையை எழுதியோர் யார் தெரியுமா? நாகேஷ், வி எஸ் ராகவன், இந்த திரைப்படத்தின் இயக்குநரான என் சி சக்கரவர்த்தி. இவர்கள் எழுதிய கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான தூயவன். இந்த திரைப்படத்தில் அற்புதமான ஒளிப்பதிவு, அந்த பணியை அழகாக செய்தவர் பி எஸ் லோக்நாத். பாலச்சந்தர் திரைப்படங்களிலும் பின்னாட்களில் பணியாற்றியவர் ஒளிப்பதிவாளராக. திக்கு தெரியாத காட்டில் ஒரு வெற்றி திரைப்படம், பின்பு பின்னாட்களில் ஹிந்தி மொழியில் டப் செய்யப்பட்டது. பேபி சுமதி, பின்னாட்களில் கதாநாயகியாக நடித்தவர். சுவர் இல்லாத சித்திரங்கள், அந்த திரைப்படத்தில் கதாநாயகியே அவர்தானே. அதற்கு முன்னர் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர். மாஸ்டர் பிரபாகர் என்று ஒரு குழந்தை நட்சத்திரம் நடித்தவர் தானே. வாராஜாவா மற்றும் பல திரைப்படங்களில் அவருடைய தங்கைதான் பேபி சுமதி. இப்பொழுது பேபி சுமதி கனடாவில் குடும்பத்தாருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதிலே முக்கியமான ஒரு பாத்திரத்தில் நடித்திருப்பார். மிருகங்கள் பறவைகளுடன் எல்லாம் அழகாக நடித்திருப்பார். துணிச்சலாக துணிந்து நடித்திருப்பார். அது திக்கி தெரியாத காட்டில். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி, வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல். ஆமாம், மீண்டும் நால்வர் பாடிய பாடல் உங்களுக்காக. உன்னை தொடுவது இனியது, நான் சொல்லித் தருவது புதியது. இதில் மின்னல் போல ஒரு துடிப்பு, இது முன்பின் இல்லாத நினைப்பு. உன்னை தொடுவது இனியது, நான் சொல்லித் தருவது புதியது. இதில் மின்னல் போல ஒரு துடிப்பு, இது முன்பின் இல்லாத நினைப்பு. பாவை முன்பு நானும் என்று பள்ளி

la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la ஒரே முறை பார்த்தேன் நிலாவினை கேட்டேன், ஒரே முறை பார்த்தேன் நிலாவினை கேட்டேன், அதே

ஒரே முறை பார்த்தேன் நிலாவினை கேட்டேன், ஒரே முறை பார்த்தேன் நிலாவினை கேட்டேன், அதே முகம் என்

நேயர்களே, கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உத்தரவின்றி உள்ளேவா. 1971 இயக்குனர் ஸ்ரீதர் தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமாகிய சித்ராலயா சார்பில் ஈஸ்மன் கலரில் தானே தயாரித்து, ஆனால் அவர் இயக்கவில்லை. முழுநீள ஈஸ்மன் கலர் திரைப்படமாக, முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக வெளியாகி இந்த திரைப்படம் வெற்றி பெற்றது. இந்த கதையை எழுதிவிட்டார்கள் சித்ராலயா கோபு தான் இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர். ஸ்ரீதரின் பல திரைப்படங்களில் அவர்தான் கூடவே இருந்து பணிபுரிந்தவர். கோபு, சித்ராலயா கோபு. அவர் பின்னாட்களில் பல திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் முதலில் கூறியது போல ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்த என் சி சக்கரவர்த்தி. இந்த திரைப்படத்தின் தலைப்பை, என்ன தலைப்பு வைக்கலாம் திரைப்படத்திற்கு என்று யோசித்து குழம்பிக் கொண்டே இருந்தார்கள் நீண்ட காலமாக. இறுதியில் இந்த திரைப்படத்தில் நடித்த வெண்ணிறாடை மூர்த்தி உத்தரவன்றி உள்ளேவா என இந்த திரைப்படத்தின் தலைப்பை கூறிய பொழுது பூரித்து போனார் ஸ்ரீதர். நல்ல தலைப்பு, பொருத்தமான தலைப்பு என்று வெண்ணிறாடை மூர்த்தியை தட்டி கொடுத்தார். மிகவும் சந்தோஷப்பட்டார் ஸ்ரீதர். ஒலித்த பாடலை எழுதியவர் காவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா. சாய்பாபா ஒரு பாடகர், எம் எஸ் விஸ்வநாதனின் இசைக்குழுவில் பணியாற்றியவர், ஒரு இசைக்கலைஞர், பழம்பெரும் நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகருமான டி எஸ் பாலையாவின் மகன் சாய்பாபா. பல பாடல்களில் குரல் கொடுத்திருக்கின்றார், இந்த பாடல் உட்பட. எஸ் பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா, பி சுஷீலா, எல் ஆர் ஈஸ்வரி நால்வரும் இணைந்து பாடிய பாடல். காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தை முழுநீள வண்ண திரைப்படமாக, முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக 1964 சித்ராலயா சார்பில் ஸ்ரீதர் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த திரைப்படத்தின் பின்பு முழுநீள நகைச்சுவை சித்திரமாக உத்தரவின்றி உள்ளேவா தயாரித்து வெளியிடப்பட்டது. அந்த திரைப்படம் பெற்ற வெற்றியை இது எட்டாவிட்டாலும், உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படம்தான். தெலுங்கிலும் எடுக்கப்பட்டது. தெலுங்கில் சந்திரமோகன், பிரபா எனப்படும் ஜெயப்பிரபா. ஜெயப்பிரபா யாரென்றால் துணிவே துணை என்ற ஒரு திகில் படத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம், ஜெய்சங்கரின் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக நடித்த நடிகை ஜெயப்பிரபா அல்லது பிரபா. அந்த திரைப்படத்தில் சந்தர்ப்பம் குறைவு, ஆனால் கதாநாயகி அவர்தான் துணிவே துணை திரைப்படத்தில். மற்றும் சரத்பாபு, ராஜ்பாபு, ரமா பிரபா, ஜெயமாலினி மற்றும் பலரும் தெலுங்கு மொழியில் நடித்தார்கள். அதற்கு முதல் உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்தில் நடித்தோர் ரவிச்சந்திரன், காஞ்சனா, நாகேஷ், ரமா பிரபா, வெண்ணிறாடை மூர்த்தி, குமாரி சச்சு, தேங்காய் சீனிவாசன், எம் எஸ் சுந்தரிபாய், மாலி என்று ஒரு நடிகர் இருந்தார், நகைச்சுவை நடிகர் அவர், மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். அருமையான பாடல். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு என்றால் கேட்கவா வேண்டும், வித்தியாசம் வித்தியாசமாக. அதுவும் இந்த பாடலை நால்வர் பாடியிருக்கின்றார்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு.

கூற மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றும் உங்களுக்காக அருமையான அபூர்வமான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த அபூர்வமான பாடல் இதுதான்.

கணிக்கை எனக்கு கற்றுத்தந்த உனக்கு காணிக்கை என்ன தரவோ. கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவோ. காதலிக்க எனக்கு கற்றுத்தந்த உனக்கு காணிக்கை என்ன தரவோ. கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவோ. பெண்களை பார்த்ததும் கண்களை மூடுவேன், ஆ பெண்களை பார்த்ததும் கண்களை மூடுவேன், உன்னை நான் பார்த்ததும் இன்று

கை கற்றுத்தந்த உனக்கு காணிக்கை என்ன தரவோ? கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவோ? அந்த நாள் மேனகை வந்ததே மயக்கத்தான். அந்த நாள் மேனகை வந்ததே மயக்கத்தான். இந்த நாள் காரிகை வந்ததும் அதுக்கத்தான்.

ஒலித்த பாடல் ஞாபகம் வந்ததா? ஆமாம், இடம்பெற்ற திரைப்படம் பெண்ணை நம்புங்கள். இந்த திரைப்படத்தில் இன்னொரு அருமையான பாடலும் இருக்கின்றது அல்லவா? எஸ்பிபியும் பி சுசீலாவும் பாடிய பாடல். என்ன பாடல்?

மஞ்சள் மேனி சுகம் தேக்கி வைப்பதும் கொஞ்ச கொஞ்ச அதில் பாக்கி வைப்பதும் மஞ்சள் மேனி சுகம் தேக்கி வைப்பதும் கொஞ்ச கொஞ்ச அதில் பாக்கி வைப்பதும்.

இந்த பாடல். பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் ஒலித்த பாடலை பாடிய குரல் எஸ் பி பாலசுப்ரமணியம். 1973 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் பெண்ணை நம்புங்கள். ஏவிஎம் ராஜன், ஜெயந்தி, சிவகுமார், ஜெயசித்ரா, எம் என் ராஜம் மற்றும் பலரும் பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். வாலி எழுதிய பாடல் அது. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமணி வி குமார். பாடல் காட்சியில் சிவகுமாரும் ஜெயசித்ராவும். ஆமாம், ஜெயசித்ராவை கேலி பண்ணி டீஸ் பண்ணி பாடும் பாடலாக அந்த பாடல். பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் ஜெயசித்ராவும் இந்த பாடல் காட்சியில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் வெளியான 73 ஜெயசித்ரா நடித்த திரைப்படங்களாக அரங்கேற்றம், அரங்கேற்றத்தில் கதாநாயகி அல்ல, கதாநாயகி பிரமீளா, பிரமீளாவின் தங்கையாக நடித்திருப்பார். பாரத விலாஸ் என்ற சிவாஜியின் திரைப்படம், பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார். இன்னொரு நாயகி விதுபாலா. சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்திலும் கதாநாயகி பலர் இருந்தாலும் இவரும் ஒரு நாயகி. பாலச்சந்தர் திரைப்படம், இலவு காத்த கிளி என மணியன் எழுதிய நாவல் ஆனந்த விகடனில் தொடர்ச்சியாக வெளியானது. அந்த கதை பிடித்து போக பாலச்சந்தர் அதற்கு சொல்லத்தான் நினைக்கிறேன் என தலைப்பிட்டு 73 திரைப்படமாக இயக்கியிருந்தார். பொன் வண்டு என்றொரு திரைப்படம் 73 ஜெய்சங்கர் நடிப்பில் வெளியானது. அதில் பல நாயகியர் ஜெயசித்ரா, உஷாநந்தினி, பாரதி, சுபா. பூக்காரி என்ற திரைப்படத்திலும் ஜெயசித்ரா 73 நடித்திருந்தார். கருணாநிதியின் மூத்த மகனான மூக்கா முத்து கதாநாயகன் பூக்காரியில். அதிலே அவரின் தங்கியாக நடித்திருப்பார். பூக்காரி திரைப்படத்தில் இரண்டு நாயகியராக மூக்கா முத்துவுக்கு ஜோடியாக மஞ்சுளாவும் வெண்ணுராடை நிர்மலாவும் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படங்களில் எல்லாம் 73 ஜெயசித்ரா நடித்திருந்தார். நல்லது உறவுகளே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பு வழியாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையை போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இதுவும் ஒரு அபூர்வமான பாடல்தான். முதலில் பாடலை கேட்கலாம்.

அருமையாக பாடியிருப்பார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1973 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான அம்மன் அருள். அந்த பாடலை வாலி எழுத பாடலுக்கு இசையமைத்தோர் இன்னிசை வேந்தர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் இறந்துவிட்டார், கணேஷ் மட்டும்தான் இருக்கின்றார். 1000 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்தார்கள் இருவரும் இணைந்து. 1000 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்தோர் என்று பார்த்தால் மெல்லிச மேனர், எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, சங்கர், கணேஷ் நிச்சயமாக இவர்களை கூறியே ஆக வேண்டும். அடுத்து கே வி மகாதேவன். இந்த அம்மன் அருள் திரைப்படத்தில் ஜெய்சங்கர், ஏவிஎம் ராஜன், மஞ்சுளா நடித்திருந்தார்கள். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக மஞ்சுளா நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இதுதான், அதாவது எம்ஜிஆர் மஞ்சுளா. கன்னட மஞ்சுளா அல்ல, வழமையாக எம்ஜிஆர் திரைப்படங்களில், சிவாஜி திரைப்படங்களில் நடித்த மஞ்சுளா ஜெய்சங்கருக்கு ஜோடியாக இந்த பாடல் காட்சியில். இந்த அம்மன் அருள் திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் பட்டாபிராமன் எனப்படும் பட்டு. இந்த அம்மன் அருள் திரைப்படத்தில் ராதா ஜெயலட்சுமி என்ற ஒரு கர்நாடக இசைப்பாடகி சினிமா பாடல்களும் அருமையாக பாடியிருக்கின்றார். அவர் பாடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த திரைப்படத்தில்

எப்படி ஒரு பாடல்! இந்த பாடல் காட்சியை பார்த்தால், இந்த ராதா ஜெயலட்சுமி பாடிய இந்த பாடல் காட்சியில் குமாரி பத்மினி என்ற ஒரு நடிகை இருந்தார் என்று அடிக்கடி கூறியிருக்கின்றேன் தானே. அவர் பரதநாட்டியம் ஆடியிருப்பார் இந்த பாடலுக்கு. சரி, அம்மன் அருள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை உங்களுக்காக நான் வழங்கியிருந்தேன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன, நிறைந்த தகவல்களுடன். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அல்லது நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் அடுத்த பாடல் இதோ. பூந்தேரு சின்ன சின்ன காலெடுத்து வா, பூலோக ரம்பை என்ற பெயரெடுக்க வா. பூந்தேரு சின்ன சின்ன காலெடுத்து வா வா, பூலோக ரம்பை என்ற பெயரெடுக்க வா. தென் பலா நீதானு, தென்றல் புலா நீதானு, பால் நிலா நீதானு, பருவக்கலை நீதானு. பழகிட ஒரு முறை பக்கம் வாடி, கதகளி நடமுடு அன்பை தாடி, கடுகடு

கண்ணம் வண்ண கூத்தாட சின்னம் அதிலே நான் தோட வெட்கம் அதிலே சேர்ந்தாட அத்தை மகளே நீயாட மலர் தொடுக்கம்.

நேடி ஹே ஹே ஹே ஹே மெத்தையில் உலவும் சீமாட்டி அத்தனை சுகமும் தாரேண்டி நான் மனம் முடிக்க சிறை எடுக்க

காலெடுத்தும் வா, பூலோக ரம்பை என்ற பெயரெடுக்க வா. தேன் பலா நீதானு, தென்றல் உலா நீதானு, பால் நிலா நீதானு, பருவக்கலை நீதானு. பழகிட ஒரு முறை பக்கம் வாடி, கதகளி நடமுடு அன்பை தாடி, கழுகடுத்தா.

கேட்ட அந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்த்துங்கள். ஆமாம் நேயர்களே, வாழ்த்துங்கள். 1978 வெளியான வாழ்த்துங்கள் திரைப்படத்தின் நாயகன் நவரச திலகம் முத்துராமன், நாயகி சந்திரகலா, இருவரும் காலமாகிவிட்டார்கள். இந்த பாடலை யாத்தவர் அதிகம் பாடல்கள் புனியாத தெள்ளூர் தர்மராசன். தெள்ளூர் தர்மராசன் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பாடல்களைத்தான் எழுதியிருக்கின்றார். கல்யாண மண்டபம் திரைப்படத்தில் பார்த்தசாரதி இசையில் இவர் எழுதிய பாடலை யார்தான் மறப்பார்கள்? பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல்.

பூத்திருக்கும் வெளியெடுத்து மாலை தொடுக்கவா. தெள்ளூர் தர்மராசன் எழுதிய பாடல் அது. கல்யாண மண்டபம், 65ஆம் ஆண்டு. பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் பார்த்தசாரதி. அந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் ரவிச்சந்திரனும் மாலதி என்று ஒரு நடிகை இருந்தார். கே மாலதி அல்ல, ஏனென்றால் உங்களுக்கு பிரித்து சொல்ல வேண்டும், பாதாள பைரவி திரைப்படத்தில் என் டி ராமராவுடன் நடித்தவர் கே மாலதி, அவர் அல்ல, இவர் வேறு ஒரு மாலதி. ஆனால் கல்யாண மண்டபம் திரைப்படத்தில் பிரதான கதாநாயகன் கதாநாயகி சிஎல் ஆனந்தன், கே ஆர் விஜயா என்பதை மறந்துவிடாதீர்கள். இந்த வாழ்த்துங்கள் திரைப்படத்தை இப்பொழுது பார்ப்போம். ஒலித்த பாடலை எழுதியவர் தெள்ளூர் தர்மராசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன். வாழ்த்துங்கள் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எல் வைத்தியநாதன். அதிகம் திரைப்படங்களுக்கு தமிழில் இசையமைக்காத ஒரு அபூர்வமான இசையமைப்பாளர் எல் வைத்தியநாதன். இசையமைத்த தமிழ் திரைப்படங்கள் என்றால் ஏழாவது மனிதன். ஏழாவது மனிதன் திரைப்படத்தில் எல்லா பாடல்களும் பாரதியார் பாடல்கள். அதேபோல சந்தியா ராகம் என்றொரு திரைப்படம் நடிகை அர்ச்சனா நடித்தது. ஊர்வசி பட்டம் பெற்றவர் அல்லவா. மறுபக்கம் அந்த திரைப்படம், என் காதல் கண்மணி, இப்படியாக சில திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் எல் வைத்தியநாதன். வாழ்த்துங்கள் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அது. இந்த திரைப்படம் அல்லது இந்த திரைப்படம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை, காணொளிகளை நாம் பார்க்க முடியவில்லை எங்குமே, ஆனால் பாடல்களை நாம் கேட்கலாம். எஸ்பிபி பாடிய ஒரு அபூர்வமான பாடல் அது. நேயர்களே, நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இதோ. புஷ்பராகம், சக்கரவாகம், ரத்னஹாரம், திவ்யரூபம், சந்திரலோகம், சப்தகீதம். புஷ்பராகம், சக்கரவாகம், ரத்னஹாரம், திவ்யரூபம், சந்திரலோகம், சப்தகீதம்.

காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் இன்பநேசன். காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் இன்பநேசன்.

பாடல் இதழ் முத்து போலே நாம் சொல்ல சொல்ல இன்னும் வரும் இன்ப நாளே. புஷ்பராகம் சக்கரவாகம் ரத்னஹாரம் திவ்யரூபம் சந்திர

ஒலித்த பாடல். இடம்பெற்ற திரைப்படம் தனிக்குடித்தனம். இந்த திரைப்படத்தின் கதை ஒரு பிராமண கதை. இதன் கதையை எழுதியவர் பிரபல நாவலாசிரியர் மெரினா. மெரினா எழுதிய நாவல்களை உங்களில் பலர் படித்து சுவைத்திருப்பீர்கள். இந்த கதையை எழுதியவரும் மெரினா தான். அந்த கதைக்கு திரைக்கதை வசனம் திரைப்படத்திற்காக எழுதியவர் பிரபல கதாசிரியர் இயக்குனர் நடிகர் வியட்நாம் வீடு சுந்தரம். 1977 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தனிக்குடித்தனம். திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் ஏ கண்ணன். இந்த திரைப்படத்தின் பாடல்களை கண்ணதாசனும் வாலியும் எழுத எஸ் ஏ கண்ணன் இயக்கியிருக்கின்றார். எஸ் ஏ கண்ணன் இயக்கிய மற்றொரு சிவாஜியின் திரைப்படம், மற்றொரு சிவாஜியின் திரைப்படம் என்றால் இதுவும் சிவாஜியின் திரைப்படம் அல்ல. இன்னொரு திரைப்படத்தின் பெயரை உங்களுக்கு கூற வேண்டும் என்றால் சிவாஜி கணேசன், தேவிகா, கமலஹாசன், மஞ்சுளா, ஜெயசித்ரா ஆகியோர் நடிப்பில் வெளியான சத்தியம். அந்த திரைப்படத்தை இயக்கியவரும் எஸ் ஏ கண்ணன் தான். தனிக்குடித்தனம் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தில் ஷோ நடிக்க அவருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயா, வைஜி மகேந்திரன் அவருக்கு ஜோடியாக சங்கீதா. சங்கீதா என்றால் பல சங்கீதாக்கள் இருந்திருக்கின்றார்கள். நான் சொல்வது எம்ஜிஆர் சங்கீதாவை, அதாவது சங்கீதா. இந்த சங்கீதா நடித்த முதல் தமிழ் படம் எதுவென்றால் எம்ஜிஆருக்கு தங்கையாக இவர் நடித்த அண்ணா நீ என் தெய்வம், ஸ்ரீதர் இயக்கியிருந்தார் அந்த திரைப்படம். பின்பு வெளிவரவில்லை, ஆனால் காட்சிகள் எடுக்கப்பட்டன. பின் வேறொரு படத்தில் இணைத்துக் கொண்டார்கள். இதே சங்கீதா கமலுடன் ஆடுபுலியாட்டம் திரைப்படத்தில் நடித்திருந்தார். ரஜினியுடன், ரஜினியின் காதலியாக நடித்திருப்பார். 6 to 60 வரை. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ, கண் வரைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சேனில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர் இதே சங்கீதா தான். சிவாஜியுடன் தீபம் திரைப்படத்தில் தங்கியாக நடித்திருப்பார். அது தவிர புண்ணிய பூமி, அன்புள்ள அப்பா போன்ற திரைப்படங்களிலும், சிவாஜியின் திரைப்படங்களில் நடித்தார் இந்த சங்கீதா. தனிக்குடித்தனம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எல் ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடல் அது. பாடல் காட்சியில் வைஜி மகேந்திரன், சங்கீதா. வைஜி மகேந்திரன் முதன் முதலில் நவகிரகம் என்ற திரைப்படத்தில் பாலச்சந்திரால் அறிமுகமானார். ஷோ முதன் முதலில் அறிமுகமான திரைப்படம். 63 பீம்சிங் இயக்கத்தில் உருவான பேர் மகளே பேர். பார்த்தீர்களா உறவுகளே, தனிக்குடித்தனம் திரைப்படத்தில் எஸ்பிபி எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை உங்களுக்காக வழங்கியதில் மகிழ்ச்சி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதேவேளை இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் பிசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ஒரு ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி.
நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி. கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக இந்த மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக அருமையான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன, நிறைந்த தகவல்களுடன். இன்றைய நிகழ்ச்சியில் டி எம் சவுந்தரராஜனும் எல் ஆரீஸ்வரியும் இணைந்து பாடிய டூயட் பாடல்கள். டி எம் சவுந்தரராஜனும் எல் ஆரீஸ்வரியும் இணைந்து பாடிய டூயட் பாடல்கள். சரி, எம்ஜிஆரின் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கப் போகின்றது முதல் பாடல். முதலில் பாடல் ஒலிக்கட்டும், பின்பு தகவல். லா லா லா லா லா ஹே

தங்க கோபுரம் சின்ன தாமரை வண்ணம் பாடுது, உன்னை தேடுது என் உள்ளம் உந்தன் ஆராதனை. என் கண்ணில் வைத்தேன் அன்பால் உன்னை,

சொர்க்கம் என்பதொரு ஆறு, காதல் என்பதொரு தோணி, பொன்மாலை நேரத்தில் போவோம் அங்கே. வெட்கம் என்பதொரு ராகம், போகம் என்பதொரு தாகம்.

அன்பு கொண்டாடும் நன்னாள் இது, ரெண்டு கையோடு கை சேர்ந்தது. தங்க கோபுரம் சின்ன தாமரை வண்ணம் பாடுது,

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராமன் தேடிய சீதை. டி எம் சவுந்தரராஜனும் எல் ஹரீஸ்வரியும் பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் சர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். எம்ஜிஆரை வைத்து ஒட்டுமொத்தமாக 17 திரைப்படங்களை இயக்கிய பெருமை பானா நீலகண்டனுக்கு உண்டு. இந்த திரைப்படத்தின் இயக்குனரும் பானா நீலகண்டனே. ஆமாம், கன்னடத்திலே 1969 வெளியான கண்டம் டு ஹென்னாரோ என்ற திரைப்படம். கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரும் பாரதியும் இணைந்து நடித்த திரைப்படம். அதன் இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா. அவருடைய தந்தையும் ஒரு இசையமைப்பாளர், கோவிந்தராஜுலு நாயுடு. கோவிந்தராஜுலு நாயுடு அவர்தான் லிங்கப்பாவின் தந்தையின் பெயர். அவரும் ஒரு இசையமைப்பாளர். அந்தமான் கைதி என்று எல்லாம் ஒரு திரைப்படம் வெளியானது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த காலங்களில் அதன் இசையமைப்பாளர் ஜி கோவிந்தராஜுலு நாயுடு அந்த திரைப்படம் உட்பட பல திரைப்படங்களுக்கும் இசையமைத்தவர். இப்பொழுது இந்த 69 வெளியான இந்த ராஜ்குமார் மற்றும் பாரதி நடித்த அந்த கன்னட திரைப்படத்தை இயக்கியவர் பத்மினி பிக்சர்ஸ் சார்பிலே பி ஆர் பந்துலு. அந்த திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் ராமன் தேடிய சீதை. இந்த ராமன் தேடிய சீதை வண்ணத்தில், அதுவும் ஈஸ்மன் கலரில் 72 வெளியாகி 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. சில காட்சிகள் காஷ்மீரில் படமாக்கப்பட்டன. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஜோடியாக நடித்த இந்த திரைப்படம். ஜெயலலிதாவுக்கு சினிமா ஃபேன் கிளப் மூலமாக தமிழ்நாட்டின் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றார் இந்த திரைப்படத்தின் வாயிலாக. ஜெயலலிதாவின் 100வது திரைப்படம் 74 டி ராமா நாயுடு தயாரிப்பில் வெளியான திருமாங்கல்யம். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் பிரபல ஒளிப்பதிவாளர் ஏ வின்சென்ட். அந்த திருமாங்கல்யம் திரைப்படத்தில் 74 இவர் நடித்த பொழுது அவரை எப்படி தெரியுமா பாராட்டியது உலகம். நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகை பி பானுமதி என்றால், நடிப்புக்கு இலக்கியம் வகுத்த நடிகை கலைச்செல்வி ஜெயலலிதா என பாராட்டியது. சரி, கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராமன் தேடிய சீதை. அருமையான ஒரு பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் டிஎம்எஸ்ஸும் எல் ஹரீஸ்வரியும் இணைந்து பாடிய பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் எத்தனை வருடங்கள் போனாலும் அலுப்பு தட்டாத பாடல். இந்த பாடலின் வரிகள் அந்த மாதிரி. இந்த பாடலின் நாயகன் உறவே வேண்டாம் என்கிறான். பாடலின் நாயகியோ உறவுதான் எல்லாம் என்கிறாள். சரி, பார்ப்போம். முதலில் பாடலை கேட்கலாம், பின்பு பாடலின் விவரங்களை பார்க்கலாம்.

0: இது மாலை நேரத்து மயக்கம். கேட்ட அந்த அருமையான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1970 கருப்பு வெள்ளையில் வி டி அரசு அவர்களின் இயக்கத்தில் இரட்டை வேடங்களில் நடிப்புச் சுடர் ஏவிஎம் ராஜன், அவருடைய இல்லத்தரசியான புஷ்பலதா, ஆஷா எனப்படும் ஷைலஸ்ரீ, ஷோ மனோரமா மற்றும் பலரும் நடித்த தரிசனம் என்ற திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜனும் எல்லாரேஸ்வரியும் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடல் காட்சியில் ஏவிஎம் ராஜனும் ஆஷா எனப்படும் ஷைலஸ்ரீயும். இந்த ஆஷா வெண்ணுராடை திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் சினிமா உலகுக்கு ஸ்ரீதர் அவர்களால் ஒரு காமெடி நடிகையாக அறிமுகப்படுத்தப்பட்டார். அந்த திரைப்படத்தில் தமிழில் பெரிய அளவில் கதாநாயகியாக இவர் சோபிக்கவில்லை, சில திரைப்படங்களில் நடித்தவர் அவ்வளவுதான். இவருடைய கணவர் தான், நீங்கள் பல தமிழ் திரைப்படங்களில் பார்த்திருப்பீர்கள், சுதர்சன் என்று ஒரு நடிகரை, நல்ல பெரிய தோற்றம் கொண்ட ஒரு நடிகர், அதிகமாக வில்லனாக நடித்திருப்பார். பாலாஜியின் திரைப்படங்களிலும் நடித்திருக்கின்றார். அவர்தான் ஷைலஸ்ரீ எனப்படும் ஆஷாவின் கணவர். இந்த தரிசனம் திரைப்படம் இந்த பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சூலமங்கலம் சகோதரிகள், சூலமங்கலம் ராஜலட்சுமி, சூலமங்கலம் ஜெயலட்சுமி. அவர்கள் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர்கள். அந்த வரிசையில் இந்த திரைப்படமும் அடங்கும். சூலமங்கலம் சகோதரியர் இசையமைத்த மற்றொரு திரைப்படம் டைகர் தாத்தாச்சாரி, இன்னொரு திரைப்படம் பிள்ளையார். சூலமங்கலம் ராஜலட்சுமி திரைப்படங்களில் அதிகமாக பாடியிருக்கின்றார். ஜெயலட்சுமி அவ்வளவாக பாடவில்லை. இருந்தாலும் இருவரும் இணைந்து ஏராளமான பக்தி பாடல் கொண்ட இசைத்தட்டுக்களை வெளியிட்டுள்ளார்கள். நல்லது. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தரிசனம். பாடலை யாத்தவர் கவியர் சர் கண்ணதாசன். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மறக்க முடியுமா? உங்களுடன் வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் டி எம் சவுந்தரராஜனும் எல் ஆரேஸ்வரியும் இணைந்து பாடிய அற்புதமான அசத்தலான அருமையான பாடல்கள். இதோ நிச்சய தாம்பூலம் திரைப்படத்தின் பெயர். திருமணத்தின் முன்னர், அதாவது அந்த திருமணத்தை உறுதி செய்யும் விதமாக, நிச்சயப்படுத்தும் விதமாக நிச்சயதார்த்தம் நடைபெறும். அந்த வேளையிலே இரு வீட்டுக்காரரும் தாம்பூலம் மாற்றிக்கொள்வார்கள். அதுதான் நிச்சய தாம்பூலம். 1962 கருப்பு வெள்ளையில் வெளியானது நிச்சய தாம்பூலம். தெலுங்கு மொழியிலும் பெல்லி தாம்பூலம் என்ற பெயரில் வெளியானது. சிவாஜி கதாநாயகன் என்றால் ஜமுனா கதாநாயகி. தெலுங்கில் மாபெரும் நடிகை, தமிழில் நடித்தது குறைவுதான் ஜமுனா. சிவாஜியுடன் இணைந்து பல திரைப்படங்கள், நிச்சய தாம்பூலம் உட்பட தங்கமலை ரகசியம், தென்னாலிராமன், பொம்மை கல்யாணம், மருதநாட்டு வீரன் என பல திரைப்படங்களிலும் நடித்தவர் ஜமுனா. எம்ஜிஆருடன் நடித்த ஒரே ஒரு திரைப்படம் தாய் மகளுக்கு கட்டிய தாலி. அந்த திரைப்படத்திற்கு கதை எழுதியவர் அறிஞர் அண்ணா. அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா. இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் யமுனா. அதுதான் மாபெரும் ஆச்சரியம். பழம்பெரும் நடிகர் நடிகையர் எல்லோரும் மறைந்து கொண்டு செல்கிறார்கள் அல்லவா? நேற்று கூட கவிஞர் பிரைசுடன் காலமான செய்தியை கேட்டு மனது நெகிழ்ந்து போனது. கவிஞர் பிரைஸுடன் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தொலைக்காட்சிகளில். எத்தனையோ அருமையான பாடல்களை எழுதிய அற்புதமான ஒரு கவிஞர், நல்லவர், வல்லவர், சிறந்தவர், திறமைசாலி. அவர் காலமாகிவிட்டார் பிரைஸுடன். புலமைப்பித்தனை தொடர்ந்து இவரும் கவிஞர்கள் வரிசையில் காலமானவர்களில் பட்டியலில் அடங்கிவிட்டார். நிச்சயதாம்பூலம் திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் பி எஸ் ரங்கா. இந்த பி எஸ் ரங்கா அந்த காலங்களில் மிகவும் பிரபலம். அவர் மாபெரும் ஒளிப்பதிவாளர், கேமராமேன், ப்ரொடியூசர், டைரக்டர், ஆக்டரும் கூட. பி எஸ் ரங்காவின் சொந்த ஸ்டுடியோ தான் விக்ரம் ஸ்டுடியோஸ். அதனுடைய அதிபர் தான் பி எஸ் ரங்கா. 80க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை பன்மொழிகளிலும் தயாரித்து இயக்கிய பெருமை பி எஸ் ரங்காவுக்கு உண்டு. அவற்றிலே 18 திரைப்படங்களை கன்னட மொழியில் சூப்பர் ஸ்டாராக விளங்கிய ராஜ்குமாரை வைத்து எடுத்தவர் பி எஸ் ரங்கா. நிச்சயதாம்பூலம் திரைப்படம் 62 வெளியானது. டி எம் சவுந்தரராஜன் எல்லாரீஸ்வரி பாடிய இந்த பாடல் காட்சியில் சிவாஜியுடன் நடனமாடியவர் ஜோதி எனப்படும் ஒரு நாட்டிய நடிகை. மெல்லிசை மன்னர்கள் எம்எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள். கவிஞர் சர் கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. உங்களுக்காக நிச்சயதாம்பூலம் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஐஸ்வரி பாடிய பாடல். இந்த திரைப்படத்தின் நாயகி ஜமுனா இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் கூறியிருந்தேன். ஆனால் அவரை நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்தால் தெரியும், அவர் கதைக்கும் போது தலைப்பகுதி இப்படி நடுங்கிக் கொண்டே இருக்கும், ஆடிக்கொண்டே இருக்கும். அதற்கு அவர் கூறும் காரணம் என்னவென்றால், 65 ஏவிஎம் தயாரிப்பில் கருப்பு வெள்ளையில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் குழந்தையும் தெய்வமும். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கர் கதாநாயகன், ஜமுனா கதாநாயகி. அதிலே ஒரு பாடல் காட்சி வரும், டிஎம்எஸ்ஸும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் காட்சி. அன்புள்ள மான்விழியே ஆசையிலோர் கடிதம். அந்த பாடல் காட்சியில் ஜெய்சங்கரால் தனக்கு ஒரு சிறியதொரு விபத்து ஏற்பட்டதாகவும் அந்த பாடல் காட்சியின் போது. அதுதான் பெரும்பாலும் தன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்க முடியும் என்று அவர் கூறியிருக்கின்றார். நீங்கள் ஜமுனா, பழம்பெரும் நடிகை ஜமுனா, அவர் உரையாடும் பொழுது பாருங்கள், உங்களுக்கே புரியும் அந்த தலையில் இருக்கக்கூடிய ஆட்டம், நடுக்கம் எல்லாம். இதோ நிச்சயதாம்பூலம் திரைப்படத்தில் டிஎம்எஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் உங்களுக்காக.
1: இது வேறுலகம், தனி உலகம், இரவில் வெடியும் புது உலகம். இது வேறுலகம், தனி உலகம், சச்சச்சா, இரவில் வெடியும் புது உலகம், சச்சச்சா. விதவிதமான மனிதர்கள் கூட

இதுவேருலகம் தனியுலகம், இரவில் வெடியும் பொது உலகம். விதவிதமான மனிதர்கள் கூடும் வேடிக்கை உலகம் இதே.

அந்த நேரத்தில் ஆயிரம் போதனை இரவில் விடியும் புது உலகம். விதவிதமான மனிதர்கள்

உலகம் மெய்யடா, மனைவியும் மக்களும் பொய்யடா, தினம் மயங்கிடும் உலகே மெய்யடா. உறவினில் பாசம் வருவது மோசம், அறிந்தவன் ஞானியடா. இதுவே உலகம், தனி உலகம்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 62 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான நிச்சய தாம்பூலம். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா, உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் TMS-ம் LR-ஈஸ்வரியும் இணைந்து பாடிய பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் பிரபலம் ஆகாத ஒரு திரைப்படமும் அதிலே அந்த காலங்களில் இலங்கை வானொலியில் ஒலித்த பாடலும் உங்களுக்காக. முதலில் பாடலை கேட்கலாமா, பின்பு தகவல்களை பார்க்கலாம். சொல்ல துடிப்பது என்ன, மெல்ல சிரிப்பது என்ன,

இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன், வெண்ணிறாடை நிர்மலா, ஜோதி லட்சுமி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பார்த்தீர்களா, இப்பொழுது நால்வரின் பெயர்களை குறிப்பிட்டேன். ஜெமினி இல்லை, எஸ்எஸ்ஆர் இல்லை, ஜோதிலட்சுமி இல்லை, வெண்ணிறாடை நிர்மலா வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். டி எம் சவுந்தரராஜனும் எல் ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடல் அது. வாலி எழுதிய பாடல், வாலி இல்லை. பாடலுக்கு இசையமைத்தவர் பலருக்கும் முன்னோடியான இசையமைப்பாளர் எஸ் எம் எஸ், அதாவது எஸ் எம் சுப்பையா நாயுடு. எம்ஜிஆர், சிவாஜி திரைப்படங்களுக்கெல்லாம் இசையமைத்தவர் ஜெமினி, ஜெய்சங்கர். ஒரு காலத்தில் பிரபலமாக, மிகவும் பிஸியாக, சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார் இசையமைக்கும் பணியில் எஸ் எம் சுப்பையா நாயுடு. இந்த பக்ஷி ராஜா ஸ்டுடியோஸ் தயாரித்த பல திரைப்படங்கள், அதன் அதிபர் ஸ்ரீ ராமுலு நாயுடு, எஸ் எம் ஸ்ரீ ராமுலு நாயுடு, அவர் சொந்தமாக திரைப்படங்கள் தயாரிக்கும் பொழுது பக்ஷி ராஜா ஸ்டுடியோஸில் அதன் சார்பாக எஸ் எம் சுப்பையா நாயுடு அவரின் பல திரைப்படங்களுக்கு ஆஸ்தான இசையமைப்பாளராக பணியாற்றி இருக்கின்றார். அப்படித்தான் மலைக்கள்ளன், எம்ஜிஆரின் மலைக்கள்ளன், எம்ஜிஆர் பானுமதி நடித்தது, பக்ஷி ராஜா ஸ்டுடியோஸ் தயாரிப்பு, தயாரிப்பாளர் எஸ் எம் ஸ்ரீ ராமுலு நாயுடு, அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு. இப்படியாக பலது. கல்யாணியின் கணவன் என்று சிவாஜி சரோஜா தேவி நடித்த திரைப்படம் பக்ஷி ராஜா ஸ்டுடியோ சார்பில் எஸ் எம் ஸ்ரீ ராமுலு நாயுடு தயாரித்த திரைப்படம், அதன் இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு. நல்லது உறவுகளே. ஆம், இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் ஒரு அருமையான பாடல் தான், அபூர்வமான பாடல். அந்த காலங்களில் இலங்கை வானொலியில் மிகவும் பிரபலமாக ஒலித்தது. நீங்கள் யோசிக்கலாம், இதென்ன அடிக்கடி இலங்கை வானொலியில் ஒலித்த பாடல்? ஆமாம், அனைவருக்குமே அந்த காலங்களில் பாடல்கள் கேட்பதற்கு ஒரு ஊடகமாக சிறந்து விளங்கியது இலங்கை வானொலி தானே. அதை தவிர இந்திய வானொலிகளான திருச்சிராப்பள்ளி வானொலி, சென்னை வானொலி நிலையம், பாண்டிச்சேரி வானொலி நிலையம், விவித் பாரதியின் வர்த்தக ஒலிபரப்பு, இன்னும் சில. பிரதானமாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் வர்த்தக சேவை, அங்கு ஒலிபரப்பாகும் பாடல்கள் தான் அனைவருக்குமே இசைத்தீனி போட்டன. அதில் மாற்று கருத்தில்லை, எல்லோருமே ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதோ இந்த பாடலை கேட்டால் இந்த பாடலில் பொதிந்துள்ள விடயங்கள் கண்ணதாசன் எழுதியது. முதலில் பாடலை கேட்கலாம், பின்பு நாம் பாடல் சம்பந்தப்பட்ட விவரங்களை பார்க்கலாம். சிலர் குடிப்பது போலே நடிப்பார், சிலர் நடிப்பது போலே குடிப்பார், சிலர் பாட்டில் மயங்குவார், சிலர் பாட்டிலில் மயங்குவார். சிலர் குடிப்பது போலே நடிப்பார், சிலர் நடி

கேட்ட அந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வைராக்கியம். வைராக்கியம் 1970 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் காதல் மன்னன் ஜெமினி கணேஷ்

மதுவுக்கு ஏது ரகசியம், அந்த மயக்கத்தில் எல்லாம் அவசரம். மதுவுக்கு ஏது ரகசியம், அந்த மயக்கத்தில் எல்லாம் அவசரம்.

கேட்ட பாடல் இடம் பெற்ற திரைப்படம் எம்ஜிஆரின் திரைப்படமான சங்கே முழங்கு. இந்த பாடல் இந்த திரைப்படத்தின் தலைப்பு ஏற்கனவே பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதி எம்ஜிஆரின் மற்றொரு திரைப்படமான கலங்கரை விளக்கம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அல்லவா? சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. சீர்காழி கோவிந்தராஜன் பி சுஷீலா குழுவினர் பாடிய பாடல் அல்லவா? மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் இங்கே அந்த பாடல் இந்த திரைப்படத்தின் தலைப்பாகிவிட்டது. இப்படி எத்தனையோ எம்ஜிஆருக்கு ஜோடியாக சங்கே முழங்கு திரைப்படத்தில் நடித்தவர் நடிகை லக்ஷ்மி. இதற்கு முன்னர் எம்ஜிஆருக்கு ஜோடியாக மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலும் நடித்தார் லக்ஷ்மி. ஏனென்றால் மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு டுயல் ரோல், இரட்டை வேடம், ஒருவர் ஜெயலலிதா, இன்னொரு கதாநாயகி லக்ஷ்மி. எம்ஜிஆருக்கு தங்கியாக நடித்தார் இதே வீணையில், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எம்ஜிஆரின் குமரிக்கோட்டம் திரைப்படத்திலும் நடித்திருப்பார் லக்ஷ்மி. சரி, சங்கே முழங்கு திரைப்படத்தின் இயக்குனர் யார் தெரியுமா? பானா நீலகண்டன். கண்ணதாசன் எழுதிய பாடல், டி எம் சவுந்தரராஜனும் எல்ஆரேஸ்வரியும் பாடியது. இந்த பாடல் காட்சியில் எம்ஜிஆரும் ஹிந்தி நடிகை, ஹிந்தி கவர்ச்சி நடிகை, ஆடல் அழகி ஹெலன் எம்ஜிஆருடன் இந்த பாடல் காட்சியில் ஆடியவர் வடநாட்டு நடிகை ஹெலன். பல தமிழ் திரைப்படங்களில் நடனமாடியிருக்கின்றார். ஏன் இந்த பாடலில் கூட பல ஆடல் அழகியர் சிவாஜியுடன் நடனமாடி இருந்தார்கள். உத்தம புத்திரன் திரைப்படத்தில் யாரடி நீ மோகினி, கேளடி என் கண்மணி, இதிலே ஒருவர் ஹெலன். எத்தனை ஆண்டு? 58 ஆண்டு. சரி, அந்த பாடலுக்கு இசையமைத்தவர் யார் தெரியுமா? ஜி ராமநாதன். நம்புவீர்களா, கர்நாடக இசையை அடிப்படையாக கொண்டு இசையமைப்பவர். அந்த பாடலை மேற்கத்திய இசை பாணியில் இசையமைத்தார் ஜி ராமநாதன். உத்தம புத்திரன். அந்த யாரடி நீ மோகினி பாடலை யாத்தவர் யார் தெரியுமா? கூனா மாவண்ணா பாலசுப்ரமணியம். நால்வர் பாடியிருந்தார்கள் அந்த பாடலை. டிஎம்எஸ், ஏ பி கோமலா, ஜிக்கி, கே ஜமுனாராணி. எத்தனை அற்புதங்கள் அந்த காலங்களில். ஆம், சங்கே முழங்கு திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் அருமையான ஒரு பாடல். வண்ண திரைப்படம் தான் சங்கே முழங்கு. 72 ஆண்டு வெளியானது எம்ஜிஆரின் திரைப்படம். சரி நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான் பரப்பினூடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? டி எம் சவுந்தரராஜன் எல்ஆரீஸ்வரி பாடிய அருமையான பாடல்கள். என்ன கம்பீரம் இந்த பாடல் காட்சியில். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அந்த ஆடை அலங்காரம் என்ன, அந்த பாடலை அற்புதமாக பாடி கொடுத்தார்கள் டி எம் எஸ்ஸும் எல்ஆரீஸ்வரியும். வண்ண திரைப்படம். சரி, பாடலை கேட்கலாம், பின்பு தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். சரியா, இதோ பாடல். நினைத்ததை நடத்தி

கொண்டவர் பழக்கம் இன்றும் என்றும் தேவை என்று சொல்லடி தங்கம். தங்கம் தங்கும் எந்தன் அங்கம் எங்கெங்கும், பொண்ணும் பெண்ணும் வந்து மின்னும் கண்ணெங்கும். தங்கம் தங்கும் எந்தன் அங்கம் எங்கெங்கும், பொண்ணும் பெண்ணும்

உறவாட இந்நேரம் பட்டாடை தொட்டாட கட்டாயம் வா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான். என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்க

மளிகை நெஞ்சம் தன் கண்ணீரில் மிதப்பது ஏழைகள் உள்ளம் படைத்தான் ஒரு உலகம் பணம் தான் அதன் உருவம் எதுவும் இதில் அடக்கம் இது ஏன் என்று எதிர்காலம் விடை கூறட்டும் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான்.

கடகம் ஒன்று, அது இன்றோடு நில்லாமல் நாளையும் உண்டு. இதழ்மேல் ஒரு பாடல், மடிமேல் விளையாடல்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நம் நாடு. டி எம் சவுந்தரராஜனும் எல் ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடல். திரைப்படத்தின் நாயகன் மக்கள் திலகம் எம்ஜிஆர், நாயகி கலைச்செல்வி ஜெயலலிதா. வெற்றிகரமாக 100 நாள் ஓடியது இந்த வண்ண திரைப்படம். 69 வெளியான இந்த திரைப்படத்தை விஜயா இன்டர்நேஷனல் சார்பிலே நாகி ரெட்டியும் சக்கரபாணியும் தயாரித்தார்கள், அதாவது விஜயா புரொடக்ஷன்ஸ். இந்த திரைப்படம் விஜயா இன்டர்நேஷனல் சார்பில் தயாரிக்கப்பட்டது. தயாரிப்பாளர்கள் இந்த இருவரும் தான், எப்பொழுதும் நாகி ரெட்டியும் சக்கரபாணியும். எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணி அல்ல, இது வேறு ஒருவர். நம் நாடு திரைப்படத்தை இயக்கியவர் ஜம்புலிங்கம் எனப்படும் ஜம்பு. ஆம், தெலுங்கு மொழியில் இந்த திரைப்படம் கதாநாயக்குடு என்ற பெயரில் வெளியான பொழுது அந்த திரைப்படத்திலே எம்ஜிஆரின் பாத்திரத்தில் என் டி ராமாராவ் தமிழில் நடித்ததைப் போல ஜெயலலிதாவை தெலுங்கிலும் நடித்தார். அந்த தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் டி வி ராஜு. தமிழில் டி வி ராஜு இசையமைத்தது கம்மிதான். கனிமுத்து பாப்பா, ராணி யார் குழந்தை, இந்த திரைப்படங்களின் இசையமைப்பாளர் டி வி ராஜு தான். ஹிந்தி மொழியில் இதே கதை 72 அப்னா தேஷ் என்ற பெயரில் வெளியானது. இலங்கையிலும் திரையிடப்பட்டது இந்த ஹிந்தி திரைப்படம் அப்னா தேஷ். ராஜேஷ் கன்னா எம்ஜிஆரின் பாத்திரத்தை ஏற்று நடிக்க ஹிந்தி நடிகை மும்தாஜ் ஜெயலலிதாவின் பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். ஹிந்தி திரைப்படத்தையும் தமிழ் திரைப்படத்தைப் போல ஜம்பு அவர்களே இயக்கியிருந்தார். ஹிந்தி திரைப்படம் அப்னா தேஷுக்கு ஆர் டி பர்மன் இசையமைத்திருந்தார். ஆர் டி பர்மன் யார் என்றால், ஏற்கனவே பல தடவை கூறியிருக்கின்றேன், எஸ் டி பர்மனின் மகன். ஆர் டி பர்மனின் தந்தையான எஸ் டி பர்மன் தான் ஆராதனா திரைப்படம் அதன் இசையமைப்பாளர். இப்படி எத்தனையோ திரைப்படங்கள். சரி, அருமையான ஒரு பாடலை கேட்டீர்கள் நம் நாடு திரைப்படத்திலிருந்து. மறக்க முடியுமா தரும் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜனும் எல் ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. இன்று ஞாயிற்றுக்கிழமை அல்லவா? ஆம், சற்று ஜாலியாக இருக்கலாம் தானே. இதோ ஒரு ஜாலியான மூடுக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய பாடல். அப்படியென்றால் எப்படியான பாடலாக இருக்கும்? முதலில் பாடலை கேட்கலாமா?

கொடிமகனே, பெருங்குடிமகனே, நான் கொடுக்கட்டுமா? அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா?

போட்டோடு பார்க்கலாம். பகலுக்கு அதிசயம், இரவுக்கு அவசியம், பழகிவிட்டால் என்ன ரகசியம்? கனிவிட்ட மாமரம் அணிலுக்கு மாத்திரம், காதலில் வேறென்ன சாத்திரம்? குடிமகனே, பெருங்குடிமகனே, நான் கொடுக்கட்டுமா? அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா? கொஞ்சம் எனக்கு

ாம் ஆயிரம் கண்களில் அடிக்கடி நீந்தினேன், ஆயிரம் கண்களில் அடிக்கடி நீந்தினேன், ஆழத்தை இங்குதானே காணலாம். ஆண்டவன் படைப்பினில் ஆனந்தம் ஒரு வகை பார்த்ததில்லை நான் இதுவரை. வேண்டிய அளவிலும் விடுகின்ற வரையிலும் பார்த்து வைப்போம் நாம் பலமுறை. குடிமகனே, பெருங்குடிமகனே, நான் கொடுக்கட்டுமா, அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா, கொஞ்சம் எனக்கு. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நீங்கள் எல்லோரும் அறிந்த பாடல்தானே, வசந்த மாளிகை. 72 வண்ணத்தில் ஈஸ்மன் கலரில் வெளியான இந்த திரைப்படத்தை டி ராமாநாயுடு தயாரித்திருந்தார். திரைப்படத்தின் இயக்குனர் கே எஸ் பிரகாஷ் ராவ், இசையமைப்பாளர் திரைசை திலகம், கே வி மகாதேவன், டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடிய அந்த பாடல் காட்சியில் சிவாஜியுடன் நடனமாடியவர் சிஐடி சகுந்தலா. சிவாஜி வாணிஸ்ரீ ஜோடி மாபெரும் புகழை பெற்றுக் கொண்டார்கள். இந்த திரைப்படத்தின் வாயிலாக சில்வர் ஜூபிலி ஓடியது இலங்கையிலும் இந்தியாவிலும். ஏற்கனவே தெலுங்கு மொழியில் 71 வெளியான பிரேம் நகர், அந்த திரைப்படத்தின் நாயகன் தெலுங்கு நடிகர் ஏ நாகேஸ்வர ராவ். தெலுங்கிலும் வாணிஸ்ரீ தான் கதாநாயகி. பின்பு தமிழுக்கு வந்தது வசந்த மாளிகை என்ற பெயரில். பின்பு ஹிந்தியில் வெளியானது அதே தெலுங்கு பெயர் பிரேம் நகர் என்ற பெயரில். ஹிந்தி மொழியில் ராஜேஷ் கண்ணா கதாநாயகன், ஹேமமாலினி கதாநாயகி. அற்புதமான ஒரு காதல் சித்திரம் அல்லவா? அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட். ஆமாம், அற்புத நடிப்பு சிவாஜி வாணிஸ்ரீ. இன்னும் எத்தனையோ நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். சிவாஜியின் திரைப்படங்கள் அல்லது வாணிஸ்ரீயின் திரைப்படங்கள் என்று நாம் பட்டியல் போட்டால் வசந்த மாளிகையை விட்டு செல்ல முடியாது. நிச்சயமாக அது அந்த பட்டியலில் இடம்பெறும், அதுவும் முன்வரிசையில். சரி, வசந்த மாளிகை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை கேட்டீர்கள், நல்லது. டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல்கள் மறக்க முடியுமா நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல்

நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னாள். என்னிடது கண்ணும் துடித்தது உனை கண்டேன் இந்நாள் பொன்னாள். பட்ட பகலென நிலவிரிக்க அந்த நிலவினில் மலர் சிரிக்க அந்த நிலவினில் மது இருக்க அந்த மது உண்ண மனம் துடிக்க.

பால் கொடுத்த வெண்மை என் பளிங்கு போன்ற மேனீ, பால் கொடுத்த வெண்மை என் பளிங்கு போன்ற மேனீ, வெண் பளிங்கு போன்ற மேனீ, அதில் பங்கு கொள்ளவா நீ. வட்டக்காரு விழி வரவழைக்க அந்த வரவினில் உறவிருக்க அந்த உறவினில்

0: ஆம், ஆண்களுக்கு வெலக்கண் துடித்தால் ஏதோ நல்லது, நல்ல செய்தி வரப்போகிறது என்று அர்த்தமாம். பெண்களுக்கு இடக்கண் துடித்தால் ஏதோ நல்ல செய்தி வரப்போகிறது என்று அர்த்தம். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குமரி கோட்டம். 71 வெளியான ஈஸ்ட்மன் கலர் திரைப்படம். எம்ஜிஆர், ஜெயலலிதா, லக்ஷ்மி, அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பானா நீலகண்டன் திரைப்படத்தின் இயக்குனர். மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். கேட்ட பாடலை இயற்றியவர் கவிஞர் வாலி. பாடல் காட்சியில் எம்ஜிஆர், ஜெயலலிதா. எம்ஜிஆரை வைத்து 17 திரைப்படங்களை பானா நீலகண்டன் இயக்கியவர் என்று குறிப்பிட்டேன் அல்லவா. இதுதான் குமரி கோட்டம் திரைப்படம் தான் எம்ஜிஆரை வைத்து பானா நீலகண்டன் இயக்கிய 10வது திரைப்படம். நீங்கள் யோசிக்கலாம், அப்ப முதலாவதாக எந்த திரைப்படத்தை எம்ஜிஆரை வைத்து இயக்கியிருந்தார்? ஆமாம், 57 சக்கரவர்த்தி திருமகள். எம்ஜிஆர் அஞ்சலி தேவி ஜோடியாக நடித்த திரைப்படம் சக்கரவர்த்தி திருமகள். அதுதான் எம்ஜிஆரை வைத்து பானா நீலகண்டன் இயக்கிய முதல் திரைப்படம். குமரிக்கோட்டம் வெளியான 71 எம்ஜிஆர் நடிப்பில் ரிக்ஷாக்காரன், நீரும் நெருப்பும், ஒரு தாய் மக்கள் போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. ரிக்ஷாக்காரனில் எம்ஜிஆரின் சிறந்த நடிப்புக்காக அகில இந்திய ரீதியில் அந்த ஆண்டின் சிறந்த நடிகர் என்ற விருதை இந்திய அரசால், அதாவது பாரத் பட்டத்தை சிறப்பாக பெற்றுக்கொண்டார் எம்ஜிஆர். கேட்ட பாடலை பாடிய குரல்கள் டி எம் எஸ், எல் ஆர் ஈஸ்வரி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் டி எம் எஸ், எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய டூயட் பாடல்களை தகவல்களுடன் உங்களுக்காக வழங்கியதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதய பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிய பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக 3:00, பிரித்தானியாவில் 2:00, கனடாவிலே 9:00. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் அருமையான அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. அதுவும் ஒரு கலவையாக பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள். வித்தியாசமாக இருக்கும், நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டுக்கொண்டே இருங்கள். வரவேற்பு. இது திரைப்படத்தின் பெயர். 72 கவிஞர் ஆலங்குடி சோமு அவர்கள் தன்னுடைய சொந்த பொருட்செலவில் கருப்பு வெள்ளையில் தயாரித்து வெளியிட்ட திரைப்படம் வரவேற்பு. இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் மக்கள் கலைஞர், தமிழின் ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர். கதாநாயகி யார் என்றால் பேபி கௌசல்யா. என்ற பெயரில் பல திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துக் கொண்டிருந்த சிறுமி கதாநாயகியாக நடித்தார். ஜெய்சங்கருக்கு ஜோடியாக இந்த திரைப்படத்தில் ஜெய கௌசல்யா. இந்த பாடல் துள்ளிசை பாடகி எல்ஆர் ஈஸ்வரி பாடியது. துள்ளிசை பாடல் என்றால் அந்த காலங்களில் இவரை விட்டால் வேறு யார் அவ்வளவு அழகாக அனாயாசமாக அப்படிப்பட்ட பாடல்களை பாடக்கூடியவர்கள். அந்த காலங்களில் 60களின் நடுப்பகுதியிலிருந்து 80 வரை, இன்னமும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 80க்குள், 76 வரை அதிகமாக திரையிடப்படும் திரைப்படங்களில் இவரும் பாடியிருப்பார். இளையராஜாவின் வருகைக்கு பின் இளையராஜா என்னவோ இவரை பெரிதாக பயன்படுத்தவில்லை. எல்ஆர் ஈஸ்வரி பாடிய ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமான ஒரு பாடல் அழகாக பாடியிருப்பார். இந்த பாடல் காட்சியில் ஏ சகுந்தலா என்று அழைக்கப்படும் சிஐடி சகுந்தலா. பாடலை ஆத்தவர் ஆலங்குடி சோமு, சங்கர் கணேஷ், வரவேற்பு திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள், ஐயன் மூர்த்தி அந்த திரைப்படத்தின் இயக்குனர். முதல் பாடலாக எல்லோரையும் வரவேற்கும் விதமாக பாடலின் நாயகி அங்கே ஒரு ஆடவனை வரவேற்கின்றாள். இங்கே அனைவரையும் இந்த நிகழ்ச்சியை கேட்கும் வண்ணம் நான் வரவேற்கின்றேன். கேட்டு பார்க்கலாமா?
1: வரவேண்டும் மகாராஜா வரவேற்கும்.

வல்லவனுக்கு விண்ணும் மண்ணும் தூரும்பு, வஞ்சியருக்கு உந்தன் பார்வை காரம்பு. வல்லவனுக்கு விண்ணும் மண்ணும் தூரும்பு, வஞ்சியருக்கு

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வரவேற்பு. பாடலை பாடிய குரல் எல்லாரீஸ்வரி. பாடலை யாத்தவர் கவிஞர் ஆலங்குடி சோமு. பாடலுக்கு இசையமைத்தவர்கள் கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் கணேஷ். ஆலங்குடி சோமு தயாரித்த மற்றொரு திரைப்படம் 70-இல் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான 10-ஆம் பசலி. அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி குமார். திரைப்படத்தில் நடித்தவர்கள் நாகேஷ், ஜெமினி கணேசன், விஜயலலிதா, ராஜஸ்ரீ, வசந்தா. சரி நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் பின்னணி பாடகியர் சிலர் தனித்து பாடிய பாடல்களின் கலவை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்கள். அடுத்த பாடல் பி. சுசீலா பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உறவு சொல்ல ஒருவன். அந்த திரைப்படத்தில் கண்ணதாசன், பஞ்சு அருணாச்சலம் போன்றோர் பாடல்களை எழுதியிருந்தார்கள். இந்த குறிப்பிட்ட பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம். பாடலுக்கு இசையமைத்தவர் விஜயபாஸ்கர். உறவு சொல்ல ஒருவன் திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். இந்த திரைப்படத்தில் முத்துராமன், சுஜாதா, சிவகுமார், பத்மபிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பாருங்கள், முத்துராமன் காலமாகிவிட்டார், சுஜாதா காலமாகிவிட்டார், பத்மபிரியா காலமாகிவிட்டார், சிவகுமார் பிரதான பாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடித்தவர், அவர் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் பத்மபிரியா குழுவினருடன் அழகான ஒரு பாடல் பி. சுசீலா பாடிய பாடல் உறவு சொல்ல ஒருவன் திரைப்படத்தில் கேட்டு பார்க்கலாமா?

பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. நினைவுகள் கோலம் போடும் இளமை குலுங்கும் தங்கரதமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. நினைவுகள் கோலம் போடும் இளமை குலுங்கும் தங்கரதமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே.

மனது போலவே வாழ்வு கிடைத்தது, பார்க்கும் யாவையும் சுகம் சுகமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே.

இரவு போனது பொழுது விடிந்தது, எனது நெஞ்சிலே சுகம் சுகமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகு.

ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உறவு சொல்ல ஒருவன் 1975 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். பி சுஷீலா பாடிய அந்த பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம், பாடலுக்கு இசையமைத்தவர். கன்னடத்திலே கன்னட மொழியிலே ஏராளமான திரைப்படங்களுக்கு இசையமைத்தவரும் தமிழில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் ஒரு 25-30 திரைப்படங்களுக்கு மாத்திரம் இசையமைத்த விஜயபாஸ்கர். காட்சியில் பத்மபிரியா குழுவினருடன். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வித்தியாசமான இன்றைய நிகழ்ச்சியில் பெண் பாடகியர் பாடிய பாடல்களின் கலவையாக நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடிக்கடி ஒலிக்காத அபூர்வமான பாடல்கள் இதோ ஒலிக்க இருக்கும் பாடலும் பலர் இட்டை வரை இது நாள் வரை தேடிக்கொண்டிருந்த பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சொர்க்கத்தில் திருமணம். 1974 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் ரவிச்சந்திரன், லதா, விஜயகுமார், சௌகார் ஜானகி, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். வாணி ஜெயராம் பாடிய இந்த பாடல் காட்சியில் லதா. லதா ராஜ பரம்பரையைச் சேர்ந்தவர். சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அவருடைய மகள்தான் லதா. அவர் ஒரு அரசியல்வாதியும் கூட. எம்ஜிஆரால் தமிழில் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் பல நாயகியருக்கு நடுவில் இவரும் அறிமுகமானார். இந்த திரைப்படம் வெளியானது 1974 சொர்க்கத்தில் திருமணம். சொர்க்கத்தில் திருமணம் வெளியான 1974 லதா நடிப்பில் சிவகாமியின் செல்வன், உரிமை குரல், சிரித்து வாழ வேண்டும், நேற்று இன்று நாளை போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. நடிகை லதாவின் இயற்பெயர் நளினி. திரைப்படத்திற்காக லதா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார் இந்த பாடலை சொர்க்கத்தில் திருமணம் என்ற வண்ண திரைப்படத்தில். சங்கர் கணேஷ் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா. வாணி ஜெயராம் பாடிய பாடல் ஒரு காலத்தில் இந்திய வான் பரப்பில் இந்திய வானொலிகளில் ஒலித்த பாடல். இந்த திரைப்படத்தில் அந்த வேளை இந்த பாடல்தான் அடிக்கடி ஒலித்தது. ஓ, எனக்கென்ன மனக்கவலை, எனக்கென்ன மனக்கவலை, இனிப்பிள்ளை கசப்பும் இல்லை, இது ஒரு

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1974 வெளியான வண்ண திரைப்படமான சொர்க்கத்தில் திருமணம். ஒலித்த பாடலை பாடியிருந்த குரல் வாணி ஜெயராம், இசைத்தட்டில். ஆனால் இன்று பாடியது நான் தானே. பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சங்கர் கணேஷ். காட்சியில் நடிகை லதா. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா, அபூர்வமான பாடல்கள். இன்றும் உங்களுக்காக பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள் ஒரு கலவையாக. எல்லோரும் சந்தர்ப்பம் கிடைத்தால் எல்லோரையும் வாழ்த்துங்கள். வாழ்த்துவது நிச்சயமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்த்து பெற்றுக்கொள்வோருக்கும் வாழ்த்துபவருக்கும் இல்லையா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். 1976 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். திரைப்படத்தின் இயக்குனர் ஜி சுப்பிரமணியம், திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இந்த பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். பாடலை பாடிய குரல் பி சுஷீலா. மனமார வாழ்த்துங்கள் திரைப்படத்தில் மறைந்த நடிகர் ஜெய் கணேஷ் கதாநாயகனாக நடித்தார் மற்றும் லதா நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த அஷ்டாவதானியான பி பானுமதி, ரோஜா ரமணி, நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இதோ அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல் வரிசையில் இந்த பாடலும் இன்று சேர்ந்து கொள்கிறது. மனமார வாழ்த்துங்கள் பி சுஷீலா. மனமார வாழ்த்துங்கள், மனமாக வாழ்த்துங்கள் பெண்.

மனமார வாழ்த்துங்கள், மனமாக வாழ்த்துங்கள் பெண்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். பி. சுஷிலா பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள், அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள், பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள் ஒரு கலவையாக. இதோ அடுத்த பாடல், கலை செல்விக்காக, அதாவது ஜெயலலிதாவுக்காக வாணிஜெயராம் சில பாடல்கள் பாடினார். அதிலே இந்த பாடலும் ஒன்று. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்டும் பரதமும். அருண் பிரசாத் மூவிஸ் என்னும் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை இயக்குனர் பி. மாதவன் சொந்தமாக நடாத்தி வந்தார். அதன் மூலமாக பல திரைப்படங்களை தானே தயாரித்து அந்த திரைப்படங்களை இயக்கியிருந்தார். இவர் தயாரிக்க வேறு இயக்குநர்களும் இயக்கியிருக்கின்றார்கள். உதாரணம் பொண்ணுக்கு தங்கம் என்று. அருண் பிரசாத் மூவி சார்பில் பி. மாதவன் தயாரிக்க தேவராஜ் மோகன் இருவரும் இயக்கியிருந்தார்கள் பொண்ணுக்கு தங்கம் என்று திரைப்படத்தை. இது அருண் பிரசாத் மூவி சார்பில் திரைப்படத்தை தானே தயாரித்து

மாதவன் இயக்கியிருந்தார். வண்ண திரைப்படம் சிவாஜிக்கு இரட்டை வேடங்கள். ஜெயலலிதா, விஜயகுமார், ஸ்ரீபிரியா, அது மாத்திரமல்ல கோபி கிருஷ்ணா என்னும் நடன கலைஞர் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார். கண்ணதாசன் எழுதிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். வாணி ஜீராம் பாடியது. இந்த திரைப்படத்தில் தான் ஆரம்பத்தில் சிவாஜிக்கு காதலியாக வருவர் ஜெயலலிதா. இரட்டை வேடம் அல்லவா சிவாஜி, மகனாக வரும் சிவாஜிக்கு தாயாக நடித்திருப்பார் நரைமுடியுடன். இந்த ஒரு திரைப்படத்தில் தான் அப்படி நடித்திருந்தார், தாயாக, சிவாஜிக்கு தாயாக. வேறு திரைப்படங்களில் அப்படி நடித்ததாக தெரியவில்லை. நீங்களும் பார்த்திருப்பீர்கள் தானே. இதோ பாட்டும் பரதமும் ஒரு கலை அம்சம் கொண்ட திரைப்படம். நாட்டியத்திற்கு, குறிப்பாக பரதநாட்டியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து காதலையும் இணைத்து எடுத்த திரைப்படம் இது. பாடலை கேட்டு பார்க்கலாமா? பாட்டும் பரதமும் 75ஆம் ஆண்டு வெளியான வண்ண திரைப்படம். அழகாக நடனமாடியிருப்பார் கலைச்செல்வி ஜெயலலிதா இந்த பாடல் காட்சியில். மழைக்காலம் வருகின்றது, தென்மலர் தோட்டம் தெரிகின்றது.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்டும் பரதமும். வாணி ஜெயராம் பாடியிருந்தார் கலை செல்விக்காக. பாடலை ஆத்தவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. பெண் பாடகியர் தனித்து பாடிய பாடல்களின் கலவையாக இந்த நிகழ்ச்சி மறக்க முடியுமா? உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. அடிக்கடி ஒலிக்க மறந்த ஒரு முத்தான பாடல், ஆனந்த பைரவி ராகத்தை அழகாக கையாண்டார் இந்த பாடலில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செல்லக்கிளி. 1979 வெளியானது செல்லக்கிளி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் விஜயகுமாரும் ஸ்ரீபிரியாவும் நடித்திருந்தார்கள். வாலி எழுதிய பாடலுக்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க திரைப்படத்தை கே எம் பாலகிருஷ்ணன் இயக்கியிருந்தார். பி சுஷிலா பாடிய பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில். அழகான ஒரு பாடல் கேட்டு பார்க்கலாமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல் செல்லக்கிளி திரைப்படத்தில். Mmm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செல்லக்கிளி. பி. சுஷீலா பாடிய பாடல் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில். ஒலித்த பாடலை யாத்தவர் வாலிப கவிஞர் வாலி. ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல், அதாவது கரகரப்பிரியா ராகத்தின் ஜன்னியம் இது. இதுவும் ஒரு சம்பூர்ண ராகம். ஆரோகணம் அவரோகணம் இரண்டிலும் அத்தனை சுவரங்களும் காணப்படும். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ரோஷக்கேரி திரைப்படத்தின் பெயர். 1974 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் ரோஷக்கேரி. ரவிச்சந்திரன் கே ஆர் விஜயா ஜோடியாக நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். மற்றும் நவரச திலகம் முத்துராமன் ஷோ மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடிக்க மதுரை திருமாறன் ரோஷக்கேரி திரைப்படத்தை இயக்கியிருந்தார். கவீசர் கண்ணதாசன் எழுதிய பாடலை பி. சுஷீலா பாடியிருக்கின்றார். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். காட்சியில் ரவிச்சந்திரனும் கே ஆர் விஜயாவும். ஒரு காலத்தில் இலங்கை வானொலியில் பிரபலமாக ஒலித்த பாடல் 74 பாடலை கேட்டு பார்க்கலாமா? இது ரோஷக்கேரி திரைப்படத்தில் பி. சுஷீலா.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரோஷக் கேரி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் MS விஸ்வநாதன், பாடலை ஆத்தவர் கவியர் சர் கண்ணதாசன். ஒலித்த பாடலை பாடிய குரல் இசைக்குயில் பி சுஷீலா. ஆனால் இன்று பாடியது நான். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. பிரபல பின்னணி பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள், அவற்றின் ஒரு கலவையாக இந்த பாடல் எஸ் ஜானகி பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய வாழ்க்கை. இந்த திரைப்படத்தின் நாயகி தமிழில் பெரிதாக அவர் கதாநாயகியாக ஏராளமான திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரவே இல்லை. ஆனால் இந்த திரைப்படத்தின் நாயகி இவர்தான், புதிய வாழ்க்கை. ஆனால் மலையாள மொழியிலோ மாபெரும் கதாநாயகி ஜெயபாரதி. புதிய வாழ்க்கை திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், நாயகி ஜெயபாரதி. 71 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதரின் திரைப்படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியவரும் பின்னாளில் பல திரைப்படங்களை தானே இயக்கியவருமான சி வி ராஜேந்திரன் அவரின் சகோதரர். புதிய வாழ்க்கை திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரேசை திலகம், கே வி மகாதேவன். எப்பொழுதுமே கே வி மகாதேவனின் உதவி இசையமைப்பாளர் புகழேந்திதான். ஆரம்பத்திலிருந்து கே வி மகாதேவன் இறக்கும் வரை அவருடன் இணைந்து பணியாற்றியவர் புகழேந்தி. பின்பு சில திரைப்படங்களுக்கு தனித்தும் இசையமைத்தார் புகழேந்தி. சிவாஜி நடித்த குரு தட்சணை அவர்தான் இசையமைத்த திரைப்படம் புகழேந்தி. செல்வியின் செல்வன் என்று ஒரு திரைப்படம், ரவிச்சந்திரன் விஜயகுமாரி நடித்த திரைப்படம், அந்த திரைப்படத்திற்கும் இசையமைத்தார் புகழேந்தி. எப்பொழுதுமே புகழேந்திதான் கே வி மகாதேவன் இசைக்குழுவில் பாடக பாடகியருக்கு அந்த பாடலை சொல்லிக் கொடுப்பது. அந்த வகையில் இந்த பாடலை ஆத்தவர் கண்ணதாசன், எஸ் ஜானகி நடிகை ஜெயபாரதிக்காக பாடிய ஒரு அழகான பாடல், ஒரு காலத்தில் மிகவும் பிரபலம் இலங்கை வானொலியில். புதிய வாழ்க்கை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் கேட்டு பார்க்கலாமா? Mmm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய வாழ்க்கை. எஸ் ஜானகி பாடியது, நடிகை ஜெயபாரதிக்காக. கண்ணதாசன் எழுதிய பாடல். கே வி மகாதவன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். ஆம், இதோ நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மறுபிறவி. அதாவது மறுபிறவி 73 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். டி ஆர் ராமண்ணா திரைப்படத்தின் இயக்குனர். டி ஆர் பாப்பா இசையமைப்பாளர். கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலை பாடியவர் எம் ஆர் விஜயா. அந்த காலத்திலேயே படித்தவர், பிஏ பட்டம் பெற்றவர் எம் ஆர் விஜயா. நிறைய பாடல்கள் பாடவில்லை, கர்நாடக இசை பாடகி, பக்தி பாடல்கள் பாடக்கூடியவர். இந்த பாடலை அழகாக பாடியிருந்தார். மறுபிறவி ஒரு த்ரில்லர் ஃபிலிம். ஏற்கனவே 71 மலையாள மொழியில் பிரேம் நஷீர் ஜெயபாரதி நடிக்க வெளியான திரைப்படம் புனர்ஜென்மம். அதற்கு இசையமைத்தவர் ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்த மலையாள திரைப்படத்தை இயக்கியவர் கே எஸ் சேது மாதவன். அந்த மலையாள திரைப்படமான புனர்ஜென்மம், அதன் தமிழ் பதிப்பு தான் மறுபிறவி. முத்துராமனும் மஞ்சுளாவும் தமிழில் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தை பற்றி சரியாக கூற வேண்டுமென்றால், இது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எரோட்டிக் பிசிக் த்ரில்லர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சினிமா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எரோட்டிக் பிசிக் த்ரில்லர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சினிமா. மறுபிறவி திரைப்படத்தில் எம் ஆர் விஜயா பாடியது நடிகை மஞ்சுளாவுக்காக. பாடலை கேட்டு பார்க்கலாமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மறுபிறவி. கண்ணதாசன் எழுதியது, எம் ஆர் விஜயா பாடிய பாடல் மஞ்சுளாவுக்காக. பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்துக் கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிய பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம். அன்பான உறவுகளே, நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இடைக்காலத்து பாடல்கள், அற்புதமான பாடல்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், இப்படியாக சிலவற்றை உங்களுக்காக நான் வழங்கப் போகின்றேன். நிச்சயமாக இந்த பாடல்கள் அனைத்தும் பழைய நினைவுகளை உங்களுக்கு மீட்டித்தரும் என்று உறுதியாக நான் நம்புகின்றேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க உங்களுக்காக நான் தரும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். 1978 வெளியான வண்ண திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், புன்னகை அரசி கே ஆர் விஜயா, அந்த காலத்தில் அவர் சூப்பர் ஸ்டார் ஆகவில்லை, அவருக்கும் தெரிந்திராது தான் எதிர்காலத்தில் ஒரு மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக மிளிரப் போவேன் என்று. ஆம், நான் குறிப்பிடுவது ரஜினிகாந்த். அவருக்கு ஜோடியாக சுமித்ரா. இந்த பாடல் காட்சியில் ரஜினிகாந்தும் சுமித்ராவும். அடிக்கடி ஒலிக்காத பாடல்தான். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார்கள் இந்த பாடலை. பாடலை எழுதியவர் வாலிப கவிஞர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்தை இயக்கியவர் டி யோகானந்த். பல்வேறுபட்ட சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர் டி யோகானந்த். உங்களுக்கும் எந்தெந்த திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார் என்று அறிய ஆவலாக இருக்கும் தானே? 1955 காவேரி, 1962 வளர்பிறை, 1971 தங்கைக்காக, 1974 தாய் என்ற திரைப்படம், 1976 கிரகப்பிரவேசம், 1978 ஜெனரல் சக்கரவர்த்தி, 1979 பார்த்தால் நான் வாழ வைப்பேன், 1980 யமனுக்கு யமன், 1982 ஊருக்கொரு பிள்ளை, வா கண்ணாவா போன்ற திரைப்படங்கள், 1983 சுமங்கலி,
84 சரித்திர நாயகன். இப்படியாக பல்வேறுபட்ட திரைப்படங்களை டி யோகானந்த், ஆமாம் சிவாஜியின் திரைப்படங்களை இயக்கியுள்ளார். இப்பொழுது உங்களுக்காக பாடல் ஒலிக்கப் போகின்றது ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்திலிருந்து.

நமது காதல் எங்கும் என்றும் காணாதது. அந்த கம்பனும் வேறெந்த கொம்பனும் இதுவரை கூறாதது. எந்த கவிஞனும் கலைஞனும் அவனவன் படைப்பினில் பாடாதது. நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

அதை கண்களும் நெஞ்சமும் கற்பனை செய்து பார்க்கின்றதோ நமது காதல் எங்கோ என்றும் காணாதது.

ஜாலம் மணிமுத்திரையிட்டவன் சித்திரை தொட்டவன் பொல்லாதவன் இவன் இன்னமும் உன்னிடம் பஞ்சனை சாஸ்திரம் சொல்லாதவன் நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். பாடலை எழுதியவர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். காட்சியில் ரஜினிகாந்த், சுமித்ரா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த இடைக்கால பாடல் அடிக்கடி ஒலிக்காத பாடல். இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும். 1982 வெளியான ஊரும் உறவும் வண்ண திரைப்படத்தை தயாரித்தவர்கள், ஆமாம், லட்சிய தம்பதியான நடிப்புச் சுடர் ஏ வி எம் ராஜனும் அவருடைய மனைவி புஷ்பலதாவும் இருவரும் இணைந்து எத்தனையோ திரைப்படங்களில் அசத்தியவர்கள். பின்பு தயாரிப்பாளர்களாக மாறி சில திரைப்படங்களை தயாரித்தார்கள். அதில் இது ஒரு திரைப்படம், ஊரும் உறவும். திரைப்படத்தை இயக்கியவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். ஊரும் உறவும் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயா, சிவாஜியின் தம்பியாக நிழல்கள் ரவி, அவருக்கு ஜோடியாக ரஞ்சனி. யார் இந்த ரஞ்சனி என்றால், பின்பு இன்னொரு ரஞ்சனி என்ற நடிகை வந்தார் அல்லவா, இவர் கலா ரஞ்சனி, அதாவது நடிகை ஊர்வசியின் சகோதரி. நடிகை ஊர்வசியின் சகோதரிதான் காலம் சென்ற கல்பனா. மற்றும் ஏ வி எம் ராஜன் மற்றும் பலரும் ஊரும் உறவும் திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள். திரைப்படத்தை இயக்கியவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். மேஜர் சுந்தரராஜன் இயக்கிய சிவாஜியின் மற்றொரு திரைப்படம் கல்தூண். அந்த திரைப்படத்திலும் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் புன்னகை அரசி கே ஆர் விஜயா. ஊரும் உறவும் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இந்த பாடலையே எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியிருக்கின்றார்கள். இது ஒரு அசரீரி பாடல். காட்சியில் நால்வரையும் காட்டிச் செல்வார்கள். நால்வர் மீதும் கேமரா அப்படியே படம் பிடித்து கொண்டு செல்லும். யார் அந்த நால்வர்? சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, நிழல்கள் ரவி, ரஞ்சனி. இந்த திரைப்படம் ஏற்கனவே 81 சிரஞ்சீவி, சுதாகர், மாதவி, கவிதா ஆகியோர் நடிக்க, எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க வெளியான ஒரு தெலுங்கு திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு. இதோ எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல் ஊரும் உறவும் என்ற திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் உங்களுக்காக.

நகையில் வீரசமும் தனிமையில் மறைத்திருந்தாய். வெள்ளை மல்லிகைகள் செந்தம் பொன்னகையில் இருவரும் உலகினை மறந்திருந்தார். புல்லாங்குழல் மொழி தமிழ்.

ஒளிமழை அமுதங்களே, அந்த வானிலவு இன்று தேனிலவு அழகிய ஒளிமழை அமுதங்களே, புல்லாங்குழல் மொழி

கேட்ட அந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். பாடலை யாத்தவர் காலம் சென்ற புலவர் புலமைப்பித்தன். பாடலுக்கு இசையமைத்தோர் கவிஞர் வழங்கிய தேவரின், சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்காத இடைக்காலத்து பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான், ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் பழம்பெரும் நடிகை எம் என் ராஜமும் அவருடைய கணவரான பிரபல பாடகர் ஏ எல் ராகவனும். 1980 வெளியான வண்ண திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்தில் சரத் பாபு, ஸ்ரீபிரியா, வடிவுக்கரசி, எம் என் ராஜம் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பாடலுக்கு ஒருவர் வீதம். இந்த திரைப்படத்தில் 5 பாடல்களுக்கும் 5 இசையமைப்பாளர்கள் இசையமைத்த அதிசயம் நடைபெற்றது. டி ஆர் பாப்பா, சங்கர் கணேஷ், கே வி மகாதவன், ஜி கே வெங்கடேஷ் ஆகியோருடன் இளையராஜாவும் இசையமைத்திருந்தார். மொத்தம் 5 பாடல்கள். ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த பாடல் மோகன ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். ஒலிக்க இருக்கும் பாடலை யாத்தவர் புலவர் புலமைப்பித்தன். இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி மூவர் பாடியிருக்கின்றார்கள். காட்சியில் சரத் பாபு, ஸ்ரீபிரியா, வடிவுக்கரசி. இது கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தில் அடிக்கடி ஒலிக்காத பாடல் உங்களுக்காக. நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, இளமை இளமை இனிமை எது புதுமை. நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, இளமை இளமை இனிமை எது புதுமை. போதை தரும் நாதசுரம் பாடிடம் செந்தேன் மழை உந்தன் மொழியோ. பார்வையில் 1000 கவிதைகள் எழுதிடம் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, இளமை இளமை இனிமை இது புதுமை. போதை தரும் நாதசுரம் பாடிடம் செந்தேன் மழை உந்தன் மொழியோ. பார்வையில் 1000 கவிதைகள் எழுதிடம் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. பார்வை அழைப்பதும் பாவை தவிப்பதும் ஏனடி ஏனடி பைங்கிளியே. பார்வை

புறமாடல் குறி போடல் சுவை தேடல் கவி பாடல் புதுவித அனுபவமே அறிமுகம் அனுபவம் அது சுகம் அழகன் மடியில் எனது உலகம் நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே இளமை இளமை இனிமை.

சிநேகம் மழை போலும் மலர் தூவும் மயிலாடும் குயில் கூவும் இவையாவும் திருமண எதிரொலிகள். முதல் முதல் இரவென வருவது மகிழ மனது நெகிழ வருக நான் ஒரு பொன்னவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை எது புதுமை.

மனம் தாண்டம் தினம் தாண்டம் இதழ் செந்தும் ரசம் தாண்டும் பல இன்பம் பல தாண்டும் வனம் செந்தம் இவள் தரும் சீதனமோ பலவித சுகங்களின் தரிசனம் விழியும் மனமும் முருக வருக நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை போதை தரும் நாதசுரம் பாடிடம் செந்தேன் மழை உந்தன் மொழியோ பார்வையில் ஆயிரம் கவிதைகள் எழுதிடம் அபிநயம் நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி. பாடலை யாத்தவர் புலவர் புலமை பித்தன். ஆமாம், என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று மனக்கண்ணில் மனத்திரையில் தெரிகின்றது. அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், ஆனால் சிறந்த பாடல்கள், இனிய பாடல்கள், மெலடி பாடல்கள். இன்னமும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல போனால் எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் இல்லையா? இதோ கௌரி மனோகரி என்ற ராகத்தில் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அழகாக மெட்டு போட்ட பாடல். ஆம், இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மழலை பட்டாளம். குழந்தைகள் என்றாலே அனைவருக்கும் கொள்ளை ஆசை. மழலைகள் ஒரு பட்டாளமாக இங்கே, இதுதான் திரைப்படத்தின் தலைப்பு. 80s வெளியான இந்த வண்ண திரைப்படத்தை கே பாலச்சந்தர் தன்னுடைய கவிதாலயா நிறுவனம் சார்பாக தயாரித்தார், ஆனால் இயக்கவில்லை. ஆச்சரியப்படுவீர்கள், மழலை பட்டாளம் திரைப்படத்தை யார் இயக்கியவர் என்று நீங்கள் கேள்விப்பட்டால் யார் தெரியுமா? பிரபல நடிகை லக்ஷ்மி. ஆம், அவருக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருந்தார் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். கே பாலச்சந்தரின் பல திரைப்படங்களில் லக்ஷ்மி நடித்தும் இருக்கின்றார். நிறைய என்று கூற முடியாது, ஒரு சில திரைப்படங்கள் தான். சரி, நவகிரகம், எதிரொலி, இவையெல்லாம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஆரம்ப காலங்களில் லக்ஷ்மி நடித்த திரைப்படங்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர். இங்கே ஒரு கேள்வி இருக்கின்றது, உங்களுக்குள்ளும் இந்த வினா எழலாம். அப்படியென்றால் தமிழ் சினிமாவின் முதல் பெண் இயக்குனர் முடியாது, ஒரு சில திரைப்படங்கள் தான். சரி, நவகிரகம், எதிரொலி, இவையெல்லாம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஆரம்ப காலங்களில் லக்ஷ்மி நடித்த திரைப்படங்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர். இங்கே ஒரு கேள்வி இருக்கின்றது,

இதோ தமிழின் அதாவது தமிழ் மொழியில் என்று பார்த்தால் முதல் பேசும் படம் 1931 வெளியான காளிதாஸ். அதிலே நடித்தவர்கள் எல்லோரும் பன்மொழி கலைஞர்கள் நடித்தார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த பாஷையில் சொந்த மொழியில் பேசினார்கள். தமிழ் நடிகர் தமிழில் பேசினார், தெலுங்கு நடிகர் தெலுங்கில் பேசினார், ஹிந்தி நடிகர் ஹிந்தியில் பேசினார். ஆக மொத்தத்தில் தமிழ் பேசப்பட்ட ஒரு திரைப்படமாக அது அமைந்தது. ஆனால் முதல் பேசும் படம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் எடுத்து பார்த்தால் ஆலாம் ஆரா அந்த திரைப்படம் தான் முதல் இந்தியாவின் பேசும் படம். மௌனப்படங்கள் முடிந்து இந்தியாவின் முதல் பேசும் படமாக அமைந்தது ஆலம் ஆரா. தமிழ் பேசும் படம் என்றால் காளிதாஸ். இந்த திரைப்படத்தில் வித்யாதாரியாக நடித்தவர் காளிதாசன். கதை உங்களுக்கு தெரிந்த கதைதானே. பி ஜி வெங்கடேசன் காளிதாசாக நடித்திருந்தார். இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகருமான எல் வி பிரசாத், மாபெரும் ஜாம்பவான், அவர் ஐயராக நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் வித்யாதாரி டி பி ராஜலட்சுமி அதாவது கதாநாயகி, திரைப்படத்தின் நாயகி. பி ஜி வெங்கடேசன் தான் காளிதாசனாக நடித்தவர். இந்த டி பி ராஜலட்சுமி என்ற நடிகை முதன் முதலில் மிஸ் கமலா என்றொரு திரைப்படத்தை எத்தனையோ பணிகளை தானே செய்து உருவாக்குகிறார். அதாவது அவர் எழுதிய கதை கமலவல்லி என அவர் எழுதிய ஒரு நாவல் திரைப்படமாகின்றது மிஸ் கமலா என்ற பெயரில். அந்த திரைப்படத்தை தானே தயாரித்து தானே கதை வசனம் எழுதி தானே பட தொகுப்பு அதாவது எடிட்டிங் வேலைகளை கவனித்து திரைப்படத்தை இயக்கி இசையமைத்து கதாநாயகியாக நடித்தார். எப்படிப்பட்ட சாதனை அந்த காலத்தில் மிஸ் கமலா. ஆக மொத்தத்தில் டி பி ராஜலட்சுமி தான் முதல் பெண் இயக்குனர். இவர் நடித்த காளிதாஸ் திரைப்படத்தை இயக்கியவர் இவரல்ல, எச் எம் ரெட்டி என்பவர். சரிதானே? சரி, மழலை பட்டாளம் திரைப்படத்திற்கு வருவோம். இயக்குனர் லக்ஷ்மி, இசையமைப்பாளர் மெல்லிச மன்னர், கௌரி மனோகரி ராகத்தில் எஸ்பிபியும் வாணி ஜெயராமும் பாடியிருக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் தமிழ் மற்றும் கன்னட மொழி இருமொழி படமாக தயாரிக்கப்பட்டது. ஆம், இந்த திரைப்படத்தில் கன்னட நடிகர் விஷ்ணுவர்தனும் சுமித்ராவும் நடித்திருந்தார்கள். ஏற்கனவே கன்னட நடிகர் விஷ்ணுவர்தன் ஸ்ரீதர் அவர்களால் அலைகள் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக 73 அறிமுகமானவர் தமிழுக்கு. மழலைப்பட்டாளம் திரைப்படத்திற்கு தமிழ் வசனங்களை எழுதியவர், தமிழ் திரைப்படத்தின் வசனங்களை எழுதியவர் பிசு. கண்ணதாசன் எழுதிய பாடல். ஏற்கனவே இந்த கதை 1968 வெளியான அமெரிக்கன் பிலிம், இங்கிலீஷ் பிலிம் யுஎஸ் மைன் அண்ட் அவர்ஸ், யுஎஸ் மைன் அண்ட் அவர்ஸ் என்ற திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு மழலை பட்டாளம். சரி, மழலை பட்டாளம் திரைப்படத்தில் எஸ்பிபி வாணிஜியராம் பாடிய பாடலை இப்பொழுது உங்களுக்காக வழங்குவதில் மகிழ்ச்சி. கௌரி மனோகரியை கண்டேன்,

கதை அவள் கவிராஜ சங்கீத மேதை. பாராத செல்வங்கள் தாய்மை

அவை ஆனாலும் என்னுள்ளம் ஊமை. கண் முன்பு அழகான ஆண்மை நான் கல்

கேட்டபாடல் இடம்பெற்ற திரைப்படம் மழலை பட்டாளம். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம், கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மறந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? சரி, அப்படியே நலமாக இருந்து கொண்டு பாடல்களை கேட்டு ரசித்து மகிழுங்கள். ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் பாடகரும் நடிகரும் இசையமைப்பாளருமான காலம் சென்ற மலேசியா வாசுதேவன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமந்திப்பூ. 1980 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகனாக நடிக்க, மற்றும் ஷோபா, குமாரி ராஜி மற்றும் பலரும் சாமந்திப்பூ திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலேசியா வாசுதேவன் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். இவர் இசையமைத்த மற்றொரு திரைப்படம் பாக்கு வெத்திலை. சாமந்திப்பூ திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜாவும். பாடல் காட்சியில் சிவகுமார், ஷோபா. சாமந்திப்பூ திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கே எஸ் மாதங்கன் இயக்கிய மற்றொரு திரைப்படம் இதே 1980 வெளியான பொன்னகரம். பொன்னகரம் திரைப்படத்தில் சரத்பாபுவும் ஷோபாவும் நடித்திருந்தார்கள். ஆமாம், நடிகை ஷோபா குழந்தை நட்சத்திரமாக மகாலட்சுமி என்ற பெயரில் பல திரைப்படங்களில் நடித்தவர் பின்பு ஷோபா என்ற பெயரில் நடித்தார். 1979 வெளியான பாடல்கள் இல்லாத சங்கர் கணேஷ் இசையமைக்க, துரை இயக்கிய பசி என்ற திரைப்படத்தின் வாயிலாக அகில இந்திய சிறந்த நடிகை என ஷோபா ஊர்வசி பட்டம் பெற்று கௌரவிக்கப்பட்டார். அந்த திரைப்படத்தில் பாடல்களே இல்லை. ஆம், அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என யாராவது தெரிவானால் அவருக்கு ஊர்வசி பட்டம் கொடுக்கும் இந்திய அரசு. அகில இந்திய ரீதியில் யாராவது சிறந்த நடிகர் என தெரிவானால் அவரை பாரத் பட்டம் கொடுத்து கௌரவிக்கும் இந்திய அரசு. அகில இந்தியாவின் சிறந்த குடிமகன் அல்லது குடிமகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்கும் உயரிய விருது பாரத ரத்னா விருது. சினிமாவை பொறுத்தவரையில் சினிமாவில் கொடுக்கப்படும் அதி உயர் கௌரவ பட்டம் எதுவென்றால் தாதா சாஹேப் பால்கே விருது. இவர் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் என பன்முகத் திறமை கொண்டவர் தாதா சாஹேப் பால்கே. 1913 ஆண்டு முழு நீள முதல் மௌன படத்தை தயாரித்து இயக்கியவர் இவர். 1913 முதன் முதலில் முழு நீள முதல் மௌனப்படம் அதாவது சைலண்ட் மூவி. அதனால் அவரை கௌரவிக்கும் முகமாக சினிமாவில் கொடுக்கப்படும் அதி உயர் விருது என்னவென்றால் அகில இந்திய விருது, தாதா சாஹேப் பால்கே விருது. சிலர் பெற்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த விருதை பெற்றுக்கொண்டதை. ஆமாம், நடிகர் திலகம் கூட இந்த விருதை பெற்றுக்கொண்டவர், ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டவர். இப்படியாக பலரையும் நாம் சொல்லிக்கொள்ளலாம். சரி, சாமந்திப்பூ திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜா பாடிய பாடல்
புலமைப்பித்தன் எழுதியது, மலேசியா வாசுதேவன் இசையமைத்தது. பாடலை கேட்கலாமா?

மாலை வேளை ரதிமாறன் பூஜை, அடிமானே இதோ இதோ தேவை நானானானா. மாலை வேளை ரதிமாறன் பூஜை, அடிமானே இதோ இதோ.

ஜெயின் அடிமானே இதோ இதோ தேவை நானா தேனோடை இது மேலாடை வெறும் நூலாடை இனி நானாடை நூலாடை.

மாலை விளை ஹரிமாறன் பூஜை அடினானே இதோ இதோ தேவை நானா நானா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமந்திப்பூ. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜாவும். பாடலை எழுதியவர் புலவர் புலமைப்பித்தன். பாடலுக்கு இசையமைத்தவர் மலேசியா வாசுதேவன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள், எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நான் தரும் இந்த பாடல் உங்களை மகிழ்விக்க எது தெரியுமா? இதுதான். கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்தம் பதிந்தது மலர் மேலே, மூகில் முத்தம் பதிந்தது மலை மேலே, உன்முதல் முத்தம் பதிந்ததன் இதழ் மேலே. கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்தம் பதிந்தது மலர் மேலே, மூகில் முத்தம்

ரகசியம் வெளிப்படுமோ? இளமையின் அதிசயம் புலப்படுமோ? இரவினில் ரகசியம் வெளிப்படுமோ? இளமையின் அதிசயம் புலப்படுமோ? பாபா என்னை ஆதரிக்க நீ வா, பாபா என்னை காதலிக்க நீ வா. கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்த

அடிக்கடி ஒலிக்காத அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏர் யம்புலிங்கம். ஏர் யம்புலிங்கம் 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா, திரைப்படத்தின் இயக்குனர் எம் எஸ் கோபிநாதன். யார் யம்புலிங்கம் திரைப்படத்தின் கதாநாயகி ஆடலழகி ஜோதிலட்சுமி. ஜோதிலட்சுமி அந்த காலங்களில் 63 வாக்கில் வானம் பாடி, பெரிய இடத்து பெண் போன்ற திரைப்படங்களில் அறிமுகமாகி பின்பு பெரிய அளவில் ஒரு கதாநாயகியாக நடிக்க முடியாமல் போய்விட்டாலும் ஐட்டம் சாங் என்று கூறுவார்கள் தானே, கவர்ச்சி காட்டி நடிக்கும் பாடல் காட்சிகள், ஒரு துணை நடிகையாக என பன்மொழி திரைப்படங்களிலும் வெளுத்து வாங்கினார் காலம் சென்ற ஜோதிலட்சுமி. இவருடைய தங்கை ஜெயமாலினியும் இவரைப் போலவே ஐட்டம் சாங்ஸ் என்று சொல்லப்படும் அந்த கவர்ச்சி காட்டி நடிக்கக்கூடிய பாடல்களில் வெளுத்து வாங்கியவர். யார் ஜம்புலிங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன், பல திரைப்படங்களில் நடிக்காத ஜெய்குமார். ஆம், இது மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இமயம். ஆம், இமயம். நடிப்பில் இமயம் யார்? சிவாஜி கணேசன் இந்த திரைப்படத்தில் ஹீரோ. அவருக்கு ஜோடியாக வித்தியாசமாக ஸ்ரீவித்யாவை முதன் முதலாக நடிக்க வைத்தார்கள். சிவாஜிக்கு ஜோடியாக கண்ணழகி ஸ்ரீவித்யா மற்றும் ஜெய் கணேஷ், மீரா, ரீனா, தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இமயம் திரைப்படத்தை. இமயம் திரைப்படத்தில் 1979 முக்தா பிலிம் சார்பில் வண்ணத்தில் இந்த திரைப்படம் தயாரித்து வெளியிடப்பட்டது. திரைப்படத்தின் பல காட்சிகளை நேபாளத்தில் படமாக்கியிருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். கவியரசர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் இலங்கை வானொலியில் ஒரு காலத்தில் ஒரு கலக்கு கலக்கியது. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி எஸ் சசிரேகாவும் எஸ்பிபியும் பி எஸ் சசிரேகாவும் இணைந்து பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியோர் காலம் சென்ற ஜெய்கணேஷ் மற்றும் மீரா. ஜெய்கணேஷ் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தின் வாயிலாக கே பாலச்சந்தர் அவர்களால் 74 அந்த திரைப்படத்தில் நாயகியாக நடித்த சுஜாதாவின் அண்ணனாக நடித்திருந்தார் முதன் முதலில். அதைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தார் ஜெய்கணேஷ், துணை பாத்திரங்களிலும் நடித்தார். இந்த பாடல் காட்சியில் அவருக்கு ஜோடியாக நடித்த மீரா கே பாலச்சந்தர் அவர்களால் பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர். சரி, இமயம் திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியர் வசனகர்த்தாவான பேராசிரியர் பட்டம் பெற்ற ஏ எஸ் பிரகாசம். திரைப்படத்தின் ஒளிப்பதிவை கவனித்தவர் என் பாலகிருஷ்ணன். முக்தா பிலிம்ஸ் திரைப்படம் என்று குறிப்பிட்டேன் அல்லவா, சிவாஜியை வைத்து முக்தா பிலிம்ஸ் பல திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும் பின்னாட்களில் முதன் முதலில் சிவாஜியை வைத்து முக்தா பிலிம்ஸ் இயக்கிய திரைப்படம் 69 கருப்பு வெள்ளையில் வெளியான நிறைகுடம். அந்த திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் வாணிஸ்ரீ. நிறைகுடம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே பாலச்சந்தரின் ஆரம்பகால திரைப்படங்களில் அவரது ஆஸ்தான இசையமைப்பாளராக பணியாற்றிய வி குமார். வி குமார் இசையமைத்த ஒரே ஒரு சிவாஜியின் திரைப்படம் நிறைகுடம்.
எத்தனையோ திரைப்படங்களுக்கு இசையமைத்த வி குமார், புரட்சி நடிகர் எம்ஜிஆரின் எந்த ஒரு திரைப்படத்திற்கும் இசையமைக்கவில்லை என்பது சற்று வருத்தத்தை தரும் விடயமாகும். இதோ இமயம் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி எஸ் சசிரேகா பாடிய பாடல் உங்களுக்காக. இமயம் கண்டேன் பொன் தொட்டில் கட்டும் நேவாளத்தின் பட்டு பூவை தொட்டு பார்த்தேன் சுகங்கள் அழகு மிகு ரதங்கள் பெருமை மிகு மதங்கள் இமயம் கண்டேன்.

படித்தால் ஞான கலை அல்லவா, மௌன நிலை அல்லவா. பழக ஒரு மாலை, இணைய ஒரு மாலை, நடனமிட சோலை, நல்லதொரு வேளை இமயம்.

அழகு மிகு ரகங்கள், பெருமை மிகு மதங்கள். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முக்தா பிலிம்ஸின் இமயம். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா வி சீனிவாசன். பாடலை ஆத்தவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர், எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி எஸ் சசிரேகா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்களை உங்களுக்காக, அதுவும் எஸ்பிபியின் டூயட் பாடல்கள் வழங்கியதை இட்டு மிக்க மகிழ்ச்சி. ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி. கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போலவே இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். அன்பான பழைய தமிழ் சினிமா ரசிகர்களே, இன்றும் உங்களுக்காக அபூர்வமான, சிறந்த, இனிமையான, பிரபலமான பாடல்கள் எல்லாமே ஒலிக்கப் போகின்றன. அப்படியே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்கள். அதிகம் பிரபலம் அடையாத ஒரு திரைப்படம் என்று இதனை சொல்லலாம். திரைப்படத்தின் பெயர் எங்களுக்கும் காலம் வரும். ஆமாம், அனைவருக்கும் ஒரு நல்ல காலம் காத்திருக்கிறது. ஆகவே அந்த காலம் கூடிய சீக்கிரம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அதன் மூலமாக அனைவருக்கும் சுபீட்சம் ஏற்பட வேண்டும். திரைப்படத்தின் பெயர் 67 கருப்பு வெள்ளையில் வெளியான எங்களுக்கும் காலம் வரும். இந்த திரைப்படத்தில் நாட்டிய பேரொளி பத்மினி, நாகேஷ், ரவிச்சந்திரன், குமாரி சச்சு மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பிரபல ஒளிப்பதிவாளர் ஏ வின்சென்ட், பிரபல ஒளிப்பதிவாளரான ஏ வின்சென்ட் ஸ்ரீதர் இயக்கிய எத்தனையோ திரைப்படங்களுக்கு ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர். அப்படியான ஒளிப்பதிவாளர் சில திரைப்படங்களையும் இயக்கியிருக்கின்றார். அவற்றிலே ஒன்றுதான் எங்களுக்கும் காலம் பெறும். 67 வெளியான இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர்களில் ஒருவரான டி கே ராமமூர்த்தி. அடிப்படையில் டி கே ராமமூர்த்தி ஒரு வயலினிஸ்ட், அற்புதமாக வயலின் வாசிப்பார். மெல்லிசை மன்னர் டி கே ராமமூர்த்தி இன்னொரு மெல்லிசை மன்னரான எம் எஸ் விஸ்வநாதனுடன் முதன் முதலில் 1952 பணம் என்ற திரைப்படம், அந்த திரைப்படம்
கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இயக்கிய திரைப்படம், கண்ணதாசனின் திரைப்படம் என்று வைத்துக் கொள்ளலாம். அவருடைய சொந்த திரைப்படம் பணம். அதில்தான் இருவரும் இணைந்து முதன் முதலில் இசையமைத்தார்கள். தொடர்ச்சியாக எத்தனையோ திரைப்படங்களில் இருவரும் இணைந்து பவனி வந்தார்கள். இவர்களுக்கு இந்த மெல்லிசை மன்னர்கள் என்ற பட்டம் கிடைத்தது தானே, அது 63 சிவாஜியால் வழங்கப்பட்ட ஒரு பட்டம், கௌரவ பட்டம். இருவரும் இணைந்து இசையமைக்க இறுதியாக வெளியான திரைப்படம் தான் பி ஆர் பந்துலு தயாரித்து இயக்கி முழுநீள ஈஸ்மன் கலரில் வெளியான எம்ஜிஆர் திரைப்படமான 1001. அதன் பின்னர் சில கருத்து வேறுபாடுகளால் இருவரும் பிரிந்து தனித்தனியாக இசையமைக்க தொடங்கிவிட்டார்கள். பின்பு நீண்ட காலத்தின் எத்தனையோ வருடங்களின் பின்னர் இருவரும் மீண்டும் இணைந்து இசையமைத்தார்கள். இருவரும் பிரிந்த காலங்களில் கிட்டத்தட்ட 16 திரைப்படங்களுக்கு டி கே ராமமூர்த்தி தனித்து இசையமைத்தார். அப்படியாக அவர் தனித்து இசையமைத்த திரைப்படங்களில் ஒன்றுதான் எங்களுக்கும் காலம் பெறும் 67. பி பி ஸ்ரீநிவாசம் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ரவிச்சந்திரனும் குமாரி சச்சுவும் குமாரி சச்சு ஒரு நகைச்சுவை நடிகையாக பிற்காலங்களில் பரிமளித்தவர். ஆனால் அதற்கு முதல் ஒரு சிறுமியாக பேபி சரஸ்வதி என்ற பெயரில் பல திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர். பின்பு கதாநாயகியாக ஓரிரு படங்களில் நடித்தார். நடிகர் சிவகுமாருடன் கூட ஒரு திரைப்படத்தில் கதாநாயகியாக இவர் ஒப்பந்தமாகி பின்பு அந்த திரைப்படம் பாதையிலேயே நின்று விட்டது. பாருங்கள், இவர் கதாநாயகியாக இதிலே ரவிச்சந்திரனுக்கு ஜோடியாக நடித்தார் இந்த பாடல் காட்சியில். யாருமே நம்ப மாட்டார்கள், சி எல் ஆனந்தனுக்கு ஜோடி வீர திருமகன், ராஜா என்ற நடிகருக்கு ஜோடியாக அன்னை திரைப்படத்தில் நடித்தார். தவிர எல்லோருக்கும் தெரிந்தது என்னவென்றால் நகைச்சுவை நடிகர்களான தேங்காய் சீனிவாசன், நாகேஷ், சுருளிராஜன் இவர்களுடன் தான் அவர் அதிகமாக நடித்து நகைச்சுவை நடிகை என்ற பெயரை தக்க வைத்துக் கொண்டவர். சரி, இந்த டி கே ராமமூர்த்தி தனித்து கிட்டத்தட்ட 16 திரைப்படங்களுக்கு இசையமைத்தார். அவற்றிலே சிலவற்றை நினைத்து பார்க்கும் பொழுது, உதாரணமாக சாது மிரண்டால், தேன்மலை, மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி, மறக்க முடியுமா, ஒலிக்க இருக்கும் பாடல் இடம்பெற்ற எங்களுக்கும் காலம் பெறும், பட்டத்திராணி, நான், ஆலயம், மூன்றெழுத்து, சோப்பு சீப்பு கண்ணாடி, நீலகிரி எக்ஸ்பிரஸ், சிவாஜி நடித்த தங்கச்சுரங்கம், காதல் ஜோதி, சங்கமம், சக்தி லீலை, பிரார்த்தனை, அவளுக்கு 1000 கண்கள் என டி கே ராமமூர்த்தி தனித்து இசையமைத்த திரைப்படங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பிரபல ஒளிப்பதிவாளர் ஏ வின்சென்ட் என்று கூறியிருந்தேன் அல்லவா. அவர் இயக்கிய திரைப்படங்களை நினைத்தால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். துலாபாரம், டி ஆர் ராமண்ணா தயாரிப்பாளர், அந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஏ வின்சென்ட். ஜெயலலிதாவின் 100வது திரைப்படமான திருமாங்கல்யம், அந்த திரைப்படத்தையும் இயக்கியவர் ஏ வின்சென்ட். சிவாஜி, ஜெமினி, கமலஹாசன், கே ஆர் விஜயா, ஃபடாஃபட், ஜெயலட்சுமி நடித்த நாம் பிறந்த மண் என்ற ஒரு புரட்சி திரைப்படம், அந்த திரைப்படத்தை இயக்கியவரும் பிரபல ஒளிப்பதிவாளர் ஏ வின்சென்ட் அவர்கள்தான். என்ன உறவுகளே, எத்தனை விடயங்கள் பார்த்தீர்களா? இப்பொழுது பாடலை தருகின்றேன். அபூர்வமான ஒரு பாடல், பி பி ஸ்ரீநிவாஸ் பி சுஷீலா பாடிய பாடல், எங்களுக்கும் காலம் வரும் என்ற திரையிலிருந்து. பாடலை கேட்போம். ஹஹஹா

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1967 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான எங்களுக்கும் காலம் வரும். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா இணைந்து பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தவர் டி கே ராமமூர்த்தி, பாடல் காட்சியில் ரவிச்சந்திரனும் குமாரி சச்சுவும். இப்பொழுதும் ஹெல்தியாக நல்ல வடிவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் குமாரி சச்சு. திருமணம் செய்யாமலேயே அவர் ஒரு நடிகையாக தன்னுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றார். சினிமா உலகிலும் சில நடிகர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஆமாம், அவர்களில் ஒருவர் சச்சு. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இது பழந்தமிழ் சினிமா ரசிகர்களுக்கான ஒரு வரப்பிரசாதம், அவர்களுக்கான விசேட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அபூர்வமான, அற்புதமான, பிரபலமான எத்தனையோ பாடல்களை நிறைந்த செய்திகளுடன் நாம் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு எல்லோர் மனங்களையும் கொள்ளை கொண்ட பாடல் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆர்ப்பாட்டமில்லாத இசை, அழகாக இருவரும் அனுபவித்து பாடினார்கள். காட்சியும் அவ்வாறே. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாரதா. 1962 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படம், தேசிய விருதை பெற்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன், அவருடைய மனைவியரில் ஒருவரான ஆர் விஜயகுமாரி, ஆமாம் பின்பு பிரிந்து விட்டார்கள், அது வேறு விடயம், நடிகர்கள் எம் ஆர் ராதா, அற்புதமான குணச்சித்திர நடிகரான எஸ் வி ரங்கா ராவ், அம்மா நடிகையான எம் வி ராஜம்மா, புஷ்பலதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் யார் என்றால், குடும்ப கதைகளுக்கு பெயர் பெற்ற இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். இதுதான் அவர் இயக்கத்தில் உருவான வெளியான முதல் திரைப்படம். இதற்கு முதல் சில திரைப்படங்களுக்கு கதை வசனம் மாத்திரம் எழுதி கொண்டிருந்தார் ஸ்ரீதர் பாலச்சந்தர் இவர்களைப் போல. இவர் கதை வசனம் மாத்திரம் எழுதிய திரைப்படங்கள் அவைகளும் வெற்றி திரைப்படங்களாகத்தான் அமைந்தன. குமுதம், படிக்காத மேதை, மறக்க முடியாத திரைப்படங்கள் அவையெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அற்புதம் படைத்த திரைப்படங்கள். இது அவர் இயக்கத்தில் உருவான முதல் திரைப்படம். இதே இனிஷியலுடன் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் என்று இவருக்கு முன்னர் இன்னொரு இயக்குனரும் இருந்தார். அவர் இயக்கிய திரைப்படங்கள் தான் பழம்பெரும் தயாரிப்பு நிறுவனம் ஜெமினி, அந்த நிறுவனம் தயாரித்த சக்கரதாரி. அந்த சக்கரதாரியிலே தெலுங்கு நடிகர் வி நாகையா, புஷ்பவல்லி ஆகியோர் நடித்திருந்தார்கள். ஜெமினி கணேசனும் ஒரு சிறிய பாத்திரத்தில் நடித்திருந்தார். எம்ஜிஆர், வி நாகையா தமிழ்ப்பட உலகின் முதல் கனவு கன்னியான டி ஆர் ராஜகுமாரி மூவரும் இணைந்து நடித்த பணக்காரி என்றொரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை இயக்கியவரும் பழைய கே எஸ் கோபாலகிருஷ்ணன். சக்கரதாரி, பணக்காரி போன்ற திரைப்படங்களை இயக்கியவரும் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் என்ற பெயரை கொண்ட வேறு ஒருவர். இவர் வேறு ஒருவர். ஆனால் எல்லோருக்கும் தெரிந்தவர் இவர்தான். எல்லோரும் அறிந்து வைத்திருக்கும் இயக்குனர் இவர்தான். சாரதா திரைப்படத்தை தயாரித்தவர் கண்ணதாசனின் சகோதரரான ஏ எல் சீனிவாசன். அவருடைய ஏஎல்எஸ் நிறுவனம் சார்பாகத்தான் இந்த திரைப்படம் கருப்பு வெள்ளையில் வெளியானது 1962. அந்த நிறுவனம் எத்தனையோ திரைப்படங்களை, சிவாஜி எம்ஜிஆரை வைத்தெல்லாம், திருடாதே என்ற எம்ஜிஆர் திரைப்படம், சாந்தி சிவாஜியின் திரைப்படம், கந்தன் கருணை சிவாஜியின் திரைப்படம்,
சினிமா பைத்தியம் என்ற ஒரு திரைப்படம், பெண்ணென்றால் பெண் என்ற ஒரு திரைப்படம். இப்படியாக அந்த ஏஎல்எஸ் நிறுவனமும் ஒரு மாபெரும் தயாரிப்பு நிறுவனம் தான். சாரதா திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் திரைசை திலகம், கே வி மகாதேவன். இந்த பாடலை எழுதியவர் கண்ணதாசன். பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா. காட்சியில் எஸ் எஸ் ராஜேந்திரன், விஜயகுமாரி. இந்த திரைப்படம் வெற்றியடைய பல மொழிகளிலும் எடுக்கப்பட்டது. ஹிந்தியில் கூட சுஹாகான் என்ற பெயரில் வெளியானது. அதிலே குருதத், மாலா சின்ஹ, ஃபெரோஸ்கான் ஆகியோர் நடிக்க, தமிழ் திரைப்படத்தை இயக்கிய கே எஸ் கோபாலகிருஷ்ணனே அந்த திரைப்படத்தையும் இயக்க, ஹிந்தி திரைப்படத்திற்கு இசையமைத்தார் மதன் மோகன். தெலுங்கில் கூட சுமங்கலி என்ற பெயரில் எடுக்கப்பட்டது இந்த சாரதா திரைப்படம். அந்த தெலுங்கு திரைப்படத்தில் எஸ் எஸ் ஆர் என் பாத்திரத்தை ஏற்று நடித்தவர் தெலுங்கின் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான ஈ நாகேஸ்வர ராவ். அவருடன் இணைந்து தமிழில் விஜயகுமாரி செய்த பாத்திரத்தை தெலுங்கில் ஏற்று நடித்தவர் சாவித்ரி. அந்த தெலுங்கு திரைப்படத்திற்கும் தமிழ் திரைப்படத்திற்கு இசையமைத்த கே வி மகாதேவன் அவர்களையும் இசையமைத்திருந்தார். ஏன் கன்னட மொழியிலும் வெளியானது. இப்படியாக சாரதா திரைப்படம் ஒரு வெற்றி சித்திரம், தேசிய விருதை பெற்ற திரைப்படம். அதன் வெற்றி பன் மொழிகளிலும் அதனை தயாரிப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது எனலாம். சரி, இப்பொழுது அந்த அழகான பாடலை உங்களுக்காக வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன்.

ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த

மறக்க முயன்றேன் முடியவில்லை, உன்னை மறக்க முயன்றேன் நடக்கவில்லை, மறக்க முயன்றேன் முடியவில்லை.

காதல் வழியை காண்பது உன் திறமை, பாதம் செய்வது என் கடமை. அதில் வழியை காண்பது உன் திறமை. கண்டேன் கண்டது நல்ல வழி, அது காதலனுடனே செல்லும் வழி. கண்டேன்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாரதா. 62 வெளியான அந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன், இசையமைப்பாளர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன், கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீனிவாசம், பி சுஷீலாவும் பாடியிருந்தார்கள். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் அற்புதமான பாடல்கள் நிகழ்ச்சியை நிறைந்த செய்திகளுடன் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்புக்கரங்கள். 1965 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், தேவிகா, கே பாலாஜி, மணிமாலா, பேபி ஷஹீலா, நாகேஷ், எஸ் டி சுப்பலட்சுமி, மனோரமா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எம் எஸ் சுப்பலட்சுமி வேறு ஒருவர், எஸ் டி சுப்பலட்சுமி வேறு ஒருவர். இந்த திரைப்படத்தில் நடித்த எஸ் டி சுப்பலட்சுமி இவர்தான் அன்றைய தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டாரான எம் கே தியாகராஜ பாகவதர் நடிப்பில் வெளியான முதல் திரைப்படமான பவளக்கொடியின் நாயகி. எம் எஸ் சுப்பலட்சுமி அவர் ஒரு கர்நாடக சங்கீத தெரிந்த ஒரு வித்தகி, அற்புதமான ஒரு பாடகி. அவரும் திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். 4-5 திரைப்படங்களில் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அன்புக்கரங்கள் திரைப்படம் ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படம்தான். இந்த திரைப்படம்தான் கவிஞர் வாலி அவர்கள் ஒரு சிவாஜியின் திரைப்படத்தில் பாடல்கள் எழுதுகிறார் என்றால், எழுதியவர் என்றால், இதுதான் அவர் பாடல்கள் எழுதிய முதல் திரைப்படம் சிவாஜிக்காக. வாலி அவர்கள் பாடல்கள் எழுதிய முதல் சிவாஜியின் திரைப்படம் எதுவென்றால் அது 65 வெளியான அன்புக்கரங்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் மாபெரும் இயக்குனர் கே சங்கர், மறக்கவே முடியாது. எம்ஜிஆர், சிவாஜி மற்றும் ஏனைய நடிகர்களின் படங்களை இயக்கிய பெருமை பெற்றவர் கே சங்கர். அன்புக்கரங்கள் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஆர் சுதர்சனம், ஆர் சுதர்சனம் மாஸ்டர். இவருடைய தம்பிதான் இசையமைப்பாளர் ஆர் கோவர்த்தனம். ஆமாம், இந்த பாடல் காட்சியில் கே பாலாஜியும் மணிமாலாவும், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடிய ஒரு அற்புதமான பாடல் இது. இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளரான ஆர் சுதர்சனம் மாஸ்டர் ஒரு காலத்தில் பிரபல தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம்மின் ஆஸ்தான இசையமைப்பாளராக பணியாற்றியவர். சிவாஜி முதன் முதலில் நடித்து வெளியான பராசக்தி திரைப்படத்தின் இசையமைப்பாளரும் ஆர் சுதர்சனம் மாஸ்டர் தான். அந்த திரைப்படத்தை தயாரித்தவர் பெருமாள் முதலியாராக இருந்தாலும் ஏவிஎம் அந்த நிறுவனத்துடன் இணைந்துதான் அந்த திரைப்படம் வெளியானது. ஆகவே அதனையும் நாம் குறிப்பிட வேண்டும். அதன் இசையமைப்பாளர் ஆர் சுதர்சன மாஸ்டர். டி ஆர் மகாலிங்கம் நடித்த ஸ்ரீவள்ளி, நாமிரவர், ஓரிரவு, வேதாள உலகம், அந்த காலத்து வாழ்க்கை, வைஜந்திமாலா அவருக்கு முதல் திரைப்படம் அது தமிழில். பெண், நானும் ஒரு பெண், தெய்வப்பிரவி, அன்னை, களத்தூர் கண்ணம்மா, இவையெல்லாம் ஏவிஎம் நிறுவனத்தின் திரைப்படங்கள். இந்த திரைப்படங்கள் அத்தனைக்கும் இசையமைத்தவர் ஆர் சுதர்சனம் மாஸ்டர். சரி, வாலி எழுத, ஆர் சுதர்சனம் இசையமைக்க, பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாட, அன்புக்கரங்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இப்பொழுது உங்களுக்காக.
இவையெல்லாம் ஏவிஎம் நிறுவனத்தின் திரைப்படங்கள். இந்த திரைப்படங்கள் அத்தனைக்கும் இசையமைத்தவர் ஆர் சுதர்சனம் மாஸ்டர். சரி, வாலி எழுத, ஆர் சுதர்சனம் இசையமைக்க, பி பி ஸ்ரீநிவாஸ், பி சுஷீலா பாட, அன்புக்கரங்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

முடிந்துவிடும், முடிந்தால் பொழுது விடிந்துவிடும், விடிந்தால் ஊ

காய்ப்பழத்து கனிந்து விட்டால் கிளையில் தாங்குமா? கைகளிலே விழுந்திடாமல் பசியடங்குமா? காய்ப்பழத்து கனிந்து விட்டால் கிளையில் தாங்குமா? கைகளிலே விழுந்திடாமல் பசியடங்குமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 65-ல் வெளியான கருப்பு வெளி திரைப்படமான ஹேண்ட்புக் கரங்கள். பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் சுதர்சனம். ஆமாம், சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி, வான்பரப்பின் ஊடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சரவணா பிலிம் சார்பில். ஆமாம், இந்த திரைப்படம் அதாவது சரவணா பிலிம்ஸ் ஜி என் வேலுமணி அவர்களின் சொந்த நிறுவனம். அவர் தயாரித்த திரைப்படம் கருப்பு வெள்ளையில் 62-ல் வெளியான பாதகாணிக்கை. திரைப்படம் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. இலங்கையிலும் அவ்வாறே மாபெரும் வெற்றி பெற்றது இந்த திரைப்படம். ஜெமினி கணேசன், சாவித்ரி, எஸ் ஏ அசோகன், ஆர் விஜயகுமாரி, ஜே பி சந்திரபாபு மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனரும் கே சங்கர் தான். மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் டி கே ராமமூர்த்தி இருவரும் இணைந்து இசையமைக்க இந்த பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி. பாடல் காட்சியில் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் மற்றும் விஜயகுமாரி. இந்த திரைப்படம் 100 நாட்கள் தமிழ்நாட்டில் ஓடியது. அது மாத்திரமல்ல, இந்த 62-ல் வெளியான பல திரைப்படங்கள் 100 நாட்களை தாண்டின தமிழ்நாட்டில். அப்படி பார்க்கும் பொழுது

நெஞ்சிலோர் ஆலயம். தாயை காத்த தனியன், படித்தால் மட்டும் போதுமா? கொஞ்சம் சலங்கை, சாரதா, அன்னை, ஆலயமணி, அவற்றுடன் இந்த பாதகாணிக்கை திரைப்படமும் அந்த ஆண்டில் தமிழ்நாட்டில் 100 நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடின. இதோ பாதகாணிக்கை திரைப்பட பாடல் உங்களுக்காக. Hmm.

பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ணமேனி சிலையேவா.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாதகாணிக்கை. பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தோர் மெல்லிசை மன்னர்கள், பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன், பாடல் காட்சியில் ஜெமினி கணேசன், விஜயகுமாரி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நிறைந்த தகவல்களுடன் உலகமெங்கும் மோலித்துக் கொண்டிருக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பச்சை விளக்கு. 64 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படம் தமிழ்நாட்டில் பரகன் என்ற பட மாளிகையில் 70 நாட்கள் ஓடியது எனவும் இன்னமும் ஓரிரு இடங்களில் 100 நாட்கள் ஓடியதாகவும் கருதப்படுகிறது. பச்சை விளக்கு, சிவாஜி கணேசன், எஸ் எஸ் ராஜேந்திரன், ஏவிஎம் ராஜன், சௌகார் ஜானகி, விஜயகுமாரி, புஷ்பலதா, நாகேஷ் மற்றும் பலரும் நடித்த திரைப்படம். 64 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மன்னர்களே. பிரபல இயக்குனர் ஏ பீம்சிங் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், பி பி ஸ்ரீனிவாசம், எல் ஆர் ஈஸ்வரியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏவிஎம் ராஜனும் புஷ்பலதாவும் இருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏவிஎம் ராஜன் முதலில் திருமணம் செய்து கொண்டவர். பின்பு நானும் ஒரு பெண் என்ற திரைப்படத்தில் இருவரும் ஜோடியாக நடிக்கும் பொழுது இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து புஷ்பலதா ஏவிஎம் ராஜனை திருமணம் செய்து கொண்டார். அப்படி பார்க்கும் பொழுது ஏவிஎம் ராஜனின் இரண்டாவது மனைவிதான் புஷ்பலதா. சரி, இப்பொழுது உங்களுக்காக இந்த பாடல் பச்சை விளக்கு திரைப்படத்தில் பி பி ஸ்ரீனிவாஸ், எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல்.

கதைகள் சொல்லட்டுமா? மின்னல் வேண்டுமா? மேகம் வேண்டுமா? மேடை இல்லாமல் ஆடட்டுமா? ஆசை வேண்டுமா? அச்சம் வேண்டுமா?

வானமண்டலம் போக வேண்டுமா, வண்ணத்தேரிலே ஏறட்டுமா? வானமண்டலம் போக வேண்டுமா, வண்ணத்தேரிலே ஏறட்டுமா? அந்த காலம் முதல் இந்த காலம் வரை நெஞ்சில் வாழ்ந்து வரும் இன்பமான சுகம் இருவர் உறவாய் பெறுவோமே. கன்னி வேண்டுமா, கவிதை வேண்டுமா, காதல் கதைகள் சொல்லட்டுமா? மின்னல் வேண்டுமா, மேகம் வேண்டுமா, மேடை இல்லாமல் ஆடட்டுமா?

பள்ளி கொள்ளவா, பாட்டு பாடவா, பக்கம் சாய்ந்தபடி தூங்கட்டுமா? பள்ளி கொள்ளவா, பாட்டு பாடவா, பக்கம் சாய்ந்தபடி தூங்கட்டுமா?

காதல் கதைகள் சொல்லட்டுமா, மின்னல் வேண்டுமா, மேகம் வேண்டுமா, மேடை இல்லாமல் ஆடட்டுமா. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பச்சை விளக்கு. 64 வெளியான அந்த கருப்பு வெள்ளி திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், எல் ஆர் ஈஸ்வரி. காட்சியில் நடிப்புச் சுடர் ஏ வி எம் ராஜன், அவருடைய மனைவியான புஷ்பலதா. மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன், திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி எம் சிங். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றைய நிகழ்ச்சியிலும் அபூர்வமான, அற்புதமான, சிறந்த, இனிய, காலத்தால் அழியாத கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. இதோ அண்ணன் தங்கி என்றால் அந்த பாச பிணைப்பை பறைசாற்றிய திரைப்படம் எத்தனைதான் வந்தாலும், எத்தனைதான் திரையிடப்பட்டாலும், இந்த திரைப்படத்தை முறியடிக்க எந்த திரைப்படத்தாலும் முடியவில்லை. இது ஒரு வரலாற்று சித்திரம். பாசமலர் 61 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. ஏ பீம்சிங் என்ற மாபெரும் இயக்குனர் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பி பி ஸ்ரீனிவாசும் பி சுஷீலாவும் பாடியிருக்கின்றார்கள். பாடலை எழுதியவர் கண்ணதாசன். இது சிவாஜியின் திரைப்படம் என்று நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிந்திருக்கும். எத்தனையோ சிவாஜியின் பானா வரிசை திரைப்படங்களை இயக்கிய பெருமை பெற்ற இயக்குனர் ஏ பீம்சிங். அப்படி பார்க்கும் பொழுது பதிபக்தி, பாகப் பிரிவினை, படிக்காத மேதை, பாலும் பழமும், அதேபோல படித்தால் மட்டும் போதுமா, பச்சை விளக்கு, பாலாடை, பார்த்தால் பசிதீரும், பழனி, பாதுகாப்பு என பானா வரிசை சிவாஜியின் திரைப்படங்களை இயக்கிய ஏ பீம்சிங் அவற்றை, அதாவது பானா வரிசையிலிருந்து வேறுபட்டு மாறுபட்டு சிவாஜி நடித்த செந்தாமரை, சாந்தி என்ற இரண்டு திரைப்படங்களையும் இயக்கியிருந்தார். ஏ பீம்சிங் இயக்கிய சிவாஜியின் ஒரே ஒரு வண்ண திரைப்படம் பாதுகாப்பு. 70 வெளியான அந்த திரைப்படத்தை, அந்த திரைப்படம்தான் சிவாஜியை வைத்து ஏ பீம்சிங் இயக்கிய இறுதி திரைப்படமும். இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், அவருக்கு தங்கியாக சாவித்ரி, சிவாஜிக்கு ஜோடியாக எம் என் ராஜம், சாவித்ரிக்கு ஜோடியாக ஜெமினி கணேசன் மற்றும் கே ஏ தங்கவேலு, அவருடைய மனைவியான எம் சரோஜா, எத்தனையோ சரோஜாக்கள் அந்த காலங்களில் நடித்தார்கள். இவி சரோஜா, பி எஸ் சரோஜா, எம் சரோஜா. இதிலே இவி சரோஜாவும் பி எஸ் சரோஜாவும் இயக்குனர் டி ஆர் ராமண்ணாவின் மனைவியர். எம் சரோஜா நகைச்சுவை நடிகை கே ஏ தங்கவேலுவின் மனைவி. மற்றும் பாசமலர் திரைப்படத்திலே குட்டி பத்மினி, சுகுமாரி, பி எஸ் ஞானம் என்ற நடிகை மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மாபெரும் வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைய பன்மொழிகளிலும் ரீமேக் ஆனது. சிங்கள மொழி உட்பட தெலுங்கிலே இந்த திரைப்படம் வெளியான போது அதிலே என் டி ராமராவ், காந்தாராவ், சாவித்ரி, தேவிகா ஆகியோர் நடிக்க அந்த தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தார் கண்டசாலா. ஹிந்தி மொழியில் அசோக் குமார், பஹிதா ரஹ்மான், பிரதீப் குமார், மெஹ்மூத் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். சிங்கள மொழியிலும் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது. பாசமலர் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த
பாடலை பி பி ஸ்ரீநிவாசும் பி சுஷீலாவும் பாடியிருக்கின்றார்கள். காட்சியில் ஜெமினி கணேசனும் சாவித்திரியும். இப்பொழுது உங்களுக்காக அந்த பாடல்

யார் யார் யார் அவள் யாரோ, ஊர் பேர் தான் தெரியாதோ.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாசமலர். 1961 வெளியான கருப்பு வெளி திரைப்படம் அது. பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி. சுஷீலா பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தோர் மெல்லிசை மன்னர்கள். காட்சியில் காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அவருடைய மனைவியான நடிகையர் திலகம் சாவித்ரி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி? பழைய தமிழ் சினிமா பிரியர்களுக்கான, ரசிகர்களுக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியிலும் அற்புதமான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன, நிறைந்த தகவல்களுடன். பிரபல நாவலாசிரியர் ராவண்ணா கீனா ரங்கராஜன் அவருடைய நாவல் சுமை தாங்கி என்ற பெயரில் 1962 திரைப்படமானது. விஷாலாட்சி பிலிம் சார்பிலே இந்த திரைப்படத்தையும் கிட்டத்தட்ட நாம் கூறிக்கொள்ளலாம் கண்ணதாசனின் சொந்த திரைப்படம் என்று வைத்துக் கொள்ளலாம். அவரும் தான் இணைந்து இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் என்று வைத்துக் கொள்ளலாம். சரி, அந்த வகையில் கண்ணதாசன் எழுதிய பாடல் பி. பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி பாடியிருக்கின்றார்கள். ஏற்கனவே நான் கூறியது போல இது ஸ்ரீதர் இயக்கத்தில் உருவான திரைப்படம். ஆகவே இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் ஏ. வின்சென்ட். மெல்லிசை மன்னர்கள் இசையமைப்பாளர்கள் ஜெமினி கணேசன், முத்துராமன், ராஜா எனப்படும் ஹர்நாத், தேவிகா, கே. சாரங்கபாணி, எல். விஜயலட்சுமி, லீலாவதி, குமாரி கமலா, ஒரு நாட்டிய நடிகை கமலா லக்ஷ்மண் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். 90 வயதுக்கு மேல் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒரு நாட்டிய நடிகை, அந்த காலங்களில் பேபி கமலா என்ற பெயரில் எத்தனையோ திரைப்படங்களில் நடனமாடியவர். பல திரைப்படங்களில் நடிகையாக நடித்தும் இருக்கின்றார். இந்திரா தேவி, வி. எஸ். ராகவன் மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் ராஜா மற்றும் எல். விஜயலட்சுமி. இப்பொழுது உங்களுக்காக அந்த அழகான பாடல் மாம்பழத்து வண்டு பாசமலர் செண்டு யார் வரவை கண்டு வாடியது என்று. மாம்பழத்து வண்டு வாசமலர் செண்டு யார் வரவை கண்டு வாடியது என்று.

மாசம் மலர் செண்டு யார் வரவை கண்டு வாடியது என்று.

கார் வரவை கண்டு வாடியது என்று. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சுமை தாங்கி. பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடியது. பிரபல நாவலாசிரியர் ராவண்ணா கீனா ரங்கராஜன் எழுதிய நாவல். 62 சுமை தாங்கி என்ற பெயரில் ஸ்ரீதர் இயக்கத்தில் திரைப்படமாக வெளியானது. மெல்லிசை மன்னர்கள் இசையமைப்பாளர்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் பாட காட்சியில். ராஜா எனப்படும் ஹர்நாத், அவர் தெலுங்கு நடிகர், தெலுங்கில் தமிழை விட மிக பிரபலம். மற்றும் எல் விஜயலட்சுமி. எல் விஜயலட்சுமி ஜெய்சங்கருடன் பல திரைப்படங்களில் ஜோடியாக நடித்தவர், ஏனியோரின் திரைப்படங்களிலும் நடித்தவர், இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அமெரிக்காவில். ஆம், நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவன் அவனேதான். 60 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் கன்னட நடிகர் உதயகுமார், அந்த காலத்து அம்பிகா என்றொரு நடிகை இருந்தவர், மலையாள நடிகை. இவர் திருவாங்கூர் சகோதரிகள் லலிதா பத்மினி ராகினி அவர்களின் சொந்தக்காரப்பெண் அம்பிகா, அந்த அம்பிகா. பின்பு ராதா அம்பிகா என்று வந்தார்கள், அவர்கள் வேறு. மலையாள நடிகை இவரும். அம்பிகா, பண்டரிபாய், தேவிகா மற்றும் பலரும் இவன் அவனேதான் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். வில்லிப்புத்தன் என்றொரு கவிஞர், பாடலாசிரியர், அவர் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் எம் ரங்கா ராவ் என்ற இசையமைப்பாளர். பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் இது. இவன் அவனேதான் என்ற திரைப்படத்தில் கன்னட நடிகர் உதயகுமார் திரைப்படத்தின் ஹீரோ. அவர் தமிழில் சில திரைப்படங்களில் ஹீரோவாக நடித்தார், யானைப்பாகன், அதே போல செங்கோட்டை சிங்கம் போன்றவை. இது உங்களுக்காக அந்த பாடல், பி வி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி. இன்ப எல்லை காணும் நேரம், இனிக்கும் மாலை சோலையோரம், அன்பு கொண்டு தென்றல் வந்த உறவாடுதே நெஞ்சம் ஊஞ்சலாடுதே. இன்ப எல்லை காணும் நேரம், இனிக்கும் மாலை சோலையோரம், அன்பு கொண்டு தென்றல் வந்த உறவாடுதே நெஞ்சம் ஊஞ்சலாடுதே. இளமலை நேரம் மலைவானம் சேர்ந்து

நேரம் இனிக்கும் மாலை சோலையோரம் அன்பு கொண்டு தென்றல் வந்த உறவாடுதே நெஞ்சம் ஊஞ்சலாடுதே.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவன் அவனேதான். அறுபதில் வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி. காட்சியில் கன்னட நடிகர் உதயகுமார், மலையாள நடிகை அம்பிகா. வில்லிபுத்தூர் அதாவது வில்லிபுத்தூரன் அல்லது வில்லிபுத்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலாசிரியர் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் எம் ரங்காராவ். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடாம் யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் நாம் படைத்த பாடல்கள் தகவல்கள் அனைத்தும் பழந்தமிழ் சினிமா பிரியர்களே ரசிகர்களே உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்துக் கொடுத்த விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து மை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். அடுத்து வரும் ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்க இருப்பது மறக்குமா நெஞ்சம்.

கதை நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பகுதி. இது சமையல் குறிப்பு. இன்றும் உங்களுக்கு ஒரு அருமையான சமையல் குறிப்பை தர இருக்கின்றோம். ஒரு சிலர் எல்லாம் கஷ்டமான சமையலை கூட ரொம்பவே சுலபமாக செய்து அசத்தி காட்டிவிடுவார்கள். ஆனால் சாதாரண ரசத்தை செய்வதற்கு மட்டும் ஏனோ அவர்களுக்கு வரவே வராது. மற்ற எல்லாமே சூப்பராக இருக்கு, ஆனால் ரசம் கூட வைக்க தெரியலையே என்று பலரும் உங்களை பார்த்து கேள்வி கணைகளை தொடுப்பார்கள். அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தால் வீடே மணக்கும் ரசத்தை எப்படி செய்வது என்று இன்று பார்க்க இருக்கின்றோம். அதாவது சுவையான ரசம் வைப்பது எப்படி. ரசம் வைக்க தேவையான பொருட்கள் புளி, பெரிய நெல்லிக்காய் அளவு, சீரகம் ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், வரமிளகாய் மூன்று, பூண்டு பற்கள் 10, பெரிய தக்காளி 1, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, மல்லித்தலை 1 கைப்பிடி அளவு, உப்பு தேவையான அளவு, தாளிக்க எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன். இனி ரசம் செய்யும் முறை பற்றி பார்ப்போம். முதலில் ரசம் வைக்க தேவையான ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவிற்கு புளியை அழுத்தமாக கைகளில் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். அதனை ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி அப்படியே ஊறவிட்டு அதற்குள் தேவையான பொருட்களை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். ஒரு மிக்சி ஜாரில் ரசம் வைக்க தேவையான பொடியை அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். மிளகு, சீரகம் மற்றும் வரமிளகாய் ஆகியவற்றை ஜாரில் சேர்த்து கொரகொரவென்று அரைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் நைஸாக அரைக்கக்கூடாது. பாதி அரைபட்டதும் திறந்த பூண்டு பற்களை தோலுடன் அப்படியே சேர்த்து ஒரு முறை சுற்றி எடுத்துவிட வேண்டும். தக்காளி மற்றும் மல்லி இலைகளை சுத்தம் செய்துவிட்டு பின்னர் பொடி பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அடுப்பை பற்ற வைத்து அதில் ஒரு வாணலியை வையுங்கள். அதில் தேவையான அளவிற்கு எண்ணெய் ஊற்றி காய விடுங்கள். நன்கு காய்ந்ததும் தாளிக்க கடுகு போட்டு பொரிய விடுங்கள். பின்னர் கறிவேப்பிலை மற்றும் நறுக்கி வைத்துள்ள தக்காளி பழங்கள் சேர்த்து நன்கு வதக்க வேண்டும். தக்காளி பழங்கள் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக் கொள்ளுங்கள். அடுப்பை சிம்மில் வைத்து மூடி வைத்தால் 2 நிமிடத்தில் தக்காளி நன்கு மசிய வதங்கிவிடும். அதற்குள் ஊற வைத்த புளியை கரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். தக்காளி வதங்கியதும் நீங்கள் அரைத்து வைத்துள்ள பொடி மற்றும் நறுக்கிய கொத்தமல்லி தலைகளை சேர்த்து நன்கு வதக்க வேண்டும். மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் ஆகியவற்றை சேர்த்து பச்சை வாசம் போக நன்கு வதக்க வேண்டும். பின்னர் நீங்கள் கரைத்து வைத்துள்ள புளித்தண்ணீரை வடிகட்டி ஊற்றி தேவையான அளவிற்கு உப்பு போட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்கினால் அட்டகாசமான சுவையில் அற்புதமான ரசம் ரெடி. என்ன நேர்களே, ரசம் செய்யும் முறை பற்றி இன்று பார்த்தோம். நீங்களும் வீட்டில் ரசம் செய்து
வீட்டில் உள்ளவர்களுக்கு பரிமாறலாம். நீங்கள் கேட்டது சமையல் குறிப்பு, ரசம் செய்யும் முறை பற்றி என்று நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்து வருகின்ற ஒரு அருமையான மனது மறக்காத பழைய பாடல், காகிதத்தில் கப்பல் செய்து கரை நடுவே ஓடவிட்டேன்.

கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் மறக்குமா நெஞ்சம். நேயர்களே, மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியிலே அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஒரு மருத்துவ குறிப்பு. என்று தொப்பையை குறைக்கும் முறை பற்றி பார்க்க இருக்கின்றோம். தொப்பையை குறைக்க பொதுவாக பட்டினி இருந்தால், அதாவது உணவை உண்ணாமல் உணவை குறைத்து இருந்தால் தொப்பையை குறைக்கலாம் என்று பலர் நினைப்பதும் உண்டு. இனி பட்டினி கிடந்து தொப்பையை குறைக்க வேண்டிய கஷ்டம் வேண்டாம் நேர்களே. உடல் எடையை குறைக்க இந்த கஷாயத்தை 10 நாள் ட்ரை பண்ணித்தான் பாருங்களேன். கரைக்கவே முடியாத தொப்பையை கஷ்டப்பட்டு சாப்பிடாமல் கரைக்க முயற்சி செய்து வருகிறீர்களா? அந்த கஷ்டம் இனி உங்களுக்கு தேவையில்லை. வயிற்று பகுதிகளில் இருக்கும், இடுப்பு பகுதிகளில் இருக்கும் தேவையற்ற சதைகளை குறைக்க இயற்கையான ஒரு கஷாய ரெசிபியை தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். தினம் ஒரு டம்ளர் அளவு இந்த கஷாயத்தை குடித்து வந்தாலே போதும், நம்முடைய உடலில் இருக்கும் தேவையற்ற கொழுப்புகள் வெளியேற்றப்பட்டு தேவையற்ற சதைகள் படிப்படியாக குறைய தொடங்கும். சரி, மார்கள் அந்த கஷாய ரெசிபியை தெரிந்து கொள்ளலாம். முதலில் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைத்து அதில் மீடியம் சைஸ் டம்ளரில் 2 டம்ளர் அளவு தண்ணீரை ஊற்றி கொள்ள வேண்டும். தண்ணீர் கொதித்து வந்ததும் சுக்குப்பொடி 1/2 ஸ்பூன், ஓமம் 1 ஸ்பூன், பட்டை பொடி 1/4 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். 8 to 10 நிமிடம் போல மிதமான தீயில் இந்த தண்ணீர் கொதிக்க வேண்டும். 2 டம்ளர் தண்ணீர் 1 டம்ளர் தண்ணீர் அளவு சுண்டி வரும். இந்த வேளையில் கொதித்த இந்த தண்ணீரை வடிகட்டியின் மூலம் நன்றாக வடித்து எடுத்துக்கொள்ளுங்கள். கஷாயம் குடிப்பதற்கு மிதமான சூடு வந்தவுடன் இதில் 1 ஸ்பூன் அளவு தேன் கலந்து குடிக்க வேண்டும். சர்க்கரை தண்ணீர் சேர்க்காத சுத்தமான தேனாக இருக்க வேண்டும். தினமும் காலையில் காலை உணவு சாப்பிட்ட பின்பு இந்த தண்ணீரை குடிக்க வேண்டும். சாதாரண பட்டையில் இருந்து எடுக்கப்பட்ட பொடியை பயன்படுத்தக்கூடாது. சுருள் பட்டை என்று சொல்லப்படும் பட்டையை இந்த கஷாயத்திற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லது. 10 நாட்கள் தொடர்ந்து 1 கப் அளவு காலையில் இந்த கஷாயத்தை குடித்து வாருங்கள். தொடர்ந்து தினந்தோறும் இந்த கஷாயத்தை குடித்து வந்தால் படிப்படியாக வயிற்று பகுதிகளில் இருக்கக்கூடிய தொப்பை, இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தொப்பை, தொடைப்பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய சதை அனைத்தும் கரைய தொடங்கும். இந்த கஷாயத்தை குடித்து வருவதால் பக்க விளைவுகள் ஏதும் ஏற்பட்டு விடுமோ என்ற எந்த பயமும் இல்லை. இதை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது என்ற எந்த கட்டுப்பாடும் கிடையாது. எண்ணெயில் பொரித்த பண்டங்கள் சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டும். இதோடு சேர்த்து இந்த வெயிட் வாஷ் கஷாயத்தையும் குடித்து வாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நேர்களே, நீங்கள் கேட்டது ஒரு மருத்துவ குறிப்பு. இன்று தொப்பையை குறைக்க தேவையான மருத்துவ வழிவகைகளை குறிப்பிட்டிருந்தோம். நீங்களே தொடர்ந்தும் ஒரு பாடல். இது பனைமரம், தென்னை மரம், வாழை மரம்
என்று ஆரம்பிக்கின்றது சுசீலா தருகின்ற பாடல். கேட்போம்.

நடைபெற்றுக் கொண்டிருப்பது மறக்குமா நெஞ்சம். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி வாரத்தில் இரண்டு நாட்கள் புதன் வியாழன் ஆகிய இரு தினங்களிலும் உங்கள் வான் பரப்பில் ஐக்கியார் வானொலியிலும் கனடா யுகம் வானொலியிலும் ஐரோப்பா நேரம் மாலை 3 மணிக்கும் கனடிய கிழக்கு பிராந்திய நேரம் காலை 9 மணிக்கும் வான் பரப்பிற்கு வருகின்றது நேரலை. மனமை போன்று பல இன்னொரு அம்சங்களை தாங்கி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தொகுப்பாக வருகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு கவிஞர், இவர் பாரதி தாசன். பாரதிதாசன் 1891 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி பாண்டிச்சேரியில் பிறந்து பெரும் புகழ் படைத்த பாவலர் ஆவார். இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்னம். தமிழாசிரியராக பணியாற்றிய இவர் சுப்பிரமணிய பாரதியார் மீது கொண்ட பற்றுதலால் பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டார். பாரதிதாசன் தம் எழுச்சிமிக்க எழுத்துக்களால் புரட்சி கவையர் என்றும் பாவேந்தர் என்றும் பரவலாக அழைக்கப்படுவர். இவர் குயில் என்னும் ஒரு திங்கள் இதழை நடாத்தி வந்தார். இவருடைய இறப்பு 1964 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி தனது 72வது அகவையில் பிறந்தார். இவருடைய புனைவேர் பாரதி தாசன். தொழில் தமிழாசிரியர், கவிஞர், அரசியல்வாதி. இவர் பற்றி மேலதிகமாக நாங்கள் பார்ப்போம். இவர் சிறுவயது இவருடைய இறப்பு 1964 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி தனது 72வது அகவையில் பிறந்தார். இவருடைய புனைவேர் பாரதி தாசன். தொழில் தமிழாசிரியர், கவிஞர்,

ஆயினும் தமிழ் பள்ளியிலேயே பயின்ற காலமே கூடியது. தமது 16 வயதிலே கல்வே கல்லூரியில் தமிழ் புலமை தேர்வில் தமிழ் புலமை தேர்வு கருதி புகுந்தார். தமிழ் மொழி பற்றும் முயற்சியால் தமிழறிவும் குறைந்தவராயதால் 2 கல்லூரியிலேயே முதல்வராக தேர்வு பெற்றார். மன்னிக்கவும், முதலாவதாக தேர்வு பெற்றார். 18 வயதிலே அவரின் சிறப்புணர்ந்த அரசியலார் அவர் அரசு கல்லூரி தமிழ் ஆசிரியரானார். இசை உணர்வும் நல்லெண்ணமும் அவருடைய உள்ளத்தில் கவிதை உருவில் காட்சியளிக்க தலைப்பட்டன. சிறு வயதிலேயே சிறு சிறு பாடல்களை அழகாக சுவையுடன் எழுதி தமது தோழர்களுக்கு பாடி காட்டுவார். நண்பர் ஒருவரின் திருமணத்தில் விருந்துக்கு பின் சி சுப்பிரமணிய பாரதியாரின் நாட்டு பாடலை பாடினார். பாரதியாரும் அவ்விருந்துக்கு வந்திருந்தார், ஆனால் கவிஞருக்கு அது தெரியாது. அப்பாடலே அவரை பாரதியாருக்கு அறிமுகம் செய்து வைத்தது. ஆயினும் அதற்கு முன்பே அவர் பாரதியாரை சந்தித்திருப்பது பாரதியார் தாமே எழுதின தராசி என்ற தொடரில் பாரதிதாசன் பெயர் சுட்டாமே ஒரு கைக்கோள சாதி தமிழ்கவிராயர் தம்மிடம் வந்து எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி எழுகடல் அவள் மேனியடா என்று ஒரு பாடலை பாடி காட்டியதாக கூறியிருப்பது இவரே அந்த கவிராயர் என்றும் உறுதிப்படுத்தியது. தன் நண்பர்கள் முன்னால் பாடு என்று பாரதி கூற பாரதிதாசன் எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று ஆரம்பித்து 2 பாடல்களை பாடினார். இவரின் முதல் பாடல் பாரதியாரிலேயே சிறி சுப்பிரமணிய கவிதா மண்டலத்தை சார்ந்த கனக சுப்பிரத்தினம் எழுதியது என்று எழுதப்பட்டு சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்பப்பட்டது. புதுவையிலிருந்து வெளியான தமிழ் ஏடுகளில் கண்டழுதுவோன், கிருக்கன், கிண்டல்காரன், பாரதி தாசன் என பல புனவெயர்களில் எழுதி வந்தார். தந்தை பெரியார் தீவிர தொண்டராகவும் இவர் விளங்கினார். மேலும் அவர் திராவிட இயக்கத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அதன் காரணமாக கடவுள் மறுப்பு, சாதி மறுப்பு, மத எதிர்ப்பு போன்றவற்றில் தனது பாடல்கள் மூலம் பதிவு செய்தார். பிற எழுத்தாளரும் திரைப்பட கதாசிரியரும் பெரும் கவிஞருமான பாரதிதாசன் அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக 1954 ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1946 ஜூலை 29 அறிஞர் அண்ணாவால் கவிஞர் புரட்சி கவி என்று பாராட்டப்பட்டு ரூபாய் 25,000 வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். பாரதிதாசன் அவர்கள் நகைச்சுவை உணர்வு நிரம்பியவர். கவிஞருடைய படைப்பான பிசுராந்தையார் என்ற நாடக நூலுக்கு 1969 சாகித்ய அகாடமியின் விருது கிடைத்தது. இவருடைய படைப்புகள் தமிழ்நாடு அரசினால் 1990 பொது உடைமையாக்கப்பட்டன. பாரதிதாசன் எழுதிய புகழ்பெற்ற வரிகள் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே, புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், தமிழுக்கு அமுதன்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழுங்கள் உயிருக்கு நேர், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என அவருடைய வரிகள் புதுமையானவை. இவர் ஆக்கிய நூல்கள் அம்மைச்சி நாடகம், உயிரின் இயற்கை மன்றம் வெளியீடு, உரிமை கொண்டாட்டமா, எது பழிப்பு, கடவுளை கண்டீர்,

0: கலைக்கூத்தின் காதல், கலைமன்றம், கருப்பு காவியம், மணிகம் கற்பு காவியம், சத்தி முத்துப்புலவர், நீலவண்ணன் புறப்பாடு, பிசிராந்தையார், பெண்கள் விடுதலை, விடுதலை வேட்கை, வீட்டுக்கோழியும் காட்டுக்கோழியும், ரஸ்புடீன், இவை தவிர திருக்குறளின் பெருமையை எடுத்து கூறும் நூலையும் இவர் ஆக்கி இருக்கின்றார். நேயர்களே, நீங்கள் கேட்டது மாருதி தாசன் பற்றிய குறிப்பு. நிகழ்ச்சியில் அடுத்து நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் இது விளக்கே நீ கொண்ட ஒளினாலே. இதுவும் டி எம் சோமராஜன்.
1: இவ்வளவு நேரம் என்ன வர்ணிச்சீங்களா? இல்ல உங்களுக்கு என் மேல இருக்கிற அன்பு வர்ணிச்சீங்களா?
2: உன் முகத்தை தான் பார்த்து பேச ஆரம்பிச்சேன், ஆனா உன் இதயத்தை தான் என்னால பார்க்க முடியும்.
1: என் இதயத்தை உங்களால பார்க்கத்தான் முடிஞ்சது, ஆனா உங்க இதயத்தை என்னால புரிஞ்சுக்கவே முடியுது.

கேட்டுக்கொண்டிருக்கோம் மறக்கு மாநிலத்தின் அடுத்த பகுதி இலக்கிய நயம். நேர்களே, இன்றைய இலக்கிய நயம் நிகழ்ச்சியிலே நாம் ஒரு இலக்கிய இன்பம் தொடர்நிலை காட்சி ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். அது ஒரு வைகரை பொழுது. சேவற்கோழிகள் சிலம்புகின்றன, அது கேட்டு புள்ளினங்கள் அலம்புகின்றன. இன்னும் விடியாத வெள்ளிகள் காகங்கள் எங்கும் கரையும் ஓசை. அந்த மலைச்சாலையில் நடைபயின்று கொண்டிருக்கின்றார் ஒருவர். காகங்கள் கரைவதை கேட்டதும் சிறிது நின்று அவர் நிலையெடுக்கிறார். இந்த காகங்கள் மக்கள் வாழும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்து வாழ்கின்றன. அது தட்டி பறித்து தின்னும் என்று கூற மாந்தர் காக்கைகளிடமிருந்து தாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நட்பண்புகளை மட்டும் காண்பதில்லை. அவருடைய உள்ளத்தில் காக்கைகளை பற்றி ஒரு கனிவு ஏற்படுகிறது. ஒரு பாடலும் பிறக்கிறது. இதோ அந்த இலக்கிய நயம் ததும்பும் பாடல். காலை எழுதல், காணாமலே புணர்தல், மாலை குடித்தல், மனை போகுதல், உற்றாரோடு உண்ணல், உறவாடல், இவ்வாறும் கற்றாயோ காக்கை குணம். அதாவது வைகரையில் துயிலெழுந்து மக்களை எழுப்புகின்ற ஒரு நற்காரியத்தை காகங்கள் தவறாது செய்கின்றன. வைகரையில் காகம் கரைவதால் அது கேட்டு விடிந்து விட்டது என்பதை உணர்ந்து மக்கள் விரைந்தெழுந்து தம் கர்மங்களை ஆற்ற தலைப்படுகின்றனர். மாந்தரை போலன்றி பல விலங்குகளும் பருவ காலத்தால் புணர்ச்சியை விரும்பி புணர்கின்றன. ஆனால் அது மறைக்கப்பட வேண்டிய செயல் என்று அவை கருதியதே இல்லை. நாங்கள் விலங்குகளின் புணர்ச்சியை கண்டிருக்கின்றோம், ஆனால் அது பற்றி அலட்டிக் கொள்வதே இல்லை. ஆனால் காகங்கள் பிறர் காண புணர்வதில்லை. அதனால் காகம் கூடுவதை அவரும் கண்டிருக்க மாட்டார். காகங்கள் பெரும்பாலும் அசுத்த பொருட்களையே உண்ணுகின்றன. அது காகத்திற்கே தெரியும் போலும். ஏனெனில் அவை மாலை வேளையில் குளங்கள் கேணிகளில் கட்டாயமாக மூழ்கி சிறகடித்து குளிக்கின்றன. பகல் முழுவதும் மேய்ச்சலின் போது தம் மீது பட்ட அழுக்குகளை கழுவிக்கொண்டு இருப்பிடம் செல்கின்றன. மாலையிலே காகம் கட்டாயமாக வீட்டுக்கு செல்லும். சில விலங்குகளைப் போன்று கண்ட இடத்தில் தின்று தின்ற இடத்தில் படுக்கும் பழக்கம் காகத்திற்கு இல்லை. காகம் உணவை கண்டதும் கரைந்து எல்லா காகங்களையும் அழைக்கும். அழைத்து உறவுகளோடு கூடி உண்ணும். சில விலங்குகளை போன்று தமக்குள் தனக்கு தனக்கு என்று அடிபட்டு கடிபடுவதும் இல்லை. காலையிலே துயிலெழுதல், மறைந்து புணர்தல், மாலையில் குளித்தல், இருப்பிடம் சேர்தல், அனைவரும் பகிர்ந்துண்ணல், உறவுகளோடு சேர்ந்து வாழல், இந்த ஆறு நற்குணங்களையும் மாந்தர் காகத்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த எண்ணத்துடன் இளநகை பொறிந்து நடக்கிறார் அந்த கவிஞர். நீங்கள் கேட்டது இலக்கிய நயம். தொடர்ந்து வரும் பாடல் இது. குடியிருந்த கோயில், தொள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை. டி எம் சௌந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குழுவினர்.

கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலிகள் இணைந்து வழங்குகின்ற மறக்குமா நெஞ்சம் ஒரு மணி நேர நிகழ்ச்சி. இது நேரலை நிகழ்ச்சியின் இறுதிப்பகுதியாக நீங்கள் கேட்க இருப்பது ஈழத்து தமிழ் புலவர். இன்று ஈழத்து தமிழ் புலவராக தி த கணேசுந்தரம் பிள்ளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இவர் திருவோணமலையில் வேளாளர் குலத்திலே சாலிவாகன சகாப்தம் 1793 கிறிஸ்தாபதம் 1763 சமனான ருதிரோட்காரி வருடம் ஆவணி மாதம் 24 தேதி தம்பிமுத்து என்பவருக்கு புதல்வராக பிறந்தார். பிறந்து 5 வயதானவுடன் வித்யாரம்பம் செய்ய பெற்று கதிரவேற்பிள்ளையிடமும் கணேச பண்டிதர் என்பவரிடமும் தமிழ் இலக்கண இலக்கியம் ஆங்கிலமும் கற்று வந்தார். 14 வயதளவில் திருவாத ஊரடிகள் புராணம் மறையசேந்தாதி என்பவற்றுக்கு பொருள் சொல்லும் ஆற்றல் உடையவராயிருந்தார். பின் 1880 ஆண்டில் சென்னை பட்டணம் சென்று முதலில் செல்வநாயக்கர் பாடசாலையில் கல்வியேற்று மத்திய பாடசாலையில் பரீட்சை சித்தி எழுதி பின் பச்சையப்பன் காலேஜில் FA வகுப்பிலும் பிரசிடென்சி காலேஜில் BA வகுப்பிலும் சித்தி எழுதியமையோடு BA வகுப்பில் தத்துவ சாஸ்திரத்திலும் தமிழிலும் விசேட சித்தியடைந்தமை காரணமாக மிகச்சிறந்த பரிசுகளும் பெற்றார். அதன் பின் இவர் அரசாட்சியாரது வித்யாபிருத்தி நிலையத்தில் உத்தியோகம் பெற்று அதனை மிக்க திறமையோடு முறை வலுவாது நடத்தினார். சில காலம் சென்ற பின் இராஜாங்க லேக்க நிலையத்தில் உத்தியோகம் மாற்றம் பெற்று அந்நிலையத்தில் தானே வித்யாபிருத்தி சம்பந்தமான காரியங்களுக்கு அத்தியட்சருமானார். இவர் தெல்லிப்பளை வாசரும் கிராமக்கோட்டு நீதிபதியுமாயிருந்த செம்பரநாத முதலியார் புதல்வி சுந்தரம் என்னும் பெண்மணியை விவாகம் செய்து அறநதி வளா இல்லறத்தில் ஒழுகினார். இவருக்கு 4 புதல்வர்களும் 1 புதல்வியும் பிறந்தபின் மனைவியார் தமது 28 வயதில் இறந்து போக இவர் தனது மனைவியார் இறந்தபின் மறுமணம் செய்யாது பிள்ளைகளிடத்திலேயே அன்புமிக்க தந்தையாக கண்ணும் கருத்துமாக அவர்களை வளர்த்தும் கல்வி கற்பித்தும் முன்னிலையில் வைக்க முயன்றார். இவர் புதல்வர் நால்வரும் BA வகுப்பில் சித்தி பெற்றுள்ளனர். அவர்களுள் ராசராசன் என்பவர் சங்கீதத்திலும் வல்லவராய் பலருக்கு ஆசிரியருமாய் வழங்கினார். ராசசேகரன் என்பவர் MA பட்டதாரியாய் சென்னை கிறிஸ்தவர் காலேஜில் ஆசிரியராயும் அமர்ந்துள்ளார். ராஜேஸ்வரன் என்பவர் சென்னை நகரச்சங்கத்தில் இன்ஸ்பெக்டராகவும் இருந்துள்ளார். ராசமார்த்தாண்டன் என்பவர் அரசினர் லெக்சிகன் ஆபீஸில் லேகராக இருந்தவர். இவர் தமது உத்தியோக கடமைகளை செய்யும் காலமுடைய மற்ற காலங்களிலெல்லாம் பழந்தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் ஆராய்தலே பெரும் கடனாக கொண்டு காலங்கழித்து வந்தார். சென்னையில் இருந்த வித்துவான் ராஜகோபால பிள்ளையின் உதவி கொண்டு கம்பராமாயணத்தில் சில பாகங்களையும் வேறு சில நூல்களையும் நுண்ணிதமாக ஆராய்ந்து கொண்டார். ஏனைய நூல்களையும் தாமாகவே கற்றுணர்ந்தார். தொல்காப்பியத்தையும் சங்க இலக்கியங்களையும் மேட்டுப்பிரதிகள் பலவற்றோடு ஒப்பு நோக்கி நுண்ணியதாக ஆராய்ந்தார். இந்த நூல்களில் உள்ள உண்மை பாடங்களும் நுண்பொருள்களும் கண்டறிதலில் ஒப்புயர்வின்றி இவர் விளங்கினார். இவரால் ஏட்டுப்பிரதிகள் பல கொண்டு ஆராய்ந்து சூத்திரங்கள் சில திருத்தப்பட்டும் படிப்போர்களில் பயன்படும் வண்ணம் உரையில் உள்ள உதாரணங்களுக்கு இடம் காட்டப்பட்டும் உள்ளன.
தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் நச்சினார்க்கினியருடையும் சொல்லதிகார சேனாவரையரையும் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தாரால் வெளியிடப்பட்டுள்ளன. தீதா கனகசுந்தரம் பிள்ளை கவி இயற்றுவதிலும் வல்லுநர். அக்கவிகளெல்லாம் சங்கச் செய்யுள்கள் போல ஒழுகிய ஓசையும் விழுமிய பொருளும் பெற்றுள்ளவை ஆகும். இவர் இந்தியாவில் உள்ள பெரிய வித்துவான்கள் இயற்றியவும் பதிப்பித்தவும் ஆகிய நூலுரைகளுக்கெல்லாம் அவ்வப்போது பேருதவி புரிந்துள்ளார். பின்னத்தார் நாராயணசாமி ஐயர் இயற்றிய நத்திணையுரையை அவர் இறந்தபின் இவரே பரிசோதித்து அச்சிட உதவி புரிந்தவர். இவரது வட நூல் உணர்ச்சி மாண்பையும் மொழிபெயர்ப்பு ஆற்றலையும் தமிழ் பண்டிதர் நடேச சாத்திரியார் அவர்களுக்கு பின் இவரால் மொழிபெயர்த்து இயற்றப்பட்ட வான்மீகி இராமாயணத்திற்கு கிட்கிந்தை காண்ட பாகமும் சுந்தரகாண்டமும் காட்டும். இவர் நெடுங்காலமாக சென்னை சர்வகலாசாலையில் பரீட்சகராக இருந்தமையோடு 4 வருடங்கள் பரீட்சா சங்க தலைவராயும் இருந்தார். இத்தகைய புலவர் சிகாமணி தேக வியோகமான காலம் கிறிஸ்தசாப்தம் 1922 சமனான துந்த பி வருடம் ஆணி மாதமாகும். நேரில் கேட்டது ஈழத்து தமிழ் புலவர் தி த கனகசுந்தரம் பிள்ளை பற்றிய குறிப்புரை அது. நேரே தொடர்ந்து வருகின்ற இந்த பாடல் பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்தும் இந்த பாடல் டி எம் அசௌந்தராஜன் தருகின்ற அருமையான பாடல். இப்பொழுது உங்களுக்காக

உங்க மன வாழ்க்கை அன்பு கொண்டதா எப்போது அமையும். உங்க தியாகத்தை எவ்வளவு பாராட்டான்னு தரும். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நல்லா இருக்கணும்.

என் அண்ணாவை ஒரு நாளும் என் அண்ணாவை ஒரு நாளும் என் உள்ளம் மறவாது என்றாடும் விதம் அல்லவா.

பட்ட பொருள் எல்லாம் பொன்னாகும். கண் பட்டு வழிகின்ற நீரெல்லாம் ஆனந்த கண்ணீரே என்றாகணும். ஒரு பதினாறும் தான் பெற்று நீ வாழ அதை பார்க்கின்ற என் உள்ளம் தாயாக தூமழை தூவி வசந்தங்கள் பாச்சல் பூவலம் நடக்கின்ற

0: வாங்க.
1: நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது மறக்குமா நெஞ்சம். சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் கனடா யுகம் வானொலிகள் இணைந்து வழங்கிய ஒரு மணி நேர நிகழ்ச்சி இது. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நீங்கள் நாளையும் இதே நேரம் கேட்டு மகிழலாம். இன்றைய நிகழ்ச்சியில் தொழில்நுட்பத்தில் உதவிய சகோதரி மதனா நடாவுக்கு நன்றி கூறி மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும்படி. சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலிகள் என்பவற்றூடாக வரும் இந்த மறக்குமா நெஞ்சம் இத்தோடு நிறைவுக்கு வருகின்றது. நேர்களே, மீண்டும் சந்திக்கும்படி உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்பவர் நாரந்தரை ஊர்வி குமரன். வணக்கம் நேர்களே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, உறவுகளே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி? பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் நிகழ்ச்சி, பழைய தமிழ் சினிமா உலகை நாம் அலசி பார்க்கும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன. ஆகவே நிகழ்ச்சியை அப்படியே கேட்டுக்கொண்டே இருங்கள். முதல் பாடல் மக்கள் திலகம், எம்ஜி ராமச்சந்திரன் நடித்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்கப் போகின்றது. அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல் இது. 1972 உதயம் புரொடக்ஷன் சார்பில் இந்த வண்ண திரைப்படத்தை மணியனும் வித்வான் லக்ஷ்மணனும் இணைந்து தயாரித்தார்கள். திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் எம்ஜிஆரின் பல திரைப்படங்களுக்கு வசனகர்த்தாவாக பணியாற்றிய கே சொர்ணம். அதே போல ஆர் கே சண்முகமும் எம்ஜிஆரின் திரைப்படங்களுக்கு அதிகமாக வசனம் எழுதியிருக்கின்றார். அதே போல ஆரூர் தாஸ் வசனம் எழுதியிருக்கின்றார். மற்றும் பலரும் எம்ஜிஆரின் திரைப்படங்களுக்கு அற்புதமாக திரைக்கதை வசனம் எழுதியிருக்கின்றார்கள். இது இதய வீணை. பல கவிஞர்கள் இந்த திரைப்படத்தில் பாடல் எழுதியிருந்தாலும் ஒலிக்கப் போகும் இந்த பாடலை எழுதியவர் வாலி. திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ். சங்கர் கணேஷ் இருவரும் இணைந்து இசையமைத்த எம்ஜிஆரின் இன்னொரு திரைப்படம் நான் ஏன் பிறந்தேன். அந்த திரைப்படமும் இதே வீணை வெளியாகிய இதே 72 வெளியானது குறிப்பிடத்தக்கது. இதே வீணை திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணனும் பஞ்சுவும். இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு ஜோடியாக மஞ்சுளாவும், எம்ஜிஆரின் தங்கையாக லக்ஷ்மியும், லக்ஷ்மியின் கணவராக சிவகுமாரும் நடித்திருந்தார்கள். எம்ஜிஆருடன் சிவகுமார் இணைந்து நடித்த மற்றொரு திரைப்படம் 67 சத்யா மூவிஸ் தயாரித்து வெளியிட்டு வெற்றிகரமாக ஓடிய காவல்காரன். இந்த திரைப்படத்தில் மாஸ்டர் சேகர் என்ற சிறிய பையன் சிறிய வயது எம்ஜிஆராக நடித்திருந்தார். மற்றும் எம்ஜிஆரின் அண்ணன் எம்ஜி சக்கரபாணி, எம்என் நம்பியார், ஆர் எஸ் மனோகர், சிஐடி சகுந்தலா, ஜி சகுந்தலா, குமாரி சச்சு மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஏன் தேங்காய் சீனிவாசன் கூட நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தின் பல காட்சிகள் காஷ்மீரில் படமாக்கப்பட்டன. இது ஒரு வெற்றி திரைப்படம். இதே வீணை திரைப்படம் வெளியான 1972 மக்கள் திலகம் நடிப்பில் நல்ல நேரம், நான் ஏன் பிறந்தேன், ராமன் தேடிய சீதை, அன்னமிட்ட கை, சங்கே முழங்கு போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான இறுதி கருப்பு வெள்ளை திரைப்படம் 1972 எம்ஜிஆர், ஜெயலலிதா, பாரதி நடிப்பில் வெளியான அன்னமிட்ட கை. அதுதான் எம்ஜிஆர் நடித்த இறுதி கருப்பு வெள்ளை திரைப்படம். இந்த பாடலை பாடிய குரல்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி. காட்சியில் எம்ஜிஆரும் மஞ்சுளாவும். எம்ஜிஆருடன் மஞ்சுளா இணைந்து 5 திரைப்படங்களில் தான் ஜோடியாக நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இனியோர் நினைப்பதைப் போல ஏராளம் திரைப்படங்களில் எல்லாம் இருவரும் இணைந்து நடிக்கவில்லை. ஆனால் சாதாரணமாக நினைத்து பார்த்தால் ஏதோ எத்தனையோ பல திரைப்படங்களில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக மஞ்சுளா நடித்தது போல பிரம்மை ஏற்படும். ஆனால் அப்படியல்ல. இதோ இதே வீணை திரைப்படத்தில்
என்றோ கேட்ட பாடல் இப்பொழுது நேயர்களே உங்களுக்காக இந்த வான்பரப்பின் வழியாக.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம். 1972 உதயம் புரொடக்ஷன் சார்பில் மணியனும் வித்வான் லக்ஷ்மணனும் இணைந்து தயாரித்த வண்ண திரைப்படமான இதய வீணை. ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி. வாலி எழுதிய பாடலுக்கு இசையமைத்தோர் கவிஞர் வழங்கிய தேவரின், சங்கர் கணேஷ் இன்னிசை வேந்தர்கள். காட்சியில் எம்ஜிஆர், மஞ்சுளா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. இதோ ஒரு ரகசியம் பேசும் பாடல் மாதிரி இருக்கும் இந்த பாடலை கேட்டால். அழகாக பாடியிருப்பார்கள் டி எம் எஸ்ஸும் எல் ஆர் ஈஸ்வரியும். அதிலும் குறிப்பாக எல் ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் விதமே அலாதி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாணமாம் கல்யாணம். 1974 வெளியான இந்த கருப்பு வெள்ளி திரைப்படத்தில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரும் ஜெயசித்ராவும் நடித்திருந்தார்கள். இதுவும் ஒரு வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படத்தின் கதை கிட்டத்தட்ட சிவாஜி ஜெயலலிதா இணைந்து நடிக்க 72 வெளியான பட்டிக்காடா பட்டணமா திரைப்பட கதை போல தோன்றும். அந்த திரைப்படத்தை பார்த்தால், இதையும் பார்த்தால் உங்களுக்கு புரியும் என்ன அந்த ஒற்றுமை என்று. கண்ணதாசன் எழுதிய பாடல், இசையமைப்பு ஏராளமான கன்னட திரைப்படங்களுக்கு இசையமைத்த விஜயபாஸ்கர். திரைப்படத்தின் இயக்குனர் கே கிருஷ்ணமூர்த்தி, ஆர் கிருஷ்ணமூர்த்தி என்று இன்னொருவரும் இருக்கின்றார். அவர் பாலாஜியின் திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம். கல்யாணமாம் கல்யாணம் வெளியான 1974 மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் நடிப்பில் அக்கறை பச்சை, அத்தையா மாமியா, இதயம் பார்க்கிறது. அந்த இதயம் பார்க்கிறது திரைப்படத்தின் நாயகியும் ஜெயசித்ரா தான். இதயம் பார்க்கிறது திரைப்படம் தான் ஜெய்சங்கரின் 100வது திரைப்படம். மற்றும் கலியுக கண்ணன், பந்தாட்டம், பிள்ளை செல்வம், பிராயச்சித்தம், புதிய மனிதன், தங்க வளையல், திருடி, உங்கள் விருப்பம், உன்னைத்தான் தம்பி, வைரம் என ஏராளமான திரைப்படங்கள் மக்கள் கலைஞர் கதாநாயகனாக நடிக்க வெளியாகின. இதிலே அக்கறைப்பச்சையில் இரண்டு கதாநாயகர், இரண்டு கதாநாயகியர். ஜெய்சங்கர் ஜெயசித்ரா ஒரு ஜோடி, ரவிச்சந்திரன் லக்ஷ்மி இன்னொரு ஜோடி, அத்தையா மாமியா ஜெய்சங்கரின் ஜோடி உஷாநந்தினி, இதயம் பார்க்கிறது ஜெய்சங்கருக்கு ஜோடியாக ஜெயசித்ரா நடித்தார். கலியுக கண்ணன் திரைப்படத்திலும் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக ஜெயசித்ரா தான் நடித்தார். பந்தாட்டம் திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக ஜெயசுதா நடித்திருந்தார். அதேபோல பிராயச்சித்தம் திரைப்படம், புதிய மனிதன் பார்த்தீர்கள் என்றால் அதிலும் ஜெயசுதா கதாநாயகியாக நடித்திருப்பார். தங்க வழியல் கே ஆர் விஜயா, திருடி கே ஆர் விஜயா ஜோடி, உங்கள் விருப்பம் ஜெயசித்ரா, உன்னைத்தான் தம்பி அதிலும் ஜெயசித்ரா தான், வைரம் திரைப்படம் அதில் ஜெயலலிதா. இதோ கல்யாணமாம் கல்யாணம். இந்த திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி. காட்சியில் ஜெய்சங்கர், ஜெயசித்ரா. கண்ணதாசன் பாடலுக்கு இசையமைத்தவர் விஜயபாஸ்கர். அருமையான ஒரு பாடல். இப்பொழுது பாடலை கேட்க நீங்கள் தயாரா? அப்படியென்றால் பாடலை பாட நானும் தயார். Mm-hmm.

கவிதை நான் கவிஞன் நீ, கலைகள் நான் ரசிகன் நீ.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1974 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான கல்யாணமாம் கல்யாணம். டி எம் சவுந்தரராஜனும் எல் ஆர் ஈஸ்வரியும் இணைந்து பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் விஜயபாஸ்கர், காட்சியில் ஜெய்சங்கர், ஜெயசித்ரா. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றும் உங்களுக்காக காலத்தை வென்ற கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இதோ மூவர் பாடிய பாடல் 1971 கருப்பு வெள்ளையில் வெளியானது, திருமகள். இந்த திரைப்படத்தில் காதல் மன்னன் நடிப்பு செல்வம் ஜெமினி கணேஷ், இவிஎம் ராஜன், சிவகுமார், நாட்டிய பேரொளி பத்மினி, லக்ஷ்மி, மேஜர் சுந்தரராஜன், எஸ் வரலட்சுமி, பேபி ராணி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரை சித்திலகம் கே வி மகாதேவன். திருமகள் திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் ஏ எஸ் ஏ சாமி. இந்த பாடலை பாடிய குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா. டி எம் சவுந்தரராஜன் ஏ வி எம் ராஜனுக்கும், எஸ் பி பாலசுப்ரமணியம் சிவகுமாருக்கும், பி சுஷீலா லக்ஷ்மிக்கும் இந்த பாடலை பாடியிருப்பார்கள். காட்சியில் மூவரும். இது 71 வெளியான திரைப்படம் திருமகள். எத்தனையோ திரைப்படங்கள் 1971 திரையிடப்பட்டிருந்தாலும் அனைத்தின் வசூலையும் தாண்டி அதிக வசூலை வாரி கொடுத்த திரைப்படம் எதுவென்றால் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளியான பக்தி திரைப்படமான ஆதிபராசக்தி. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமி அந்த காலங்களில் எம்ஜிஆர் முதன் முதலில் நாயகனாக நடித்த ராஜகுமாரி. எம்ஜிஆர் முதன் முதலில் சதிலீலாவதி திரைப்படத்தில் நடித்திருந்தார். 36 முதன் முதலில் அதில் கதாநாயகன் அல்ல, தொடர்ச்சியாக 14 படங்களில் சிறிய பாத்திரங்கள் தான். இந்த ராஜகுமாரி திரைப்படம் 47 வெளியான பொழுது அதில் தான் முதன் முதலில் கதாநாயகனாக நடித்தார் எம்ஜிஆர். ஸோ ராஜகுமாரி திரைப்படம், அதைத் தொடர்ந்து வேலைக்காரி, அதாவது ஏசே சாமி இயக்கிய திரைப்படங்களை இப்பொழுது கூறுகின்றேன். வேலைக்காரி, சிவாஜி நடித்த துளி விஷம் என்றொரு திரைப்படம், ஜெமினி சாவித்ரி நடித்த கற்புக்கரசி, சிவாஜி பத்மினி, டி ஆர் ராஜகுமாரி நடித்த தங்கப்பதுமை, ஆர் எஸ் மனோகர் ராஜசுலோச்சனா நடித்த கைதி கண்ணாயிரம், எம்ஜிஆர் பத்மினி ராஜசுலோச்சனா நடித்த அரசலங்குமரி, எஸ் எஸ் ஆர் விஜயகுமாரி நடித்த முத்து மண்டபம், எம்ஜிஆருடன் தேவிகா இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படமான ஆனந்த ஜோதி, இப்படியாக இன்னமும் எத்தனையோ திரைப்படங்களை இயக்கியவர் ஏ எஸ் ஏ சாமி. இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமி அவர்கள் இறுதிக்காலங்களில் பாரிசவாத நோயினால் அவதிப்படும் போது, அந்த வேளையில் முதலமைச்சராக இருந்த ஏ கருணாநிதி அவர்கள் முரசொலி மாறன் முரசொலி அறக்கட்டளையில் இருந்து 100,000 ரூபாயை நன்கொடையாக அவருக்கு வழங்கியிருந்தார் என்பது ஒரு விசேட செய்தியாகும். திருமகள் திரைப்படத்தில் இப்பொழுது கண்ணதாசன் பாடல், கே வி மகாதேவன் இசையமைப்பு, டி எம் எஸ் எஸ்பிபி, பி சுஷீலா பாடிய பாடல் உங்களுக்காக.

உறவுகள் வளர்வதற்கு மனம் தானே காரணம், உள்ளங்கள் பலவிதம், எண்ணங்கள் ஆயிரம். உறவுகள் வளர்வதற்கு மனம் தானே காரணம், உள்ளங்கள் பலவிதம். மலையில் பிறந்த நதி கடலுக்கு போவதேன், மண்ணில் பிறந்த மலர் கூந்தலில் வாழ்வதேன். மலையில் பிறந்த நதி கடலுக்கு போவதேன், மண்ணில் பிற

உறவுகள் வளர்வதற்கு மனம் தானே காரணம், உள்ளங்கை பலவிதம். கிழக்கில் ஓடும் நதி தெற்கேயும் பாயலாம், கிளியுண்ண கனிந்த கனி அணிலுக்கும் போகலாம். கிழக்கில் ஓடும் நதி தெற்கேயும் பாயலாம், கிளியுண்ண கனிந்த கனி

அழித்தால் அழிவதில்லை ஆனந்த நினைவுகளே, அன்பில் இணைந்தவர்கள் வார்த்தையில் ஊமைகளே. அழித்தால் அழிவதில்லை ஆனந்த நினைவுகள்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1971 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான திருமகள். கி வி மகாதவன் இசையமைத்த அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலை பாடியிருந்த குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள், என்றோ கேட்ட பாடல்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் ஒலிக்கின்றன நிறைந்த செய்திகளுடன். ஆகவே நிகழ்ச்சியை அப்படியே கேட்டுக்கொண்டே இருங்கள். இது பழந்தமிழ் சினிமா ரசிகர்களுக்கான, பிரியர்களுக்கான விசேட நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நாம் தரும் இந்த பாடலையும் மூவர் பாடியிருக்கின்றார்கள். யார் என்றால் டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன், பி சுஷீலா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சுபதினம். ஒரு வருடத்தில் நமக்கெல்லாம் எத்தனை சுபதினங்கள் வந்து போகின்றன? மாதா மாதம் எத்தனையோ சுபதினங்கள் வந்து போகின்றன. இது 69 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் சுபதினம். திரைப்படத்தின் நாயகன் நவரச திலகம் முத்துராமன், நாயகி புஷ்பலதா, அதாவது ஏவிஎம் ராஜனின் மனைவி. இந்த பாடலை இயற்றியவர் பாலி. திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீகாந்த் என்பவர். நடிகர் ஸ்ரீகாந்த் அல்ல, இவர் இயக்குனர் ஸ்ரீகாந்த். இவர் இயக்கிய திரைப்படங்கள் தான் இதய கமலம், பிரியாவிடை போன்ற திரைப்படங்கள் எல்லாம் இந்த ஸ்ரீகாந்த் இயக்கிய திரைப்படங்கள். சுபதினம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரையிசை திலகம் கே வி மகாதேவன். முத்துராமன் புஷ்பலதா இணைந்து நடித்த திரைப்படம் இது. சுபதினம் வெளியான 69 திரையிசை திலகம் கே வி மகாதேவன் அல்ல, இவர் இயக்குனர் ஸ்ரீகாந்த். இவர் இயக்கிய திரைப்படங்கள் தான் இதய கமலம், பிரியாவிடை போன்ற திரைப்படங்கள் எல்லாம் இந்த ஸ்ரீகாந்த் இயக்கிய திரைப்படங்கள். சுபதினம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரையிசை திலகம் கே வி மகாதேவன். முத்துராமன் புஷ்பலதா இணைந்து நடித்த திரைப்படம் இது.

தலைவன் போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. அதாவது அடிமைப்பெண் திரைப்படம், எம்ஜிஆரின் சொந்த திரைப்படம். திரைப்படத்தின் இயக்குனர் எம்ஜிஆர் அல்ல, கே சங்கர். குலவிளக்கு திரைப்படம், கே வி மகாதேவன் இசையமைப்பில் சரோஜா தேவி நடித்த ஒரு சோக சித்திரம் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன், எஸ் எஸ் ராஜேந்திரன் மற்றும் ராஜசுலோச்சனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மனைவி திரைப்படத்தின் இசையமைப்பாளரும் கே வி மகாதேவன் தான். எஸ் எஸ் அதாவது ஜெமினி கணேசனும் விஜயகுமாரியும் இணைந்து நடித்த திரைப்படம். துணைவன் திரைப்படம், தண்டாயுதபாணி பிலிம் சார்பில் ஷாண்டோ சின்னப்பாதேவரின் திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு பாதி திரைப்படம் கருப்பு வெள்ளை, பாதி திரைப்படம் கலர். வெற்றி திரைப்படம் தான், ஒரு பக்தி திரைப்படம். ஏவிஎம் ராஜனும் சௌகார் ஜானகியும் கே பி சுந்தராம்பாளும் நடித்த திரைப்படம். இந்த திரைப்படத்தின் வாயிலாகத்தான் ஸ்ரீதேவி, காலம் சென்ற நடிகை ஸ்ரீதேவி இதில் பாலமுருகனாக முதன் முதலில் தமிழுக்கு அறிமுகமாகி இருந்தார். துணைவன் திரைப்படத்தில் சுபதினம் திரைப்படம் வெளியான 69 வியாபார ரீதியாக அதிக வசூலை கொடுத்த திரைப்படம் எதுவென்றால், எம்ஜிஆர் தயாரித்து கே சங்கர் இயக்கி எம்ஜிஆர் நாயகன் வேடம் ஏற்று நடித்த அடிமைப்பெண். நல்லது உறவுகளே, சுபதினம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் வாலியின் பாடல், கே வி மகாதேவன் இசையமைப்பாளர், டி எம் எஸ் ஏ எல் ராகவன், பி சுஷீலா பாடிய பாடல். இப்பொழுது உங்களுக்காக

வேறென்ன நினைவு உன்னை தவிர, இங்கு வேறேது நிலவு பெண்ணை தவிர. வேறென்ன வேண்டும் நெஞ்சை தவிர, இதில் வேறேது தோன்றும் அன்பை தவிர.

ஒலித்த பாடல், அருமையான ஒரு பாடல். 69-இல் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சுபதினம். டிஎம்எஸ் ஏஎல் ராகவன், பி சுஷிலா இணைந்து பாடிய அந்த பாடலை இயற்றியவர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம், கே வி மகாதேவன், முத்துராமன், புஷ்பலதா ஜோடியாக நடித்த திரைப்படம் அது. சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியிலும் அற்புதமான பாடல்கள் இல்லையா? நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நடிகை ஜெயசித்ரா இதற்கு முன்னர் ஒரு கிட்டத்தட்ட 5-6 திரைப்படங்கள் என்று வைத்துக் கொள்வோமே நடித்திருப்பார். ஆனாலும் இந்த திரைப்படத்தில் நடித்த பிற்பாடுதான் நடிகை ஜெயசித்ரா ஒரு ஸ்டார் ஆனார், ஒரு நட்சத்திர அந்தஸ்து கிடைத்தது இந்த திரைப்படத்தின் பின்னர். பெண்கள் கூட்டத்தை கவர்ந்தார் இந்த திரைப்படத்தில் நடித்த பின்னர். அப்படி என்ன திரைப்படம்? வெள்ளிக்கிழமை விரதம். 1974-இல் தண்டாயுத பாணி பிலிம் சார்பில் ஷாண்டோ எம்எம்ஏ சின்னப்பாதேவர் தயாரித்த ஈஸ்மன் கலர் திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தில் ஜெயசித்ராவுடன் இணைந்து நடித்த முக்கியமான இன்னொரு பாத்திரம் பாம்பு. அழகாக பாம்பை நடிக்க வைத்தார் தேவர். இந்த பாடலை இயற்றியவர் மருதகாசி. ஏன் இந்த திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர்? கவிஞர் மருதகாசி. சங்கர் கணேஷ் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள். திரைப்படத்தின் இயக்குனர் தேவரின் மருமகனான ஆர் தியாகராஜன். இந்த திரைப்படத்தில், அதாவது வெள்ளிக்கிழமை விரதம் திரைப்படத்தில், சிவகுமார், ஜெயசித்ரா, சசிகுமார், ஜெயசுதா, மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ், ஸ்ரீகாந்த் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷிலாவும் பாடிய 3 காதல் பாடல்கள் இந்த திரைப்படத்தில் இருக்கின்றன. அதில் ஒரு பாடல் இப்பொழுது ஒலிக்கப் போகின்றது. இது ஒரு வசூல் சித்திரம். இந்த திரைப்படத்தின் நடித்த பிற்பாடு ஓர் இரவிலேயே நட்சத்திர அந்தஸ்தை பெற்றார் ஜெயசித்ரா. ஜெயசித்ரா எம்ஜிஆருடன் நடித்திருக்கின்றாரா என்றால், ஆம், நடித்திருக்கின்றார். ஒரே ஒரு திரைப்படம், அது நவரத்னம். சிவாஜியுடன் சில திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார், ஜோடியாக அல்ல, சில திரைப்படங்களில் இணைந்து நடித்திருக்கின்றார். பாரத விலாஸ், சத்தியம், இரத்த பாசம், லக்ஷ்மி வந்தாச்சு, இப்படியாக சில திரைப்படங்களில் சிவாஜியுடன் நடித்திருக்கின்றார். ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. வாழையடி வாழை திரைப்படத்திலும் நடித்தார். இவர் முதன் முதலில் தமிழில் நடித்த திரைப்படம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் உருவான குரத்தி மகன். அதிலே ஜெமினி, கே ஆர் விஜயா பிரதான பாத்திரம் ஏற்று நடிக்க இளஞ்சோடியாக ஸ்ரீதரும் ஜெயசித்ராவும் நடித்திருந்தார்கள். ஆம், இந்த திரைப்படத்தின் வெற்றியால் தெலுங்கிலும் 74-இல் நொமு என்ற பெயரில் வெளியானது வெள்ளிக்கிழமை விரதம். அதை ஏவிஎம் தயாரித்தது, தேவர் அல்ல, ஏவிஎம் நிறுவனம் தயாரித்தது. அதிலே ராமகிருஷ்ணா, சந்திரகலா, சரத்பாபு, ஜெயசுதா, சலம் மற்றும் பலரும் நடிக்க திரைப்படத்துக்கு இசையமைத்திருந்தார் சத்யம். அந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் தியாகராஜன் அல்ல, பட்டு. ஹிந்தியிலும் 74-இல் ஷூப் டின் என்ற பெயரில் சசிகரன் நடிக்க வெளியானது. அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தோர் கல்யாண் ஜி மற்றும் ஆனந்த் ஜி. ஆனால் அந்த ஹிந்தி திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் தியாகராஜன் தான். இதோ வெள்ளிக்கிழமை விரதம். டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடியது. காட்சியில் சிவகுமார், ஜெயசித்ரா. மருதகாசியின் பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் கணேஷ், இரட்டையர்கள். இப்பொழுது பாடலை கேட்கலாமா? ஜிலு ஜிலு ஹே குழு குழு.

பார்வை பட்டாலே ஜில் ஜில், சடகுடு குடு குடு குடு குடு குடு குடு, சடகுடு குடு குடு குடு குடு குடு குடு, லல்லா லல்லா லல்லல்லா, கிடு கிடு கிடு கிடு கிடு கிடு கிடு கிடு கிடு கிடு கிடு கிடு கிடு கிடு கிடு கிடு, டுட்டு டுட்டு டுடுடு, ஜிலு ஜிலு ஹேய், குழு குழு.

பொன்னை போலே பூவை போலே பெண்ணை என்னாலும் கையாள வேண்டும். பொன்னை போலே பூவை போலே பெண்ணை என்னாலும் கையாள வேண்டும். உன்னை போலே பெண்ணை கண்டால் உண்ணும் கரும்பாகத்தான் என்ன தோன்றும். உன்னை போலே பெண்ணை கண்டால் உண்ணும் கரும்பாகத்தான் என்ன தோன்றும்.

La la la la la la la la la la la la la la la la la. சிப்பிக்குள்ளே முத்துப்போலே பெண்மை மறைவாக இருந்தாலே நன்மை. சிப்பிக்கு

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1974 தண்டாயுதபாணி பிலிம் சார்பில் சாண்டோ எம்எம்எஸ் சின்னப்பாதவர் தயாரித்த ஈஸ்மன் கலர் திரைப்படமான வெள்ளிக்கிழமை விரதம். டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷிலாவும் இணைந்து பாடிய அந்த பாடலை இயற்றியவர் ஏ மருதகாசி, பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ், காட்சியில் சிவகுமார், ஜெயசித்ரா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியிலும் என்றோ கேட்ட பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன், அந்த பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள், அதில் நடித்தவர்கள், அது சம்பந்தப்பட்டோர் அனைவரையும் நாம் நினைத்து பார்த்து மனம் மகிழ்ந்து, ஆம், இன்றைய பொழுதை இனிதாக மலரச் செய்யும் நேரம் இது. இதோ நல்லதொரு குடும்ப சித்திரமாக வெளிவந்து பாராட்டு பெற்றது. அந்த பாச பிணைப்பை என்னவென்று சொல்ல, எல்லாவற்றிற்கும் ஆதாரம் அன்புதானே. இந்த திரைப்படத்தின் பெயர் குலமா குணமா. எது பெரிது, குலமா குணமா? இப்படியெல்லாம் தலைப்பு வைப்பார்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில். உயிராமானமா, பூவா தலையா, பணமா பாசமா, இப்படியாக காலம் கடந்து தாயா தாரமா, அப்படியெல்லாம் தலைப்பு வைத்த காலங்கள். 71 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது, குலமா குணமா. சிவாஜிக்கு ஜோடியாக பத்மினி, சிவாஜியின் தம்பியாக ஜெய்சங்கர், ஜெய்சங்கருக்கு ஜோடியாக வாணிஸ்ரீ மற்றும் எம் என் நம்பியார், சி கே சரஸ்வதி மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன், திரைப்படத்தின் இயக்குனர் குடும்ப கதைகளுக்கு பெயர் பெற்ற இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். ஆம், இந்த பாடலை நால்வர் பாடியிருக்கின்றார்கள். டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி. காட்சியிலும் நால்வரும், சிவாஜி, பத்மினி, ஜெய்சங்கர், வாணிஸ்ரீ. குலமா குணமா 100 நாள் ஓடிய ஒரு வெற்றி சித்திரம். குலமா குணமா திரைப்படம் வெளியான 71 ஆண்டு சிவாஜி நடிப்பில் அருணோதயம், பாபு, இரு துருவம், தேனும் பாலும், மூன்று தெய்வங்கள், பிராப்தம், சவாலே சமாளி, சுமதியின் சுந்தரி, தங்கைக்காக போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. அருணோதயம் சிவாஜிக்கு ஜோடி சரோஜா தேவி. பாபு திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக ஓரிரு காட்சிகளில் நடித்தவர் விஜயஸ்ரீ. இரு துருவம் ஜோடி பத்மினி, தேனும் பாலம் இரண்டு ஜோடி பத்மினி சரோஜா தேவி, மூன்று தெய்வங்களில் ஜோடியே இல்லை. பிராப்தம் திரைப்படத்தில் இரு ஜோடியர், ஒருவர் சாவித்ரி மற்றொருவர் சந்திரகலா. சாவித்ரி தானே தயாரித்து இயக்கிய திரைப்படம், கதாநாயகியாக நடித்து அந்த திரைப்படம் சரியாக போகவில்லை பிராப்தம். சவலே சமாளி ஜோடியாக நடித்தவர் ஜெயலலிதா. சுமதியின் சுந்தரி சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் ஜெயலலிதா. தங்கைக்காக திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் வெண்ணிராடை நிர்மலா. சிவாஜியின் தங்கியாக நடித்தவர் லக்ஷ்மி. 71 இத்தனை திரைப்படங்கள் சிவாஜியின் திரைப்படங்கள் வெளியாகி இருந்தாலும், 100 நாட்களுடைய திரைப்படங்கள் இரண்டே இரண்டு, ஒன்று குலமா குணமா, இன்னொன்று சவாலே சமாளி. சவாலே சமாளி திரைப்படத்திற்கு இன்னொரு பெருமையும் உண்டு, சிவாஜியின் 150 திரைப்படம் அது. தெலுங்கு மொழியிலும் குலமா குணமா 68 ஏற்கனவே வெளியான ஒரு திரைப்படம், அதைத்தான் பின்பு குலமா குணமா என தமிழில் எடுத்தார்கள். ஏற்கனவே 68 என் டி ராமராவ், சாவித்ரி, காஞ்சனா, சலம் நடிக்க தள்ளி பிரேமா என்ற பெயரில் வெளியான தெலுங்கு திரைப்படம் அது. அதற்கு இசையமைத்தவர் ஆர் சுதர்சனம். இந்த திரைப்படத்தின் வெற்றியால் ஹிந்தியிலும் 86 வெளியானது. அந்த ஹிந்தி திரைப்படத்தில் மிதுன் சக்கரவர்த்தி, ஜித்தேந்திரா, ஜெயபிரதா, பத்மினி கோலாபுரி ஆகியோர் நடிக்க அந்த ஹிந்தி திரைப்படத்துக்கு இசையமைத்தார்கள் லக்ஷ்மி காந்தும் பி ஆர் லாலும். நேயர்களே, குலமா குணமா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இப்பொழுது உங்களுக்காக. டிஎம்எஸ், எஸ்பிபி, பி சுஷீலா, எஸ் ஜானகி. காட்சியில் நால்வரும், சிவாஜி, பத்மினி, ஜெய்சங்கர், வாணிஸ்ரீ.
கண்ணதாசன் பாடல், கே வி மகாதவன் இசையமைப்பாளர். பாடலை கேட்கலாமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1971 வெளியான கருப்பு வெள்ளி திரைப்படமான குலமா குணமா. டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் கே வி மகாதேவன். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் மோலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. என்றும் போல என்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் .

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஞாபகம் வந்துவிட்டதா? 1974 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான எங்கம்மா சபதம். இதை யாழ்நகரில் வின்சர் திரையரங்கில் திரையிட்டார்கள். அப்பொழுது நான் பார்த்த ஞாபகம் இருக்கின்றது. இரண்டு ஜோடி, முத்துராமன் சிவகுமார் அண்ணன் தம்பியாகவும் விதுபாலா ஜெயசித்ரா அக்கா தங்கையாகவும் நடித்திருந்தார்கள். முத்துராமனுக்கு ஜோடி விதுபாலா, சிவகுமாருக்கு ஜோடி ஜெயசித்ரா. மற்றும் எம் என் ராஜம், மனோரமா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்த எங்கம்மா சபதம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர், எஸ் பி முத்துராமன் திரைப்படத்தின் இயக்குனர். எஸ் பி முத்துராமன் முதன் முதலில் முழுமையான ஒரு இயக்குனராக இயக்கிய திரைப்படம் 72 வெளியான கனிமுத்து பாப்பா. கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலை நால்வர் பாடியிருந்தார்கள். டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, வாணிஜியராம். காட்சியிலும் நால்வர், முத்துராமன், விதுபாலா, சிவகுமார், ஜெயசித்ரா. 1974, அதாவது எங்கம்மா சபதம் வெளியான 74, எத்தனையோ தமிழ் திரைப்படங்கள் வெளியாகி இருந்தாலும் சிவாஜி கே ஆர் விஜயா, ஸ்ரீகாந்த் பிரமீளா நடிப்பில் வெளியான தங்கப்பதக்கம், எம்ஜிஆர் லதா அஞ்சலி தேவி, எஸ் வி சகஸ்ரநாமம் நடிப்பில் உருவான உரிமை குரல், சிவகுமார் ஜெயசித்ரா நடிப்பில் பாம்பு பிரதான பாத்திரமேற்று நடித்த தேவரின் வெள்ளிக்கிழமை விரதம் போன்ற திரைப்படங்கள் வசூல் சாதனை படைத்தன. கன்னட மொழியில் இந்த எங்கம்மா சபதம் 78 வசந்த லக்ஷ்மி என்ற பெயரில் வெளியான பொழுது விஷ்ணுவர்தன், ஆர்த்தி, ஸ்ரீநாத், மஞ்சுளா ஆகியோர் நடித்திருந்தார்கள். அந்த கன்னட திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இதே விஜயபாஸ்கர். தெலுங்கில் 75 அம்மையில சபதம், அம்மையில சபதம், தமிழ் எங்கம்மா சபதம், தெலுங்கு அம்மையில சபதம். அதிலே சந்திரமோகன், ராமகிருஷ்ணா, சந்திரகலா லக்ஷ்மி ஆகியோர் நடித்திருந்தார்கள். இசையமைப்பு விஜயபாஸ்கர் தான். பின்பு காலம் கடந்து இதே கதை தமிழில் வனஜா கிரிஜா என்ற பெயரிலும் வெளியானது குறிப்பிடத்தக்கது. என்ன நேயர்களே, பாடல்கள் செய்திகள் எல்லாம் எப்படி இருந்தன? இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஒலித்த பாடல்களும் அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த விசேட நிகழ்ச்சியை இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான இனிமையான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இடைக்காலத்து பாடல்கள், அற்புதமான பாடல்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், இப்படியாக சிலவற்றை உங்களுக்காக நான் வழங்கப் போகின்றேன். நிச்சயமாக இந்த பாடல்கள் அனைத்தும் பழைய நினைவுகளை உங்களுக்கு மீட்டித்தரும் என்று உறுதியாக நான் நம்புகின்றேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க உங்களுக்காக நான் தரும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். 1978 வெளியான வண்ண திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், புன்னகையரசி கே ஆர் விஜயா, அந்த காலத்தில் அவர் சூப்பர் ஸ்டார் ஆகவில்லை, அவருக்கும் தெரிந்திராது தான் எதிர்காலத்தில் ஒரு மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக மிளிரப் போவேன் என்று. ஆம், நான் குறிப்பிடுவது ரஜினிகாந்த். அவருக்கு ஜோடியாக சுமித்ரா. இந்த பாடல் காட்சியில் ரஜினிகாந்தும் சுமித்ராவும். அடிக்கடி ஒலிக்காத பாடல்தான். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார்கள் இந்த பாடலை. பாடலை எழுதியவர் வாலிப கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன். ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்தை இயக்கியவர் தி யோகானந்த். பல்வேறுபட்ட சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர் டி யோகானந்த். உங்களுக்கும் எந்தெந்த திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார் என்று அறிய ஆவலாக இருக்கும் தானே? 1955 காவேரி, 1962 வளர்பிறை, 1971 தங்கைக்காக, 1974 தாய் என்ற திரைப்படம், 1976 கிரகப்பிரவேசம், 1978 ஜெனரல் சக்கரவர்த்தி, 1979 பார்த்தால் நான் வாழ வைப்பேன், 1980 யமனுக்கு யமன், 1982 ஊருக்கொரு பிள்ளை, வா கண்ணாவா போன்ற திரைப்படங்கள், 1983 சுமங்கலி, 1984 சரித்திர நாயகன். இப்படியாக பல்வேறுபட்ட திரைப்படங்களை டி யோகானந்த், ஆமாம், சிவாஜியின் திரைப்படங்களை இயக்கியுள்ளார். இப்பொழுது உங்களுக்காக பாடல் ஒலிக்கப் போகின்றது ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்திலிருந்து.

நமது காதல் எங்கும் என்றும் காணாதது, அந்த கம்பனும் வேறந்த கொம்பனும் இதுவரை கூறாதது. எந்த கவிஞனும் கலைஞனும் அவனவன் படைப்பினில் பாடாதது. நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

സീതാരാമൽ കൊടുപ്പാളി അന്നം. നമത് കാതൽ എങ്കും എന്നും കാണാതെ.

ஜாலம் மணிமுத்திரையிட்டவன் சித்திரை தொட்டவன் பொல்லாதவன் இவன் இன்னமும் உன்னிடம் பஞ்சனை சாஸ்திரம் சொல்லாதவன் நமது

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். பாடலை எழுதியவர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். காட்சியில் ரஜினிகாந்த், சுமித்ரா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த இடைக்கால பாடல் அடிக்கடி ஒலிக்காத பாடல். இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும். 1982 வெளியான ஊரும் உறவும் வண்ண திரைப்படத்தை தயாரித்தவர்கள், ஆமாம், லட்சிய தம்பதியான நடிப்புச் சுடர் ஏ வி எம் ராஜனும் அவருடைய மனைவி புஷ்பலதாவும் இருவரும் இணைந்து எத்தனையோ திரைப்படங்களில் அசத்தியவர்கள். பின்பு தயாரிப்பாளர்களாக மாறி சில திரைப்படங்களை தயாரித்தார்கள். அதில் இது ஒரு திரைப்படம், ஊரும் உறவும். திரைப்படத்தை இயக்கியவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். ஊரும் உறவும் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயா, சிவாஜியின் தம்பியாக நிழல்கள் ரவி, அவருக்கு ஜோடியாக ரஞ்சனி. யார் இந்த ரஞ்சனி என்றால், பின்பு இன்னொரு ரஞ்சனி என்ற நடிகை வந்தார் அல்லவா, இவர் கலா ரஞ்சனி, அதாவது நடிகை ஊர்வசியின் சகோதரி. நடிகை ஊர்வசியின் சகோதரிதான் காலம் சென்ற கல்பனா. மற்றும் ஏ வி எம் ராஜன் மற்றும் பலரும் ஊரும் உறவும் திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள். திரைப்படத்தை இயக்கியவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். மேஜர் சுந்தரராஜன் இயக்கிய சிவாஜியின் மற்றொரு திரைப்படம் கல்தூண். அந்த திரைப்படத்திலும் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் புன்னகை அரசி கே ஆர் விஜயா. ஊரும் உறவும் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இந்த பாடலையே எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியிருக்கின்றார்கள். இது ஒரு அசரீரி பாடல். காட்சியில் நால்வரையும் காட்டிச் செல்வார்கள். நால்வர் மீதும் கேமரா அப்படியே படம் பிடித்து கொண்டு செல்லும். யார் அந்த நால்வர்? சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, நிழல்கள் ரவி, ரஞ்சனி. இந்த திரைப்படம் ஏற்கனவே 81 சிரஞ்சீவி, சுதாகர், மாதவி, கவிதா ஆகியோர் நடிக்க எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க வெளியான ஒரு தெலுங்கு திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு. இதோ எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல் ஊரும் உறவும் என்ற திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் உங்களுக்காக.

போய்ந்தான் தியாகத்தில் மறந்தான். வெள்ளை மல்லிகைகள் சிந்தம் புன்னகையில் விரசமும் தனிமையில் மறைத்திருந்தாள். வெள்ளை மல்லிகைகள் சிந்தம் புன்னகையில் இருவரும் உலகினை மறந்திருந்தாள்.

ஒளி மழை அமுதங்களே, அந்த வானிலவு இன்று தேனிலவு அழகிய ஒளி மழை அமுதங்களே, புல்லாங்குழல் மொழி தமிழ்.

கேட்ட அந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். பாடலை யாத்தவர் காலம் சென்ற புலவர் புலமை பித்தன். பாடலுக்கு இசையமைத்தோர் கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்காத இடைக்காலத்து பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான், ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் பழம்பெரும் நடிகை எம் என் ராஜமும் அவருடைய கணவரான பிரபல பாடகர் ஏ எல் ராகவனும். 1980 ஆண்டு வெளியான வண்ண திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்தில் சரத் பாபு, ஸ்ரீபிரியா, வடிவுக்கரசி, எம் என் ராஜம் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பாடலுக்கு ஒருவர் வீதம் இந்த திரைப்படத்தில் 5 பாடல்களுக்கும் 5 இசையமைப்பாளர்கள் இசையமைத்த அதிசயம் நடைபெற்றது. டி ஆர் பாப்பா, சங்கர் கணேஷ், கே வி மகாதவன், ஜி கே வெங்கடேஷ் ஆகியோருடன் இளையராஜாவும் இசையமைத்திருந்தார். மொத்தம் 5 பாடல்கள். ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த பாடல் மோகன ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். ஒலிக்க இருக்கும் பாடலை யாத்தவர் புலவர் புலமை பித்தன். இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி மூவர் பாடியிருக்கின்றார்கள். காட்சியில் சரத் பாபு, ஸ்ரீபிரியா, வடிவுக்கரசி. இது கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தில் அடிக்கடி ஒலிக்காத பாடல் உங்களுக்காக. நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, இளமை இளமை இனிமை இது புதுமை. நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, இளமை இளமை இனிமை இது புதுமை. போதை தரும் நாதசுரம் பாடிடும் செந்தேன் மழை உந்தன் மொழியோ, பார்வையில் 1000 கவிதைகள் எழுதிடம் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, இளமை இளமை இனிமை இது புதுமை. போதை தரும் நாதசுரம் பாடிடும் செந்தேன் மழை உந்தன் மொழியோ, பார்வையில் 1000 கவிதைகள் எழுதிடம் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. பார்வை அழைப்பதும் பாவை தவிப்பதும் ஏனடி ஏனடி பைங்கிளியே. பார்வை

பாடல் குறி போடல் சுவை தேடல் கவி பாடல் புதுவித அனுபவமே அறிமுகம் அனுபவம் மதுசுகம் அழகன் மடியில் எனது உலகம் நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே இளமை இளமை இனிமை.

முதல் முதல் இரவென வருவது மகிழ மனது நெகிழ வருக நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை எது புதுமை.

0: மனம் தாண்டும் தினம் தாண்டும் இதழ் செந்தும் ரசம் தாண்டும் பல இன்பம் பல தாண்டும் வரம் செந்தம் இவள் தரும் சீதனமோ பலவித சுகங்களின் தரிசனம் விழியும் மனமும் முருக வருக நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை போதை தரும் நாதசுரம் பாடிடம் செந்தேன் மழை உந்தன் மொழியோ பார்வையில் ஆயிரம் கவிதைகள் எழுதிடம் அபிநயம் நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை.
1: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி. பாடலை யாத்தவர் புலவர் புலமை பித்தன். ஆமாம், என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று மனக்கண்ணில் மனத்திரையில் தெரிகின்றது. அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், ஆனால் சிறந்த பாடல்கள், இனிய பாடல்கள், மெலடி பாடல்கள். இன்னமும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல போனால் எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் இல்லையா? இதோ கௌரி மனோகரி என்ற ராகத்தில் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அழகாக மெட்டு போட்ட பாடல். ஆம், இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மழலை பட்டாளம். குழந்தைகள் என்றாலே அனைவருக்கும் கொள்ளை ஆசை. மழலைகள் ஒரு பட்டாளமாக இங்கே, இதுதான் திரைப்படத்தின் தலைப்பு. 80s வெளியான இந்த வண்ண திரைப்படத்தை கே பாலச்சந்தர் தன்னுடைய கவிதாலயா நிறுவனம் சார்பாக தயாரித்தார், ஆனால் இயக்கவில்லை. ஆச்சரியப்படுவீர்கள், மழலை பட்டாளம் திரைப்படத்தை யார் இயக்கியவர் என்று நீங்கள் கேள்விப்பட்டால் யார் தெரியுமா? பிரபல நடிகை லக்ஷ்மி. ஆம், அவருக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருந்தார் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். கே பாலச்சந்தரின் பல திரைப்படங்களில் லக்ஷ்மி நடித்தும் இருக்கின்றார். நிறைய என்று கூற முடியாது, ஒரு சில திரைப்படங்கள் தான். சரி, நவகிரகம், எதிரொலி, இவையெல்லாம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஆரம்ப காலங்களில் லக்ஷ்மி நடித்த திரைப்படங்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர். இங்கே ஒரு கேள்வி இருக்கின்றது, உங்களுக்குள்ளும் இந்த வினா எழலாம். அப்படியென்றால் தமிழ் சினிமாவின் முதல் பெண் இயக்குனர் யாராக இருப்பார்? ஆண்கள் தானே பொதுவாக இயக்குவது. ஆமாம், இதோ தமிழின், அதாவது தமிழ் மொழியில் என்று பார்த்தால் முதல் பேசும் படம் 1931 வெளியான காளிதாஸ். அதிலே நடித்தவர்கள் எல்லோரும் பெண்மொழி கலைஞர்கள் நடித்தார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த பாஷையில் சொந்த மொழியில் பேசினார்கள். தமிழ் நடிகர் தமிழில் பேசினார், தெலுங்கு நடிகர் தெலுங்கில் பேசினார், ஹிந்தி நடிகர் ஹிந்தியில் பேசினார். ஆக மொத்தத்தில் தமிழ் பேசப்பட்ட ஒரு திரைப்படமாக அது அமைந்தது. ஆனால் முதல் பேசும் படம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் எடுத்து பார்த்தால் ஆலாம் ஆரா, அந்த திரைப்படம் தான் முதல் இந்தியாவின் பேசும் படம். மௌனப்படங்கள் முடிந்து இந்தியாவின் முதல் பேசும் படமாக அமைந்தது ஆலம் ஆரா. தமிழ் பேசும் படம் என்றால் காளிதாஸ். இந்த திரைப்படத்தில் வித்யாதாரியாக நடித்தவர் காளிதாசன். கதை உங்களுக்கு தெரிந்த கதைதானே. பி ஜி வெங்கடேசன் காளிதாசாக நடித்திருந்தார். இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகருமான எல் வி பிரசாத், மாபெரும் ஜாம்பவான், அவர் ஐயராக நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் வித்யாதாரி டி பி ராஜலட்சுமி, அதாவது கதாநாயகி, திரைப்படத்தின் நாயகி. பி ஜி வெங்கடேசன் தான் காளிதாசனாக நடித்தவர். இந்த டி பி ராஜலட்சுமி என்ற நடிகை முதன் முதலில் மிஸ் கமலா என்ற ஒரு திரைப்படத்தை எத்தனையோ பணிகளை தானே செய்து உருவாக்குகிறார். அதாவது அவர் எழுதிய கதை கமலவல்லி என அவர் எழுதிய ஒரு நாவல் திரைப்படமாகின்றது மிஸ் கமலா என்ற பெயரில். அந்த திரைப்படத்தை தானே பி ஜி வெங்கடேசன் தான் காளிதாசனாக நடித்தவர். இந்த டி பி ராஜலட்சுமி என்ற நடிகை முதன் முதலில் மிஸ் கமலா என்ற ஒரு திரைப்படத்தை எத்தனையோ பணிகளை தானே செய்து உருவாக்குகிறார். அதாவது அவர் எழுதிய கதை

ஒப்பு அதாவது எடிட்டிங் வேலைகளை கவனித்து திரைப்படத்தை இயக்கி இசையமைத்து கதாநாயகியாக நடித்தார். எப்படிப்பட்ட சாதனை அந்த காலத்தில். மிஸ் கமலா. ஆக மொத்தத்தில் டி பி ராஜலட்சுமி தான் முதல் பெண் இயக்குனர். இவர் நடித்த காளிதாஸ் திரைப்படத்தை இயக்கியவர் இவரல்ல, எச் எம் ரெட்டி என்பவர். சரிதானே? சரி, மழலை பட்டாளம் திரைப்படத்திற்கு வருவோம். இயக்குனர் லக்ஷ்மி, இசையமைப்பாளர் மெல்லிச மன்னர், கௌரி மனோகரி ராகத்தில் எஸ் பி பியும் வாணி ஜெயராமும் பாடியிருக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் தமிழ் மற்றும் கன்னட மொழி இருமொழி படமாக தயாரிக்கப்பட்டது. ஆம், இந்த திரைப்படத்தில் கன்னட நடிகர் விஷ்ணுவர்தனும் சுமித்ராவும் நடித்திருந்தார்கள். ஏற்கனவே கன்னட நடிகர் விஷ்ணுவர்தன் ஸ்ரீதர் அவர்களால் அலைகள் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக 73 அறிமுகமானவர் தமிழுக்கு. மழலைப்பட்டாளம் திரைப்படத்திற்கு தமிழ் வசனங்கள் எழுதியவர், தமிழ் திரைப்படத்தின் வசனங்கள் எழுதியவர் விசு. கண்ணதாசன் எழுதிய பாடல். ஏற்கனவே இந்த கதை 1968 வெளியான அமெரிக்கன் பிலிம், இங்கிலீஷ் பிலிம் யுஎஸ் மைன் அண்ட் அவர்ஸ், யுஎஸ் மைன் அண்ட் அவர்ஸ் என்ற திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு மழலை பட்டாளம். சரி, மழலை பட்டாளம் திரைப்படத்தில் எஸ்பிபி வாணிஜியராம் பாடிய பாடலை இப்பொழுது உங்களுக்காக வழங்குவதில் மகிழ்ச்சி.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மழலை பட்டாளம். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், கண்ணதாசன். எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? சரி, அப்படியே நலமாக இருந்து கொண்டு பாடல்களை கேட்டு ரசித்து மகிழுங்கள். ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் பாடகரும் நடிகரும் இசையமைப்பாளருமான காலம் சென்ற மலேசியா வாசுதேவன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமந்தி பூ. 1980 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகனாக நடிக்க மற்றும் ஷோபா, குமாரி ராஜி மற்றும் பலரும் சாமந்தி பூ திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலேசியா வாசுதேவன் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். இவர் இசையமைத்த மற்றொரு திரைப்படம் பாக்கு வெத்திலை. சாமந்தி பூ திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜாவும். பாடல் காட்சியில் சிவகுமார், ஷோபா. சாமந்தி பூ திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கே எஸ் மாதங்கன். கே எஸ் மாதங்கன் இயக்கிய மற்றொரு திரைப்படம் இதே 1980 வெளியான பொன்னகரம். பொன்னகரம் திரைப்படத்தில் சரத்பாபுவும் ஷோபாவும் நடித்திருந்தார்கள். ஆமாம், நடிகை ஷோபா குழந்தை நட்சத்திரமாக மகாலட்சுமி என்ற பெயரில் பல திரைப்படங்களில் நடித்தவர். பின்பு ஷோபா என்ற பெயரில் நடித்தார். 1979 வெளியான பாடல்கள் இல்லாத சங்கர் கணேஷ் இசையமைக்க துறை இயக்கிய பசி என்ற திரைப்படத்தின் வாயிலாக அகில இந்திய சிறந்த நடிகை என ஷோபா ஊர்வசி பட்டம் பெற்று கௌரவிக்கப்பட்டார். அந்த திரைப்படத்தில் பாடல்களே இல்லை. ஆம், அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என யாராவது தெரிவானால் அவருக்கு ஊர்வசி பட்டம் கொடுக்கும் இந்திய அரசு. அகில இந்திய ரீதியில் யாராவது சிறந்த நடிகர் என தெரிவானால் அவரை பாரத் பட்டம் கொடுத்து கௌரவிக்கும் இந்திய அரசு. அகில இந்தியாவின் சிறந்த குடிமகன் அல்லது குடிமகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்கும் உயரிய விருது பாரத ரத்னா விருது. சினிமாவை பொறுத்தவரையில் சினிமாவில் கொடுக்கப்படும் அதி உயர் கௌரவ பட்டம் எதுவென்றால் தாதா சாஹேப் பால்கே விருது. தாதா சாஹேப் பால்கே விருது. இவர் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் என பன்முகத்திறமை கொண்டவர் தாதா சாஹேப் பால்கே. 1913 ஆண்டு முழு நீள முதல் மௌன படத்தை தயாரித்து இயக்கியவர் இவர். 1913 முதன் முதலில் முழு நீள முதல் மௌன படத்தை, மௌனப்படம் அதாவது சைலண்ட் மூவி. ஆம், அதனால் அவரை கௌரவிக்கும் முகமாக சினிமாவில் கொடுக்கப்படும் அதி உயர் விருது என்னவென்றால் அகில இந்திய விருது, தாதா சாஹேப் பால்கே விருது. சிலர் பெற்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த விருதை பெற்றுக் கொண்டதை. ஆமாம், நடிகர் திலகம் கூட இந்த விருதை பெற்றுக்கொண்டவர், ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டவர். இப்படியாக பலரையும் நாம் சொல்லிக் கொள்ளலாம். சரி, சாமந்தி பூ திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜா பாடிய பாடல்
புலமைப்பித்தன் எழுதியது, மலேசியா வாசுதேவன் இசையமைத்தது. பாடலை கேட்கலாமா?

மாலை வேளை ரதிமாறன் பூஜை அடிமானே இதோ இதோ தேவை நானானானா. மாலை வேளை ரதிமாறன் பூஜை அடிமானே இதோ இதோ.

அடிமானே இதோ இதோ தேவை நானா நானா தேனோடை இது மேலாடை வெறும் நூலாடை இனி நானாடை நூலாடை.

அடிமானே இதோ இதோ தேவை நானா நானா. தாங்காது

அடிமானே இதோ இதோ தேவை நான மாலை வேளை ரதிமாறல் பூஜை மாலை வேளை ரதிமாறல் பூஜை மணியோசை இதழ் தரும் நாதமா மாலை வேளை ரதிமாறல் பூஜை அடி நானே இதோ இதோ தேவை நான கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமந்திப்பூ. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜாவும். பாடலை எழுதியவர் புலவர் புலமை பித்தன். பாடலுக்கு இசையமைத்தவர் மலேசியா வாசுதேவன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள், எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நான் தரும் இந்த பாடல் உங்களை மகிழ்விக்க எது தெரியுமா? இதுதான். கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்தம் பதிந்தது மலர் மேலே, மூகில் முத்தம் பதிந்தது மலை மேலே, உன்முதல் முத்தம் பதிந்ததன் இதழ் மேலே. கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்தம் பதிந்தது மலர் மேலே, மூகில் முத்தம் பதிந்தது மலை மேலே, உன்மு

ரகசியம் வெளிப்படுமோ? இளமையின் அதிசயம் புலப்படுமோ? இரவினில் ரகசியம் வெளிப்படுமோ? இளமையின் அதிசயம் புலப்படுமோ?

அடிக்கடி ஒலிக்காத அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏர் யம்புலிங்கம். ஏர் யம்புலிங்கம் 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா, திரைப்படத்தின் இயக்குனர் எம் எஸ் கோபிநாதன். யார் யம்புலிங்கம் திரைப்படத்தின் கதாநாயகி ஆடலழகி ஜோதிலட்சுமி. ஜோதிலட்சுமி அந்த காலங்களில் 63 வாக்கில் வானம் பாடி, பெரிய இடத்து பெண் போன்ற திரைப்படங்களில் அறிமுகமாகி பின்பு பெரிய அளவில் ஒரு கதாநாயகியாக நடிக்க முடியாமல் போய்விட்டாலும் ஐட்டம் சாங் என்று கூறுவார்கள் தானே, கவர்ச்சி காட்டி நடிக்கும் பாடல் காட்சிகள் ஒரு துணை நடிகையாக என பன்மொழி திரைப்படங்களிலும் வெளுத்து வாங்கினார் காலம் சென்ற ஜோதிலட்சுமி. இவருடைய தங்கை ஜெயமாலினியும் இவரைப் போலவே ஐட்டம் சாங்ஸ் என்று சொல்லப்படும் அந்த கவர்ச்சி காட்டி நடிக்கக்கூடிய பாடல்களில் வெளுத்து வாங்கியவர். யார் ஜம்புலிங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் பல திரைப்படங்களில் நடிக்காத ஜெய்குமார். ஆம், இது மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இமயம். ஆம், இமயம். நடிப்பில் இமயம் யார்? சிவாஜி கணேசன் இந்த திரைப்படத்தில் ஹீரோ. அவருக்கு ஜோடியாக வித்தியாசமாக ஸ்ரீவித்யாவை முதன் முதலாக நடிக்க வைத்தார்கள். சிவாஜிக்கு ஜோடியாக கண்ணழகி ஸ்ரீவித்யா மற்றும் ஜெய் கணேஷ், மீரா, ரீனா, தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இமயம் திரைப்படத்தை. இமயம் திரைப்படத்தில் 1979 முக்தா பிலிம் சார்பில் வண்ணத்தில் இந்த திரைப்படம் தயாரித்து வெளியிடப்பட்டது. திரைப்படத்தின் பல காட்சிகளை நேபாளத்தில் படமாக்கியிருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். கவியரசர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் இலங்கை வானொலியில் ஒரு காலத்தில் ஒரு கலக்கு கலக்கியது. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி எஸ் சசிரேகாவும் எஸ்பிபியும் பி எஸ் சசிரேகாவும் இணைந்து பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியோர் காலம் சென்ற ஜெய்கணேஷ் மற்றும் மீரா. ஜெய்கணேஷ் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தின் வாயிலாக கே பாலச்சந்தர் அவர்களால் 74 அந்த திரைப்படத்தில் நாயகியாக நடித்த சுஜாதாவின் அண்ணனாக நடித்திருந்தார் முதன் முதலில். அதைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தார் ஜெய்கணேஷ். துணை பாத்திரங்களிலும் நடித்தார். இந்த பாடல் காட்சியில் அவருக்கு ஜோடியாக நடித்த மீரா கே பாலச்சந்தர் அவர்களால் பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர். சரி, இமயம் திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியர் வசனகர்த்தாவான பேராசிரியர் பட்டம் பெற்ற ஏ எஸ் பிரகாசம். திரைப்படத்தின் ஒளிப்பதிவை கவனித்தவர் என் பாலகிருஷ்ணன். முக்தா பிலிம்ஸ் திரைப்படம் என்று குறிப்பிட்டேன் அல்லவா, சிவாஜியை வைத்து முக்தா பிலிம்ஸ் பல திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும் பின்னாட்களில் முதன் முதலில் சிவாஜியை வைத்து முக்தா பிலிம்ஸ் இயக்கிய திரைப்படம் 69 கருப்பு வெள்ளையில் வெளியான நிறைகுடம். அந்த திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் வாணிஸ்ரீ. நிறைகுடம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே பாலச்சந்தரின் ஆரம்பகால திரைப்படங்களில் அவரது ஆஸ்தான இசையமைப்பாளராக பணியாற்றிய வி குமார். வி குமார் இசையமைத்த ஒரே ஒரு சிவாஜியின் திரைப்படம் நிறைகுடம்.
எத்தனையோ திரைப்படங்களுக்கு இசையமைத்த வி குமார், புரட்சி நடிகர் எம்ஜிஆரின் எந்த ஒரு திரைப்படத்திற்கும் இசையமைக்கவில்லை என்பது சற்று வருத்தத்தை தரும் விடயமாகும். இதோ இமயம் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி எஸ் சசிரேகா பாடிய பாடல் உங்களுக்காக. இமயம் கண்டேன், தொட்டில் கட்டும் நேவாளத்தின் பட்டு பூவை தொட்டு பார்த்தேன், சுகங்கள் அழகுமிகு ரதங்கள்

பழக ஒரு மாலை, இணைய ஒரு மாலை, நடனமிட சாலை, நல்லதொரு வேளை. இமயம்

அழகு மிகு ரகங்கள், பெருமை மிகும் மதங்கள். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முக்தா பிலிம்ஸின் இமயம். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா வி சீனிவாசன். பாடலை ஆத்தவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர், எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி எஸ் சசிரேகா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்களை உங்களுக்காக, அதுவும் எஸ்பிபியின் டூயட் பாடல்கள் வழங்கியதை இட்டு மிக்க மகிழ்ச்சி. ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி. கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் நான் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்கின்றேன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. பாடல்களை கேட்டால் உங்களுக்கே புரியும். இன்றைய நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்றேன் அதிகமான பாடல்கள் டூயட் பாடல்கள். முதல் பாடல் நினைக்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கின்றது. ஆனால் உங்களில் எத்தனை பேர் இந்த பாடலை அறிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த திரைப்படம் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் இந்த திரைப்படம் வெளியான 78 அப்பொழுதுதான் அவர் 75 நடிக்க தொடங்கி முன்னேறிக்கொண்டிருக்கின்றார். இறைவன் கொடுத்த வரம் இந்த திரைப்படத்தின் பெயர். திரைப்படத்தை இயக்கியவர் யார் தெரியுமா? சிவாஜியின் பானா வரிசை திரைப்படங்கள், எத்தனை வெற்றி திரைப்படங்கள், அவற்றை இயக்கிய ஏ பீம்சிங். பீம்சிங் அவர்கள் பிற்காலங்களில் சிவாஜியை வைத்து திரைப்படங்களை இயக்கவில்லை. ஏனைய நடிக நடிகையரை வைத்துத்தான் இயக்கியிருந்தார். 70 வெளியான வண்ணச்சித்திரமான பாதுகாப்பு, அந்த திரைப்படம்தான் சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய இறுதி திரைப்படம். பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்த ஒரு வண்ண திரைப்படமும் பாதுகாப்பு தான். இந்த இறைவன் கொடுத்த வரம் திரைப்படம் 78 வெளியான, இதுவும் கருப்பு வள்ளி திரைப்படம் தான். இதிலே ரஜினிகாந்த், விஜயகுமார்,
சுமித்ரா, ஃபடாஃபட் ஜெயலட்சுமி, எம் பானுமதி என்று ஒரு நடிகை இருந்தார். பி பானுமதி அல்ல, ஒரு துணை நடிகை. உங்களுக்கு சரியாக இவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், தில்லானா மோகனாம்பாள் எனும் திரைப்படத்தில் ஒரு தாதியாக வருவார். சிவாஜிக்கு பணிவிடை செய்யும் ஒரு தாதியாக ஓரிரு காட்சிகளில் வந்த நடிகை அவர்தான் எம் பானுமதி. உயிருடன் இல்லை. இறைவன் கொடுத்த வரம், ஜாலி ஏப்ரஹாம் என்ற ஒரு மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்ட பாடகர் ஜாலி ஏப்ரஹாமுடன் இந்த பாடலில் ஹம்மிங் செய்திருப்பார் பி எஸ் சசிரேகா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஏ பீம்சிங், கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருக்கின்றார். காட்சியில் ரஜினிகாந்த், அவருடன் ஒரு துணை நடிகை. ரஜினியின் ஆரம்ப காலத்து டுயட் பாடல் இது. ஏ பீம்சிங் அவர்கள் மாபெரும் இயக்குனர்கள், இரட்டை இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் படத்தொகுப்பாளராக, அதாவது எடிட்டர் ஆக பணியாற்றி, பின்பும் அதிலிருந்து இயக்குனராக, தயாரிப்பாளராக, கதாசிரியராக உயர்ந்தவர். இவருக்கு சோனா என்று ஒரு மனைவியும், அவர் மாத்திரமல்ல நடிகை சுகுமாரி, உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பின்பு சுகுமாரியையும் மணந்து கொண்டார் பீம்சிங். பீம்சிங்கின் பிள்ளைகளில் லெனின் ஒரு படத்தொகுப்பாளர், இயக்குனர், சில திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார் லெனின். லெனின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த இறுதி திரைப்படமான நதியை தேடி வந்த கடல் வெளியானது. பீம்சிங்கின் மகன்தான் லெனின். பி கண்ணன், அவர் ஒளிப்பதிவாளர், கேமராமேன். இவர் பாரதி ராஜாவின் பல திரைப்படங்களில் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் பி கண்ணன். பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் அம்மை அப்பன் என்றொரு திரைப்படம். 1954 எஸ் எஸ் ராஜேந்திரன், அவருடன் எஸ் வரலட்சுமியும் ஜி சகுந்தலா என்ற நடிகையும் இரு கதாநாயகியர் நடித்திருந்தார்கள். சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் என்றால் பானாவரிசை திரைப்படம் அல்ல, ராஜா ராணி. சிவாஜி பத்மினி நடித்த திரைப்படம் அதுதான். பன்மொழி திரைப்படங்களையும் இயக்கியவர் ஏ பீம்சிங். சரி, இறைவன் கொடுத்த வரம் 78 வெளியானது. மெல்லிசை மன்னரின் இசையில் ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். ஜாலி ஏப்ரஹாம் ரஜினிகாந்துக்காக பாடுகிறார் இந்த பாடல். பாடலை கேட்டு பார்க்கலாமா? மங்கை என்றால் வானம் கூட மயங்கும், கீழே இறங்கும், உன்னை கண்டால் உள்ளம் எல்லாம் கலங்கும், ஆசை விளங்கும். மங்கை என்றால் வானம் கூட மயங்கும், கீழே இறங்கும், உன்னை கண்டால் உள்ளம் எல்லாம் கலங்கும், ஆசை விளங்கும்.

உன்னை கண்டால் உள்ளம் எல்லாம் கலங்கும், ஆசை விளங்கும். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இறைவன் கொடுத்த வரம். 78 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பாடல் எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி எம் சிங். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. அபூர்வமான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல், இது பிரபலமான பாடல்தான். இந்த பாடலும் வாணி ஜெயராம் பாட ஜாலி ஏப்ரஹாம் அப்படி ஹம்மிங் ஹம் பண்ணியிருப்பார் என்று வைத்துக் கொள்ளலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. அமெரிக்காவில் அதிகமான காட்சிகள் படமாக்கப்பட்டன. ஆனால் குறிப்பிட்ட இந்த பாடல் காட்சி நயகரா வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியில் அதன் அருகே படமாக்கப்பட்டது. அதிலே இந்த காட்சி பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த நீர்வீழ்ச்சியை காட்டுவார்கள் பாடல் முழுவதும். ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் காட்சி. இதிலே அமெரிக்க நடிகர் தான் அமெரிக்க நடிகர் வாஷிங்டன் கே ஆர் விஜயாவிற்கு ஜோடியாக நடித்தார். மலையாளத்திலும் இதே திரைப்படம் 79 வெளியானது. தமிழிலும் 79 தான் ஒரே வானம் ஒரே பூமி. தமிழில் ஜெய்சங்கர் அவருக்கு ஜோடியாக சீமா நடித்திருந்தார். மலையாள மொழியில் ஜெய்சங்கரின் பாத்திரத்தில் மலையாள நடிகர் சோமன் நடித்திருந்தார். சோமன் யாரென்றால் உங்களுக்கு சரியாக புரிய வைக்க வேண்டுமென்றால், அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் நடித்தவர். அதிலே ஃபடாஃபட் ஜெயலட்சுமியின் தாயாக ஒரு நடிகை நடித்திருப்பார். ஆகவே அந்த தாயாரிடம் வந்து போகும் ஒரு அந்த நடிகரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அவர்தான் சோமன். அது மாத்திரமல்ல, நாளை நமதே என்ற திரைப்படத்திலும் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக நடித்திருப்பார். அந்த பாடல் காட்சியில் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக சோமன். இந்த ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் பிரதான பாத்திரம் கே ஆர் விஜயாவிற்கு தான். தமிழிலும் மலையாளத்திலும் அவரே அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். மற்றும் ரவிக்குமார், விதுபாலா, ரீனா இப்படியாக பலரும் நடித்திருந்தார்கள். நாட்டிய பேரொளி பத்மினியும் அமெரிக்காவில் படப்பிடிப்பு நடைபெற்றபடியினால் அவரையும் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்தார்கள். ஐ வி சசி இரண்டு மொழி திரைப்படங்களையும் இயக்கியிருந்தார். ஐ வி சசியின் மனைவிதான் நடிகை சீமா. ஐ வி சசியின் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் அவரும் நடித்திருக்கின்றார். கண்ணதாசன் எழுதிய பாடல், இதுவும் ஒரு வண்ண திரைப்படம். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இதோ ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் ஜாலி ஏப்ரஹாம் வாணி ஜெயராம், காட்சியில் வாஷிங்டனும் கே ஆர் விஜயாவும். முதன் முதலில் ஒரு ஆங்கிலேய நடிகருக்கு ஜோடியாக நடித்த தமிழ் நடிகை யார் என்றால் கே ஆர் விஜயாதான். சரி, பாடலை கேட்கலாமா?

மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா பண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா வண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. காதல் விட்ட மூச்சு ஒன்று பெருகி பெரு

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். 79 வெளியான வண்ண திரைப்படம் இது. சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான சில பாடல்களை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நிறைந்த தகவல்களுடன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 79 வெளியான திரைப்படம் மகாலட்சுமி. இந்த திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகி சங்கீதா. பட்டு எனப்படும் ஆர் பட்டாபிராமன் மகாலட்சுமி திரைப்படத்தின் இயக்குனர். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். அபூர்வமான பாடல் இது. இந்த பாடலை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பாடலை கேட்கலாமா? மகாலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

கலக்கும் வெள்ளங்கள் அனைத்தும் தெய்வங்கள் கொண்டாடும் தீபங்கள்.

கலக்கும் வெள்ளங்கள் அனைத்தும் தெய்வங்கள் கொண்டாடும் தீபங்கள் மயங்கும் உள்ளங்கள் கலக்கும் வெள்ளங்கள்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 1979 வெளியான அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கரும் சங்கீதாவும் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இதோ இந்த பாடல் இலங்கை வானொலியில் அவ்வளவு பிரபலமாக ஒலித்தது, ஆனால் திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. பாடல் 10 மாத பந்தம் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பழம்பெரும் இசை ஜோடி ஏ எம் ராஜாவும் அவருடைய மனைவியான கிருஷ்ணவேணி எனப்படும் ஜிக்கியும் பாடிய பாடல். ஏ எம் ராஜா, ஜிக்கி. 1974 வெளியான வண்ண திரைப்படம் 10 மாத பந்தம். இந்த திரைப்படத்திற்காக இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, அபிநய சரஸ்வதி, பி சரோஜாதேவி, நடிப்பு சுடர் ஏ வி எம் ராஜன், நவரச திலகம் முத்துராமன், கலை நிலவு ரவிச்சந்திரன், வெண்ணராடை நிர்மலா, ராஜஸ்ரீ, மனோரமா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு இருவரும் இணைந்து இயக்கிய இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் உயிருடன் இல்லை. பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிரமணியன் தம்பிதான் சங்கர். கணேஷ் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சங்கர் கணேஷ் இருவரும் இணைந்து 1000 திரைப்படங்களுக்கு மேல் பன்மொழிகளிலும் இசையமைத்தவர்கள். ஆம், கண்ணதாசன் எழுதிய பாடல். ஒருவேளை இந்த பாடல் படத்தில் இடம்பெற்றிருந்தால் ஏ வி எம் ராஜனுக்கும் ராஜஸ்ரீக்கும் இந்த பாடல் அமைந்திருக்கும் என்பது என்னுடைய ஊகம். இலங்கை வானொலியில் இந்த பாடல் பிரபலம்தான், திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. சரி, சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஏ எம் ராஜா, ஜிக்கி, 10 மாத பந்தம் திரைப்படத்தில் அதற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல். பாடலை கேட்கலாமா? எதை கேட்பதோ எதை சொல்வதோ

ஒலித்த பாடல் பத்து மாதபந்தம் என்ற வண்ண திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி

ஒலிக்க போகும் இந்த பாடலை பற்றி இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் கூறியது என்னவென்றால், இந்த பாடலை எழுதியவர், அதாவது ஒலிக்க போகும் பாடலை எழுதியவர் விசித்ரா என்னும் ஒரு பாடலாசிரியர். அவருடன் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுவது என்ற விடயத்தில் அந்த அளவிற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளானதாக இந்த திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவான பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம் குறிப்பிட்டிருக்கின்றார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம், வெற்றி திரைப்படம்தான். ஈவிஎம் ராஜன், அவருக்கு ஜோடியாக சந்திரகலா, ரவிச்சந்திரன் அவருக்கு ஜோடியாக லக்ஷ்மி, மற்றும் நடிகர் திலகம், சாவித்ரி, ஷோ மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏவிஎம் ராஜனும் சந்திரகலாவும். ஏவிஎம் ராஜன் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி அதிலே ஒரு போதகராக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் நடித்த சந்திரகலா உயிருடன் இல்லை. புகுந்த வீடு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். புகுந்த வீடு திரைப்படத்தை இயக்கியவர் பட்டு எனப்படும் பட்டாபிராமன். இந்த திரைப்படம் வெற்றியடைய பின்னர் தெலுங்கில் 1973 ஏவிஎம் நிறுவனம் இதை எடுத்தார்கள். இதே கதையை அதிலே கிருஷ்ணா, ஷோபன் பாபு, சாவித்ரி தமிழில் ஏற்ற வேடத்தை அப்படியே ஏற்று நடித்தார். லக்ஷ்மி சந்திரகலாவும் தமிழில் ஏற்ற வேடங்களை அப்படியே ஏற்று நடித்திருந்தார்கள். தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சத்தியம். தெலுங்கு திரைப்படத்தை இயக்கியவரும் பட்டாபிராமன் தான். மலையாளத்தில் மீண்டும் 75 எடுக்கப்பட்டது இதே கதை. அதிலே பிரேம் நஷீர், மது, லக்ஷ்மி நடித்திருந்தார் மற்றும் விதுபாலா. சாவித்ரியின் வேடத்தில் கவியூர் பொன்னம்மா, அங்கே பிரபலமான நடிகை, நடித்திருந்தார். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் கே அர்ஜுனன். ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல் புகுந்த வீடு திரைப்படத்தில். பாடலை எழுதியவர் விசித்ரா. பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ்.

முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னவன் நீயோ, மல்லிகையின் நல்ல மது வண்டோ. முல்லைக்கு

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஏம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய பாடலை இயற்றியவர் விசித்ரா, பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள் அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். அந்தரங்கம் ரகசியம். 75 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தான் இது. ஆனால் சில பாடல் காட்சிகள் கேவா கலரில் படமாக்கப்பட்டன. ஒலிக்கப் போகும் பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் இது. முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கும் கதை வசனம் பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். அந்தரங்கம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலையாள திரைப்பட உலகில் கொடிகட்டி பறந்த ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்தரங்கம் திரைப்படத்தின் வாயிலாக தீபா என்ற நடிகை தமிழுக்கு கதாநாயகியாக அறிமுகமானார். கமலஹாசன் தான் அந்தரங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் மற்றும் மேஜர் சுந்தரராஜன், சாவித்ரி மற்றும் பலரும் அந்தரங்கம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு ரொமான்டிக் டிராமா பிலிம். ஆம், சொல்ல வேண்டுமென்றால் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் மூவி. தெலுங்கில் 77 அந்தல ராஜா என டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இதே திரைப்படத்தில் கமலஹாசன் தமிழில் முதன் முதல் தனக்குத்தானே பாடிய ஞாயிறு ஒளி மழையில் திங்கள் குளிக்க வந்தாள் இந்த பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. இப்பொழுது நான் பாடிய ஞாயிறு ஒளிமலையில் பாடலை இயற்றியவர் நேதாஜி. ஆம், ஒலிக்கப் போகும் இந்த பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் அந்தரங்கம் திரைப்படத்தில் ஜி தேவராஜன் மாஸ்டர் இசையில் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும். பாடலை கேட்கலாமா?

கொடமே, நான் புரிந்து கொண்டேன் ஒரு அனுபவமே அனுபவமே.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். கண்ணதாசன் எழுதிய பாடல், இசையமைப்பு ஜி தேவராஜன் மாஸ்டர். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரம் இது. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம், அபூர்வமான பாடல்களின் தொகுப்பாக. 1980 வெளியான வண்ண திரைப்படம் மங்கள நாயகி, கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். 1980 வெளியான இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, அவரது காதலராக சரத்பாபு, கணவராக ஸ்ரீகாந்த் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோருடன் ஷோபனா இந்த திரைப்படத்தில் பேபி ஷோபனாவாக அறிமுகமானார். மிகவும் சிறியவர் அல்ல, ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளையாக. 70 பிறந்தவர்தான் ஷோபனா. ஆகவே 80 வெளியான இந்த திரைப்படம் என்றபடியினால் 9 வயது 10 வயது சிறுமியாக நடித்திருந்தார். இதுதான் அவருக்கு தமிழில் முதல் திரைப்படம் ஷோபனாவிற்கு. உங்களுக்கு தெரியும், நாட்டிய பேரொளி பத்மினி, அதாவது லலிதா பத்மினி ராகினி, மூவரும் சகோதரியர். பத்மினியின் தம்பியின் மகள்தான் ஷோபனா. மங்கள நாயகி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், வாலி எழுதிய பாடல் இது. திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. இந்த பாடல் காட்சியில் சரத்பாபுவும் கே ஆர் விஜயாவும். ஆம், ஏற்கனவே ஹிந்தி மொழியில் ராஜேந்திர குமார், நூட்டான், வினோத் மெஹ்ரா நடிக்க வெளியான திரைப்படம் சஜான் பீனா சுஹாகான். இந்த திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் மங்கள நாயகி. ஹிந்தியின் பிரபலமான நூட்டான் என்ற நடிகை ஏற்ற வேடத்தை தான் தமிழில் கே ஆர் விஜயா ஏற்று நடித்திருந்தார். நூட்டான் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக நடித்த ஒரு கதாநாயகி ஹிந்தி மொழியில். தமிழில் வெளியானது பிராப்தம் உங்களில் பலரும் பார்த்திருப்பீர்கள். சாவித்ரி அந்த திரைப்படத்தை தயாரித்து அதிலே கதாநாயகியாக நடித்திருந்தார் சிவாஜியுடன் இணைந்து. அந்த பிராப்தம் திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பு மீலான். அது 1963 வெளியான திரைப்படம் மீலான். அதைத்தான் சாவித்ரி பின்பு பிராப்தம் என்ற பெயரில் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த மீலான் திரைப்படத்தில் நூட்டான் தான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டானுடன் சுனில் தத் யார் உங்களுக்கு தெரியும், சஞ்சய் தத் உடைய தந்தை, யமுனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த திரைப்படத்தில். நூட்டான் மிகவும் பிரபலமான ஒரு கதாநாயகி, பலருக்கு தெரியாது. தமிழில் பின்பு பிராப்தம் என்று வெளியானது. தெலுங்கில் கூட அந்த கதை மூக மனசுலு என்ற பெயரில் வெளியானது. அதிலே ஏ நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, யமுனா நடித்திருந்தார்கள். அந்த தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். சரி, இதேன் இந்த மீலான் படத்தை பற்றி கூறினேன் என்றால், நூட்டான் நடித்த திரைப்படம் மங்கள நாயகி திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பில் நூட்டான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டான் நடித்த இன்னொரு திரைப்படம் மீலான், அதாவது தமிழின் பிராப்தம், அதற்காகத்தான் குறிப்பிட்டேன். சரி, மங்கள நாயகி திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, வாலியின் பாடல் வி குமார் இசையமைப்பில், காட்சியில் கே ஆர் விஜயா, சரத்பாபு என்று ஒலித்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக. கண்களால் நான் வரைந்தேன் அன்பினோர் கவிதை, தென்மலர் மறப்பதுண்டோ தென்றலே உன் நினைவை.

நான் சூடும் மாலை கண்ணீ கொண்ட கைகள் நெய் கொண்ட தீபங்கள் மை கொண்ட கண்கள் பூவும் பொட்டும் மேவும் பெண்மை பூவை போலே நாளும் மென்மை.

கண்களால் நான் வரைந்தேன் அன்பினோ ஓர் கவிதை.

ഒലിത്ത പാടൽ ഇടംപെട്ട തിരപ്പടം മംഗലനായകി. കെ ജെ ജേസുദാസ്, പി സുശീല പാടിയത്. വാലിയൻ പാടൽ കെ സി അമിത്തവർ, വി കുമാർ. നേയർകളെ, ഇത് സർവദേശ തമിഴ് വാനൊലി, കാനഡ യുഗം വാനൊലി. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன், வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில். 76 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் MGR-க்கு இரட்டை வேடங்கள், இரண்டு நாயகியர், ஒருவர் வாணிஸ்ரீ, மற்றொருவர் வெண்ணராடி நிர்மலா. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம். பாடல் காட்சியில் MGR-ம் நிர்மலாவும். திரைப்படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அல்ல, எம் கிருஷ்ணன் நாயர் என்னும் மலையாளி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் MS விஸ்வநாதன். ஆம், இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலத்தில் மைசூர், அங்கே மற்றும் பெங்களூரில் படப்பிடிப்பு நடைபெற்றது. எம் கிருஷ்ணன் நாயர் ஒரு மலையாளி. MGR-இன் இந்த திரைப்படம், அதாவது ஊருக்கு உழைப்பவன் திரைப்படம் மட்டுமல்ல, அன்னமிட்டகை, நான் ஏன் பிறந்தேன், ரிக்ஷாக்காரன் போன்ற திரைப்படங்களையும் இயக்கியவர் எம் கிருஷ்ணன் நாயர் தான். அவையும் MGR திரைப்படங்கள். கன்னட மொழியில் 70-ல் இதே கதை வெளியான பொழுது ராஜ்குமார், ஜெயந்தி, பாரதி அதிலே நடித்திருந்தார்கள். தெலுங்கில் இதே கதை வெளியான பொழுது 73-ல் ஏ நாகேஸ்வர ராவ், வாணிஸ்ரீ, காஞ்சனா நடித்திருந்தார்கள். ஹிந்தி மொழியில் 74-ல் இதே கதை வெளியான பொழுது ராஜேஷ் கன்னா, தனுஜா மற்றும் மௌசுமி சட்டர்ஜி ஆகியோர் நடித்திருந்தார்கள். இதோ ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, முத்துலிங்கம் எழுதிய பாடல், விஸ்வநாதனின் இசையமைப்பில்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன். 76 வெளியான வண்ண திரைப்படம். யேசுதாஸ் சுஷீலா பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் முத்துலிங்கம், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் MS விஸ்வநாதன், காட்சியில் MGRம் நிர்மலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? அபூர்வமான பல பாடல்களுடன் சில பிரபலமான பாடல்களையும் சேர்த்து உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். இந்த டூயட் பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான்பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

நீங்கள் கேட்கவிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் முதலில் வருவது ராகங்களை அடிப்படையாக வைத்து இசையமைக்கப்பட்ட திரைப்பட பாடல்கள். அந்த வகையில் 1997 வெளியான மின்சார கனவு என்கின்ற திரையில் இருந்து இசைப்பியல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே என்கின்ற பாடல். இந்த பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல். இங்கே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் மின்சார கனல் திரையில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
0: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 2000 ஆண்டில் வெளியான ரிதம் திரையில் இருந்து இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்களால் ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். உன்னிமேனன் பாடிய நதியே நதியே என்கின்ற அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
1: இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் டியூயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. இந்த பாடல் 1994 வெளியான டியூயட் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. இந்த பாடலுக்கான இசை ஏ.ஆர். ரகுமான். இந்த பாடலும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இதுவரை ராகங்களில் அமைந்த பாடலை கேட்ட நீங்கள் மனநல மருத்துவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் கூறும் சிங்கிள் பேரண்ட்ஸ், தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு பற்றிய சிறு கருத்துக்களை இப்போது கேளுங்கள்.
1: சிங்கிள் பேரண்டா இருக்கும் போது எல்லாரும் குழந்தைகள் என்னவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியே பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க.
2: கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை. தமிழ்ல என்னன்னு சொல்றது சிங்கிள் பேரண்ட்?
1: ஒற்றை பெற்றோரா?
2: ஒற்றை பெற்றோரான்னு நீங்க கேக்குறீங்க. சோ ஒற்றை பெற்றோர்னு சொன்னா அப்ப ரெண்டு பெற்றோர் மூணு பெற்றோர்னு இருக்குதா? சோ இந்த சிங்கிள் பேரண்ட் பேரண்டிங் ரெண்டு வார்த்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்துல கிடையாது. தாய்மை இருக்குது, தந்தைமை இருக்குது, ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் இருக்குது இங்கிலீஷ்ல. பேரண்டிங்ன்றதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்துல குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கூட்டாக தான் நடந்திருக்குது, ஒரு தனிப்பட்ட நபரால் நடத்தப்படவில்லை. இந்த சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்பதான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எப்படி இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு. அது இதெல்லாம் உளவியல் ரீதியா ஒரு குழந்தை வளர்வதற்கு ஃபாதர் ஃபிகர் மதர் ஃபிகர் தான் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துங்க, ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள்னு பேசப்படுற அவ்வளோ பேருமே சிங்கிள் பேரண்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு தலைவர் இதுக்கு முன்னால் இருந்தவங்களோ வெற்றிகரமான தமிழகத்துல முதல் நம்பர் ஒன்னா இருந்தவங்களை கேட்டு பாருங்க, அவங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும், அப்பாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க பேசிட்டு இருக்கும் போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னா என்னமோ ஒரு படி குறைவாகவோ அல்லது ஏதோ ஒரு கலங்கமான வார்த்தையாகவோ பார்க்கப்படுது. முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாரும் விடணும். பேரண்ட்னா அது சிங்கிளா இருந்தா என்ன, மல்டிபிளா இருந்தா என்ன? முதல்ல பேரண்டா இருக்கிறதுக்கு உண்டான குணாதிசயங்கள் லட்சணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தா போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல மிக மிக முக்கியமாக கருதப்படும் காலம் வந்து முதல் 1000 நாட்கள். முதல் 1000 நாட்கள் எப்படி நீங்க குரூம் பண்றீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் மேல போறோம். இந்த நிறைய பெற்றோர்கள் இந்த முதல் 1000 நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதாவது வரலாறு படி எடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம்ன்றது வந்து ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்ப இங்க உட்கார்ந்துக்கும் போது சில பேரை கேட்டேன், ஏன் மேரேஜ்ன்றது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஒரு துணை அல்லது ஒரு எனக்காக ஒரு ஆள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் வந்து நமக்காக ஏற்பட்டதல்ல. உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பிறந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே அதை பார்த்துக்கும், நடந்து போய் தேடி தேடுறதோ பால் குடிக்கிறதோ எதை வேணாலும் செஞ்சுக்கும். மனிதன் குழந்தை மட்டும்தான் முதல் 3 வருஷத்துக்கு யாராவது அவங்கள ஊட்டி வளர்த்தாக்கணும். அந்த வளரலைன்னா அந்த குழந்தை சர்வை ஆக முடியாது. குழந்தை கத்துமே ஒழிய தேடி போய் பால் குடிக்காது, தேடி போய் இறை தேடாது, தேடி போய் தன்னை பாதுகாத்துக்காது. நிறைய இடத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளே மனைவின்னு சொல்றத விட என் குழந்தையின் தாயார்னு சொல்றதுல பெருமை அடையணும்னு நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்குனதுக்கு அடையாளம் நம்ம தான். நீங்க வந்து குழந்தையின் தாயார்னு பெருமைப்படுங்க. ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா கிராமத்து பக்கம் நிறைய பேர் சொல்லுங்கன்னா எப்படி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, அந்த ராமாயோட பையன், காத்தாடியோட பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்துல சொல்ல மாட்டாங்க. டவுன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேரை பார்த்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியா இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில வருதுன்னா, பொருளாதார ரீதியாக பொறுப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்களை என்ன சொல்லுது, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது.
3: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது.
2: ஆமா, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ரெண்டு முக்கியம், எது தேவை எது விருப்பம்னு இருக்குது. புள்ளைக்கு தேவையானதை இவர்கள் கொடுக்க வேண்டும். விருப்பமானதை கொடுக்கறதுனால புள்ள சரியா வளராது. இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விருப்பமானதை கொடுத்துட்டா பிள்ளைங்க வளர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா, உறவு முறை. தவிர்க்கக்கூடிய உறவுகள், தவிர்க்க முடியாத உறவுகள். தவிர்க்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது நாம எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உறவுகள். தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படின்றது பெற்றோர் பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இங்கேயே சில தாய்மார்களோ பெற்றோர்கள் சொல்றாங்க, அவரை மாதிரியே இருக்குது எனக்கு பயமா இருக்குது. சரி, வீட்டுக்காரர் சரியில்லை விட்டுட்டீங்க, பையன் என்ன பண்ண போறீங்க, பொண்ணு என்ன போறீங்க, விட முடியாத தவிர்க்க முடியாத உறவுகள், தவிர்க்கக்கூடியவர்கள், இந்த ரெண்டுக்கும் நடுமத்தில ஒரு ரெண்டும் கட்டான உறவு சேர்ப்பு இருக்கு, அதுதான் கணவன் மனைவி உறவு. தவிர்க்கக்கூடிய உறவும் தவிர்க்க முடியாத உறவுகளும் அது. கணவன் மனைவி உறவு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைய வளர்க்கறதுக்காக சமூகம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஆரம்பத்துல லிவிங் டுகெதர் தானே, சங்க காலத்துல நான் கல்யாணமா இருந்துச்சு அப்பெல்லாம் ஆரம்பத்துல மனுஷன் பிறந்தான் லிவிங் டுகெதர் தான். இப்ப வந்து புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திருமணம் தான் நாகரிக வளர்ச்சி. இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் திருமணம். அதுல ஏன் ரெண்டு பேர் அப்படின்னா, ஏன் அம்மா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல, மதரே போதுமே, தாய் அன்புதான் சிறப்பா இருக்குதுல்ல. ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர், இப்ப இங்கே நீங்க பாத்துங்க, மனைவி இறந்துட்டாங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சோ அதுக்காக தான் கல்யாணம்ன்ற ஒன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணது சமூகம். நிறைய பேருக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னே தெரியறது இல்ல. இன்னொன்னு, இந்த குரூப்ல ஒரு வித்தியாசமான இது என்ன பார்த்த அப்படின்னா, ஒரு 4-5 பேர் வந்து என்னுடைய அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க.
4: எனக்கு அது தோணுச்சு, என்னுடைய நான் ஒரு சிங்கிள் பேரண்டெல்லாம் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு பல சிங்கிள் பேரண்ட் சொன்னாங்க.
2: இப்ப வந்து லேட்டஸ்டா இருக்கிற ஸ்டடிஸ் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாக்கா இது வளர்க்க வேணும்னா, டைவர்ஸே ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா குடும்பங்களிலேயே வந்துகிட்டு இருக்குது, புரியுதா? ஸோ இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்குறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கஷ்டம் சிரமம்ன்ற வார்த்தை எப்ப யூஸ் வரும்ன்றன்னா, என்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கஷ்டம். இது மூணு இருந்ததுனாதான் அது வந்து சிரமம். எனக்கு நான் சொல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதை விட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன, இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம். இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தேடிட்டு போவான். நீங்க சொத்தை கொடுத்துட்டு போய் இவனுக்கு தைரியம் துணிச்சல்னா யாராவது எடுத்துட்டு
4: போயிடும், எடுத்துக்குவான்.
2: ஆமா, சோ இதான் பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வோ அல்லது மனக்குறையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம் நீயா. பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ், பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், வாணியேராம். இதோ பாடலை கேளுங்கள். அன்று நதி மீது நீராடிய கண்ணன், இன்று ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளமாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1982 வெளியான நினைவெல்லாம் நித்யா என்கின்ற திரைக்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய நீ தானே என் பொன் வசந்தம் என்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
1: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1984 வெளியான சலங்கையொலி திரைப்படத்தில் இருந்து SP பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடிய இது மௌனமான நேரம் என்கின்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1986 வெளியான விக்ரம் திரைப்படத்தில் இருந்து SB பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய மீண்டும் மீண்டும் வா என்கின்ற பாடல். இந்த பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

சர்வதேச தமிழ் வானொலியூடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1988 வெளியான உன்னால் முடியும் தம்பி என்கின்ற திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நஞ்சை உண்டு புஞ்சையுண்டு என்கின்ற பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல், ஒரு பொன்மானை நான் பாட தகுதி மிதோம். இந்த பாடல் 1986 மைதிலி என்னை காதலி என்கின்ற திரைக்காக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ராஜேந்தர்.

0: இதுவரை நீங்கள் கேட்டது இசை கோலங்கள். நல்லது நேயர்களே, மீண்டும் ஒரு தடவை இது போன்றதொரு இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடை பெறுவது உங்கள் அன்பின் மோ ராஜலிங்கம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்த காலத்திற்கு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையே போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருப்பீர்கள் என்று உறுதியாக நம்பிக்கொண்டு, நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள், புகழ் பூத்த பாடல்கள், என்றோ கேட்ட பாடல்கள் எல்லாம் ஒலிக்கப் போகின்றன நிறைந்த தகவல்களுடன். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சித்தி. 1966 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. ஆம், அந்த ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்றது. சிறந்ததொரு குடும்ப கதை சித்திரம். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கேஸ் கோபாலகிருஷ்ணன். இந்த பாடலை பி.பி. ஸ்ரீனிவாசன், எல்.ஆர்.ஈஸ்வரியும் பாடியிருக்கின்றார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல். இந்த திரைப்படத்திலே நாட்டிய பேரொளி பத்மினி சித்தியாக நடிக்க, அவருக்கு காதலராக ஒரு சில காட்சிகளில் மாத்திரம் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நடிக்க, பத்மினியின் கணவராக நடிகவள் M.R. ராதா, அதாவது M.R. ராதாவின் 2nd தாரமாக வாழ்க்கைப்படுகிறார் பத்மினி. பத்மினியின் தம்பியாக முத்துராமன், முத்துராமனுக்கு ஜோடியாக விஜய நிர்மலா மற்றும் சுந்தரிபாய், குலதெய்வம் ராஜகோபால் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் சித்தி திரைப்படத்தில். ஆமாம், இந்த திரைப்படம் ஒரு வெற்றி சித்திரமாக அமைந்தது. அதன் பின்னர் 67 ஹிந்தியில் அவுராட் என்ற பெயரில் வெளியான பொழுது, தமிழில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை ஹிந்தியிலும் பத்மினி பல ஹிந்தி திரைப்படங்களில் அசத்தி இருக்கின்றார். அதுவும் அங்கே கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். நீங்கள் ஹிந்தி திரைப்படங்களை பார்த்தால் புரியும். மேரே நாம் யோக்கர் என்றொரு திரைப்படம், ராஜ்கபூரின் சொந்த திரைப்படம், ராஜ்கபூர் ஹீரோ. வண்ண திரைப்படம், ஈஸ்மன் கலர் திரைப்படம், அதிலே பத்மினி. 70 ஆண்டு வெளியான திரைப்படம், அதிலே பத்மினி கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். தமிழ் படங்களில் முற்றுமுழுதாக மாறுபட்ட பாத்திரங்களில் தான் நடித்திருப்பார். யாருமே நம்ப மாட்டார்கள் ஹிந்தி திரையுலகில் அப்படியெல்லாம் நடித்திருப்பார் என்று. அந்த ஹிந்தி திரைப்படத்தில் பத்மினி பிரான், ராஜேஷ் கண்ணா பத்மினியின் தம்பியாக நடித்தார். இங்கே முத்துராமன் தமிழில், அங்கே ராஜேஷ் கண்ணா தம்பியாக நடித்தார். அந்த ஹிந்தி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ரவி. பத்மினியின் காதலராக அந்த திரைப்படத்தில் நடித்தவர் ஃபெரோஸ் கான். இந்த பெயர்கள் உங்களில் பலருக்கும் புதிய பெயர்களாக இருக்கலாம், ஒரு சில பெயர்கள் அறிந்ததாக இருக்கலாம். இருந்தாலும் அறியாதவை எல்லாவற்றையும் அறிய வேண்டும் தானே. ஆம், மலையாளத்தில் 71 வெளியானது இதே கதை, அச்சண்டே பாரியா என்ற பெயரில். அச்சண்டே பாரியா, அங்கே அச்சன் என்றது தந்தையே, மலையாளத்தில் அச்சன். பாரியா என்றால் மனைவி. அச்சண்டே பாரியா 71 வெளியானது. தமிழில் ஹிந்தியில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை மலையாளத்தில் பத்மினி ஏற்று நடிக்கவில்லை. அவரின் கூட பிறந்த சகோதரியான ராகினி அதிலே சித்தியாக நடித்தார். மற்றும் அடூர் பாசி இணைந்து நடிக்க, திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி. தட்சிணாமூர்த்தி. தமிழிலும் இசையமைத்தவர் வி. தட்சிணாமூர்த்தி. தெலுங்கில் 67 பின்னி என்ற பெயரில் வெளியான பொழுது, அதிலேயே சோபன் பாபு, விஜய நிர்மலா, சத்யநாராயணா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் தெலுங்கு திரைப்படத்தில். அப்படியாக சித்தி திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படம். பி.பி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர்.ஈஸ்வரி பாடிய இந்த பாடல் காட்சியில் முத்துராமனும் விஜய நிர்மலாவும். விஜய நிர்மலா தமிழை விட தெலுங்கில் நிறைய திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். எத்தனையோ திரைப்படங்களை இயக்கி சாதனை படைத்தவர் விஜய் நிர்மலா. தெலுங்கு திரைப்பட சூப்பர் ஸ்டாராக இருந்த கிருஷ்ணாவின் மனைவிதான் விஜய் நிர்மலா. சரி, பாடலை கேட்கலாம். சித்தி திரைப்படத்தில் பி.பி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய பாடல், அருமையான பாடல். இது சந்தோஷமாகவும் இருக்கின்றது, துக்கமாகவும் இருக்கின்றது, சோக பாடலும் இருக்கின்றது. இது இன்பமாக ஒலிக்கக்கூடிய பாடல். சந்திப்போமா, இன்று சந்திப்போமா,

மயக்கத்தில் உலகை சுற்றுவோமாம், மணவறையில் கைப்பற்றுவோமா, மயக்கத்தில் உ

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 66 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீநிவாசன், எல் ஹரீஸ்வரியும் பாடியிருந்தார்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி? ஆம், சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. பழைய திரைப்படங்கள், பழைய தமிழ் திரைப்படங்கள், அவை சார்ந்த விடயங்கள், அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற இனிமையான பாடல்கள் அனைத்தையும் தொகுத்து தரும் அற்புத நிகழ்ச்சி தான் மறக்க முடியுமா. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. நிச்சயமாக வாழ்க்கை என்றால் அது வாழ்வதற்குத்தான். அதிலே வரக்கூடிய அத்தனை தங்கு தடைகளையும் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு நம்முடைய வெற்றி இலக்கை தொடுவதே நம் நோக்கமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே 64 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி பி சரோஜாதேவி, கன்னட நடிகை எம் வி ராஜம்மா, டி எஸ் முத்தையா, சாரதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஆம், பழைய தமிழ் திரைப்படங்களில் கதாநாயக நடிகையர் நடிகரின் நடிகர்களின் தாயாராக நடித்தவர்கள் என்று நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக எம் வி ராஜம்மாவை மறக்கவே முடியாது. அதே போல பண்டரிபாயை மறக்கவே முடியாது. பி கண்ணாம்பாவை மறக்கவே முடியாது. எஸ் என் லக்ஷ்மியையும் மறக்க முடியாது, இல்லையா? சரோஜாதேவி முதலில் கன்னட மொழியில் 1955 ஹொன்னப்ப பாகவதர் என்ற நடிகர் ஹீரோவாக நடிக்க மகாகவி காளிதாசு என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். 1955 தமிழில் சில திரைப்படங்களில் அவர் நடனமாடி இருந்தாலும் துணை நடிகையாக முதல் முதலில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக அவர் நடிக்க தொடங்கியது நாடோடி மன்னன் அல்ல திருடாதே. பின்பு எம்ஜிஆருக்கு காலில் அடிபட்டு அதனால் அவர் நடிக்காமல் சில மாதங்கள் இருந்த காரணத்தினால் அந்த திரைப்படம் படப்பிடிப்பு நடைபெறாமல் தள்ளி போடப்பட்டது. அந்த இடைவெளிக்குள் தான் நாடோடி மன்னன் திரைப்படத்திலும் சரோஜாதேவி எம்ஜிஆருக்கு ஜோடியாக பின்பாதியில் நடிப்பதற்கு ஒப்பந்தமாகி, அதாவது அந்த திரைப்படம் கேவா கலர், பின்பாதி கேவா கலர், அந்த கேவா கலர் தொடங்கும் பொழுது சரோஜாதேவியை காட்டத் தொடங்கி விடுவார்கள். அதன் முன்னர் கருப்பு வெள்ளை, அதிலே பின்பு நடிக்க தொடங்கி எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க தொடங்கி இருந்தார். அந்த திரைப்படம் முதலில் நடிக்க தொடங்கியது திருடாதே, ஆனால் முதலில் வெளியானது நாடோடி மன்னன். சரி, வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்தை பார்ப்போம். பி பி ஸ்ரீநிவாஸ், பி சுஷீலா. இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன். வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன், கண்ணதாசனின், அதாவது மன்னிக்க வேண்டும், கருணாநிதியின் மருமகன். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு. கண்ணதாசன் எழுதிய பாடல் வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. பாடல் காட்சியில் ஜெமினி கணேசன், சரோஜாதேவி. இந்த திரைப்படம் மாத்திரமல்ல, பல திரைப்படங்களில் ஜெமினியும் சரோஜாதேவியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். என்றோ கேட்ட பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. 64 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். பி சுசீலாவும் பி பி ஸ்ரீநிவாசம் பாடிய பாடல் அது. கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தோர் மெல்லிசை மன்னர்கள், எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூற மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் மக்கள் மனம் கவர்ந்த அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ஆம், கவிஞர் காமு ஷெரீப் அந்த காலங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடல்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அதை தாண்டியும் சற்று அதிகமாக பல பாடல்களை இயற்றிய ஒரு பெருங்கவிஞர்தான் காமு ஷெரீப். அவர் எழுதிய அருமையான பாடல்களில், அருமையான காதல் பாடல்களில் ஒன்றுதான் இது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மக்களை பெற்ற மகராசி. 57 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் கே சோமு. கே சோமு அவர்கள் சிவாஜியை வைத்து பல திரைப்படங்களை இயக்கிய ஒரு பெரும் இயக்குனர் என்றுதான் கூற வேண்டும். ஆமாம், இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் நடிகர் வி கே ராமசாமியும் அவருடன் இணைந்து இறையருட் செல்வர் ஏ பி நாகராஜனும் இருவரும் இணைந்து பல திரைப்படங்களை அந்த காலங்களில் தயாரித்தவர்கள். அதிலே ஒரு திரைப்படம் தான் இது. ஆனால் இந்த திரைப்படத்தை ஏ பி நாகராஜன் இயக்கவில்லை. பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து சரோஜினி என்ற பாடகி. ஒரு சில பாடல்களை அந்த காலங்களில் பாடியிருக்கின்றார் சரோஜினி என்ற பாடகி. பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக பி பானுமதி, சிவாஜியின் தங்கியாக எம் என் ராஜம் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எம் என் ராஜத்தின் ஜோடியாக எம் என் நம்பியார் மற்றும் பி கண்ணாம்பா, வி கே ராமசாமி, கே சாரங்கபாணி, சி டி ராஜகாந்தம் என பலரும் நடித்த மக்களை பெற்ற மகராசி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. வித்தியாசமான ஒரு தமிழ் பேசும் நடிகராக இதில் நடித்திருப்பார் நடிகர் திலகம். கொங்கு நாட்டு தமிழ் என்று சொல்வார்கள். படத்தை பார்த்தால் உங்களுக்கே புரியும். இந்த பாடல் காட்சியில் எம் என் நம்பியாரும் எம் என் ராஜமும். எம்ஜிஆர் திரைப்படங்களில், எத்தனையோ திரைப்படங்களில் எம்ஜிஆரின் ஆஸ்தான வில்லனாக நடித்த எம் என் நம்பியார் ஒரு ஐயப்பன் பக்தர் என்பது எல்லோரும் அறிந்த விடயம். திரைக்கு பின்னால் அவர் ஒரு நல்ல ஒரு குணவான், அன்பானவர், பண்பானவர், நற்பழக்கம் கொண்டவர். திரைப்படங்களில் தான், திரையில் தான் வில்லனாக தோன்றுவார். இவரின் முதல் திரைப்படம் 1935 வெளியான பக்த ராமதாஸ். அதிலே நகைச்சுவை நடிகராகத்தான் நடித்தார் பக்த ராமதாஸ். குழந்தைகள் நடித்த திரைப்படம் தான் பிரதானமாக. 35 நடிக்க தொடங்கியிருந்தார். எம் என் ராஜம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் நாடக குழுவில் தொடங்கி பின்பு கலைவாணர் அவர்களின் பைத்தியக்காரன், நல்லதம்பி போன்ற திரைப்படங்களில் எல்லாம் சிறிய சிறிய வேடங்களில் நடித்தார். எம் என் ராஜத்தை பிரபலமாக்கிய திரைப்படம் 54 வெளியான ரத்த கண்ணீர். கன்னட மொழியில் இந்த மக்களை பெற்ற மகராசி திரைப்படம் அண்ணா தங்கி என்ற பெயரில் வெளியானது. அதிலே பி ஜெயம்மா, சரோஜா தேவி, வித்யாவதி, யார் வித்யாவதி, ஜெயலலிதாவின் சித்தி, அதாவது ஜெயலலிதாவின் தாயான சந்தியாவின் தங்கை வித்யாவதி, ராஜ்குமார் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த கன்னட திரைப்படத்தில். அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ்.
ஆம், இந்த திரைப்படத்திலே மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்திலே பொதுவாக வில்லனாக நடிக்கக்கூடிய எம் என் நம்பியார் ஒரு நல்லவராக நடித்திருப்பார். இங்கே இந்த காட்சி எப்படி என்றால், இரண்டு வீட்டுக்காரரும் பகை, ஆனால் இருவரும் காதல் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த பாடல் மக்களை பெற்ற மகராசி பி பி ஸ்ரீநிவாசுடன் சரோஜினி. காமு ஷெரீஃப் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன். பாடல் காட்சியில் எம் என் நம்பியார், எம் என் ராஜம். நடிகை எம் என் ராஜம் காலம் சென்ற பிரபல பாடகர் ஏ எல் ராகவனின் மனைவி. இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1957 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான மக்களை பெற்ற மகாராசி. பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சரோஜினி. பாடலை எழுதியவர் பழம்பெரும் கவிஞர் காமு ஷெரீப். பாடலுக்கு இசையமைத்தவர் திரை சத்திலகம் கே வி மகாதேவன். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக நேயர்களே உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்கள் என அனைத்தையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். முதலில் நாடகமாக மேடையேறியது பழம்பெரும் நடிகர் எஸ் வி சகஸ்ரநாமம் அவர்களின் நாடகம். அந்த காலங்களில் எல்லாம் பல நடிகர்கள் சொந்தமாக நாடக குழு வைத்து நடாத்தி கொண்டிருந்தார்கள். எஸ் வி சகஸ்ரநாமமும் அப்படித்தான், சொந்தமாக நாடக குழு வைத்து நடாத்தியவர். அதிலே பலரும் அந்த காலத்து நடிகர் நடிகையர் பலரும் நடித்திருக்கின்றார்கள் அந்த மேடை நாடகங்களில். அப்படியாக அவருடைய மேடை நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். பின்பு திரைப்படமானது. திரைப்படத்தை ஸ்ரீதர் இயக்கியிருந்தார். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு. மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பில் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆயின. கவியர் சர் கண்ணதாசன் பாடல் புனிய, பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல். இந்த திரைப்படத்தை தான் ஸ்ரீதர் அதாவது இயக்கியிருக்கின்றார். யார் எழுதிய நாடகம் என்றால் ஸ்ரீதர் எழுதிய நாடகம் அல்ல, பி எஸ் ராமையா என்ற எழுத்தாளர் எழுதிய நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். ஆம், இந்த திரைப்படத்தில் முத்துராமன் பாலாஜி, முத்துராமனின் தங்கையாக விஜயகுமாரி, விஜயகுமாரிக்கு ஜோடியாக பாலாஜி, எஸ் வி சகஸ்ரநாமம் போலீஸ்காரராக அதாவது விஜயகுமாரியின் தந்தையாக, மற்றும் புஷ்பலதா, நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகரும் பாடகருமான ஜே பி சந்திரபாபு. ஆம், மனோரமா மற்றும் பலரும் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களுமே அருமை சிறப்பு பெற்ற பாடல்கள். இதோ உங்களுக்காக அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு காதல் பாடல்.

ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், அதற்கு முன்னாலே வா வா வா வா.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். 62 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். இதன் இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மன்னர்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடியிருந்தார்கள். நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் மனம் கவர்ந்த பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அந்த காலங்களில் எல்லாம் எத்தனை அற்புதங்கள், அதிசயங்கள், பாடல்கள், ஒலிப்பதிவு எல்லாம் ட்ராக் சிஸ்டம் என்று ஒன்றே இல்லை. பல தடவை ரியர்சல் ஒத்திகை பார்த்து அதன் பின்னர் தான் டேக் போவார்கள். டேக் போகும் பொழுது வாத்திய குழுவில் ஆகட்டும் அல்லது பாடகர்கள் ஆகட்டும், யாராவது ஒருவர் தவறு செய்தாலும் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து பாட வேண்டும். ஆகவே இவ்வளவு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. அதற்கு காரணம் தொழில்நுட்பம் முன்னேறவில்லை என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அந்த காலத்தில், அதாவது தொழில்நுட்பம் முன்னேறாத அந்த காலத்தில் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல்களை நாம் எப்படி சொல்லி அழைக்கின்றோம்? காலத்தால் அழியாத கானங்கள் என்று, மயக்கும் பாடல்கள் என்று. மனமாக செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. அதற்கு காரணம் தொழில்நுட்பம் முன்னேறவில்லை என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அந்த காலத்தில், அதாவது தொழில்நுட்பம் முன்னேறாத அந்த காலத்தில் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல்களை

பெற்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசம் எல்லாரீஸ்வரியும் பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி. 69 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் கதாநாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகியோ பாரதி. ஆமாம், ரீனா பிலிம்ஸ் நில் கவனி காதலி 69 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். மெல்லிசை மன்னர் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். இயக்குனர் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் கோபு. இது ஒரு வெற்றி திரைப்படம்தான். வாலி எழுதிய பாடல், அழகான வரிகள், காதல் பாடல். பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் பாரதியும். 60களில் 70களின் தொடக்கத்தில் ஜெய்சங்கரும் பாரதியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள். ஜெய்சங்கர் பாரதி கூட்டணி, ஜெய்சங்கர் வாணிஸ்ரீ கூட்டணி, ஜெய்சங்கர் கே ஆர் விஜயா கூட்டணி, ஜெய்சங்கர் ஜெயலலிதா கூட்டணி. இவற்றுக்கு ஒரு தனி மவுசு இருந்த காலம் அது. ஆம், இதோ நில் கவனி காதலி, பி பி ஸ்ரீனிவாஸ் எல்லாரீஸ்வரி, மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் வாலி எழுதிய பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

நகையோ பகவான் பிறையோ தாரகையோ இருவிழி மேடையில் எழுதிய ஓவியம் புது நிலவோ பூச்சரமோ மதுமலரோ மாணிக்கமோ.

நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய. நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி பி வி ஸ்ரீநிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. வாலியின் பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? ஆரம்ப காலங்களில் பார்த்தால் புராண கதைகளை பக்தி கலந்து எடுத்துக்கொண்டிருந்தார்கள், தயாரித்துக் கொண்டிருந்தார்கள், திரையிட்டார்கள். நீண்ட காலமாக பல வருடங்களாக அந்த நிலைமைதான் தொடர்ந்தது. பின்பு சமூக திரைப்படங்கள் உருவாகின. மக்களுக்கு இந்த சரித்திர கதைகள், பக்தி திரைப்படங்கள் இவையெல்லாம் சற்று அலுத்து போக சமூக திரைப்படங்களில் நாட்டம் பிறந்தது, நாட்டம் ஏற்பட்டது. அதனை அப்படியான திரைப்படங்களை, சமூக கருத்துக்களை மையப்படுத்தி எடுக்கப்படும் திரைப்படங்களை ரசிக்க தொடங்கினார்கள். இருந்தாலும் இடைக்கிடை அப்பப்ப இந்த பக்தி திரைப்படங்கள் திரையிடப்படாமல் இருந்ததில்லை. அப்படியாக 70களில் 73ஆம் ஆண்டு பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் அதன் அதிபர் பி ஆர் பந்துலு, அவர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்பும் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர், ஒரு நடிகர். எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தால் தெரியும், அவருடைய திரைப்படங்கள் பிரம்மாண்டம், அதற்கு பஞ்சமே இருக்காது. பிரம்மாண்டமான செட் அமைப்புகள், அதிக பொருட்செலவு என்று. ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், ஒரு கர்ணன் ஆகட்டும், ஒரு ஆயிரத்தில் ஒருவன் ஆகட்டும், இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த திரைப்படங்கள் பிரம்மாண்டத்தின் உச்சியை தொட்டிருக்கும். அதிக பொருட்செலவை அந்த திரைப்படங்கள் தயாரிப்பதற்கு அதிக பொருளை, அதிக பணத்தை செலவழித்திருப்பார் அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர். சொந்த பணமாகவும் இருக்கலாம், கடன்பட்டு தயாரித்திருக்கலாம், அது வேறு விடயம். இப்பொழுது எல்லாம் சங்கர் என்று ஒரு இயக்குனர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்புவதைப் போல, வி ஆர் பந்துலு அப்படியான ஒரு பிரம்மாண்டத்தை விரும்பக்கூடிய ஒரு இயக்குனராக, தயாரிப்பாளராக ஜொலித்தவர். சிவாஜி எம்ஜிஆரின் திரைப்படங்கள் அப்படித்தான், அவருடைய திரைப்படங்கள். அப்படியாக 73இல் வந்தது ஒரு திரைப்படம், திரையிடப்பட்டது கங்கா கௌரி என்ற பெயரில். பி ஆர் பந்துலு தயாரித்து திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இது கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு, திரைப்படத்தின் சிறப்பம்சம். பி பி ஸ்ரீநிவாஸ் எஸ் ஜானகி பாடியது. இந்த திரைப்படத்தில், இந்த கங்கா கௌரி திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் சிவனாக, ஜெயலலிதா கங்காவாக, ஜெயந்தி கௌரியாக மற்றும் தாட்சாயணியாக, ஷோ நாரத முனிவராக. நாரதர் என்று சொல்லுவார்கள், நாரதரும் ஒரு முனிவர் தான். ஓஏகே தேவர் என்று ஒரு நடிகர் இருந்தார், மிகவும் கம்பீரமான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு நடிகர், குரலும் கம்பீரமாக இருக்கும். அவர் சனீஸ்வரனாக நடித்திருப்பார். சிவகுமார் நாராயணன் ஆக நடித்திருக்க, குமாரி பத்மினி என்ற ஒரு நடிகை இருந்தார், இப்பொழுது உயிருடன் இல்லை, தற்கொலை செய்து கொண்டார். 70களில் பல திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர். இதிலே, இந்த திரைப்படத்திலே நாரதரின் இன்னொரு உருவமாக, இன்னொரு பிறப்பாக வருவார் குமாரி பத்மினி. இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். ஏற்கனவே கன்னட மொழியில் 67இல் வெளியானது கங்கே கௌரி, அதிலே கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரும் பாரதியும் லீலாவதியும் இணைந்து நடித்திருந்தார்கள். தமிழில் ஜெமினி கணேசன், ஜெயலலிதா, ஜெயந்தி நடித்ததை போல அங்கே ராஜ்குமார், பாரதி, லீலாவதி. அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் பந்துலுவின் அந்த காலத்து ஆஸ்தான இசையமைப்பாளரான டி ஜி லிங்கப்பா.
நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். ஏவிஎம்மின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர். உங்களுக்கு தெரியும், பல தடவை கூறியிருக்கின்றேன், ஆர் சுதர்சனம் மாஸ்டர். மெல்லிசை மாமணி வி குமார், கே பாலச்சந்தர் இயக்கிய ஆரம்பகாலத்து திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளர். அதேபோல டி ஜி லிங்கப்பா, அதாவது டி கோவிந்தராஜுலு நாயுடு என்று ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். உங்களில் சிலர் அறிந்திருக்கலாம் டி கோவிந்தராஜுலு நாயுடு. இந்த நாயுடு என்று சொல்வதெல்லாம் இந்தியாவில் அப்படித்தான், அவர்களுடைய அந்த பரம்பரையை குறிக்கும் சொல். தேவர், நாயுடு, உடையர், கவுண்டர், இப்படியாகத்தான் அவர்கள் கூறுவார்கள். இப்பொழுது இலங்கையில் இருக்குமே செட்டியார், அப்படி டி ஜி லிங்கப்பா தான் கோவிந்தராஜுலு, டி கோவிந்தராஜுலு நாயுடு என்ற இசையமைப்பாளரின் மகன் டி ஜி லிங்கப்பா. இருவருமே நல்ல இசையமைப்பாளர்கள். கோவிந்தராஜுலு நாயுடு இசையமைத்ததை விட தமிழில் டி ஜி லிங்கப்பா அதிக திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். அந்த பந்துலுவின் திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் டி ஜி லிங்கப்பா. ஆம், நீங்கள் யோசிக்கலாம், டி ஜி லிங்கப்பாவின் தந்தையான டி கோவிந்தராஜுலு நாயுடு எந்த திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் என்று. எம்ஜிஆர் வைஜந்தி மாலா நடித்த திரைப்படம் பக்தா திருடன் 60-ல் வெளியானது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். அந்தமான் கைதி என்று ஒரு திரைப்படம் இருக்கின்றது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். கழ்வனின் காதலி என்று சிவாஜியின் திரைப்படம் இருக்கின்றது, பானுமதி நடித்தது, அதற்கு இசையமைத்தவர் டி கோவிந்தராஜுலு நாயுடு. அவருடைய மகன் தான் டி ஜி லிங்கப்பா. சரி, பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். இந்த திரைப்படத்தில் அந்த செட் அமைப்புகள், அலங்காரம், ஆடை அணிகலன்கள், இவற்றுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. அற்புதமான ஈஸ்மன் கலர், முழு நீள ஈஸ்மன் கலர் என்று கூறுவார்கள். முழுமையான ஈஸ்மன் கலர் திரைப்படம். இப்பொழுதும் பாடலை கேட்கலாம்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 73 வெளியான முழு நீள ஈஸ்மன் கலர் திரைப்படமான கங்கா கௌரி. பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான பி ஆர் பந்துலு. ஆம், மறக்க முடியுமா? நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆர் பார்த்தசாரதி என்று ஒரு இசையமைப்பாளர். அதிகம் திரைப்படங்களுக்கு இசையமைக்கவில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில திரைப்படங்களுக்கு மட்டும்தான் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. ஒரு கல்யாண ஊர்வலம், கல்யாண மண்டபம், அதே போல அவன் பித்தனா, அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களை யோசித்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் நல்லதொரு இசையமைப்பாளர், திறமை மிக்க இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி என்று. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். திரைப்படத்தை தயாரித்து வசனம் எழுதி திரைப்படத்தை இயக்கியவர் மா ரா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மாரா. இந்த பாடலை எழுதியவர் குறிப்பிட்ட சில பாடல்களை மாத்திரம் தமிழ் சினிமா உலகில் எழுதி அசத்திய தர்மராசன். பி பி ஸ்ரீனிவாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். இந்த திரைப்படத்தில் விஜயபுரி வீரன் என்று பெருமையுடன் அழைக்கப்படும் வீர திருமகன் நாயகன், விஜயபுரி வீரன் நாயகன் யார்? சி எல் ஆனந்தன். அவர்தான் ஹீரோ. ஹீரோயின் புன்னகையரசி கே ஆர் விஜயா மற்றும் செகண்ட் ஹீரோவாக நடித்தவர் ரவிச்சந்திரன். அவருக்கு ஜோடியாக மாலதி. மாலதி என்று ஒரு நடிகை, கே மாலதி அல்ல, கே மாலதி என்று ஒரு நடிகை இருந்தார் அந்த காலத்தில், கதாநாயகியாக எல்லாம் நடித்தவர். குறிப்பாக உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் உங்களில் பலரும் பாதாள பைரவி திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அது ஒரு மாயாஜாலம் நிறைந்த திரைப்படம், மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம். அந்த காலங்களில் என் டி ராமராவும், அதாவது நடிகரும் ஆந்திர முதலமைச்சராக வலம் வந்தவருமான என் டி ராமராவ் அந்த பாதாள பைரவி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க கே மாலதி கதாநாயகியாக நடித்திருந்தார். கண்டசாலா தான் இசையமைப்பு. கண்டசாலா பாடியிருப்பார் அந்த திரைப்படத்தில் பல பாடல்களை. அவர் கே மாலதி, இவர் வேறு ஒரு மாலதி, ரவிச்சந்திரனுக்கு ஜோடியாக. இந்த பாடல் காட்சியில் ரவிச்சந்திரனும் மாலதியும், ரவிச்சந்திரனுக்கு அப்பதான் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் 64 அறிமுகமாகி சில திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கின்றார். இது ஒரு இரண்டாவது மூன்றாவது படம் இந்த திரைப்படம். அவர்களுக்கு தான் இந்த பாடல், ரவிச்சந்திரன் மற்றும் மாலதி. பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா பாடிய இந்த பாடல் நல்ல அழகான ஒரு மெட்டு, மென்மையான இசை, ஆர்ப்பாட்டம் இல்லாத இசை, காதல் தேனாய் பாயக்கூடிய ஒரு குரல் வளம். அந்த இசையமைப்பு, அந்த வரிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த பாடல் ஒரு தேன் கிண்ணத்தில் தேனை ஊற்றி தந்தால் அதுதானே தேன் கிண்ணம். தேன் கிண்ணம் என்றால் என்ன? தேன் கொண்ட பாத்திரம் தேன் கிண்ணம். ஆம், அப்படியாக அந்த தேனை பருகுவதைப் போல காதல் தேனாக பாயும் பாடல் இது. இப்பொழுது பாடலை கேட்கலாம்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1965 ஆம் ஆண்டு வெளியாகி அவ்வளவு தூரத்திற்கு பிரபலமாகாத திரைப்படம் கல்யாண மண்டபம். ஆனால் இந்த பாடலோ அவ்வளவு பிரபலம். திரைப்படம் பிரபலமாகாவிட்டாலும் பாடல் பட்டி தொட்டியெங்கும் ஒலித்த பாடல், முழங்கிய பாடல். பி பி ஸ்ரீநிவாசம், பி சுஷிலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கலை நிலவு ரவிச்சந்திரனும் மாலதி என்ற நடிகையும் தோன்றி நடித்திருப்பார்கள். பாடலை எழுதியவர் அதிகம் பாடல்கள் புனையாத தர்மராசன். பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் பார்த்தசாரதி. ஆர் பார்த்தசாரதி இசையமைத்த வேறு சில திரைப்படங்களை உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். என்ன, ஞாபகம் இருக்கின்றதா? ஆம், கல்யாண ஊர்வலம், நாகேஷ், கே ஆர் விஜயா, மணிமாலா நடித்த திரைப்படம் கல்யாண ஊர்வலம் 70ல் வெளியானது. அதன் இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி தான். அதே போல அவன் பித்தனா 66ல் வெளியான திரைப்படம், எஸ் எஸ் ராஜேந்திரனும் அவருடைய மனைவியான விஜயகுமாரியும் நடித்த திரைப்படம் அவன் பித்தனா, அதன் இசையமைப்பாளரும் ஆர் பார்த்தசாரதி. அந்த திரைப்படங்களில் எல்லாம் அருமையான பாடல்கள் இருக்கின்றன. தவிர மேலும் சில திரைப்படங்களுக்கும் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. என்ன நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பல பாடல்களை உங்களுக்கு வழங்கியதோடு அல்லாமல் அவை சார்ந்த தகவல்கள், செய்திகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கியதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நான். இன்று ஒலித்த பாடல்களும் செய்திகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் இந்த மாபெரும் நிகழ்ச்சியை அருமையான இந்த சினிமா நிகழ்ச்சியை, பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் நிகழ்ச்சியை சினிமா ரசிகர்களுக்காக, குறிப்பாக பழைய சினிமா தமிழ் சினிமா ரசிகர்களுக்காக வழங்கும் சந்தர்ப்பத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் மேலும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக மீண்டும் சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக 3:00, பிரித்தானியாவில் 2:00, கனடாவிலே 9:00. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதலில் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றைய மறக்க முடியுமா நிகழ்ச்சியில், ஆம், அற்புதம், ஆனந்தம் நினைக்கும் பொழுது, அதாவது கர்நாடக இசையில், அதாவது கர்நாடக இசையின் அரசி என்று போற்றப்படும் ஒரு ராகம் கல்யாணி ராகம். அந்த கல்யாணி ராகத்தை அடிப்படையாக கொண்ட பழைய தமிழ் சினிமா பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன. முதலில் கல்யாணி ராகம் எப்படிப்பட்டது? மொத்தமாக கர்நாடக இசையில் 72 மேளகர்த்தா ராகங்கள். இதிலே
65வது மேளகர்த்தா ராகம்தான் கல்யாணி. இது ஒரு சம்பூர்ண ராகம். அதாவது ஆரோகணம் அவரோகணம் இரண்டிலும் அத்தனை ஸ்வரங்களும் இருக்கும். அப்படியான ஒரு ராகம் சம்பூர்ண ராகம் என்று அழைக்கப்படும். ஆனால் சற்று வித்தியாசமாக இருக்கும். சாதாரணமாக சட்சமம் ரீ ஒன் இராது, அதாவது ரீ டூ. அப்படியாக அது சதுஸ்ருதி ரிஷபம் என்று சொல்லப்படும். அதே மாதிரி காட்டு அந்தரகாந்தாரம், அதே போல பிரதிமத்திமமம் பஞ்சமம், சதுஸ்துதி தெய்வதம், அதே போல காகலி நிஷாதம், மீண்டும் மேல் சா, அதே போலத்தான் அவரோகணமும் காணப்படும். ஆகவே சற்று வித்தியாசம் இருக்கும் இதனுடைய ஆரோகணம் அவரோகணம். ஏராளமான பாடல்கள் தமிழ் சினிமாவில் பல்வேறுபட்ட இசையமைப்பாளர்களால் இசையமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பாடல் முதல் பாடலாக இடம்பெற்ற திரைப்படம் கல்யாணி ராகத்தில் அந்த காலத்தின் பிரபலமான ஒரு இசையமைப்பாளராக ஜொலித்த டி ஜி லிங்கப்பா, கோவிந்தராஜுலு நாயுடு என்று ஒரு இசையமைப்பாளர், அவர்தான் எம்ஜிஆர் நடித்த அந்தமான் கைதி, பாக்தா திருடன், சிவாஜி பானுமதி நடித்த கள்வனின் காதலி இப்படியான திரைப்படங்களின் இசையமைப்பாளர் கோவிந்தராஜுலு நாயுடு. அவருடைய மகன்தான் டி ஜி லிங்கப்பா. டி ஆர் மகாலிங்கம் நடித்த 50களின் பல திரைப்படங்களின் இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா. பத்மினி பிக்சர்ஸ் பி ஆர் பந்துலுவின் பல திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் டி ஜி லிங்கப்பா. டி ஆர் மகாலிங்கம் நடித்த மோகன சுந்தரம், சின்னதுரை, விளையாட்டு பொம்மை, என்னைப்பார் போன்ற திரைப்படங்களின் இசையமைப்பாளராகவும், பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் பி ஆர் பந்துலு தயாரித்த கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, முதல் தேதி, சிவசக்தி, அதே போல தங்கமலை ரகசியம், சபாஷ் மீனா, எங்கள் குடும்பம் பெரிசு, முரடன் முத்து, குழந்தைகள் கண்ட குடியரசு, இவையெல்லாம் தமிழ் திரைப்படங்கள். கன்னட மொழியில் பி ஆர் பந்துலுவின் பல திரைப்படங்களுக்கு இவர்தான் இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா. அவர் இசையமைத்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சார்பில். ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அந்த காலத்தில் மிகவும் பிரபலமாக இருந்தது. அந்த நிறுவனம் 60 தயாரித்து வெளியிட்ட கருப்பு வெள்ளை திரைப்படம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர். இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் ஏ வின்சென்ட். உங்களுக்கு தெரியும், ஸ்ரீதரின் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் ஏ வின்சென்ட். பின்பு ஏ வின்சென்ட் அவர்கள் பல திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார். உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமென்றால் துலாபாரம், நாம் பிறந்த மண், அதே போல திருமாங்கல்யம், எங்களுக்கும் காலம் வரும், இவையெல்லாம் ஒளிப்பதிவாளர் ஏ வின்சென்ட் இயக்கிய திரைப்படங்கள். எல்லோரும் இந்நாட்டு மன்னர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல். பட்டுக்கோட்டையர் தமிழ் சினிமாவில் பாட்டுக்கோட்டை கட்டியவர். வாழ்ந்தது என்னவோ 29 வருடங்கள் தான். 1954 தொடக்கம், 59 வரை தமிழ் சினிமாவில் பாடல்களை புனைந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கிட்டத்தட்ட 250 பாடல்களை எழுதியிருக்கின்றார்.
எம்ஜிஆரின் 7 திரைப்படங்கள், சிவாஜியின் 11 திரைப்படங்கள் உட்பட பல திரைப்படங்களுக்கும் பாடல்களை எழுதி அந்த குறிப்பிட்ட காலம் தமிழ் சினிமாவில் கவித்துறையில் கொடிகட்டி பறந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் இறந்த பின்னும், 29வது வயதில் இறந்து விட்டார். இவர் இறந்த பின்னும் இவர் பாடல் எழுதிய சில திரைப்படங்கள் வெளியாகின. முதலில் இவர் பாடல் எழுதிய திரைப்படம் படித்த பெண். ஆனால் முதலில் வெளியானது எதுவென்றால் ஜெமினி சாவித்ரி நடித்த மகேஸ்வரி. எல்லோரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்தில் டி ஜி லிங்கப்பா கல்யாண ராகத்தில் இசையமைக்க டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது. அந்த திரைப்படத்தின் இயக்குனர் டி பிரகாஷ் ராவ். கே எஸ் பிரகாஷ் ராவ் என்று இன்னொரு இயக்குனரும் இருக்கின்றார். அந்த கே எஸ் பிரகாஷ் ராவ் தான் வசந்த மாளிகை, அதாவது சிவாஜியின் வசந்த மாளிகை, சிவாஜி நடித்த அவனொரு சரித்திரம் இவற்றையெல்லாம் இயக்கியவர். டி பிரகாஷ் ராவ் சிவாஜி நடித்த அமரதீபம், ஜெமினி சாவித்ரி, ஜெமினியின் திரைப்படமான மாதர்குல மாணிக்கம், சிவாஜி நடித்த உத்தம புத்திரன், நல்ல தீர்ப்பு, அன்பு மகன், ஜெமினி நடித்த காத்திருந்த கண்கள், எம்ஜிஆரின் படகோட்டி திரைப்படத்தை நாம் மறந்துவிடவே முடியாது. இவையெல்லாம் டி பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் உருவான திரைப்படங்கள். இவர்தான் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்தின் இயக்குனரும். எல்லோரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்தில் காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அபிநய சரஸ்வதி, சரோஜா தேவி, எம் என் நம்பியார், எம் என் ராஜம், கே ஏ தங்கவேலு மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்திற்கு இன்னொரு சிறப்பம்சமும் உண்டு. முதலில் அந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்களை கூறிவிடுகின்றேன். ஜெமினி கணேசனும் சரோஜா தேவியும். இந்த எல்லோரும் இந்நாட்டம் என்ற திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் கலைஞர் மூனா கருணாநிதி. எத்தனை திரைப்படங்கள் அவரின் வசனங்கள் கேட்கவா வேண்டும் என்று நான் கேட்பது, கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதாவது தமிழ் சொற்கள், முத்தமிழ் சொற்கள் அற்புதமாக விளையாடும் அவருடைய அந்த கதை போக்கில். ஒரு பராசக்தி போதாதா? முதன் முதலில் அவர் 47 ராஜகுமாரி திரைப்படத்தில் பணியாற்ற தொடங்கி எம்ஜிஆர் முதன் முதல் நாயகனாக நடித்த திரைப்படம் ராஜகுமாரி. ராஜகுமாரியில் யார் கதாநாயகி தெரியுமா? கே மாலதி என்று ஒரு நடிகை. எம்ஜிஆர் முதல் 14 திரைப்படங்களில் சிறிய வேடங்களில் தான் நடித்தார். இந்த ராஜகுமாரி திரைப்படத்தில் தான் முதன் முதல் நாயகன் வேடம் பூண்டார். அதற்கு வசனம் எழுதியவர் கலைஞர் மூனா கருணாநிதி. அபிமன்யு என்று ஒரு திரைப்படம், அதில் எம்ஜிஆர் சிறிய வேடத்தில் தான் நடித்திருந்தார். அதற்கு வசனம் எழுதியவர். எம்ஜிஆரும் அவருடைய மனைவி பி என் ஜானகியும் இணைந்து நடித்த மருத நாட்டு இளவரசி மூனா கருணாநிதி கதை எழுதிய திரைப்படம். மந்திரி குமாரி மாபெரும் ஒரு வெற்றி திரைப்படம். மந்திரி குமாரியில் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம், எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் யார் தெரியுமா? ஜி சகுந்தலா என்று ஒரு நடிகை. பின்பு பல திரைப்படங்களில் அதிகமாக இவர் கதாநாயகியாக நடிக்கவில்லை. அம்மையப்பன் என்ற திரைப்படத்திலும் கதாநாயகியாக நடித்தார். இரு கதாநாயகியர் அதிலே எஸ்எஸ்ஆருடன், எஸ் வரலட்சுமியும் ஜி சகுந்தலாவும். அப்படி ஓரிரு திரைப்படங்களில் தான் கதாநாயகியாக நடித்தவர் ஜி சகுந்தலா. அற்புதமாக நடிக்கக்கூடியவர். மந்திரி குமாரியில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர். அந்த திரைப்படத்திற்கும் வசனம் எழுதியவர் கலைஞர் மூனா கருணாநிதி. தேவகி என்று ஒரு திரைப்படம். மணமகள் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இயக்கிய திரைப்படம். அதற்கு வசனம் எழுதினார் கலைஞர்.
பராசக்தி. பணம், இந்த பணம் திரைப்படம்தான் மெல்லிசை மன்னர்களாக விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் முதல் முதல் இணைந்து இசையமைத்த திரைப்படம். சிவாஜி பத்மினி நடித்தது, கண்ணதாசன் தயாரிப்பு. பராசக்தி வெளியான அதே 52 தான் பணமும் வெளியானது. அந்த பணம் திரைப்படத்திற்கும் கலைஞர் வசனம் எழுதியிருந்தார். எம்ஜிஆரும் வி என் ஜானகியும் இணைந்து நடித்த நாம் என்ற திரைப்படம், அதற்கு வசனம் எழுதியவர் கலைஞர். சிவாஜி வில்லனாக அந்த காலங்களில் நடித்திருக்கின்றார் பல திரைப்படங்களில். பெண்ணின் பெருமை, திரும்பிப்பார், அந்த நாள், இவையெல்லாம் சிவாஜி வில்லனாக நடித்த திரைப்படங்கள். திரும்பிப்பார் திரைப்படம், அதற்கு வசனம் எழுதியவர். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அம்மை அப்பன், எஸ்எஸ்ஆர், எஸ் வரலட்சுமி, ஜி சகுந்தலா நடித்தது. அந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் அம்மியப்பன். அந்த திரைப்படத்திற்கு கலைஞர் மூனா கருணாநிதி. மனோகரா மறக்க முடியுமா? உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருப்பீர்கள். எப்படிப்பட்ட வசனம் மனோகரா! அந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் கலைஞர். மலைக்கள்ளன், எம்ஜிஆர் பானுமதி நடித்தது, அதற்கு வசனம் எழுதினார். சிவாஜியின் ரங்கூன் ராதாவுக்கு வசனம் எழுதினார். சிவாஜி பத்மினி நடித்த ராஜா ராணி திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவரும் அவரே, கலைஞர். சிவாஜி பத்மினி நடித்த புதையல், எம்ஜிஆர் நடித்த புதுமை பித்தன், சிவாஜியின் குறவெஞ்சி, எம்ஜிஆரின் அரசலங்குமரி, மேலும் தாயில்லா பிள்ளை, சிவாஜியின் இருவர் உள்ளம், எம்ஜிஆர் பானுமதி நடித்த காஞ்சி தலைவன், ஒரு பூம்புகார் திரைப்படத்தை நாம் மறந்துவிட்டு செல்லவே முடியாது. கலைஞரை எப்படி ஒரு பராசக்தி மனோகரா நினைவூட்டுகிறதோ, அதே போல பூம்புகார் திரைப்படமும் அதை பற்றி நாம் பேசுவதற்கு ஆரம்பித்தால் கலைஞரை விட்டு அந்த திரைப்படத்தை பற்றி பேசவே முடியாது. பூமாலை, மணிமகுடம், மறக்க முடியுமா என்றொரு திரைப்படம், 66 வெளியானது. இவையெல்லாம் கலைஞரின் வசனங்கள் தான். இந்த திரைப்படங்கள், இப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் வெற்றி பெற்றன என்றால் அதற்கு நிச்சயமாக கலைஞரும் ஒரு ஆதாரமாக இருந்திருக்கின்றார், ஒரு காரணகர்த்தாவாக இருந்திருக்கின்றார். எஸ்எஸ்ஆரின் பல படங்கள், முதலில் குறிப்பிட்டது போல அவன் பித்தனா, ரவிச்சந்திரன் நடித்த வாலிப விருந்து, தங்கத்தம்பி, பிள்ளையோ பிள்ளை என்றொரு திரைப்படம், கலைஞரின் மகன், மூத்த மகன் மூனாக்கான முத்து முதன் முதல் நாயகனாக நடித்த திரைப்படம் பிள்ளையோ பிள்ளை, அதற்கு வசனம் எழுதியவர் கலைஞர் தான். ஜெய்சங்கரின் வண்டிக்காரன் மகன், நெஞ்சுக்கு நீதி போன்ற படங்கள், இன்னும் எத்தனையோ திரைப்படங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். கலைஞரின் வசனத்தில் கதையில் உருவான திரைப்படங்களை ஒரு பட்டியல் போட்டால் அது கிட்டத்தட்ட 50 திரைப்படங்கள் வரையில் சென்று கொண்டே இருக்கும். பார்த்தீர்களா, எல்லோரும் இன்னாட்டம் என்ற திரைப்படத்தில் கல்யாணி ராகத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் முதல் பாடலாக. சரி, பார்க்கலாமா என்ன பாடல் என்று?

கேட்ட பாடல் எல்லோரும் இன்னாட்டம் என்ற திரையில் டி ஜி லிங்கப்பா கல்யாணி ராகத்தில் இசையமைத்த பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் கல்யாணி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட சில பழைய தமிழ் திரைப்பட பாடல்களும் அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களும் உங்களுக்காக. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தவப்புதல்வன். நேயர்களே, உங்களில் பலர் இந்த திரைப்படத்தை நிச்சயமாக பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் இல்லையா? ஒரு அருமையான, ஒரு வித்தியாசமான கதை அம்சம் கொண்ட திரைப்படம். நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் கதாநாயகன், புன்னகேரசி கே ஆர் விஜயா கதாநாயகி, முக்தா பிலிம்ஸ் என்னும் தயாரிப்பு நிறுவனம் 72 கருப்பு விலையில் தயாரித்து வெளியிட்ட இந்த திரைப்படம் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. இந்த பாடலை கண்ணதாசன் எழுத, மெல்லிசை மன்னர் இசையமைக்க, முக்தா பிலிம்ஸ் முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இந்த திரைப்படத்தின் 100வது நாள் விழாவில் இந்த திரைப்படத்தில் நடித்த பங்கு பெற்றிய கலைஞர்கள் அனைவருக்கும் தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டது. ஒரு பெருமைக்குரிய விடயம் தானே? நல்லது. டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கல்யாணி ராகத்தில். ஹிந்துஸ்தானி இசையில் கல்யாணி ராகத்தை யமன் என குறிப்பிடுவார்கள். இந்த கல்யாணி ராகத்திலிருந்து உருவான ஜன்னிய ராகம்தான் ஹமீர் கல்யாணி. தவப்புதல்வன் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் காட்சியை சற்று ஞாபகப்படுத்தி பாருங்கள். சிவாஜி தான்சேன் போல வேடம் பூண்டார். யார் தான்சேன்? ஒரு ஹிந்துஸ்தானி சித்தார் இசைக்கலைஞர். அவரைப் போலவே இந்த காட்சியில் சிவாஜி ஒப்பனை பூண்டிருப்பார். ஒரு நோயாளியை அந்த இசையாலே எப்படி குணப்படுத்துகின்றார் என்பதுதான் இந்த பாடல் காட்சி. தவப்புதல்வன் திரைப்படம் வெளியான 72 நடிகர் திலகம் சிவாஜி நடிப்பில் வசந்த மாளிகை, பட்டிக்காடா பட்டணமா, தர்மம் எங்கே, ராஜா, நீதி, ஞான ஒளி போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. இந்த திரைப்படங்கள் எல்லாம் அந்த காலங்களில் எங்களுடைய இலங்கையில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அங்குள்ள திரையரங்குகளில் அங்கே வெற்றிகரமாக ஓடிய காலங்களில் எத்தனையோ பேர் உங்களில் இந்த திரைப்படங்களை எல்லாம் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள். இவற்றையெல்லாம் ஞாபகப்படுத்தி உங்களை மகிழ்விப்பதே எங்கள் நோக்கம். தவப்புதல்வன் திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தை இயக்கிய முக்தா வி சீனிவாசன் முதன் முதலில் ஒரு குறைந்த பட்ஜெட்டில் 57 உருவான முதலாளி என்ற திரைப்படத்தை இயக்கினார். அந்த திரைப்படமும், அதாவது SSR கதாநாயகன், தேவிகா கதாநாயகி. ஒரு குறைந்த பட்ஜெட் அதிலே உருவாக்கப்பட்ட அந்த திரைப்படம் ஒரு ஹிட் மூவியாக அமைந்தது, வசூலை வாரி குவித்தது. அந்த திரைப்படம் தான் முக்தா வி சீனிவாசன் இயக்கிய முதல் திரைப்படம். ஆனால் அந்த திரைப்பட முக்தா பிலிம்ஸ் திரைப்படம் அல்ல. பின்பு பாஞ்சாலி என்றொரு திரைப்படத்தை 59
இயக்கியிருந்தார் சீனிவாசன். அப்பொழுது அவரெல்லாம் முக்தா சீனிவாசன் அல்ல, வெறும் வி சீனிவாசன் தான். நாலு வேலி நிலம் என்ற திரைப்படம், தாமரை குளம் என்ற ஒரு திரைப்படம். இந்த தாமரை குளம் திரைப்படம் 1959 வெளியானது, வி சீனிவாசன் இயக்கத்தில். அந்த திரைப்படத்தில் தான் மறைந்த நடிகர் நாகேஷ் அறிமுகமானார். ஓடி விளையாடு பாப்பா என 1959 வெளியான இன்னொரு திரைப்படம். இவையெல்லாம் வி சீனிவாசன் இயக்கிய திரைப்படங்கள். சரி, முக்தா பிலிம்ஸ் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக வி சீனிவாசன் இயக்கிய முதல் திரைப்படம் தான் பனித்திரை. ஜெமினியும் சரோஜா தேவியும் நடித்த திரைப்படம். அந்த பனித்திரையிலிருந்து தான் முக்தா பிலிம்ஸ் திரைப்படங்களை தயாரிக்க தொடங்கியிருந்தார்கள். அந்த பெயரில், அந்த பேனர், அந்த முக்தா பிலிம் சார்பிலே பனித்திரை, இதயத்தில் நீ, பூஜைக்கு வந்த மலர், தேன்மழை, இவையெல்லாம் ஜெமினி கதாநாயகன். முக்தா பிலிம்ஸ் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதல்லவா, முக்தா வி சீனிவாசன் அந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அதன் பின்னர் ரவிச்சந்திரன், கே ஆர் விஜயா, நினைவில் நின்றவள், ஜெய்சங்கர், ஜெயலலிதா, பொம்மலாட்டம், ஜெய்சங்கர் வாணிஸ்ரீ நடிப்பில் ஆயிரம் பொய், பின்பு சிவாஜி வாணிஸ்ரீ நடிக்க நுரைகுடம், சிவாஜி சரோஜா தேவி நடிக்க அருணோதயம், ஜெயலலிதா முத்துராமன் நடிக்க சூரியகாந்தி, அன்பை தேடி சிவாஜி ஜெயலலிதா நடித்தது, அந்தமான் காதலி என்ற ஒரு திரைப்படம் சிவாஜி சுஜாதா நடித்தது, இமயம், அந்தமான் காதலி அந்தமான் தீவுகளில் படப்பிடிப்பு நடாத்தப்பட்ட திரைப்படம், பின்பு இமயம் சிவாஜி ஸ்ரீவித்யா ஜோடி, நேபாளத்தில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. இப்படியாக பல திரைப்படங்கள், கீழ்வானம் சிவக்கும் சிவாஜியின் திரைப்படம் தான். இப்படியாக வி சீனிவாசனாக திரைப்படங்களை இயக்கி பின்பு முக்தா பிலிம்ஸ் ஆரம்பிக்கப்பட்டு அதன் வாயிலாக முக்தா வி சீனிவாசனாக ஏராளமான திரைப்படங்களை இயக்கியிருந்தார். ஆம், இந்த தவப்புதல்வன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் என்றுதான் குறிப்பிட்டிருந்தேன். ஏன் தவப்புதல்வன் என்ற பெயர் வைத்தார்கள் என்றால், அந்த கதையின்படி தவமாகி தவம் இருந்து இந்த கோயில் குளம் எல்லாம் திரிந்து பெற்ற குழந்தை என்பதால் தவப்புதன், அப்படியான ஒரு கதையின் போக்கில் அப்படித்தான் சொல்லப்படுகின்றது. அதனால் தவப்புதல்வன் என பெயர் சூட்டப்பட்டது. இந்த கண்ணதாசனை பொறுத்தவரையில் இந்த பாடலை யாத்தவர் கண்ணதாசன். பொதுவாக மெட்டுக்கு பாட்டு எழுதுபவர், எம்எஸ்வி மெட்டை முதலில் போட்டு விடுவர், அதன் பின்பு அதை கேட்டு அதற்கு பாட்டு எழுதுவர் கண்ணதாசன். ஆனால் ஒலிக்கப் போகும் இந்த பாடலை பொறுத்தவரையில் காட்சிக்காக முதலில் காட்சியை விளங்கப்படுத்தி கூறிவிட்டார்கள் கண்ணதாசனுக்கு. அவர் பாடல் எழுதிவிட்டார், பின்புதான் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்தார். அப்படியான ஒரு, அதாவது வளமைக்கு மாறாக இந்த பாடல் எழுதப்பட்டது, இசையமைக்கப்பட்டது. சரி, கல்யாணி ராகத்தில் டி எம் சவுந்தரராஜன் தவப்புதல்வன் என்ற திரைப்படத்தில் பாடிய பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

என்ன அருமையான பாடல் உறவுகளே! கல்யாணி ராகத்தில் தவப்புதல்வன் திரைப்படத்தில் மெல்லிச மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இசை விருந்து அது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்திய நிகழ்ச்சியில் கல்யாணி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பழைய சில தமிழ் திரைப்பட பாடல்களும் அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். சரி, கல்யாணி ராகத்தில் ஒலிக்கப் போகும் அடுத்த பாடல் எதுவாக இருக்கும் என்றுதானே நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? அருமையான பாடல், எத்தனை சம்பவங்கள் ஒவ்வொரு பாடலுக்கும். அதனால்தான் அத்தனை பாடல்களும் சரித்திரம் படைத்தன, சரித்திரம் ஆகின. இந்த பாடலை, இதொரு சிவாஜியின் திரைப்படம், பாடல் ஒலிப்பதிவின் போது சிவாஜி ஒலிப்பதிவு கூடத்திற்குள் வந்துவிட்டார். உடனே இந்த பாடலை பாடிய பாடகி நிலை தடுமாறிவிட்டார். அவரை வைத்துக் கொண்டு இந்த பாடலை பாட அவரால் முடியவில்லை, கூச்சப்பட்டார். நிலைமையை புரிந்து நடிகர் திலகம் வெளிநடப்பு செய்ய பின்பு சுதந்திரமாக பாடலை ஒலிப்பதிவு செய்து முடித்தார் பி. சுஷீலா குழுவினர். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் பி. சுஷீலா குழுவினர் பாடிய பாடல் இது. முதலில் பாடலை கேட்போமா? பின்பு பாடல் சம்பந்தப்பட்ட விவரங்களை பார்க்கலாம். ஆனால் திரைப்படத்தின் பெயரை முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன். திருவருட்செல்வர். இசையமைத்தவர் திரைச திலகம். மாமா என்று அழைக்கப்படும் கே. வி. மகாதேவன். முதலில் தொகையரா, பின்பு பல்லவி ஆரம்பிக்கும். கண்ணதாசன் எழுதி கொடுத்தது. திரைப்படத்தின் இயக்குனர், சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய இறையருட்செல்வரான ஏ. பி. நாகராஜன். ஏனைய விவரங்களை பாடலை பாடிய பின்பு உங்களுக்கு நான் வழங்குகின்றேன். கல்யாணி ராகம், அந்த கல்யாணி ராகத்தில் உச்சம் தொட்ட பாடல் இது, சிகரம் கண்ட பாடல் இது. ஒரு கல்யாணி ராகத்தை பற்றி சினிமாவை அடிப்படையாக வைத்து நாம் உரையாடும் பொழுது இந்த பாடலையும் விட்டுவிட்டு செல்லவே முடியாது.

இப்பொழுது நேயர்களே, உங்களுக்கு அதை தருகின்றேன். முதலில் தொகையராவை தந்து பின்பு பல்லவியை எடுக்கின்றேன். பின்பு அனுபல்லவியையும் உங்களுக்காக வழங்குகின்றேன்.

கலைமகள் துணை கொண்டு கலைவென்று புகழ் கொண்ட காவலன் வாழ்க வாழ்க. மலைமகள் வரம் கொண்டு மலை போன்ற பலம் கொண்ட

பொருள் கொண்ட திருவருட் செல்வனே வாழ்க வாழ்க. இயலிசை நாடகம் முத்தமிழ் காக்கின்ற தலைவனே வாழ்க வாழ்க. குடிமக்கள் மனம் போல முடியாட்சி காண்கின்ற கொற்றவா வாழ்க வாழ்க. நின் கொடி வாழ்க படை வாழ்க குடி வாழ்க குலம் வாழ்க நலமும் பல்லாண்டு வாழ்க. மன்னவன் வந்தானடி தோழி

செந்தமிழ் சொல் எடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன். செந்தமிழ் சொல் எடுத்து இசை தொடுப்பேன், வண்ண

திருவருட் செல்வர். 1967 ஏ பி நாகராஜன் அவர்கள். சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர் அல்லவா? தானே ஒரு தயாரிப்பாளராக இருந்து, தானே வசனம் எழுதி, தானே இயக்கியிருந்தார் இந்த திரைப்படத்தை. திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், முத்துராமன், சாவித்ரி, பத்மினி, கே ஆர் விஜயா, குட்டி பத்மினி மற்றும் பலரும் அற்புதம் படைத்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் சீக்கிரராகவும் அரசனாகவும்

சிறுகுறிப்பு தொண்டனர் ஆகவும் சுந்தரமூர்த்தி நாயனாராகவும் திருநாவுக்கரசர் அதாவது அப்பர் அந்த பாத்திரத்திலும் பல மாறுபட்ட பாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார். ஜெமினி கணேசன் சிவனாக நடிக்க, முத்துராமன் அப்பூதி அடிகளாக நடித்திருந்தார். ஒலித்த பாடல் காட்சியிலே சிவாஜி கணேசனும் பத்மினியும் அற்புதமாக, பத்மினி ஒரு ஆடல் அழகியாக அந்த நவரசங்களையும் அந்த சந்திர வதனத்திலே பிரதிபலிக்க செய்து அழகாக அபிநயம் பிடித்து நடனமாடியிருப்பார். சேக்கிளார் அருளிய பெரிய புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதை இது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல கதை வசனம் எழுதி தயாரித்து இயக்கியவர் ஏ பி நாகராஜன். இந்த திருவருட்செல்வர் திரைப்படத்தில்தான் பிரபல குணச்சித்திர நடிகையான ஸ்ரீவித்யா, அதாவது கர்நாடக இசைப்பாடகி எம் எல் வசந்தகுமாரியின் மகள் ஸ்ரீவித்யா அறிமுகமானார். இதிலே ஒரு நடன காட்சியில் வேறு ஒரு நடன காட்சியில் நடனமாடியிருப்பார். ஆம், திரைப்படம் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. அப்பராக அதாவது திருநாவுக்கரசு நாயனாராக சிவாஜியின் அந்த ஒப்பனையும் நடிப்பும் அபாரம். ரசிகர்களால் வரவேற்கப்பட்ட ஒரு பாத்திரமாக அமைந்து கொண்டது. ஆமாம், அந்த பாடல் திரைசத்திலகம் கே வி மகாதேவன் கல்யாணி ராகத்தில் இசையமைத்த பாடல். நல்லது உறவுகளே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் கர்நாடக இசையின் அரசி என்று புகழப்படும் கல்யாணி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பழைய தமிழ் சினிமா பாடல்கள் சிலவற்றையும், அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட பூரண விவரங்களையும் உங்களுக்காக நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது மறக்க முடியுமா? மறக்க முடியுமா நிகழ்ச்சிக்காக கல்யாணி ராகத்தில் நாம் தரும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. முதலில் பாடலை கேட்கலாம், பின்பு தகவல்களை பார்த்துக் கொள்ளலாம். மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரன் வில்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை

கல்யாணி ராகத்தில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பூவா தலையா. அந்த திரைப்படம் 69 கருப்பு வெள்ளையில் அரசியல்வாதியான ராம அரங்கண்ணல் தயாரிக்க இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியாகி வெற்றிகரமாக 100 நாட்கள் ஓடியது திரையரங்குகளில். வாலியின் வரிகள் தமிழகத்தின் பல ஊர்களை அந்த பாடலில் சேர்த்து கொண்டார் வாலி. ஒரு பெண்ணின் அழகை உவமைப்படுத்த பாடல் காட்சியில் காதல் மன்னன் ஜெமினி கணேசனும் ராஜஸ்ரீயும். திரைப்படத்தில் ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், நாகேஷ், எஸ் வரலட்சுமி, ராஜஸ்ரீ, பெண்ணுராடை நிர்மலா, சச்சு மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். ஜெய்சங்கர் அவரின் ஒரு 5 திரைப்படங்களை ரசிகர்கள் மிகவும் பாராட்டிய திரைப்படங்களாக நினைத்து ஒரு 5 திரைப்படங்களை பட்டியலிடுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு திரைப்படம் 100க்கு 100 என்ற திரைப்படமாக இருந்தால் இன்னொரு திரைப்படம் பூவா தலையா நிச்சயமாக இடம்பெறும். அந்த பாத்திரத்தில் மாமியாருடன் மாமியாராக நடிக்கும் திமிர் கொண்ட மாமியாராக நடிக்கும் எஸ் வரலட்சுமி, அப்படியான பாத்திரங்களை அந்த திமிர் கொண்ட மாமியாராக நடிக்கும் பொழுது அப்படியே அல்வா சாப்பிடுவது போல அவருக்கு, எஸ் வரலட்சுமிக்கு அப்படியே அனாயாசமாக ஊதி தள்ளி விடுவார். அவருக்கு சோடை போகாமல் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அற்புதம் படைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில். பூவா தலையா வெளியான 69 இந்த திரைப்படத்தின் 2 கதாநாயகர்கள் அவர்களில் ஒருவரான ஜெமினி நடிக்க, இப்பொழுது ஜெமினியை குறிப்பிடுகின்றேன், இதே 69 பூவா தலையா வெளியான 69 ஜெமினியின் திரைப்படங்களாக குழந்தை உள்ளம், பொற்சிலை, சாந்தி நிலையம், 5 லட்சம், மனைவி, குலவிளக்கு, தங்கமலர், இருகோடுகள், அவரே என் தெய்வம், குமார சம்பவம் போன்ற திரைப்படங்களும் ஜெமினி கணேசன் கதாநாயகனாக நடிக்க வெளியாகின. பூவா தலையா வெற்றி பெற்ற பிற்பாடு தெலுங்கு மொழியில் பொம்ம பொருசா என்ற பெயரில் 71 மீண்டும் அதனை கே பாலச்சந்தர் இயக்கினார். ஆனால் தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் அல்ல, ஆர் கோவர்த்தனம். ஆர் கோவர்த்தனம் தமிழில் சில அற்புதமான திரைப்படங்களுக்கு இசையமைத்து அருமையான பாடல்களை வழங்கியவர். மறக்க முடியாத பாடல்கள். எம்எஸ்வியின் உதவி இசையமைப்பாளராக பல திரைப்படங்களில் பணியாற்றியவர் ஆர் கோவர்த்தனம். ஆனால் தனித்து இசையமைத்த பட்டணத்தில் பூதம், பூவும் பொட்டும், கைராசி, வரப்பிரசாதம், பொற்சிலை, அஞ்சல் பெட்டி 520 இவையெல்லாம் அவர் தனித்து இசையமைத்த திரைப்படங்கள். அந்த திரைப்படத்தின் பாடல்கள் கேட்க கேட்க திகட்டாத மெலடி பாடல்கள். சரி, தெலுங்கு மொழியில் அவர்தான் இசையமைப்பாளர். ஆனால் தெலுங்கு மொழியில் சந்திரமோகன், எஸ் வரலட்சுமி தமிழைப் போலவே தெலுங்கில் நடித்தார். சலம் என்ற நடிகர், நிர்மலா தன்னுடைய பாத்திரத்தை அதிலும் ஏற்று நடித்திருந்தார். ராஜஸ்ரீக்கு பதிலாக தெலுங்கில் விஜய நிர்மலா நடிக்க, மற்றும் ராமகிருஷ்ணா மற்றும் பலரும் அதில் நடித்திருந்தார்கள். மலையாளத்தில் கூட விட்டு வைக்கவில்லை. மலையாளத்தில் 78 பால பரீட்சணம் என்ற பெயரில் வெளியான பொழுது அதிலே ராகவன், ஜெயபாரதி, உம்மர், அடூர் பாசி மற்றும் பலரும் நடிக்க, மலையாள திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எம் கே அர்ஜுனன்.
கன்னடத்தில் கூட இந்த திரைப்படம் வெளியானது. ஏனென்றால் இது சூப்பர் ஹிட் மூவியாக அமைந்தபடியினால் பன் மொழிகளிலும் எடுக்கப்பட்டது. பூவாதலையா திரைப்படத்தின் அதிகமான காட்சிகளை ஏவிஎம் ஸ்டுடியோவில் படமாக்கினார்கள். வெளிப்புற காட்சிகளை தவிர ஒரு சிறந்த படமாக அமைந்தது. ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் கே பாலச்சந்தரின் திறமைகள் பல இடங்களில் சோடை போயின என்று விமர்சனங்களும் வந்தன. ஏனைய திரைப்படங்கள் அவர் இயக்கிய ஏனைய திரைப்படங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த அளவிற்கு சில இடங்கள் எடுபடவில்லை, சோபிக்கவில்லை, சோடை போயின என்று விமர்சனங்களும் எழுந்ததுண்டு. வாலியின் வித்தியாசமான ஒரு கவித்தேடல் இது. ஆமாம், கல்யாணி ராகத்தில் மெல்லிச மன்னர் இசையமைத்த ஒரு அற்புதம் படைத்த ஒரு காலத்தை வென்று நிற்கக்கூடிய பாடல் அந்த பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றைய நிகழ்ச்சியில் கர்நாடக இசை ராகங்களிலே அரசியான கல்யாணி ராகத்தை அடிப்படையாக வைத்து உருவான பழைய தமிழ் சினிமா பாடல்கள் சிலவற்றையும் அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களையும் உங்களுக்காக நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். சரி, கல்யாணி ராகத்தை சிறப்பிக்கப் போகும் அடுத்த பாடல் நால்வர் பாடியிருக்கின்றார்கள் இந்த பாடலை. அதுவும் இந்த பாடலாசிரியர் இந்த பாடலை சிலேடை வடிவில், தமிழ் இலக்கணத்தில் சிலேடை என்று ஒரு பகுதி இருக்கின்றது, ஒரு சொல் இருக்கின்றது. அதன் அர்த்தம் என்னவென்றால், ஒரு சொல் இரண்டு அர்த்தங்களை கொடுக்கும். கண்ணதாசன் எப்படியான எப்படிப்பட்ட சவாலையும் ஏற்றுக்கொள்ளுவர், சமாளித்து விடுவர், அத்தனை திறமை மிக்கவர். இவ்வளவுக்கும் அவர் படித்தது 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே. இது சிலேடை வடிவில் அமைந்த பாடல், ஒரு சொல் இரண்டு அர்த்தம் கொடுக்கும் பாடல். கல்யாணி ராகத்தில் மெல்லிசை மன்னர்களான எம்எஸ் விஸ்வநாதனும் டி கே ராமமூர்த்தியும் இசையமைத்த பாடல். பாடலை பாடியிருக்கின்றார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா, பி பி ஸ்ரீநிவாஸ், கே ஜமுனா ராணி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பலே பாண்டியா. 1962 பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படம் வெற்றி பெற்றது. நகைச்சுவை கலந்த ஒரு காதல் சித்திரம் என்று வைத்துக் கொள்ளலாம் இதனை. திரைப்படத்தை பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் தயாரித்து இயக்கியவர் பத்மினி பிக்சர்ஸ் அதிபரான பி ஆர் பந்துலு. சிவாஜி பி ஆர் பந்துலு அந்த கூட்டணி ஒரு அற்புதமான கூட்டணி. காவிய திரைப்படங்கள் எத்தனை! பி ஆர் பந்துலு ஆரம்பத்தில் தன்னுடைய பத்மினி பிக்சர்ஸ் சார்பிலே கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, முதல் தேதி போன்ற திரைப்படங்களை தயாரித்திருந்தார், இயக்கவில்லை. அதிலே சிவாஜி நடித்தார். கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, முதல் தேதி, அந்த ரெண்டு திரைப்படங்களையும் இயக்கியவர் பி ஆர் பந்துலு இல்லை. பொதுவாக பி ஆர் பந்துலு தான் தயாரிக்கும் திரைப்படங்களை தானே இயக்குவதுண்டு. ஆனால் இந்த திரைப்படங்களை இயக்கியவர் பானா நீலகண்டன். பானா நீலகண்டன் எம்ஜிஆரின் இயக்குனர், எம்ஜிஆரின் அதிக படங்களை இயக்கிய ஒரு வெற்றி இயக்குனர். பின்பு இவர் தானே தயாரித்து சிவாஜியை வைத்து இயக்கிய திரைப்படங்கள் தங்கமலை ரகசியம், சபாஷ் மீனா,
ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லவா வேண்டும். ஸ்கூல் மாஸ்டர் என்றொரு திரைப்படம், அது பல தடவை வெளியானது. 73 கூட ஜெமினி சவுகார் ஜானகி நடிக்க வெளியானது. இது கன்னட மொழி திரைப்படம். ஸ்கூல் மாஸ்டர் சிவாஜி அதில் நடித்திருந்தார், கன்னடம் பேசி நடித்திருந்தார் சொந்தமாக. குழந்தைகள் கண்ட குடியரசு என்ற திரைப்படம், அதிலும் சிவாஜி கதாநாயகன் அல்ல, கௌரவ வேடம்தான். கப்பலோட்டிய தமிழன், வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்ற பாத்திரத்தில், அவர்தான் கப்பலோட்டிய தமிழன், அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். பத்மினி பிக்சர்ஸ் சார்பிலே B.R. மந்துலு தயாரித்து இயக்கிய திரைப்படம். இந்த திரைப்படத்திலே சிவாஜிக்கு வித்தியாசமாக ஜோடி சேர்த்தார்கள். நடிகை லக்ஷ்மியின் தாயான குமாரி ருக்மணி தான் சிவாஜியின் ஜோடியாக இதில் நடித்தவர். கப்பலோடிய தமிழன் திரைப்படத்தில் பாரதியாரின் பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படம். கர்ணன் மகாபாரத கதை, பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் B.R. பந்துலு முழுநீள வண்ண திரைப்படமாக, ஈஸ்மன் கலரில் முழுநீள ஒரு வண்ண திரைப்படமாக இந்த திரைப்படத்தை, ஒரு வித்தியாசமான கலர் அது, அந்த வண்ணத்தை பார்த்தால் ஒரு ஈஸ்மன் கலர் என்றும் கூற முடியாது, ஒரு ஒரு விதமாக இருக்கும் ஒரு டெக்னிக் கலர் மாதிரி. கேவா கலர் வேறு, டெக்னிக் கலர் வேறு, ஈஸ்மன் கலர் வேறு. ஆனால் தமிழில் முதன் முதல் வெளியான முழுநீள ஈஸ்மன் கலர் திரைப்படம் 64 வெளியான ஸ்ரீதர் இயக்கத்தில் அவரே தயார், சித்ராலயா நிறுவனம் சார்பாக அவரே தயாரித்து இயக்கிய காதலிக்க நேரமில்லை. ஒரு கர்ணன் மகாபாரத கதை. மகாபாரத கதையை காட்சிகளாக நாம் பார்த்து அறிய வேண்டுமென்றால் இரண்டு படங்களை நிச்சயமாக பார்க்க வேண்டும். ஒன்று கர்ணன், இன்னொன்று மாயாபஜார். அந்த காலத்து மாயாபஜார். முரடன் முத்து என்றொரு திரைப்படம், சிவாஜி B.R. பந்துலு கூட்டணியில், அதுதான் இறுதி திரைப்படமாக வெளியானது. சிவாஜியின் 100வது திரைப்படமாக நவராத்திரியை சொல்லவா, முரடன் முத்து படத்தை சொல்லவா என்று ஒரு எல்லாம் குழம்பி கொண்டிருந்த காலம். பின்பு நவராத்திரியைத்தான் 100வது திரைப்படமாக அறிவித்தார்கள். இரண்டும் ஒன்றாக வெளியானது. இது பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் B.R. பந்துலு தயாரித்து இயக்கிய திரைப்படம். நவராத்திரி A.P. நாகராஜன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம். சிவாஜி மாறுபட்ட 9 பாத்திரங்களை ஏற்று நடித்த திரைப்படம். சரி, இந்த பலே பாண்டியா திரைப்படத்தில் சிவாஜிக்கு 3 வேடம், நடிகர்கள் M.R. ராதாவுக்கு 2 வேடம் மற்றும் கே பாலாஜி, தேவிகா, வசந்தி, பெண்கள் அப்பொழுதுகெல்லாம் படிப்பது குறைவு. இந்த திரைப்படத்தில் 2வது இன்னொரு நாயகியான வசந்தி B.A. பட்டதாரி, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். அவர் பின்னால் அந்த பட்டத்தை போடுவார்கள், வசந்தி B.A. என்று. சந்தியா நடித்திருக்கின்றார் சிவாஜிக்கு ஜோடியாக. சந்தியா ஒரு சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தார். சந்தியா யார்? கலைச்செல்வி ஜெயலலிதாவின் தாயார். இதிலே சிவாஜிக்கு ஜோடியாக நடித்திருப்பார், ஒரு சிவாஜிக்கு ஜோடியாக. ஏனென்றால் 3 வேடங்கள் சிவாஜிக்கு. இன்னொரு சிவாஜிக்கு ஜோடியாக தேவிகா நடித்திருப்பார். பாலாஜிக்கு ஜோடியாக வசந்தி நடித்திருப்பார். சிலேடு என்று குறிப்பிட்டேன். இந்த பாடல் காட்சியில் சிவாஜி, தேவிகா, பாலாஜி, வசந்தி நால்வர் பாடிய பாடல். 15 நாட்களிலே இந்த திரைப்படத்தை எடுத்து முடித்தார்கள். சிவாஜி இதில் மெட்ராஸ் பாஷை பேசி நடித்தார். ஒரு வெற்றி திரைப்படம். பலே பாண்டியா வழியான 62 சிவாஜி நடிப்பில் பார்த்தால் பசி தீரம், நிச்சய தாம்பூலம், வளர்பிறை, படித்தால் மட்டும் போதுமா, வடிவுக்கு வளைகாப்பு, செந்தாமரை, பந்தபாசம், ஆலயமணி போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. சரி, பலே பாண்டியாவில் மெல்லிசை மன்னர்களின் இசையில் கல்யாணி ராகத்தில் உருவான சிலேடை பாடல் இதோ உங்களுக்காக கல்யாணி ராகத்தில்.
அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலமே, இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய்,

இரவுக்காய் உறவுக்காய் எங்கும் எந்த ஏழைக்காய்

அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ. கேட்ட பாடல் கல்யாணி ராகத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த பலே பாண்டியா திரைப்படத்தில் இடம்பெற்றது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் கல்யாணி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட சில திரைப்பட பாடல்களும் அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களையும் உங்களுக்காக வழங்கியிருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிய பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை வணங்கிக் கொண்டு, கல்யாணி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட ஏனைய சில பாடல்களையும் உங்களுக்காக நான் நிச்சயம் வழங்குவேன் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இடைக்காலத்து பாடல்கள், அற்புதமான பாடல்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், இப்படியாக சிலவற்றை உங்களுக்காக நான் வழங்கப் போகின்றேன். நிச்சயமாக இந்த பாடல்கள் அனைத்தும் பழைய நினைவுகளை உங்களுக்கு மீட்டித்தரும் என்று உறுதியாக நான் நம்புகின்றேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க உங்களுக்காக நான் தரும் முதல் பாடல், இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். 1978 வெளியான வண்ண திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், புன்னகையரசி கே ஆர் விஜயா, அந்த காலத்தில் அவர் சூப்பர் ஸ்டார் ஆகவில்லை, அவருக்கும் தெரிந்திராது தான் எதிர்காலத்தில் ஒரு மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக மிளிரப் போவேன் என்று. ஆம், நான் குறிப்பிடுவது ரஜினிகாந்த். அவருக்கு ஜோடியாக சுமித்ரா. இந்த பாடல் காட்சியில் ரஜினிகாந்தும் சுமித்ராவும். அடிக்கடி ஒலிக்காத பாடல்தான். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார்கள் இந்த பாடலை. பாடலை எழுதியவர் வாலிப கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்தை இயக்கியவர் தி யோகானந்த். பல்வேறுபட்ட சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர் டி யோகானந்த். உங்களுக்கும் எந்தெந்த திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார் என்று அறிய ஆவலாக இருக்கும் தானே? 1955 காவேரி, 1962 வளர்பிறை, 1971
தங்கைக்காக. 74 தாய் என்ற திரைப்படம். 76 கிரகப்பிரவேசம். 78 ஜெனரல் சக்கரவர்த்தி. 79 பார்த்தால் நான் வாழ வைப்பேன். 80 யமனுக்கு யமன். 82 ஊருக்கொரு பிள்ளை, வா கண்ணாவா போன்ற திரைப்படங்கள். 83 சுமங்கலி. 84 சரித்திர நாயகன். இப்படியாக பல்வேறுபட்ட திரைப்படங்களை டி யோகானந்த், ஆமாம் சிவாஜியின் திரைப்படங்களை, இயக்கியுள்ளார். இப்பொழுது உங்களுக்காக பாடல் ஒலிக்கப் போகின்றது ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்திலிருந்து. நமது காதல் எங்கும் என்றும் காணாதது, அந்த கம்பனும் வேறெந்த கொம்பனும் இதுவரை கூறாதது. எந்த கவிஞனும் கலைஞனும் அவனவன் படைப்பினில் பாடாதது. நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

அதை கண்களும் நெஞ்சமும் கற்பனை செய்து பார்க்கின்றது. நமது காதல் எங்கு என்றும் காணாததை

ஜாலம் மணிமுத்திரையிட்டவன் சித்திரை தொட்டவன் பொல்லாதவன் இவன் இன்னமும் உன்னிடம் பஞ்சனை சாஸ்திரம் சொல்லாதவன் நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். பாடலை எழுதியவர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். காட்சியில் ரஜினிகாந்த், சுமித்ரா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அலங்கரிக்க

சரி, அப்படியே நலமாக இருந்து கொண்டு பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம். ஒதுக்கி இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் பாடகரும் நடிகரும் இசையமைப்பாளருமான காலம் சென்ற மெலேசியா வாசுதேவன். வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகனாக நடிக்க மற்றும் சோபா, குமாரி ராஜி மற்றும் பலரும் சாமந்திப்பூ திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலேசியா வாசுதேவன் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். இவர் இசையமைத்த அவருடைய தந்தை எஸ் பி சாய்ந்தார். சிவகுமார் சோபா சாமதிப்பு திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கே எஸ் மாதண்டன். கே எஸ் மாதண்டன் இயக்கிய மற்றொரு திரைப்படம் இதே 1980 வழியான பொன்னகரம். பொன்னகரம் திரைப்படத்தில் சரத்பாபுவும் சோபாவும் நடித்திருந்தார்கள். ஆமாம், நடிகை சோபா குழந்தை நட்சத்திரமாக மகாலட்சுமி என்ற பெயரில் பல திரைப்படங்களில் நடித்தவர். பின்பு சோபா என்ற பெயரில் நடித்தார்.

இல்லாத சந்திர கணேஷ் இசையமைக்க, துரு இயக்கிய பசி என்ற திரைப்படத்தின் வாயிலாக அகிலைய சிறந்த நடிப்பீடு சோபா.

அமைச்சர் என தெரிவானால் அதனை பாரத் சட்டம் கொடுத்து கௌரவிக்கும் இந்திய அரசு. அகில இந்தியாவின் சிறந்த குடிமகன் அல்லது குடிமகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்கும் உயரிய விருது பாரத ரத்னா விருது. சினிமாவை பொறுத்தவரையில் சினிமாவில் கொடுக்கப்படும் படி உயர் கௌரவ பட்டம் எதுவென்றால் தாதா சாஹிப் பால்கே விருது. தாதா சாஹிப் பால்கே விருது. இவர் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் என தன்முக திறமை கொண்டவர் தாதா சாஹிப் பால்கே. 1913 ஆண்டு முழு நீள முதல் மௌன படத்தை தயாரித்து இயக்கியவர் இவர். 1913 அவரை கௌரவிக்கும் முகமாக சினிமாவில் கொடுக்கப்படும் அதிக விருது என்று பார்த்தால்

செலவாக

my

நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழங்காலத்தில் வரலாறு போது

ಸಣ್ಣವು ಕೂಡು ಪದೇ ಕೂಡು ತಾನ್ಸುವ ಎಲ್ಲವೂ.

Holy, முதல் மொத்தம் பாருந்தான்

நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்கால பாடல்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். அவற்றில் சிலவற்றை உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் இந்த வான்பரப்பினூடாக வழங்கியதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பாடல்களை உங்களுக்கு நினைவூட்டியதில் உங்களுக்கும் ஆனந்தம் ஏற்பட்டிருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சியை அன்று முதல் இன்று வரை தொடர்ச்சியாக இங்கே வழங்குவதற்கு சந்தர்ப்பங்களை வாரி கொடுத்து கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் அனைவருக்கும் பிந்திய தித்திக்கும் பொங்கல் வாழ்த்துக்களும் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான்பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை வான் பிறப்பினூடாக சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி. என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு அனைவருக்குமே காலம் தாமதமானாலும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலிக்கப் போகின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாம் தரும் இந்த பாடல், முதலில் பாடலை கேட்கலாம், பின் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம்.

கேட்ட அந்த அழகான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். 1978 கருப்பு வெள்ளையில் வெளியானது சதுரங்கம். ஏற்கனவே பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு எழுதிய மேடை நாடகம் பாரத மாதாவுக்கு ஜே. அந்த மேடை நாடகம் சதுரங்கம் என்ற பெயரில் கருப்பு வெள்ளையில் திரைப்படமானது. அந்த திரைப்படத்திலே ரஜினிகாந்த், ஸ்ரீகாந்த், பிரமீளா, ஜெயசித்ரா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கருப்பு வெள்ளையில் வெளியான அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், திரைப்படத்தை இயக்கியவர் துரை, பாடலை யாத்தவர் கவிஞர் வாலி, பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், காட்சியில் ரஜினிகாந்தும் பிரமீளாவும். ரஜினியின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. நடிகை பிரமீளா உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். தமிழில் வாழை அடி வாழை என்ற திரைப்படத்தின் வாயிலாக இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களால் 72 அறிமுகமாகி, அரங்கேற்றம் என்ற பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படத்தின் வாயிலாக புகழை பெற்றார் பிரமீளா. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டார் பிரமீளா. சிவாஜிக்கு ஜோடியாக பிரமீளா நடித்த திரைப்படம் கவரிமான். தவிர அந்த வேளையில் பிரபலமாக நடித்துக் கொண்டிருந்த ஹீரோக்கள் பலருடனும் நடித்திருக்கின்றார் பிரமீளா. ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், ஏவிஎம் ராஜன், முத்துராமன், சிவகுமார், இப்படியாக பலருடனும், இன்னமும் பலருடனும் ஜோடியாக நடித்தவர் பிரமீளா. இந்த திரைப்படத்தின் இயக்குனரான துரை பன்மொழிகளிலும் 40 மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியவர். 74 அவளும் பெண்தானே என்ற திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படமும் வெற்றியடைந்ததால் தொடர்ச்சியாக திரைப்படங்களை இயக்கும் வாய்ப்பினை பெற்றுக்கொண்டார் துரை. இவருடைய இயக்கத்தில் உருவான பசி திரைப்படத்தை நாம் மறக்க முடியுமா? பாடல்களே இல்லாத திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இயல்பான சிறந்த நடிப்பை வழங்கியமைக்காக மறைந்த நடிகை ஷோபா அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என ஊர்வசி பட்டம் பெற்றார். ஒரு நீயா திரைப்படத்தை மறக்க முடியுமா? இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கையிலும் சக்கை போடு போட்ட திரைப்படம் நீயா. வித்தியாசமான கதையம்சம், 1000 ஜென்மங்கள், ஆசை, 60 நாள், ஒரு வீடு ஒரு உலகம், இப்படியாக பல தரப்பட்ட திரைப்படங்களையும் இயக்கியவர் இயக்குனர் துரை. நீயா திரைப்படம் பாடல்களுக்காகவே ஓடியது, அந்த கதை அம்சத்திற்காகவே ஓடியது. அந்த வேளையிலே இருந்த முன்னணி நடிக நடிகையர் பலரும் நடித்திருந்தார்கள். ஸ்ரீபிரியாவின் சொந்த திரைப்படம், 100 வருடங்கள் பாம்பு உயிர் வாழ்ந்தால் அது மனித உருவம் எடுக்குமாம், அதனை இச்சாதாரி பாம்பு என்று சொல்வார்கள். இதனை அடிப்படையாக வைத்து பின்னப்பட்ட திரைப்படம்தான் நீயா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி? உலகமெங்கும் ஒலித்து கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், முதலில் பாடலை நாம் கேட்கலாம், பின்பு அது சார்ந்த விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம்.

கேட்ட அந்த இனிமையான கானம் இடம்பெற்ற திரைப்படம் கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆமாம், உங்கள் ஊகம் சரியானதுதான். நதியை தேடி வந்த கடல், அதுதான் திரைப்படத்தின் பெயர். 80ல் வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர், எடிட்டர், அதாவது படத்தொகுப்பாளரான பி லெனின், பி பீம்சிங், பழம்பெரும் இயக்குனர் சிவாஜியை வைத்து பானா வரிசையில் எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் அல்லவா பீம்சிங். அவரது மகன்தான் பி லெனின். இந்த கதை பிரபல நாவலாசிரியர் கதாசிரியர் மகரிஷி எழுதிய நாவல். அதனை திரைப்படமாக எடுத்தார்கள் சரத்பாபு, விஜயகுமார், ஸ்ரீகாந்த், ஃபடாஃபட் ஜெயலட்சுமி ஆகியோருடன். பிரதானமான பாத்திரத்தில் கதாநாயகியாக நடித்தார் கலைச்செல்வி ஜெயலலிதா. கலைச்செல்வி ஜெயலலிதா நடிக்க இறுதியாக வெளியான தமிழ் திரைப்படம் இதுதான், நதியை தேடி வந்த கடல். இளையராஜா இசையமைத்த பாடல் இது. மகரிஷி என்ற நாவலாசிரியர் எழுதிய பல கதைகள் திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, என்னதான் முடிவு என்றொரு திரைப்படம் 65ல் வெளியானது. அந்த திரைப்படம் பனிமலை என்ற பெயரில் மகரிஷி எழுதிய நாவல். திரைப்படமாக எடுத்த பொழுது என்னதான் முடிவு என பெயர் சூட்டினார்கள். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். பத்ரகாளி என்றொரு திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருப்பீர்கள். சிவகுமாரும் ராணி சந்திரா என்ற மறைந்த நடிகையும், ஆமாம் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், விமான விபத்தில் அகால மரணம் அடைந்தவர் ராணி சந்திரா என்ற மலையாள நடிகை. பத்ரகாளி திரைப்படத்தை முக்கால்வாசி வரையில் எடுத்து முடித்து விட்டார்கள். அந்த வேளையிலே ராணி சந்திராவின் குடும்பம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கலை நிகழ்ச்சிக்காக விமானத்தில் போய் அங்கே கலை நிகழ்ச்சியை முடித்த பிற்பாடு திரும்பி வரும்போது விமானம் வெடித்து சிதறி அகால மரணம் அடைந்தனர் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பின்பு அவருக்கு பதிலாக அவரது முக சாயல் கொண்ட புஷ்பா என்ற ஒரு நடிகையை தேடி பிடித்து அவருக்கு பதிலாக நடிக்க வைத்தார்கள். ஒரு விதமாக அந்த கதையை எடுத்து முடித்தார்கள். அந்த திரைப்படம் வெள்ளி விழா ஓடியது. சிவகுமார் அந்த திரைப்படத்தின் கதாநாயகன். பத்ரகாளி மகரிஷி எழுதிய நாவல். சிவகுமார், ஸ்ரீதேவி நடித்த இன்னொரு திரைப்படம் சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, அதுவும் மகரிஷி எழுதிய நாவல்தான். வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்தில் லதாவும் சுமித்ராவும் தோழியராக நடித்திருப்பார்கள். அந்த திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வழங்கியிருந்தார் எம்ஜிஆரின் நாயகியரில் ஒருவரான லதா. அந்த வட்டத்துக்குள் சதுரம் கதையை எழுதியவரும் மகரிஷிதான். கேட்ட பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியில் பழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே? அப்படியென்றால் உங்களுக்காக இந்த பாடல் இப்பொழுது உங்கள் இல்லம் நோக்கி வருகின்றது. இதோ

உள்ளே மலன் மேலே பெண் குளிப்பது தாமரை போலே, கொடி நீருக்குள்ளே மலன் மேலே பெண் குளிப்பது தாமரை போலே, நான் நீராய் பிறந்திருந்தால்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பேரும் புகழும். 1976 வித்யா மூவி சார்பில் வெளியான பேரும் புகழும் கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் முத்துராமன், சுஜாதா, சவுகார் ஜானகி, மாஸ்டர் சேகர், சத்யபிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் மறைந்த நடிகர் மாஸ்டர் சேகரும் சத்யபிரியாவும். வாலியின் பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா பிலிம்ஸின் திரைப்படங்களை இயக்கும் முக்தா வி சீனிவாசன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக நேயர்களை உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல்

ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் உதட்டினில் பிறந்திடும் ஓசை ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர்

அவசரம் அப்பப்பா அவசரம். ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை. ஓசை மலர் மூதட்டினில் பிறந்திடும் ஓசை.

மலர் ஊதட்டினில் பிறந்திடம் ஓசை. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாலை சூடவா. 75ஆம் ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மாலை சூடவா. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் பிரபல நடிகர் வெண்ணிறாடை மூர்த்தி. வெண்ணிறாடை மூர்த்தியின் மனைவிதான் நடிகை மணிமாலா. நடிகை மணிமாலா அந்த காலங்களில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக தோன்றியவர். மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற திரைப்படத்தில் சிவாஜிக்கு ரெண்டு நாயகியர், ஒருவர் மணிமாலா, இன்னொருவர் சவுகார் ஜானகி. வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்திருக்கலாம். அந்த திரைப்படம்தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்னும் மாபெரும் சினிமா தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த 100வது திரைப்படம். வெற்றி திரைப்படமான வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆஸ்தான இசையமைப்பாளர் வேதாச்சலம் எனப்படும் வேதா. வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் நாயகன் எஸ் ஏ அசோகன், நாயகி மணிமாலா. சரி, வெண்ணிறாடை மூர்த்தி 65இல் சித்ராலயாவின் ஸ்ரீதரின் வெண்ணிறாடை வண்ண திரைப்படத்தின் வாயிலாக நடிகராக அறிமுகமானவர். மாலை சூடவா திரைப்படத்தின் கதாநாயகன் கமலஹாசன், கதாநாயகி எம்ஜிஆர் மஞ்சுளா அல்ல, கன்னட நடிகை குமாரி மஞ்சுளா. அவர் இப்பொழுது உயிருடன் இல்லை, இறந்து விட்டார். தமிழில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். சிவகுமாருடன் புதுவெள்ளம் என்ற திரைப்படத்தில் நாயகியாக தோன்றியவர். இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் கமலுக்கு ஜோடியாக கதாநாயகியாக நடித்தவர். இடுப்பார் கைப்பிள்ளை என்ற திரைப்படம் 75இல் வெளியான வண்ண திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு இரு நாயகியர், ஒருவர் வெண்ணிறாடை நிர்மலா, மற்றொருவர் குமாரி மஞ்சுளா, கன்னடத்து மஞ்சுளா. காலம் பதில் சொல்லும் என்ற திரைப்படத்திலும் கதாநாயகியாக நடித்தவர். ரெண்டு நாயகியரில் ஒருவராக நடித்தவர் குமாரி மஞ்சுளா. மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எஸ்பிபியும் வாணிஜெயராமும் பாடியிருந்தார்கள். கமல் ஹீரோவாக நடித்த ஆரம்ப காலத்து திரைப்படம் இது. மாலை சூடவா திரைப்படத்தின் இயக்குனர் யார் என்றால் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன். ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்தவர் பின்பு தானே திரைப்படங்களை இயக்கத் தொடங்கினர். சி வி ராஜேந்திரன் சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர். இவர் முதன் முதலில் ஒரு இயக்குனராக முதலில் இயக்கிய திரைப்படம் அனுபவம் புதுமை. அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் நவரசதிலகம் முத்துராமன், கதாநாயகி ராஜஸ்ரீ. கேட்ட பாடலை எழுதியவர் வாலி. இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த திரைப்படத்தின் கதையை வெண்ணிறாடை மூர்த்தி எழுதியிருந்தாலும் வசனம் எழுதியவர் திரைப்படத்திற்காக திரைக்கதை வசனம் எழுதியவர் ஸ்ரீதருடன் நீண்ட காலம் பயணித்த சித்ராலயா கோபு. பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் கன்னட இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் இந்த பாடல் இதோ.

இந்த சுகம் சொல்ல மொழியேது, இன்பரசம் பொங்க.

கேட்ட பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. அருமையான ஒரு பாடல் அல்லவா? எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய அந்த பாடல் மலைய மாருதம் என்ற ராகத்தில் இளையராஜா இசையமைத்த பாடல். திரைப்படத்தில் விஜயகுமார் கதாநாயகன், ஹிந்தி நடிகை ராதா சலூஜா கதாநாயகியாக நடித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு எந்த அளவிற்கு நடைபெற்றது என்பது தெரியவில்லை. ஆனால் பாடல்கள் கொண்ட இசைத்தட்டு வெளியானது. கேட்ட பாடலை இயற்றியவர் வாலிப கவிஞர் வாலி. முதன் முதலில் வாலி பாடல் புனைந்த திரைப்படம் கே பாலாஜி, மாலினி, விஜயகுமாரி நடிக்க, பி கோபாலன் இசையமைக்க எந்த அளவிற்கு நடைபெற்றது என்பது தெரியவில்லை. ஆனால் பாடல்கள் கொண்ட இசைத்தட்டு வெளியானது. கேட்ட பாடலை இயற்றியவர் வாலிப கவிஞர் வாலி. முதன் முதலில் வாலி பாடல் புனைந்த திரைப்படம்

அழகர் மலைக்கள்வன் திரைப்படத்தில் வாலி எழுதிய முதல் பாடல். எம்ஜிஆருக்காக வாலி எழுதிய முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1961 வெளியான நல்லவன் வாழ்வான். அந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் அறிஞர் அண்ணா. அந்த எம்ஜிஆர் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆமாம், எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய இந்த பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. தோரகா என்ற ஹிந்தி திரைப்படத்தில் ராதா சலூஜா பிரபலமாகி இருந்தாலும் வேறும் சில ஹிந்தி படங்களிலும் அவர் நடித்திருக்கின்றார். ஏராளமான ஹிந்தி படங்களில் நடித்தவர் என்று கூற முடியாது. தமிழில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக இதே கனி, இன்று போல் என்றும் வாழ்க போன்ற திரைப்படங்களில் நடித்தவர். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஓரத்திலே என்ற திரைப்படத்தில் இலங்கை எம்ஜிஆர் என்று புகழப்படும் சிங்கள நடிகர் காமினி ஃபோன்சேகா அவர்களுடன் இணைந்து ஜோடியாக நடித்தார். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஊரத்திலே என்ற திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் கே சங்கர். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் இந்த பாடல் இதோ

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவன் அவள் அது. ஆம், 1980 ஆண்டு வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் கதாநாயகனாக கலை உலக மார்க்கண்டேயர் சிவகுமார் நடிக்க இரண்டு கதாநாயகியர். முதல் கதாநாயகி லக்ஷ்மி, நடிகை லக்ஷ்மி. முதன் முதலில் 61 ஆண்டு சிறிய பெண்ணாக சிவாஜி பத்மினி முருகன் வள்ளியாக நடிக்க முழு நீள கேவா கலர் திரைப்படமான பக்தி திரைப்படமான ஸ்ரீவள்ளி, அதிலே சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். பெரிய வயது வள்ளியாக நாட்டிய பேரொளி பத்மினி நடித்தார். அதே திரைப்படத்தில் சிறிய வயது முருகனாக விஜயகுமார் நடிக்க வளர்ந்த முருக கடவுளாக சிவாஜி தோன்றி நடித்திருந்தார். ஏற்கனவே 45 ஒரு ஸ்ரீவள்ளி வெளியானது ஏவிஎம் தயாரிப்பில். அதிலே முருகனாக நடித்தவர் பாடகரும் நடிகருமான டி ஆர் மகாலிங்கம். வள்ளியாக நடித்தவர் லக்ஷ்மியின் தாயான குமாரி ருக்மணி. அது 45 லக்ஷ்மியின் பாட்டியும் நுங்கம்பாக்கம் ஜானகி என்று அழைக்கப்பட்டவர். அவரும் ஒரு நடிகை, நுங்கம்பாக்கம் ஜானகி. அவருடைய மகள்தான் குமாரி ருக்மணி. குமாரி ருக்மணியின் மகள்தான் லக்ஷ்மி. லக்ஷ்மியின் மகள்தான் ஐஸ்வர்யா. இப்படியாக எத்தனை தலைமுறைகள், எல்லோருமே சினிமாவுக்குள் தான். லக்ஷ்மியின் தந்தையும் ஒரு இயக்குனர் நடிகர், வை வி ராவ் என்று அழைக்கப்பட்டவர். அந்த காலங்களில் மிகவும் பிரபலமானவர். சரி, அந்த 61 வெளியான ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் தான் லக்ஷ்மி முதன் முதல் சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். வளர்ந்த பெண்ணாக இவர் முதன் முதலில் நடித்த திரைப்படம் 68 மல்லியம் ராஜகோபால் என்ற இயக்குனர் இருந்தார். சிவாஜியின் சவாலி சமாளி திரைப்படத்தின் இயக்குனர். அது மாத்திரமல்ல, வெறும் பல திரைப்படங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு படத்தை உங்களுக்காக நான் சொல்கின்றேன். ஏனென்றால் சவாலி சமாளி திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருக்கலாம். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் மல்லியம் ராஜகோபால். அவர் இயக்கத்தில் உருவான ஜீவனாம்சம் என்ற திரைப்படத்தில் தான் வளர்ந்த பெண்ணாக முதன் முதலில் லக்ஷ்மி நடித்திருந்தார். அந்த ஜீவனாம்சம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரைசை திலகம் கே.வி. மகாதேவன். அந்த திரைப்படத்தில் பல முன்னணி நடிகை நடிகர் நடித்திருந்தார்கள். அது ஒரு வெற்றி திரைப்படம், நல்லதொரு குடும்ப சித்திரம். ஜெய்சங்கர், விஜயகுமாரி தான் பிரதான கதாநாயகன் கதாநாயகி ஜீவனாம்சம் திரைப்படத்தில். ஏ.வி.எம். ராஜன், புஷ்பலதா, சௌகார் ஜானகி நடித்திருக்கின்றார், சிவகுமார் நடித்திருக்கின்றார். இப்படியாக பலரும் நடித்திருக்கின்றார்கள். சரி, அவன் அவள் அது திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் எஸ்.பி. பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியது. மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் கண்ணதாசன் எழுதிய பாடல். திரைப்படம் முக்தா பிலிம்ஸ் சார்பில் வண்ணத்தில் எடுக்கப்பட்டது. ஆகவே முக்தா வி. சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். தெலுங்கில் கூட சம்சாரம் சந்தானம் என்ற பெயரில் வெளியானது. அவன் அவள் அது திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகன், லக்ஷ்மியும் ஸ்ரீபிரியாவும் இரண்டு நாயகியராக நடித்திருந்தார்கள். வித்தியாசமான ஒரு கதையம்சம். பிரபல கதாசிரியை நாவலாசிரியை சிவசங்கரி எழுதிய ஒரு சிங்கம் முயலாகிறது என்ற நாவல்தான் அவன் அவள் அது என்ற பெயரில் திரைப்படமானது. திரைப்படமான பொழுது அதற்கு வசனம் எழுதியவர் பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு, காலம் சென்ற விசு அவர்கள். கேட்ட இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் சிவகுமாரும் லக்ஷ்மியும். சிவகுமாரின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக அதிகமாக லக்ஷ்மி நடித்திருப்பார்.
எத்தனையோ திரைப்படங்கள் குறிப்பிடலாம். ஆனால் சிவகுமார் அறிமுகமான காக்கும் கரங்கள் திரைப்படம், ஏவிஎம் என் திரைப்படம் 65-இல், அதிலே சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் அந்த காலத்து ரேவதி என்ற நடிகை. அதிலே ஊனமுற்ற, கால் ஊனமுற்ற பெண்ணாக ரேவதி நடித்திருப்பார். முதல் திரைப்படத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் ரேவதி தான். லக்ஷ்மி அவர்கள் பல திரைப்படங்களில், அன்னையும் பிதாவும், பால்குடம், அதே போல எதிரொலி, கஸ்தூரி திலகம், இப்படியாக பல திரைப்படங்கள், இதய வீணை, இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பல திரைப்படங்களில் இருவரும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். அன்னையும் பிதாவும். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் உங்களுடன், ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம்.

இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சிரிப்பு.

சிறு பொண்ணு அல்லி மொட்டு சிங்கார சின்ன சிட்டு அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு ஈனம் தொட்டு ஈடம் தொட்டு வலம் தொட்டு ஏனடி சின்னம்மா என்ன நினைப்பு. இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சீரிப்பு. வயசிலே முல்லை மொட்டு வாலிபம் காளை கட்டு அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு இனம் தொட்டு வடம் தொட்டு வலம் தொட்டு.

தாளத்துக்கேத்தபடி ஆடத்தான் நாம் பிறந்தேன். ஜதி சொல்ல நீ பிறந்தே சந்தேகமா, நானும் சுதி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏணிப்படிகள். 79 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் பி. மாதவன். எத்தனை அற்புதமான திரைப்படங்களை இயக்கிய அற்புதமான இயக்குனர் பி. மாதவன். உங்களுக்கு ஞாபகம் வருகின்றதா எப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் அவர் இயக்கி இருக்கின்றார் என்று? ஆமாம், முதன் முதலில் இவர் ஒரு இயக்குனராக பரிமளித்த திரைப்படம் மணியோசை. சிவாஜியின் எத்தனை திரைப்படங்கள் தொடர்ச்சியாக? பின்பு அன்னை இல்லம். சிவாஜியின் அன்னை இல்லம் திரைப்படம் தான் பி. மாதவன் இயக்கிய முதல் திரைப்படம், அதாவது சிவாஜிக்காக இயக்கிய திரைப்படம். தொடர்ச்சியாக எத்தனை திரைப்படங்கள்? நீலவானம், எங்க ஊர் ராஜா, வியட்நாம் வீடு, ராமன் எத்தனை ராமனடி, தேனும் பாலும், ஞான ஒளி, பட்டிக்காடா பட்டணமா, ராஜபாட் ரங்கதுரை, தங்கப்பதக்கம், மறக்க முடியாத திரைப்படங்கள் ஒவ்வொன்றும். மனிதனும் தெய்வமாகலாம், மன்னவன் வந்தானடி, பாட்டும் பரதமும், சித்ரா பௌர்ணமி, ஹிட்லர் உமாநாத் என சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை பலவற்றை இயக்கிய பி. மாதவன் எம்ஜிஆரின் சத்யா மூவிஸின் தெய்வத்தாய் என்ற ஒரு திரைப்படத்தை மாத்திரம் எம்ஜிஆருக்காக இயக்கி கொடுத்தார் 64-ல். பின்பு எந்த ஒரு எம்ஜிஆர் திரைப்படத்தையும் அவர் இயக்கவில்லை. கேட்ட பாடலை பாடியவர்கள் எஸ் பி. பாலசுப்ரமணியம், பி. சுஷீலா, பாடலை ஆத்தவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் திரைசத்திலகம் கே. வி. மகாதேவன். எஸ் பி. பாலசுப்ரமணியமும் பி. சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் மறைந்த நடிகை ஷோபாவும் நடித்திருந்தார்கள். அந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பிரபல வசனகர்த்தாவும் இயக்குனருமான மகேந்திரன். மறக்க முடியுமா? நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம். 1975 நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகையான அஷ்டாவதானியான பி. பானுமதி அவர்களின் சொந்த நிறுவனம் பரணி பிக்சர்ஸ் சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியான இப்படியும் ஒரு பெண். பரணி, பி. பானுமதி மற்றும் அவருடைய கணவர் ராமகிருஷ்ணா இருவரின் மகன் பரணி, அவருடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம், பானுமதிக்கு சொந்தமான ஸ்டூடியோ பரணி ஸ்டூடியோ. இப்படியும் ஒரு பெண் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எஸ்.பி. பாலசுப்ரமணியமும், பல பாடல்களில் அற்புதமாக ஹம் பண்ணியிருக்கக்கூடிய பாடகியான பி. வசந்தாவும் பாடியிருந்தார்கள். பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினி என்று ஒரு நடிகை முன்பு இருந்தார். சிவகுமாருக்கு ஜோடியாக சிவகுமாரின் ஆரம்பகால திரைப்படங்களில் லக்ஷ்மி பல திரைப்படங்களில் நடித்தவர் என்றால், அதே போல குமாரி பத்மினியும் சிவகுமாருக்கு ஜோடியாக பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். இந்த பாடல் காட்சியிலும் இருவரும், சிவகுமாரும் குமாரி பத்மினியும், குமாரி பத்மினி இப்பொழுது உயிருடன் இல்லை. இப்படியும் ஒரு பெண் திரைப்படம் தெலுங்கிலும் வெளியானது. இதனை எழுதி தயாரித்து இயக்கி இசையமைத்து நடித்தவர் பி. பானுமதி. அந்த அருமையான பாடலுக்கு இசையமைத்தவர் பி. பானுமதி தான். அற்புதமான இசை அருமையாக பாடி கொடுத்தார்கள் எஸ்.பி.பியும் பி. வசந்தாவும். சிவகுமாரும் குமாரி பத்மினியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள் என்று சொன்னேன் அல்லவா. கண்காட்சி, கங்கா கௌரி, ராஜராஜ சோழன், தேரோட்டம், திருமலை தென்குமரி, இப்படியாக பல திரைப்படங்களிலும் சிவகுமாரும் குமாரி பத்மினியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு. விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான இனிய பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை. ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக 3:00. பிரித்தானியாவில் 2:00, கனடாவிலே 9:00. எப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை. ஞானலிங்கம். என்ன நேயர்களே, எல்லோரும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். ஆமாம், பெருமையாக இருக்கின்றது நினைக்கும் போது. சர்வதேச தமிழ் வானொலி 26வது வருடத்தை எட்டி பிடித்து விட்டது. பல சாதனைகளை படைத்த வானொலி தொடர்ந்தும் சாதனைகள் படைக்கும் என்பதில் எவ்வித ஐயப்பாடுமில்லை. சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு. விசு செல்வராஜா அவர்களுக்கு இந்த வேளையில் மனம் நிறைந்த இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை, உலகத்தில் பரந்து வாழ்ந்து இந்த வானொலியை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் உறவுகள் சார்பாக வாழ்த்துக்களை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி.
இந்த வானொலியுடன் இணைந்து செயல்படும். கனடா யுகம் வானொலி அதிபர் கணபதி ரவீந்திரனுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டு வானொலிகளிலும் பணிபுரியும் இனிய கலைஞர்களையும் நினைவில் நிறுத்தி அவர்களின் பணிகளுக்கும் இதயபூர்வமான வாழ்த்துக்களை கூறி, இப்படியான வானொலியில் இத்தனை ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணிபுரிவதை பெருமையாக கருதி எனது பணியை தொடர்கிறேன். அது மாத்திரமல்ல, பூமணி அறக்கட்டளை வாயிலாக பல்வேறு உதவிகளை முன்னெடுத்து செல்லும் திரு விசு செல்வராஜா அவர்களின் பணி தொடர நல்லினிய வாழ்த்துக்கள் நன்றிகள் அனைத்தும். சரி, எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். இன்றைய நிகழ்ச்சியிலும் மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பூவை செங்குட்டுவன், பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய மேலும் சில திரைப்பட பாடல்கள், அவை சார்ந்த விடயங்கள் அனைத்தையும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். பூவை செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய மற்றொரு முருகன் பாடல், முத்தமிழில் பாட வந்தேன், முருகனை வணங்கி நின்றேன், தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன், முத்த

முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன். வேலன் என்றால் வீரம் வரும், கந்தன் என்றால் கருணை வரும். வேலன் என்றால் வீரம் வரும், கந்தன் என்றால் கருணை வரும். சண்முகனை சரணடைந்தால் சங்கீதம் பாட வரும். சண்முகனை சரணடைந்தால் சங்கீதம் பாட வரும். ஆறு படை வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே. ஆறு படை வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே.

தாய் மடியினிலே பண்புடனே தவழுகின்றேன். பாரத தாய் மடியினிலே பண்புடனே தவழுகின்றேன். பழமையெல்லாம் நினைவூட்டும் பைந்தமிழில் பாடுகின்றேன். பழமையெல்லாம் நினைவூட்டும் பைந்தமிழில் பாடுகின்றேன். கால வரலாறு போற்றி புகழ் பாடும் கவிதையாவுமே கன்னித்தமிழே. கால வரலாறு போற்றி

கேட்ட பாடலை இயற்றியவர் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன். பாடலுக்கு இசையமைத்தவர் இசை மீதே வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன். ஒலித்த பாடலை பாடிய குரல் வாணி ஜெயராம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1975 இறையருட்செல்வர் ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளியான வண்ண திரைப்படமான மேல்நாட்டு மருமகள். இந்த திரைப்படத்தில் சிவகுமார் அவருக்கு ஜோடியாக பிரான்ஸ் நாட்டு நடிகை லாரன்ஸ், கமலஹாசனுக்கு ஜோடியாக ஜெயசுதா, ஜூனியர் பாலையா, பூர்ணம் விஸ்வநாதன், காந்திமதி, மேலும் வாணி கணபதி, உஷா உதூப் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். முருகனை பற்றி பூவை செங்குட்டுவன் எழுதிய அருமையான பாடல் அது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றும் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய மேலும் சில பழைய சினிமா பாடல்கள், அவை சார்ந்த விடயங்கள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க பூவை செங்குட்டுவன் எழுதிய மற்றொரு அபூர்வமான பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நம்பிக்கை நட்சத்திரம். 1975 திருமலை மற்றும் மகாலிங்கம் இருவரும் இணைந்து இயக்க கருணாநிதியின் மூத்த மகனான மூக்கா முத்து மற்றும் விஜயகுமார், ஸ்ரீவித்யா மற்றும் பலரும் நடிக்க நம்பிக்கை நட்சத்திரம் 75 வெளியானது. திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் மகேந்திரன், இசையமைப்பாளர் லக்ஷ்மி நாராயணன். மூக்கா முத்து விரல் விட்டு எண்ணக்கூடிய சில திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்திருக்கின்றார். அதிலே இந்த திரைப்படமும் ஒன்று, நம்பிக்கை நட்சத்திரம். இதிலே ஸ்ரீவித்யா கதாநாயகி. மூக்கா முத்து பல திரைப்படங்களில் தனக்கு தானே பின்னணி பாடியிருக்கின்றார். இந்த பாடலை மூக்கா முத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடியிருக்கின்றார். பாடலை எழுதியவர் பூவை செங்குட்டுவன். பாடலை கேட்டு பார்க்கலாமா?

ஆசை அலைமோதும் இனி நாம் காணும் பேரின்பமே. ஆயிரம் கனவுகள் வரும் நாள் இந்த திருநாள் இன்பத்தை நூறுதே நாளும் சுவை கூடும் இரு உள்ளங்கள் பண்பாடுதே. ஆயிரம் காலத்து உறவு புது உறவு

கேட்ட பாடல் நம்பிக்கை நட்சத்திரம் என்ற திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. பாடலை யாத்தவர் பூவை செங்குட்டுவன். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? பூவை செங்குட்டுவன் எழுதிய மேலும் சில பாடல்கள். இதோ இன்னொரு அருமையான பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராணி யார் குழந்தை. ஜூபிடர் பிக்சர்ஸ் சார்பில் இந்த திரைப்படம் 1972 கருப்பு வெள்ளையில் வெளியானது. ராணி யார் குழந்தை. திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி வி ராஜு, டி யோகானந்த் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கர், முத்துராமன், லக்ஷ்மி, ஜெயா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடலை யாத்தவர் பூவை செங்குட்டுவன். ராணி யார் குழந்தை திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர் பூவை செங்குட்டுவன் தான். இதோ பி சுஷீலா பாடிய பாடல். இரண்டு பாடல்கள் இருக்கின்றன. ஒன்று இன்பமாக ஒலிக்கும் பாடல், இன்னொன்று துன்பமாக ஒலிக்கும் பாடல். இது ஒரு துன்பமாக ஒலிக்கக்கூடிய பாடலாக நாம் வைத்துக் கொள்ளலாம், ஒரு தாலாட்டு பாடல் என்றும் சொல்லிக் கொள்ளலாம். சின்ன சின்ன பாப்பா சிங்கார பாப்பா, சின்ன சின்ன பாப்பா சிங்கார பாப்பா, கண்ணா

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராணி யார் குழந்தை. ஆமாம், இந்த திரைப்படத்தில் பேபி ராணி அந்த காலங்களில் பிரபலமாக பல திரைப்படங்களில் ஜொலித்த குழந்தை நட்சத்திரம் பிரதான பாத்திரமேற்று நடித்திருந்தார். இதில் ஒலித்த பாடலை யாத்தவர் பூவை செங்குட்டுவன். ஆம், மறக்க முடியுமா? நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றைய நிகழ்ச்சியில் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்களை உங்களுக்காக நேயர்களே நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இதோ மற்றொரு பாடல் மீண்டும் முருகன் மேல் பூவை செங்குட்டுவன் எழுதிய அருமையான ஒரு பக்தி பாடல். எழுதி எழுதி பழகி வந்தேன், எழுத்து கூட்டி பாடி வந்தேன், பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான், பாடு பாடு என்று சொன்னான். எழுதி எழுதி பழகி வந்தேன், எழுத்து கூட்டி பாடி வந்தேன், பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான், பாடு பாடு என்று சொன்னான். திருச்செந்தூர் வடிவேலும் திருத்தணிகை மாமயிலும், திருச்செந்தூர் வடிவேலும் திருத்தணிகை மாமயிலும், சங்கத்தமிழில் கந்தன் புகழை பாட சொல்லி கேட்டு வரும், கந்தன் புகழை கேட்டு கேட்டு வேலும் மயிலும் ஆடி வரும். எழுதி எழுதி பழகி வந்தேன், எழுத்து கூட்டி பாடி வந்தேன், பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான், பாடு பாடு என்று சொன்னான். பழமுதிர்ச்சோலை பன்னீரும் சுவாமிமலை திருநீரும்,

வரும். எழுதி எழுதி பழகி வந்தேன், எழுத்த கூட்டி பாடி வந்தேன். பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான், பாடு பாடு என்று சொன்னான். பழனிமலை பஞ்சாமிர்தமும் பரங்குன்ற சந்தனமும், பழனிமலை பஞ்சாமிர்தமும் பரங்குன்ற சந்தனமும்,

കേട്ട പാടലയ്യാത്തവർ എന്റെ കവിഞർ പൂവൈ സെങ്കുട്ടുവൻ പാടലിടം പെറ്റത്രേ പടം ഹുമാസ്താവിൻ മകൾ. 1975 ஆண்டு இறையருட்செல்வர் ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் கருப்பு வெள்ளையில் வெளியான திரைப்படம் குமாஸ்தாவின் மகள். இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வயலின் வித்வான் இசை மீதே குன்னக்குடி வைத்தியநாதன். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் எம் ஆர் விஜயா. சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் எம் ஆர் விஜயா. இந்த திரைப்படத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் கன்னடத்தில் மிக மிக பிரபலமான கதாநாயகி ஆர்த்தி மற்றும் கமலஹாசன் ஷகீலா, அதாவது குமாரி ஷகீலா, குழந்தை நட்சத்திரம் பேபி ஷகீலா பல திரைப்படங்களில் நடித்தவர். உங்களுக்கு தெரியும் கற்பகம், எங்க வீட்டு பிள்ளை உட்பட பல திரைப்படங்களில், கன்னித்தாய், இப்படியாக பல திரைப்படங்களை நாம் கூறிக்கொண்டே போகலாம். பேபி ஷகிலா, அவர் குமாரியாகி இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார். இந்த பாடல் காட்சியிலும், இந்த பாடல் காட்சியில் ஆர்த்தி மற்றும் குமாரி ஷகிலா, குமாரி ஷகிலா நடித்த, அதாவது குமாரியான பிற்பாடு நடித்த மற்றொரு திரைப்படம் பாலூட்டி வளர்த்த கிளி. இந்த திரைப்படத்தில் கமலஹாசனும் நடித்திருக்கின்றார் மற்றும் வி எஸ் ராகவன், பண்டரிபாய், டி வி குமுதினி மற்றும் பலரும் குமாஸ்தாவின் மகள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை பூவை செங்குட்டுவன் எழுதியிருந்தார். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வளமைய போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்களின் தொடர்ச்சி இது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் என்றோ நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த பாடல்களில் ஒன்று.

ஒலித்த பாடல் என்ன உறவுகளை கேட்ட ஞாபகம் இருக்கின்றதா? இடம்பெற்ற திரைப்படம் நீ ஒரு மகாராணி. பாடலை பாடிய குரல்கள் கே ஜே ஜேசுதாஸ், பி சுஷீலா. 76 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் நீ ஒரு மகாராணி. திரைப்படத்தில் ஜெய்சங்கர், ஸ்ரீகாந்த், தேங்காய் சீனிவாசன், சுஜாதா, ஸ்ரீபிரியா ஆகியோர் நடித்திருந்தார்கள். பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் சுஜாதாவும். பிரபல கதாசிரியர் வசனகர்த்தா கே சொர்ணம் திரைப்படத்தின் இயக்குனர். திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் கவிஞர் வழங்கிய தேவரின், சங்கர் மற்றும் கணேஷ். ஒலித்த பாடலை எழுதிய கவிஞர் பூவை செங்குட்டுவன் மறந்து விடாதீர்கள், அது நீ ஒரு மகாராணி. நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியை அலங்கரிக்க மற்றொரு மூக்கா முத்து பாடிய பாடல். கலைஞர் மூனா கருணாநிதியின் மூத்த மகன் எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடிய மற்றொரு பாடல் உங்களுக்காக இதோ. முட்டு விரிந்தது, முல்லை மலர்ந்தது, சிரித்தேன் கொஞ்சம் சிரித்தேன். இங்கே உட்டுறவாடிட உன்னிடம் என்னை கொடுத்தேன், தேனை அள்ளி கொடுத்தேன். முட்டு விரிந்தது, முல்லை மலர்ந்தது, சிரித்தேன் கொஞ்சம் சிரித்தேன். இங்கே உட்டுறவாடிட உன்னிடம் என்னை கொடுத்தேன், தேனை அள்ளி கொடுத்தேன். ஆசை கொண்ட உள்

முட்டு விரிந்தது, முல்லை மலர்ந்தது, சிரித்தேன் கொஞ்சம் சிரித்தேன்.

இங்கே ஒட்டுறவாடிட உன்னிடம் என்னை கொடுத்தேன், தேனை அள்ளி கொடுத்தேன். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இங்கேயும் மனிதர்கள். 1975 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இங்கேயும் மனிதர்கள். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடலை மூனா கானா முத்துவுடன் இணைந்து பாடிய குரல் எஸ் ஜானகி. இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக மூகா முத்து நடிக்க, கதாநாயகியாக வெண்ணிறாடை நிர்மலா நடித்திருந்தார். மூகா முத்துவுடன் அதிக திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் வெண்ணிறாடை நிர்மலா. இங்கேயும் மனிதர்கள் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி எஸ் நடேஷ். திரைப்படத்தின் இயக்குனர் பிரபல கதை வசனகர்த்தா ஏ எல் நாராயணன். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மறக்க முடியுமா? பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்கள். மேல்நாட்டு மருமகள் திரைப்படத்தில் ஒரு பாடலை உங்களுக்காக வழங்கியிருந்தேன். பூவை செங்குட்டுவன் அதே திரைப்படத்தில் எழுதிய மற்றொரு பாடல். How wonderful, how beautiful. Hello, come near, my dear. Hi, wherever, joy forever. Heaven seems to be very near. How wonderful, how beautiful. Hello, come near, my dear. Hi, wherever, joy forever. Heaven seems to be very near. சிட்டுக்குருவி பட்டு சிறகை விரிக்கும், தென்றல் பட்டு முல்லை ஒட்டு சிரிக்கும், கட்டி தங்கம் கடைந்தெடுத்த மேனி, கண்ணும் கண்ணும் கதைகள் சொல்லும் அன்பே வருவாய் நீ. How wonderful, heaven seems to be very near. சிட்டுக்குருவி பட்டு சிறகை விரிக்கும், தென்றல் பட்டு முல்லை ஒட்டு சிரிக்கும், கட்டி தங்கம்

Hi, wherever, joy forever, heaven seems to be very near. ஆமாம், மேல்நாட்டு மருமகள் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜீராம் பாடிய பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே கூறியதுதான் ஏ பி நாகராஜன். இந்த பாடல் காட்சியில் கமலஹாசனும் அவருடைய மாஜி மனைவியான வாணி கணபதியும் நடனமாடியிருந்தார்கள். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்களின் தொகுப்பாக இன்றைய மறக்க முடியுமா? உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல்

தந்தை எவனோ, மண்ணுக்கு மூலம் எவனோ, யாவுக்கும் அவனே இல்லை, அவனுக்கும் தந்தை இல்லை. அல்லா பெற்ற பிள்ளை தானே யாரும், அல்லா பெற்ற பிள்ளை தானே யாரும். லாஹிலாஹா இல்லல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி, லாஹிலாஹா இல்லல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. வானுக்கு தந்தை எவனோ, மண்ணுக்கு மூலம் எவனோ, யாவுக்கும் அவனே இல்லை, அவனுக்கும் தந்தை இல்லை. அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே யாரும், அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே யாரும்.

நெஞ்சம் அவனுக்கு முன்னால் எங்கு எல்லோரும் மந்தை அநாதி யாருமில்லை அவனேதான் தந்தை அநாதி யாருமில்லை அவனேதான் தந்தை லாகி லாகா இல்லல்லாகி முகம்மது ரசூலுல்லாஹி வானுக்கு தந்தை எவனோ மண்ணுக்கு மூலம் எவனோ யாவுக்கும் அவனே இல்லை அவனுக்கும் தந்தை இல்லை அல்லா பெற்ற பிள்ளை தானே யாரும் அல்லா பெற்ற பிள்ளை தானே யாரும்.

தான் தந்தை, அநாதி யாருமில்லை, அவனேதான் தந்தை. லாஹிலாஹா இல்லல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. வானுக்கு தந்தை எவனோ, மண்ணுக்கு மூலம் எவனோ, யாவுக்கும் அவனே எல்லை, அவனுக்கும் தந்தை இல்லை. அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும், அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆடு புலியாட்டம். 77 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் ஆடு புலியாட்டம். கமலஹாசன், ரஜினிகாந்த், கே நடராஜ், ஸ்ரீபிரியா, சங்கீதா, அபர்ணா மற்றும் பலரும் ஆடு புலியாட்டம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து எல்ஆர் அஞ்சலி. எல்ஆர் அஞ்சலி பின்னணி பாடகி எல்ஆர் ஈஸ்வரியின் தங்கை. ஆமாம், பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் இது. பாடலுக்கு இசையமைத்தவர் விஜயபாஸ்கர்.

திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் பி முத்துராமன். பார்த்தீர்களா, இவ்வளவு அருமையான பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது. ஆமாம், பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்களின் தொகுப்பாக இன்றைய நிகழ்ச்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது மறக்க முடியுமா? இதோ அடுத்த அருமையான பாடல் பூவை செங்குட்டுவன் கற்பனையில் உதித்த பாடல். காலம் நமக்கு தோழன், காற்றும் மழையும் நண்பன். காலம் நமக்கு தோழன்,

மனம் பூமெத்தைதானே தந்தை மனம் ஆராரோ பாடும் அன்பான நெஞ்சம் கண்ணே நீ துயிலும் மஞ்சமடா மஞ்சமடா மஞ்ச

ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமணி வி குமார். பாடலை ஆத்தவர் இன்றைய கவிஞர் பூவை செங்குட்டுவன். டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷீலாவும் பாடிய பாடலிடம் பெற்ற திரைப்படம் பெத்தமனம் பித்து. 73 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் பெத்தமனம் பித்து. முத்துராமன் கதாநாயகன், ஜெயா கதாநாயகி. காட்சியில் முத்துராமனும் ஜெயாவும். அருமையான இந்த பாடலை யாத்தவர் பூவை செங்குட்டுவன். ஆமாம், சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. உங்களுடன் ஞானலிங்கம். பூவை செங்குட்டுவன் எழுதிய மற்றொரு அருமையான கானம் இப்பொழுது இந்த வேளையில் உங்களுக்காக. தாயிச் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை.

தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை.

கோயிலும் ஒன்று. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. கேட்ட பாடலை பாடியவர் டி கே கலா. நடிகை சண்முக சுந்தரியின் மகள் டி கே கலா ஒரு பின்னணி பாடகி, நடிகையும் கூட. இடம்பெற்ற திரைப்படம் அகத்தியர். 72 பிரம்மாண்டமான பொருட்செலவில் ஏராளமான நடிகை நடிகையர் நடிக்க ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளியானது அகத்தியர். சீர்காழி கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம், ஏ வி எம் ராஜன், சிவகுமார், லக்ஷ்மி, குமாரி பத்மினி, இப்படியாக ஏராளம் நட்சத்திரங்கள், விஜயகுமாரி. இந்த பாடல் காட்சியில் மாஸ்டர் சேகர் அவருக்காக டி கே கலா பாடிய பாடல். பூவை செங்குட்டுவன் எழுதியது, குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைப்பாளர், ஏ பி நாகராஜன் திரைப்படத்தின் இயக்குனர். ஆமாம், அந்த வகையில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்களின் தொகுப்பாக மறக்க முடியுமா நிகழ்ச்சி. அடுத்த பாடல் இதோ. நாதனை கண்டே நடி என் தோழி,

நல்லே ஆதாரம் நீயே, ஆருயிர் நீயே, வேதாந்தமும் நீயே, விமலனே விளையாடும் கலைஞானமே என மனமது வணங்கிடும் நாதனை கண்டே நடி. மனக்கோயில் தனில் வாழும் மன்னனடி.

கலையார்வமா காதல் வேகமா, கலையார்வமா காதல் வேகமா, தயவுடன் சுபமிகு தருணமதனில் வந்த

தனியே தயவுடன் சுபமிகு தருணமதனில் வந்த நாதனை கண்ட நாடே. ஒலித்த பாடலை யாத்தவர் கவிஞர் பூவை செங்கொட்டுவன். பாடிய குரல்கள் பி சுஷீலாவுடன் இணைந்து வீராதா. இடம்பெற்ற திரைப்படம் ராஜராஜ சோழன். 73 வெளியான தமிழின் முதல் சினிமாஸ்கோப் திரைப்படம் இது. குன்னக்குடி வைத்தியநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். திரைப்படத்தை தயாரித்தவர் ஆனந்த் தியேட்டர் உரிமையாளர் ஜி உமாபதி. திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி நாகராஜன், சிவாஜி கணேசன், விஜயகுமாரி, சிவகுமார், குமாரி பத்மினி, லக்ஷ்மி, முத்துராமன், எஸ் வரலட்சுமி, ஆமாம் டி ஆர் மகாலிங்கம், சீர்காழி கோவிந்தராஜன், கே டி சந்தானம், எம் என் நம்பியார், ஏ சகுந்தலா, மனோரமா, ஆர் எஸ் மனோகர் என ஒரு நட்சத்திர பட்டாளமே திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் பரதநாட்டியம் ஆடியவர் லக்ஷ்மி. பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் அது. அதே ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய மற்றொரு பாடல் நடிகர் முத்துராமன் பாடக்கூடியவர். அவரே தனது குரலில் ராஜராஜ சோழனை வாழ்த்தி பாடும் பாடல். கத்து திரைக்கடல் சூழ வணிக்கொரு கண்மணி போன்றவனே, கற்பக நாடன் எப்புறமேன்மை கணக்கிலா வாய்ந்தவனே, முத்தமிழைப்பயில் வித்தகர் நாவில் நுழைந்திடு நாயகனே, மூவுலகும் புகழ் சோழ பராந்தக வாழிய வாழியவே, மனத்தால் தனைத்தான் மதிப்பாய் நினைப்பார் தமக்கே விருப்பானவன், செருக்கால் ஒருக்கால் சினத்தால் வெறுப்பார் குடிக்கே நெருப்பானவன், குணத்தால் குலத்தால் இனத்தால் மரத்தால் திறத்தால் சிறப்பானவன், கொடுப்பார் எனத்தான் அடுத்த தமைப்பேனும் குலசேகரன் வாழ்கவே. இப்படியாக அந்த தமிழ் சொற்கள் அப்படியே இந்த பாடலில் விளையாடும். கணக்கிலடங்கா சொற்கள் மிக நெருக்கமாக அற்புதமாக இலக்கிய மனம் கமழும் அந்த செந்தமிழ் சொற்கள் இந்த பாடலின் சிறப்பு. பாடலை பாடியவர் முத்துராமன். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் ராஜராஜ சோழன் திரைப்படத்தில். ஆமாம், அதே போல கனிமுத்து பாப்பா திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் யாத்தவர் அல்லவா

ஜமே கண்ணனுக்கு சொந்தமே ராதை நெஞ்சமே. இந்த பாடல் கனிமுத்து பாப்பா அதே திரைப்படத்தில் எஸ் ஜானகி ஜோதி கண்ணாவுடன் இணைந்து பாடிய ஒரு குழந்தைகளுக்கான பாடல். அந்த காட்சியில் பேபி ஸ்ரீதேவியும் மாஸ்டர் ஸ்ரீகுமாரும். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். சித்தி சொல்லு சொல்லு, மாமா சொல்லு சொல்லு, அப்பா கிட்டே சித்திக்கும், சித்தி கிட்டே அப்பாவுக்கும் காதல் காதல். சித்தி சொல்லு சொல்லு, மாமா சொல்லு சொல்லு, அப்பா கிட்டே சித்திக்கும், சித்தி கிட்டே அப்பாவுக்கும் காதல் காதல். எப்படி ஒரு பாடல்! எஸ் ஜானகியும் ஜோதி கண்ணாவும் பாடியது பூவை செங்குட்டுவன் யாத்தது. 74ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் கருப்பு வெள்ளையில் தாகம் முத்துராமனும் நந்திதா போஸும் நடித்திருந்தார்கள். பூவை செங்குட்டுவன் எழுதி எஸ் ஜானகி முத்துராமனுடன் இணைந்து பாடிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் எம் பி சீனிவாசன். பூவை செங்குட்டுவனின் பாடல் இதோ.

0: மலைகளிலே பிறப்பதற்கு அருவே என்று பேரு. அது மண்ணில் வந்து தவழும் போது ஆறு என்று பேரு. கொடிகளிலே பிறப்பதற்கு மலர்கள் என்று பேரு.
1: மனித இனத்தில் பிறப்பதற்கு

அருமையான பாடல். அந்த பாடலும் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். அதே போல பெத்தமனம் பித்து திரைப்படத்தில் இன்னொரு பாடலையும், அதாவது அந்த திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் யாத்தவரும் பூவை செங்குட்டுவன் தான். பெத்தமனம் பித்து திரைப்படத்தில் வி குமார் இசையில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். இதோ டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா, எஸ் பி பொன்னுச்சாமி, மனோரமா பாடிய பாடல். அம்மாடி உழைக்கும் கையோங்க வேண்டும், நம்மாலே உலகம் முன்னேற வேண்டும், ஆனியிலே உழுதிடுவோம், ஆடியிலே விதை விதைப்போம், மண்ணுக்குள்ளே பொன்னிருக்கு கண்ணம்மா, மனச வச்சு பாடுபட்டா பொன்னம்மா, மண்ணுக்குள்ளே பொன்னிருக்கு கண்ணம்மா, மனச வச்சு பாடுபட்டா பொன்னம்மா, கண் சிமிட்டி சிரிப்பாளே நெல்லம்மா, கண் சிமிட்டி சிரிப்பாளே நெல்லம்மா, கணக்கு வழக்கு காணவில்லை பொன்னம்மா. அம்மாடி உழைக்கும் கையோங்க வேண்டும், நம்மாலே உலகம் முன்னேற வேண்டும். இப்படி ஒரு பாடல் பெத்தமனம் பித்து திரைப்படத்தில். ஆமாம், நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பூவை செங்குட்டுவன் எழுதிய மேலும் சில பாடல்களை உங்களுக்காக வழங்கியதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்துக் கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய இனிமையான பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலிக்கப் போகின்றன. நிகழ்ச்சியை தவறாது, மிஸ் பண்ணாது தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். முதலில் ஒலிக்கப் போகும் பாடல் பாடவா? How wonderful, how beautiful. Hello, come here, my dear. Hi, wherever, joy forever. Heaven seems to be very near. How wonderful, how beautiful. Hello, come here, my dear. Hi, wherever, joy forever. Heaven seems to be very near. சிட்டுக்குருவி பட்டுச் சிறகை விரிக்கும்,
தென்றல் பட்டு முல்லை மட்டும் சிரிக்கும், சிட்டுக்குருவி பட்டு சிறகை விரிக்கும், தென்றல் பட்டு முல்லை மொட்டு விரிக்கும், கட்டித்தங்கம் வெட்டி எடுத்த மேனி, கண்ணும் கண்ணும் கதைகள் சொல்லும் அன்பே வருவாய் நீ. ஹவு வண்டர்ஃபுல், ஹவு பியூட்டிஃபுல், ஹலோ கம் ஹியர் மை டியர், ஹாய் ஃபார் எவர், ஹாய் வேர் எவர், ஹெவன் சீம்ஸ் டு பி வெரி நியர்.

How wonderful, how beautiful. Hello, come here, my dear. Hi, wherever, joy forever. Heaven seems to be very near. How wonderful, how beautiful. Hello, come here, my dear. Hi, wherever, joy forever. Heaven seems to be very near. கேட்ட பாடல் ஞாபகம் வந்துவிட்டதா? பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மேல் நாட்டு மருமகள். 1975 வெளியான மேல் நாட்டு மருமகள் வண்ண திரைப்படத்தின் இயக்குனர் இறை அருட்செல்வர் ஏ பி நாகராஜன். இசை மேதை வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைத்த இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியிருந்தார்கள். திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் கே எஸ் பிரசாத், எல் வி பிரசாத் அல்ல, அவர் ஒளிப்பதிவாளர் அல்ல, இவர் கே எஸ் பிரசாத். எல் வி பிரசாத் ஒரு நடிகர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர் என பல பரிமாணங்கள் கொண்டவர். இவர் கேமராமேன் கே எஸ் பிரசாத். மேல்நாட்டு மருமகள் திரைப்படத்தில் சிவகுமார், அவருக்கு ஜோடியாக நடித்தவர், அதாவது பிரான்ஸ் நாட்டு அழகியான லாரன்ஸ், அவர் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றும் ஒரு பெண்ணாக அற்புதமாக நடித்திருந்தார், மற்றும் கமல்ஹாசன், ஜெயசுதா, ஷோ, மனோரமா, ஜூனியர் பாலையா, பூர்ணம் விஸ்வநாதன், காந்திமதி, பிரபல பாடகி உஷா உதூப், வாணி கணபதி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் கமலஹாசனும் வாணி கணபதியும். வாணி கணபதி யாரென்றால் கமலஹாசனின் முதல் மனைவி. இருவரும் இந்த திரைப்படம் வெளியான 75 காலகட்டங்களில் காதலித்தார்கள். 78 கமலஹாசன் வாணி கணபதியை திருமணம் செய்து கொண்டார். அதன் பின்பு விவாகரத்து ஆனது. ஆம், அவர் ஒரு நடிகையாக, ஒரு கிளப் டான்சராக இதில் நடித்திருப்பார். இந்த திரைப்படம் வெற்றியடைந்தது. பின்பு தெலுங்கு மொழியில் 76 அமெரிக்க அம்மாயி என்ற பெயரில் எடுக்கப்பட்ட பொழுது அதனை இயக்கியவர் சிங்கிதம் சீனிவாசராவ். அந்த திரைப்படத்தில் அனிக் சாய் மொட்டி என்ற பிரான்ஸ் நாட்டு நடிகை நடித்திருந்தார். தீபா, ஸ்ரீதர் என்ற நடிகர், ரங்கநாத், சரத்பாபு மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். தமிழ் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் குன்னக்குடி வைத்தியநாதன், தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ். தமிழ் திரைப்படத்தை ஒளிப்பதிவு செய்தவர் கே எஸ் பிரசாத், தெலுங்கு திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் பாலு மகேந்திரா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மேல் நாட்டு மருமகள். பல கவிஞர்கள் அந்த திரைப்படத்தில் பாடல்களை யாத்திருந்தாலும் ஒலித்த பாடலை எழுதியவர் புவை செங்குட்டுவன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும்
அடுத்த பாடல் எது என்பதுதானே உங்கள் கேள்வி? இதோ பாடல் வருகிறது.

அம்புலியில் கட்டில் இட்டு செம்பவழ மெத்தை இட்டு ஆடு விளையாடு. கம்பனுக்கு ஆளனுப்பும் கவிதையொன்று.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கலைச்செல்வி ஜெயலலிதாவின் 100வது திரைப்படமான திருமாங்கல்யம். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் பிரபல ஒளிப்பதிவாளரான ஏ வின்சென்ட். 1974 வெளியான திருமாங்கல்யம் வண்ண திரைப்படத்தில் நவரச திலகம் முத்துராமன், கலைச்செல்வி ஜெயலலிதா, ஸ்ரீகாந்த், சிவகுமார், லக்ஷ்மி, பேபி ஸ்ரீதேவி, பண்டரிபாய், மேஜர் சுந்தரராஜன், சுகுமாரி, காந்திமதி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடியிருந்தார்கள். பாடல் காட்சியில் முத்துராமனும் ஜெயலலிதாவும். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருமாங்கல்யம். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பின் ஊடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இதோ

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முக்தா பிலிம்ஸின் கீழ்வானம் சிவக்கும். நாடகமாக முதலில் மேடையேற்றப்பட்டது, பின்பு திரைப்படமானது. திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதியவர் மறைந்த நடிகரும் இயக்குனருமான விசு. வண்ண திரைப்படமான இதில் சிவாஜி கணேசன், சரத்பாபு, ஜெய்சங்கர், சரிதா, மேனகா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கேட்ட பாடலை எழுதிய கவிஞர் கவியர் சர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் முக்தாவி சீனிவாசன். கீழ்வானம் சிவக்கும் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர், ஒளிப்பதிவு மேதை, பல திரைப்படங்களை ஒளிப்பதிவு செய்தவர், பல திரைப்படங்களை தயாரித்து இயக்கியவர் எம் கர்ணன். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவரது தங்கையான எஸ் பி சைலஜாவும். அந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் சரத்பாபு மற்றும் மேனகா. நடிகை மேனகாவின் மகள்தான் நடிகை கீர்த்தி சுரேஷ். அண்ணாத்தே என்ற ரஜினியின் திரைப்படத்தில் ரஜினியின் தங்கையாக நடித்தவர் கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷின் தாயார் நடிகை மேனகா ரஜினிகாந்தின் ஜோடியாக நெற்றிக்கண் என்ற திரைப்படத்தில் நடித்தவர். இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளரான எம் கர்ணன் அந்த காலங்களில் எல்லாம் சண்டை காட்சிகளை ஆங்கில பட பாணியில் படமாக்கியவர். அப்படி அற்புதமாக படமாக்கி கேமரா மேதை என பெயர் பெற்றவர். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கீழ்வானம் சிவக்கும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் மனம் கவர்ந்த பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றும் உங்களுக்காக அபூர்வமான, அருமையான, இனிமையான கானங்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இதோ.

போடுதே. கன்னம் இரண்டும் பின்னால் அணைந்து ஏதோ பேசுதே. கைகள் இரண்டும் தோளில் விழுந்து பின்னல் போடுதே. கன்னம் இரண்டும் பின்னால் அணைந்து ஏதோ பேசுதே. கிள்ளாதே தள்ளாதே. தழு மட்டுமல்ல சங்கதி சொல்ல இது மட்டும் போதாதே.

கேட்ட பாடல் 1972 கருப்பு வெள்ளையில் வெளியான ஞான ஒளி என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. ஆனால் திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெறவில்லை. எஸ் பி பாலசுப்ரமணியமும் எல் ஆர் ஈஸ்வரியும் இணைந்து பாடிய பாடல் அது. ஞான ஒளி முதலில் நாடகமாக மேடையேற்றப்பட்டது, பின்பு திரைப்படமாக எடுக்கப்பட்டது. திரைப்படமாக எடுக்கப்பட்ட பொழுது அதன் இயக்குனர் சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய பி மாதவன். எத்தனையோ அருமையான வெற்றி திரைப்படங்கள் சிவாஜியின் திரைப்படங்களை இயக்கியவர் பி மாதவன். சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான அன்னை இல்லம் என்ற திரைப்படம்தான் பி மாதவன் சிவாஜிக்காக இயக்கிக் கொடுத்த முதல் திரைப்படம். ஞான ஒளி திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், மேஜர் சுந்தரராஜன், கோகுல்நாத், ஷாரதா, விஜய நிர்மலா, ஸ்ரீகாந்த் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இதில் சிவாஜியின் மகளாக நடித்தார் ஷாரதா. கேட்ட பாடலை எழுதியவர் காவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். கேட்ட பாடல் ஞான ஒளி என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது, திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடலும் ஒரு அபூர்வமான பாடல்தான். முதலில் பாடலை கேட்கலாம், பின்பு அது சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம். இரவுகளை பார்த்ததுண்டு, உறவுகளை பார்த்ததில்லை. துடித்தேன், தவித்தேன், உனைத்தான் நினைத்தேன், சொல்லத்தான் வார்த்தை இல்லை. இரவுகளை பார்த்ததுண்டு,

கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பட்டிக்காட்டு பொன்னையா, 1973 ஆம் ஆண்டு வசந்தி பிக்சர்ஸ் சார்பில் வண்ணத்தில் உருவாகி திரையிடப்பட்ட திரைப்படம் பட்டிக்காட்டு பொன்னையா. திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் பி எஸ் ரங்கா அவர்கள்தான் சிவாஜியின் தெனாலிராமன், நிச்சயதாம்பூலம் போன்ற திரைப்படங்களையும் தயாரித்து இயக்கியவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் இதில் இரட்டை வேடமேற்று நடித்திருந்தார். எம்ஜிஆருடன் ஜெயலலிதா இணைந்து நடித்த இறுதி திரைப்படம், வெளியான திரைப்படம் எதுவென்றால் அது பட்டிக்காட்டு பொன்னையா. எம்ஜிஆருடன் ஜெயலலிதா முதலில் இணைந்து நடித்த திரைப்படம் 65 பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் வண்ணத்தில் வெளியான 1001. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் ராஜஸ்ரீ, எஸ் என் லக்ஷ்மி, வி நாகையா, உஷாராணி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசை திலகம், கே வி மகாதேவன். எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் எம்ஜிஆரும் ராஜஸ்ரீயும் தோன்றி நடித்திருந்தார்கள். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பட்டிக்காட்டு பொன்னையா. சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி, வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. உங்களுடன் இணைந்திருப்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல், Mmm.

கொஞ்சம் மொழி பேசும் பெண்மை ஒளி வீச வாழ்வினில் தேனாக நீ வர வேண்டும்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உணர்ச்சிகள். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் கமலஹாசன் கதாநாயகனாக முதன் முதலில் நடிக்கத் தொடங்கிய திரைப்படம் உணர்ச்சிகள் தான். ஆனால் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெறாத காரணத்தினால் பட்டாம்பூச்சி என்ற திரைப்படம் கமலஹாசன் நடிப்பில் அவர் கதாநாயகனாக நடிக்க முதலில் வெளிவந்துவிட்டது 75-இல். இது 76-இல் தான் வெளியானது. பட்டாம்பூச்சி திரைப்படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடித்தவர் ஜெயசித்ரா. உணர்ச்சிகள் மறைந்த இயக்குனர் ஆர் சி சக்தி அவர்தான் இந்த திரைப்படத்தின் இயக்குனர். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் ஷியாம். கருப்பு வெள்ளையில் வெளியான இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், ஸ்ரீவித்யா, எல் காஞ்சனா, வளமையாக நீங்கள் அறிந்த சிவந்தமன் திரைப்படத்தில் நடித்த சிவாஜிக்கு ஜோடியாக நடித்த காஞ்சனா அல்ல, காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் நடித்த காஞ்சனா அல்ல, இவர் எல் காஞ்சனா, வேறு ஒருவர். இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் கமலஹாசனும் எல் காஞ்சனாவும். பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உணர்ச்சிகள். திரைப்படத்தின் இயக்குனர் ஆர் சி சக்தி. நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல்

பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. கண்ணன் சொல்லிய கீதை, கீதை, கீதை, பரித்ராணாய சாதுனாம், விநாசாய ஸ்தசுக்குருதாம், தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜநாகம். 1974 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர் என் எஸ் மணியம். வாலி எழுதிய பாடலை வி குமார் இசையமைக்க எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, தியாகராஜன் ஆகியோர் பாடியிருந்தார்கள். அதிலே பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக என்று சொல்லும் ஆண் குரல் யாருடைய குரல் தெரியுமா? நடிகர் பிரசாந்தின் தந்தையான நடிகர் தியாகராஜன் அவருடைய குரல். ஏனைய பகுதிகளை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா. ராஜநாகம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார். வாலியின் பாடல். திரைப்படத்தின் நாயகன் ஸ்ரீகாந்த், அண்மையில் மறைந்த ஸ்ரீகாந்த் மற்றும் மேஜர் சுந்தரராஜன், மஞ்சுளா, சுபா, சுகுமாரி, எம் என் ராஜம் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் 74 வெளியான ராஜநாகம் திரைப்படத்தில். இந்த பாடல் காட்சியில் நடித்தவர்கள் ஸ்ரீகாந்தும் சுபாவும். வெண்ணிறாடை திரைப்படத்தின் வாயிலாக அறிமுகமானவர் ஸ்ரீகாந்த். பட்டிக்காடா பட்டணமா தமிழ் திரைப்படத்தின் வாயிலாக இரண்டாவது நாயகியாக அறிமுகமானவர் நடிகை சுபா. இது ஒரு வெற்றி திரைப்படம் தான். 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. கன்னட மொழியில் 72 ஏற்கனவே விஷ்ணுவர்தன், ஆர்த்தி, சுபா நடிக்க, எஸ் ஆர் புட்டண்ணா திரைப்படத்தை இயக்க, விஜயபாஸ்கர் இசையமைக்க வெளியானது. அதைத்தான் தமிழில் எடுத்தார்கள் ராஜநாகம் என்று. ஆந்திராவில் புவனகிரி கோட்டையில் இதனுடைய படப்பிடிப்பு நடைபெற்றது. ஹிந்தி மொழியிலும் ரிஷி கபூர், நீட்டு சிங் ஆகியோர் நடிக்க புட்டண்ணா கனகல் இயக்கியிருந்தார் திரைப்படத்தை. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜநாகம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் எந்த பாடல்

ஊரம் கடலோடும் அது சொல்லும் பொருள் என்ன? அலைகள் கரையேறும் அது தேடும் துணை என்ன? ஊரம் கடல் ஓடும் அது சொல்லும் பொருள் என்ன? அலைகள்

எதனாலே கீதங்கள் கூடுவதால் இன்பம் வருமே அது போலே ஓடம் கடல் ஓடும் அது சொல்லும் பொருள் என்ன அலைகள்.

ஊடம் கடல்லோடும் அது சொல்லும் பொருள் என்ன? அலைகள் கரையேறும் அது தேடும் துணை என்ன? கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்மணி ராஜா. 1974 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். தேவராஜ் மற்றும் மோகன் இருவரும் இணைந்து நடிகர் சிவகுமார் கதாநாயகனாக நடிக்க ஏராளமான திரைப்படங்களை இயக்கியவர்கள். அப்படி நாம் உற்று நோக்கும் போது கண்மணி ராஜா திரைப்படத்தின் கதாநாயகன் சிவகுமார், அதே போல சிவகுமார் கதாநாயகனாக நடித்த அன்னக்கிளி, பூந்தளிர், கவிக்குயில், சிட்டுக்குருவி, உறவாடும் நெஞ்சம், பொண்ணுக்கு தங்க மனசு, சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, உங்களில் ஒருத்தி, இப்படியாக சிவகுமார் கதாநாயகனாக நடித்த பல திரைப்படங்களை இயக்கியவர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். ஆமாம், அந்த வகையில் பார்க்கும் பொழுது உறவு சொல்ல ஒருவன் என்றொரு திரைப்படம் முத்துராமனும் சிவகுமாரும் இணைந்து நடித்த திரைப்படம் தான். அதன் இயக்குநர்களும் தேவராஜ் மற்றும் மோகன். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்மணி ராஜா. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுசீலாவும் பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். கண்மணி ராஜா திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பிரபல வசனகர்த்தாவாகிய கதாசிரியரான பாலமுருகன். சிவகுமாருக்கு ஜோடியாக கண்மணி ராஜா திரைப்படத்தில் லக்ஷ்மி நடித்திருந்தார். ஒலித்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுசீலாவும் பாட காட்சியிலே சிவகுமாரும் லக்ஷ்மியும் தோன்றி நடித்திருந்தார்கள். ஆமாம், இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் நேயர்களே உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்துக் கொடுத்த திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? ஆம், அப்படியே நலமாக இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்கள்.
இது பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் நிகழ்ச்சி. பழைய தமிழ் சினிமா பிரியர்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பழைய தமிழ் சினிமாக்கள், அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்கள், அது சார்ந்த விடயங்கள் அத்தனையும் அலசி ஆராயப்படும். இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன. முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மீண்ட சொர்க்கம். ஏ எம் ராஜா, பி சுஷீலா பாடியது. இந்த பாடலை எழுதியவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் டி சலபதி ராவ். 1960 மதுரம் பிக்சர்ஸ் சார்பில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. மீண்ட சொர்க்கம் திரைப்படத்தில் நடிப்பு செல்வம் காதல் மன்னன் ஜெமினி கணேசன், நாட்டிய பேரொளி பத்மினி, தாம்பரம் லலிதா வேறு ஒருவர், திருவாங்கூர் சகோதரிகளில் மூத்தவரான லலிதா வேறு ஒருவர். இவர் தாம்பரம் லலிதா மற்றும் மனோரமா, டி ஆர் ராமச்சந்திரன், கே ஏ தங்கவேலு மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஜெமினி கணேசனும் பத்மினியும் காதலிப்பார்கள். ஆனால் ஜெமினி கணேசன் தாம்பரம் லலிதாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது. நாட்டிய பேரொளி பத்மினியின் அற்புதமான நடன காட்சிகள் திரைப்படத்தின் சிறப்பம்சம். திரைப்படத்தின் இயக்குனர் யார் தெரியுமா? பழம்பெரும் இயக்குனர் ஸ்ரீதர். ஏ எம் ராஜா, பி சுஷீலா பாடிய இந்த பாடல் காட்சியில் ஜெமினி கணேசனும் பத்மினியும். பாடலை கேட்டு பார்க்கலாமா? ஆர்ப்பாட்டம் இல்லாத இசை, அழகான வரிகள், இனிமையான குரல்கள், அற்புதமான காட்சி. துயிலாத பெண்ணொன்று கண்டேன், எங்கே இங்கே என்னாலும், துயிலாத பெண்ணொன்று கண்டேன், எங்கே இங்கே என்னாலும், துயிலாத பெண்ணொன்று கண்டேன், அழகான பழம் போலும் கன்னம், அதில் தர வேண்டும் அடையாள சின்னம், அழகான

நானா ஆமாம் என்னாலும் துயிலாத பெண்ணொன்று கண்டேன்.

யாரோ நீதான் என்னாலும் துயிலாத பெண் ஒன்று கண்டேன்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மீண்ட சொர்க்கம். 1960 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். பாடலை பாடிய குரல்கள் ஏ எம் ராஜா, பி சுஷீலா. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் டி சலபதி ராவ். பாடல் காட்சியில் ஜெமினி கணேசனும் பத்மினியும். மீண்ட சொர்க்கம் வெளியான 1960 ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான மற்றொரு திரைப்படம். சிவாஜி சரோஜாதேவி நடித்த விடிவள்ளி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியிலும் அற்புதமான பழைய பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அம்பிகாவதி. 1957 ஏ எல் சீனிவாசனின், அதாவது கண்ணதாசனின் சகோதரர் ஏ எல் சீனிவாசன், அவருடைய ஏ எல் எஸ் புரொடக்ஷன் சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியானது அம்பிகாவதி. ALS நிறுவனம் எத்தனையோ அற்புதமான வெற்றி திரைப்படங்களை எல்லாம் தயாரித்திருக்கின்றார்கள். இந்த திரைப்படம் ஏற்கனவே இதே பெயரில் எம் கே தியாகராஜ பாகவதர் அம்பிகாபதியாகவும், எம் ஆர் சந்தான லட்சுமி அமராவதியாகவும் நடிக்க ஏற்கனவே வெளியான கதை. அது மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அதையே மீண்டும் சிவாஜி அம்பிகாபதியாகவும், பி பானுமதி அமராவதியாகவும் நடிக்க 1957 ALS தன்னுடைய ALS புரொடக்ஷன் சார்பில் கருப்பு வெள்ளையில் தயாரித்தார். இருந்தும் இதிலே சில காதல் சீக்வன்சஸ் பாடல்கள் கேவா கலரில் படமாக்கப்பட்டன. இந்த திரைப்படம் பாகவதரின் திரைப்படம் பெற்ற வெற்றி அளவிற்கு வெற்றியை பெற்றுக் கொள்ளவில்லை. ஆம், டி எம் சவுந்தரராஜனும் பி பானுமதியும் இணைந்து பாடிய பாடல். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி ராமநாதன். இந்த பாடலையே இயற்றியவர் கூனா மாவண்ணா பாலசுப்ரமணியம். அம்பிகாபதி திரைப்படத்தின் இயக்குனர் பானா நீலகண்டன். எம்ஜிஆரின் 16 திரைப்படங்களை இயக்கிய பானா நீலகண்டன் சிவாஜியை வைத்து அம்பிகாபதி, முதல் தேதி, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி போன்ற திரைப்படங்களை இயக்கியிருந்தார். நல்லது உறவுகளே, இந்த பாடல் ஒரு பெரிய பாடல். அப்பொழுது எல்லாம் அந்த காலங்களில் இசைத்தட்டின் ஒரு பக்கம் நிறைவடைய அடுத்த பக்கத்தை திருப்பி சுழற்றிவிட வேண்டும். அப்படியாக 6 நிமிஷம் பிடிக்கக்கூடிய பாடல். ஒவ்வொரு சரணமும் வித்தியாசமான மெட்டமைப்பு, சம்பந்தமில்லாத மெட்டமைப்பு. இப்பொழுது உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன். பாடல் காட்சியில் சிவாஜியும் பானுமதியும். Mm-hmm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1957 ALS ப்ரொடக்ஷன் சார்பில் வெளியான அம்பிகாபதி. இது ஒரு காதல் காவியம். டி எம் சவுந்தரராஜனும் பி பானுமதியும் பாடிய பாடல். பாடலை இயற்றியவர் கூனா மாவண்ணா பாலசுப்ரமணியம். பாடலுக்கு இசையமைத்தவர் ஜி ராமநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் எம்ஜிஆரின் அதிகமான திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர்களில் ஒருவரான பானா நீலகண்டன். பாடல் காட்சியில் சிவாஜியும் பி பானுமதியும். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா என்றும் போல என்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியிலும் அற்புதமான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆமிர தீபம். வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில் வீனஸ் பிக்சர்ஸ் நிறுவனத்தை அந்த காலங்களில் எஸ் கிருஷ்ணமூர்த்தியும் ஸ்ரீதரும் டி கோவிந்தராஜனும் இணைந்து நடாத்திக் கொண்டிருந்தார்கள். பின்பு ஸ்ரீதர் பிரிந்து விட்டார். உங்களுக்கு தெரியும், சித்ராலயா எனும் நிறுவனத்தை ஆரம்பித்து அவர் தேன் நிலவு என்ற திரைப்படத்தை பின்பு முதன் முதலாக தயாரித்தார். அவருடைய சொந்த நிறுவனம் சித்ராலயா, இது வீனஸ் பிக்சர்ஸ். இதிலே இந்த மூன்று பங்குதாரர்களில் ஒருவர் ஸ்ரீதர். 1956 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். இதற்கு கதை எழுதியவரும் ஸ்ரீதர் தான். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் டி பிரகாஷ் ராவ், கே எஸ் பிரகாஷ் ராவ் என்று வேறு ஒரு இயக்குனரும் இருக்கின்றார். இவர் டி பிரகாஷ் ராவ். அமரதீபம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் டி சலபதி ராவ் மற்றும் ஜி ராமநாதன். ஏ எம் ராஜாவும் பி சுஷிலாவும் பாடிய பாடல் இது. அமரதீபம் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி, சாவித்ரி, இவி சரோஜா, எம் என் நம்பியார், கே ஏ தங்கவேலு, வி நாகையா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடலை இயற்றியவர் கே பி காமாட்சி சுந்தரம். ஏ எம் ராஜாவும் பி சுஷிலாவும் பாடிய இந்த பாடல் காட்சியில் சிவாஜியும் சாவித்ரியும். ஆமாம், அமரதீபம் வெளியான 1956 1956 சிவாஜியின் நடிப்பில் நான் பெற்ற செல்வம், நல்ல வீடு, நானே ராஜா, தெனாலிராமன், பெண்ணின் பெருமை, ராஜா ராணி, அதேபோல மர்ம வீரன், வாழ்விலே ஒரு நாள், ரங்கூன் ராதா போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. நடிகர் திலகம் என்ற பட்டம் கிடைத்தது ராஜாராணி திரைப்படத்தில் தான். இந்த அமரதீபம் திரைப்படம், அதாவது ரேண்டம் ஹார்வெஸ்ட் என்ற ஆங்கில திரைப்படத்தின் ரீமேக். ரேண்டம் ஹார்வெஸ்ட் அமரதீபம் 1956 வெளியானது. பின்பு ஹிந்தியில் 1958 அமர் தீப் என்ற பெயரில் வெளியான பொழுது அதில் தேவ் ஆனந்த், பத்மினி, வைஜந்திமாலா ஆகியோர் நடித்தனர். தமிழில் பத்மினி ஏற்ற வேடத்தை அப்படியே ஹிந்தியிலும் ஏற்று நடித்தார். தமிழில் சாவித்ரி ஏற்ற பாத்திரத்தை ஹிந்தியில் வைஜந்திமாலா ஏற்று நடித்திருந்தார். ஹிந்தி திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சி ராமச்சந்திரா. ஆமாம், அமரதீபம் திரைப்படத்தில் ஏ எம் ராஜா, பி சுஷீலா. பாடலை இயற்றியவர் கே பி காமாட்சி சுந்தரம். பாடலுக்கு இசையமைத்தோர் டி சலபதி ராவ் மற்றும் ஜி ராமநாதன். இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1956 வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான அமர தீபம். பாடலை பாடிய குரல்கள் ஏஎம் ராஜா மற்றும் பி சுஷீலா. காட்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் சாவித்ரியும். ஒலித்த பாடலின் கவிஞர் கே பி காமாட்சி சுந்தரம். பாடலுக்கு இசையமைத்தோர் டி சலபதி ராவ் மற்றும் ஜி ராமநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான காலத்தை வென்ற கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆமாம், நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குமுதம். 1961 மாபெரும் தயாரிப்பு நிறுவனமான மாடர்ன் தியேட்டர்ஸ் கருப்பு வெள்ளையில் தயாரித்து வெளியிட்டு வெற்றியான திரைப்படம், வெற்றி பெற்ற திரைப்படம் குமுதம். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். திரைப்படத்தின் இயக்குனர் அதுர்தி சுப்பாராவ், அதாவது ஏ சுப்பாராவ். குமுதம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். டி எம் சவுந்தரராஜனும் கே ஜமுனாராணியும் குழுவினருடன் பாடிய பாடல் இது. குமுதம் திரைப்படத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரன், அவருடைய மனைவியான விஜயகுமாரி, சௌகார் ஜானகி, நடிகவள் எம் ஆர் ராதா, பி எஸ் சரோஜா, கள்ளப்பாட் நடராஜன் மற்றும் ஜோதி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் கள்ளப்பாட் நடராஜன் என்ற நடிகர் ஒரு நல்லதொரு நடனமாடக்கூடிய நடிகர். ஜோதியும் அவ்வாறே, ஜோதியும் நன்றாக நடனமாடக்கூடிய ஒரு துணை நடிகை மற்றும் எம் ஆர் ராதா, பி எஸ் சரோஜா, இந்த நால்வரையும் இந்த காட்சியில் காட்டுவார்கள் குமுதம் திரைப்படத்தில். இது ஒரு வெற்றி திரைப்படம், தேசிய விருது பெற்ற திரைப்படம் தான். தெலுங்கில் பின்பு 62 மஞ்சி மனசுலு என்ற பெயரில் வெளியான பொழுது அதிலே தெலுங்கின் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான ஏ நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, சௌகார் ஜானகி ஆகியோர் நடிக்க கே வி மகாதேவனே தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தார். ஹிந்தியில் 64 பூஜா கி ஃபால் என்ற பெயரில் வெளியான பொழுது அதிலே அசோக் குமார், தர்மேந்திரா, மாலா சின்ஹா மற்றும் பலரும் நடிக்க மதன் மோகன் இசையமைத்திருந்தார். மலையாளத்தில் 63 சுஷீலா என்ற பெயரில் வெளியானது இதே கதை. அந்த திரைப்படத்தில் பிரேம் நஷீர், ஷீலா, திக்ருசி சுகுமாரன் நாயர், அம்பிகா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி தட்சணாமூர்த்தி. நேயர்களே, குமுதம் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன், கே ஜமுனாராணி குழுவினர் பாடிய பாடல். இதுவும் பெரிய பாடல். இப்பொழுது பாடலை கேட்கலாமா? தொடாதே மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா ஏமா ஏமா ஏமா ஏமா ஏமா சிட்டு போல பெண்ணிருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா, தாலி கட்டு முன்னே கையு மேல பாடலாமா, மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா.

ஜாடை காட்டி ஜாடை காட்டி ஆசை மூட்டி சல்லாப பாட்டு பாடி நாங்க மட்டும் எங்களை தாக்கலாமா? ஜாடை கட்டி ஆசை மூட்டி சல்லாப பாட்டு பாடி நாங்க மட்டும் எங்களை தாக்கலாமா? உள்ள நிலை தெரிஞ்ச

தன் காதலிச்சு அவளை கைவிட்டு ஒன்பது மேல் ஆசை வச்சு வண்டாக மாறுகிற மனமுள்ள ஆம்பளைங்க கொண்டாட்டம் போடுவதை பார்த்ததில்லையா? பெண்கள் திண்டாடும் கதைகளை

அடி ஓடுறவ, தினமும் ஊரையேச்சு வேஷமெல்லாம் போடுறவ, உள்ள இந்த உலகத்தையே உத்து பார்த்தா நீங்க இப்போ சொல்லுவது எல்லாமே உண்மைதான்.

சட்டதிட்டம் மாறாமே காத்திருக்க வேணும் கொஞ்ச காலம் வரையில். கட்டுப்பாட்டை மீறாமே சட்டதிட்டம் மாறாமே காத்திருக்க வேணும் கொஞ்ச காலம் வரையில். பிறகு கல்யாணம் ஆகிவிட்டால் ஏது தடை ஏது தடை.

മൂലിത്ത പാടൽ ഇടംപെട്ട തിരപ്പടം 1961 മോഡേൺ തിയേറ്റേഴ്സ് കറുപ്പുവള്ളിയിൽ തയ്യാരിത്ത് വെളിയിട്ട കുമുദം. ടി എം സൗന്ദരരാജനും കെ ജമുനാറാണിക്കുളുവിനും പാടിയ അന്ത പാടൽ കാഴ്ചയിൽ നടികവൾ എം ആർ രാധ, ബി എസ് സരോജ, ജ്യോതി, കള്ളപ്പാട്ട് നടരാജൻ ആകിയോർ പങ്കുപറ്റിയിരുന்ന மரதகாசி எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் கே வி மகாதேவன். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பிரபல இயக்குனரும் வசனகர்த்தாவும் ஆகிய கே எஸ் கோபாலகிருஷ்ணன். ஆனால் திரைப்படத்தை அவர் இயக்கவில்லை, திரைப்படத்தை இயக்கியவர் ஏ சுப்பாராவ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. இந்த நிகழ்ச்சியில் என்றும் போல் இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜா ராணி. 1956 நேஷனல் புரொடக்ஷன் சார்பில் கருப்பு வள்ளியில் வெளியானது ராஜா ராணி. திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் கலைஞர் மூனா கருணாநிதி. திரைப்படத்தின் இயக்குனர் சிவாஜியின் திரைப்படமாக இருந்தாலும் பானாவரிசை படம் அல்ல, ஏ பீம் சிங். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி ஆர் பாப்பா. இந்த பாடலை இயற்றியவர் ஏ மரதகாசி. ராஜா ராணி திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி, எஸ் எஸ் ராஜேந்திரன், ராஜசுலோச்சனா, கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன், அவருடைய மனைவியான டி ஏ மதுரம் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் சிவாஜியும் பத்மினியும். இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஏற்கனவே கூறியது போல டி ஆர் பாப்பா. ஆமாம், டி ஆர் பாப்பா அவர்கள் சிவாஜியின் அன்பு, ரங்கோன் ராதா, குறவஞ்சி போன்ற திரைப்படங்களுக்கும் இசையமைத்தவர் என்பதை மறந்துவிடாதீர்கள். இதோ ராஜா ராணி திரைப்படத்தில் ஏ.எம். ராஜாவும் அவருடைய மனைவியான கிருஷ்ணவேணி எனப்படும் ஜிக்கியும். மரதகாசியின் பாடல், டி ஆர் பாப்பா இசையமைப்பு. பாடலை கேட்கலாமா? Mmm.

திரை போட்டு காப்பதே முறையாகும் வாழ்விலே. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1956 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான ராஜா ராணி. ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடல் காட்சியில் சிவாஜியும் பத்மினியும் தோன்றி நடித்திருந்தார்கள். இந்த பாடலை எழுதியவர் பழம்பெரும் கவிஞர் ஏ மருதகாசி. திரைப்படத்தின் இசையமைப்பாளர் அகஸ்தியர் அல்லது அகஸ்தியன் என்று கூறப்படும் டி ஆர் பாப்பா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பீம்சிங் என்பதை மறந்துவிடாதீர்கள். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. ஏ எம் ராஜாவும் பி சுஷீலாவும் பாடிய மற்றொரு இனிமையான கானம் சற்று காலம் கடந்து வெளியான பாடல். இந்த பாடலின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார். இந்த பாடலை எழுதியவர் புலவர் புலமை பித்தன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது இவர்களின் கதை. இந்த திரைப்படத்தின் நாயகன் சிவச்சந்திரன் எனவும் நாயகி அபர்ணா எனவும் அறியப்படுகிறது. இது இவர்களின் கதை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இலங்கை வானொலியில் ஒரு காலத்தில் மிக பிரபலமாக ஒலித்த பாடல்தான் இந்த பாடல். இது உங்களுக்காக அந்த பாடல். ஆனந்த இல்லம் நான் கண்ட உள்ளம் வானின் மதியல்லவோ தெய்வநிதி அல்லவோ. ஆனந்த இல்லம் நான் கண்ட உள்ளம் வானின் மதி அல்லவோ தெய்வநிதி அல்லவோ.

உலகம் நமதல்லவோ, ஆனந்த இல்லம் நான் கண்ட உள்ளம், வானின்மதி அல்லவோ, தேவநிதி அல்லவோ, காதல் இளங்கன்றின் உருவாக மாறி

தான் கண்ட உள்ளம் வானின்மதி அல்லவோ தேவநிதி அல்லவோ.

டூயிங். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது இவர்களின் கதை. 1975 வெளியான திரைப்படம் என்று அறியப்படுகிறது. ஏ எம் ராஜாவுடன் பி சுஷீலா இணைந்து பாடிய அந்த பாடலை இயற்றியவர் புலவர் புலமைப்பித்தன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமணி வி குமார். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள், அந்த கானங்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள், அவற்றின் விவரங்கள் போன்றவற்றை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பெற்ற மகனை விற்ற அன்னை. மாடர்ன் தியேட்டர்ஸ் 1958 தயாரித்து வெளியிட்ட கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்தில் இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன், விஜயகுமாரி, ஆர் எஸ் மனோகர், இ ஆர் சகாதேவன், பண்டரிபாய், டி பி முத்துலட்சுமி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். ஆபேரி என்ற ராகத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த இந்த பாடலை இயற்றியவர் ஏ மருதகாசி. ஏ எம் ராஜாவும் பி சுஷீலாவும் இணைந்து பாடிய இந்த பாடல் காட்சியில் எஸ் எஸ் ராஜேந்திரனும் விஜயகுமாரியும். இது மாபெரும் தயாரிப்பு நிறுவனம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்து வெளியிட்ட சித்திரம். இதோ உங்களுக்காக அந்த அழகான பாடல் இப்பொழுது. ஆபேரி என்ற ராகத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த இந்த பாடலை இயற்றியவர் ஏ மருதகாசி. ஏ எம் ராஜாவும் பி சுஷீலாவும் இணைந்து பாடிய இந்த பாடல் காட்சியில் எஸ் எஸ் ராஜேந்திரனும் விஜயகுமாரியும். இது மாபெரும் தயாரிப்பு நிறுவனம் மொட

ഒലിത്ത പാടലിടം പെറ്റ ത്രിപ്പടം 1958 മോഡേൺ തിയേറ്റേഴ്സ് തയ്യാരത്ത് വെളിയിട്ട കറുപ്പ് വെളി ത്രിപ്പടമാണ് പെറ്റ മകനെ വിറ്റ അന്നൈ. എ എം രാജാവും പി സുശീലാവും പാടിയ അന്ന പാടലൈ ആബേരി രാഗത്തിൽ മെല്ലിസൈ മന്നர்கள் இசையமைத்திருந்தார்கள். ஏ மரதகாசி எழுதிய பாடலை ஏ எம் ராஜாவும் பி சுஷீலாவும் பாடியிருந்தார்கள். காட்சியில் எஸ் எஸ் ஆரும் விஜயகுமாரியும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சகோதரி. 1959 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் சகோதரி. இந்த திரைப்படத்தில் கே பாலாஜி, பிரேம் நஷீர், ஆர் முத்துராமன், தேவிகா, ராஜசுலோச்சனா, தாம்பரம் லலிதா, எஸ் ஆர் ஜானகி, பத்மினி பிரியதர்ஷினி ஆகியோருடன் ஜே பி சந்திரபாபு அவர்கள் நடித்த நகைச்சுவை காட்சிகள் பின்னர் சேர்க்கப்பட்டன. இந்த திரைப்படத்தில் அவர் பாடிய ஒரு பாடல் காட்சியும் நகைச்சுவை காட்சிகளும், அதாவது படப்பிடிப்பு எல்லாம் முடிந்து இந்த திரைப்படத்தை அவர்கள்

பார்த்த பொழுது ஏதோ குறை இருந்ததாக தெரிந்தது. ஆகவே அந்த நேரத்தில் பிரபலமாக இருந்த நகைச்சுவை நடிகர்களில் ஒருவரான ஜே பி சந்திரபாபுவின் பாத்திரத்தை உருவாக்கி அதிலே அவருக்கான ஒரு பாடலையும் அமைத்து நகைச்சுவை காட்சிகளையும் சேர்த்து வெளியிட்டார்கள். திரைப்படமும் வெற்றியடைந்தது. சகோதரி திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பீம்சிங். அடிப்படையில் பீம்சிங் ஒரு எடிட்டரும் கூட, அதாவது படத்தொகுப்பாளர் மற்றும் இயக்குனர். படத்தொகுப்பு வேலைகளையும் நன்றாக செய்யக்கூடிய, கவனிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் ஏ பீம்சிங். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஆர் சுதர்சனம், ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், ஆர் கோவர்த்தனம் என்ற இசையமைப்பாளர் இவருடைய தம்பி. இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் முரசொலிமாறன். கருணாநிதியின் தமக்கையின் மகனான முரசொலிமாறன். முரசொலிமாறன் பல திரைப்படங்களில் பணியாற்றியிருக்கின்றார். கதை வசனம் மாத்திரம் எழுதியிருக்கின்றார், திரைப்படத்தை தயாரித்திருக்கின்றார், தயாரித்து இயக்கியும் இருக்கின்றார் சில திரைப்படங்களை. உதாரணமாக மறக்க முடியுமா என்றொரு திரைப்படம், அது மாத்திரமல்ல வாலிப விருந்து என்றும் ஒரு திரைப்படம். இந்த ரெண்டு திரைப்படங்களையும் அவர் இயக்கியிருக்கின்றார். இவர் தயாரித்த திரைப்படம் பிள்ளையோ பிள்ளை, மூக்கா முத்து, கருணாநிதியின் மூத்த மகன் கதாநாயகன். அதில் பிள்ளையோ பிள்ளையில் முரசொலிமாறன் தான் தயாரிப்பு. அதே போல முரசொலிமாறன் பணியாற்றிய ஏனைய திரைப்படங்கள், வசனம் எழுதிய திரைப்படங்கள் குலதெய்வம், அன்னையின் ஆணை, அன்பு எங்கே, தலை கொடுத்தான் தம்பி, நல்ல தீர்ப்பு, எங்கள் தங்கம் என்ற எம்ஜிஆர் திரைப்படம். இப்படியாக முரசொலிமாறன் ஒரு அரசியல்வாதி மாத்திரமல்ல, ஒரு சினிமா கலைஞரும் கூட. கண்ணதாசன் எழுதிய பாடல், ஏம் ராஜாவும் கே ஜமுனா ராணியும் பாடிய பாடல் இது. இந்த பாடல் காட்சியில் மலையாள நடிகர் பிரேம் நஷீரும் தேவிகாவும். இது சகோதரி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், ஆர் சுதர்சனம் மாஸ்டரின் இசையில். இப்பொழுது பாடலை கேட்கலாமா? Mmm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1959 ஏ பீம்சிங் இயக்கத்தில் உருவான கருப்பு வெள்ளை திரைப்படமான சகோதரி. கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் சுதர்சனம். ஏ எம் ராஜாவுடன் இணைந்து கே ஜமுனாராணி பாடிய அந்த பாடல் காட்சியில் மலையாள நடிகர் பிரேம் நஷீரும் தேவிகாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். ஆர் சுதர்சனம் மாஸ்டர் ஏற்கனவே நான் பல தடவை கூறியிருக்கின்றேன், ஏவிஎம் தயாரித்து வெளியிட்ட அந்த காலத்து பல திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளர்களில் முதன்மையானவர். பல திரைப்படங்கள் ஏவிஎம்மின் பல திரைப்படங்களில் பணியாற்றியவர் ஆர் சுதர்சனம் மாஸ்டர். அவருடைய தம்பி ஆர் கோவர்த்தனம். ஆர் கோவர்த்தனம் ஒரு உதவி இசையமைப்பாளராக பலருடனும் பணியாற்றியவர். இருந்தாலும் தனித்து அவர் இசையமைத்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் அபாரம் அற்புதம். பட்டணத்தில் பூதம் திரைப்படத்து பாடல்களை நினைத்து பாருங்கள். பொற்சிலை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களை நினைத்து பாருங்கள். அதே போல கைராசி திரைப்படத்து பாடல்களை நினைத்து பாருங்கள். பூவும் பொட்டும் திரைப்படத்தின் பாடல்களை நினைத்து பாருங்கள். மறக்கவே முடியாத பாடல்கள் அஞ்சல் பட்டி 520 என்ற ஒரு சிவாஜியின் நகைச்சுவை திரைப்படம், அந்த பாடல்களை நினைத்து பாருங்கள். ஏன் அதே போல வரப்பிரசாதம் என்று ஒரு திரைப்படம், சற்று வருடங்கள் பல கழிந்து ஆர் கோவர்த்தனம் இசையமைத்த திரைப்படம், அந்த திரைப்படத்தின் பாடல்களை நினைத்து பாருங்கள். அப்படியாக ஆர் கோவர்த்தனம் மாஸ்டரும் சுதர்சனம் மாஸ்டரை போல எத்தனையோ அருமையான சிறந்த பாடல்களை, அற்புதமான பாடல்களை நமக்காக வழங்கியவர் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் செய்திகளும் விடயங்கள் அத்தனையும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு வசதி வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கும் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அருமையான பொழுதாக மிளந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம். அன்பான உறவுகளே, நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்திற்கு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகள போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மறக்க முடியுமா? நிகழ்ச்சியின் வாயிலாக எப்பொழுதுமே பழைய பாடல்களை தகவல்களுடன் உங்களுக்காக வழங்குவதுதான் வளமை, பொதுவான விடயம். அந்த வகையில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்களை தருவதற்கு நான் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன். நீங்கள் நினைத்து பார்த்திருப்பீர்களா, எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் சூலமங்கலம் ராஜலட்சுமி சேர்ந்து பாடியிருப்பார் டுயட் என்று. முதல் பாடல் சூலமங்கலம் ராஜலட்சுமி இசையமைத்து எஸ்பிபியுடன் சூலமங்கலம் ராஜலட்சுமி இணைந்து பாடிய பாடல். சூலமங்கலம் சகோதரிகள் ராஜலட்சுமி ஜெயலட்சுமி இருவரும் இணைந்து இசையமைத்த திரைப்படங்களும் இருக்கின்றன. தரிசனம்,
டைகர் தாத்தாச்சாரி பிள்ளையார். அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அப்போதே சொன்னேனே கேட்டியா. 76 இந்த திரைப்படத்தை தயாரிக்க தொடங்கி படப்பிடிப்பை நடாத்த தொடங்கி 79 தான் அப்போதே சொன்னேனே கேட்டியா திரைப்படம் திரையிடப்பட்டது. திரைப்படத்தில் ஜெயகணேஷ், சத்யபிரியா, மேஜர் சுந்தரராஜன், ஸ்ரீதர் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல், எஸ்பிபியும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பாடல். சற்று வித்தியாசமாக இருக்கின்றது அல்லவா? நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார்கள் எங்களுடைய நேயர்கள். இதோ அந்த காதல் பாடல்.

பாடலை கேட்டீர்களா? ஆம், ஒலிக்காத பாடல் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். பார்த்தீர்களா, எஸ்பிபியும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பாடல், இடம்பெற்ற திரைப்படம் அப்போதே சொன்னேனே கேட்டியா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, இன்று உங்களுக்காக முற்றுமுழுதாக அபூர்வமான ஆச்சரியமூட்டக்கூடிய பாடல்கள், அதுவும் டூயட் பாடல்கள், என்றோ எப்போதோ கேட்ட பாடல்களாகவும் இருக்கலாம், கேட்காத பாடல்களாகவும் இருக்கலாம். அந்த வரிசையில் இந்த நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்புள்ள அத்தான். அன்புள்ள அத்தான் இந்த திரைப்படம் 1981 கவியசர் கண்ணதாசனின் மகன் கண்மணி சுப்பு இயக்க, கவியரசர் கண்ணதாசனின் இன்னொரு மகனான கலைவாணன் கதாநாயகனாக நடிக்க, இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் இயற்ற, பாடலுக்கு இசையமைத்திருந்தார் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். பார்த்தீர்களா, கண்ணதாசன் என்று எடுத்துக்கொண்டால் அவருக்கு 3 மனைவியர், 15 பிள்ளைகள். பார்த்தீர்களா, எந்த பெரிய சாதனை! 3 மனைவியர், 15 பிள்ளைகள். அன்புள்ள அத்தான் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பி. ஜெயச்சந்திரனும் பி. சுஷீலாவும் பாடியிருக்கின்றார்கள். என்றோ இலங்கை வானொலியில் கேட்ட பாடல் இது. இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த கவியரசர் கண்ணதாசனின் மகனான கலைவாணன் காலமாகிவிட்டார். திரைப்படத்தின் நாயகி ஷோபா காலமாகிவிட்டார். இதோ அன்புள்ள அத்தான் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் மெல்லிசை மன்னரின் இசையில் கேட்டு பார்க்கலாமா? என்றோ கேட்ட பாடலை ட்ரனிங். பாவை மலர் மொட்டு இளம் பருவமோ ஈரெட்டு பாடும் வண்ண செட்டு ஒன்று தரவா கன்னம் தொட்டு தேவை இன்னும் என்னென்னவோ தேடிக்கொள்ள சுகமோ சுகம் பாவை மலர் மொட்டு இளம் பருவமோ ஈரெட்டு பாடும் வண்ண சிட்டு

பள்ளியறை பாடல் சொல்லவா, அந்த வித்தைகளை கற்றுக் கொள்ளவா?

இளம் பருவமோ ஈரெட்டு, பாடும் வண்ண சிட்டு ஒன்று தரவா கன்னம் தொட்டு

தொட்டும் தொட்டும் அள்ளி கொள்ளத்தான் தோகைக்கிங்கு நெஞ்சில் வெட்கம் தான்.

തേടിക്കള്ള സുഖമോ സുഖമോ? കേട്ട അന്ത് இனிமையான கானமிடம் பெற்ற திரைப்படம் அன்புள்ள அத்தான். படத்தின் நாயகன் கவியரசரின் மகனான கலைவாணன். திரைப்படத்தின் இயக்குனர் கவியரசரின் மகனான கண்மணி சுப்பு. பாடலை யாத்தவர் கவியரசர். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். பாடலை பாடிய குரல்கள் பி ஜெயச்சந்திரன், பி சுஷீலா. நேர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்களை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உறவுகளே, எப்படி இருக்கின்றது பாடல்கள்? இதோ அடுத்த பாடலை பாடிய குரல்கள் இளைய தளபதி விஜயின் தாய் மாமனான எஸ் என் சுரேந்தர் மற்றும் இளைய தளபதி விஜயின் தாயான ஷோபா சந்திரசேகர். அதாவது எஸ் என் சுரேந்தரும் ஷோபாவும் இணைந்து பாடிய பாடல், அதாவது அக்காவும் தம்பியும் இணைந்து பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவள் ஒரு பச்சை குழந்தை. பாடலை எழுதியவர் கங்கை அமரன். பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. திரைப்படத்தின் இயக்குனரோ இளைய தளபதி விஜயின் தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர். அவள் ஒரு பச்சை குழந்தை திரைப்படத்தின் நாயகன் விஜயகுமார், நாயகி பவானி. ஆமாம், எஸ் என் சுரேந்தரும் ஷோபாவும் திரைப்படங்களில் பாடுவதற்கு முன்னாலேயே மேடை பாடகர் பாடகியாக பணியாற்றியவர்கள். இதோ அபூர்வமான அந்த பாடலை உங்களுக்காக இந்த வேளையில் வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி உறவுகளே.

ஒலித்த அந்த பாடல் எஸ் என் சுரேந்தர் மற்றும் ஷோபா, அதாவது அக்காவும் தம்பியும் பாடிய பாடல். சுரேந்தர் இளைய தளபதி விஜயின் தாய்மாமன், ஷோபா சந்திரசேகர் இளைய தளபதியின் தாயார். திரைப்படத்தின் இயக்குனர் இளைய தளபதி விஜயின் தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவளொரு பச்சை குழந்தை. மறக்க முடியுமா நிகழ்ச்சி உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அனு. திரைப்படத்தின் பெயர் 82 வெளியான வண்ண திரைப்படமான அனு. திரைப்படத்தில் அந்த காலத்து இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனின் மகனான எஸ் எஸ் ஆர் ராஜேந்திரகுமார், ராணி பத்மினி, ஜெயதேவி, ராஜா ஆகியோர் நடித்திருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இந்த பாடலை ஆத்தவர் கண்ணதாசன். இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு. ஒவ்வொரு வசனமும் முடியும் பொழுதும் கள் கள் கள் என்று முடியும். அற்புதமான ஒரு இலக்கிய மனம் கமலும் செந்தமிழ் சொற்களால் அழகுபடுத்தப்பட்ட ஒரு கவிதை மாலை இது. திரைப்படத்தை தயாரித்தவர் யார் என்றால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள். அனு திரைப்படத்தை தயாரித்தவர் அந்த காலங்களில் ஒரு பாடகராக நடிகராக பரிமளித்த கான குரலோன் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான டி ஆர் மகாலிங்கம் சுகுமாரன், அதாவது டி ஆர் எம் சுகுமாரன். டி ஆர் மகாலிங்கம் அந்த காலங்களில் தன்னுடைய மகனான சுகுமாரன் அவர் நினைவில் சுகுமார் புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனம் வாயிலாக பல திரைப்படங்களை தயாரித்து அதில் நாயகனாக நடித்தவர் டி ஆர் மகாலிங்கம். அந்த திரைப்படங்களில் பெரும்பாலானவை வெற்றி பெறவில்லை, தோல்வியை தழுவின. இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கின்றார் தந்தையின் நினைவாக அவருடைய மகன் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான சுகுமாரன். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது அனு திரைப்படத்தில். அந்த காலங்களில் இலங்கை வானொலியில் அடிக்கடி ஒலித்த பாடல், எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த பாடல், ரசித்த பாடல், மகிழ்ச்சியூட்டிய பாடல். கேட்டு பார்க்கலாமா? சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள், சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள். சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள், சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள். சங்கதி பேசுங்கள். மயக்கும் கண்கள் நாளும் சேர்ந்து கவிதை எழுதுங்கள். மயக்கும்